0: just said about how men speak.
1: மனிதர்கள் எப்படி பேசுகிறார்கள் என்பதை குறித்து இயேசு சொன்னது உங்களுக்கு நினைவு இருக்கிறதா?
0: In Matthew chapter 12,
1: மத்தேயுவின் சுவிசேஷம் 12 அதிகாரம்
0: and verse 34,
1: 34 வசனம்,
0: it says the mouth speaks, the last part, the mouth speaks out of that which fills the heart.
1: மத்தேயு 12 அதிகாரம் 34 வசனத்தின் பின்பகுதியில் வாசிக்கிறோம், இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும்.
0: So if we really hear the voice of God, we will hear what is in God's heart.
1: உண்மையாலுமே நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்போமானால் தேவனுடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும்.
0: Because it is from the heart that we speak, it is from the heart that God speaks.
1: நம்முடைய இருதயத்தின் நிறைவிலிருந்து நாம் பேசுகிறோம், தேவனும் தம்முடைய இதயத்தின் நிறைவிலிருந்து அவர் பேசுகிறார்.
0: And it says in verse 35, the good man out of his good treasure brings forth what is good.
1: 35 வசனத்தில் பார்க்கிறோம், நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான்.
0: And the evil man out of his evil treasure brings forth what is evil.
1: பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான்.
0: All of us have been corrupted by evil.
1: நாம் எல்லாருமே இந்த பொல்லாங்கினாலே நாம் கெட்டு போய் இருக்கிறோம்.
0: And even after we are born again, that evil in our flesh still remains.
1: நாம் மறுபடியும் பிறந்திருந்தாலும் கூட நம்முடைய மாம்சத்தில் இருக்கக்கூடிய தீமை அங்கே தான் இருக்கிறது.
0: And so when we listen to men, some words are totally evil, but a lot of words are corrupted by evil.
1: நாம் சில மனிதர்கள் பேசுகிறதை கேட்கும் பொழுது சில பேச்சுக்கள் தீமையாக இருக்கிறது, சில பேச்சுக்கள் இந்த தீமையினாலே கெடுக்கப்பட்டதாக இருக்கிறது.
0: But when we listen to God, it's only good.
1: ஆனால் அதற்கு மாறாக தேவனை நாம் கேட்கும் பொழுது அது முழுக்க முழுக்க நன்மையானதாகவே இருக்கிறது.
0: And the more we listen to God, His word changes our inside.
1: தேவனையும் தேவனுடைய வார்த்தையும் எந்த அளவுக்கு அதிகமாக நாம் கேட்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய உள்ளத்திலே ஒரு மாறுபாட்டை வேறுபாட்டை நாம் காண முடியும்.
0: There's a lot of difference between reading the Bible and listening to God.
1: வேதத்தை வாசிப்பதற்கும் தேவனுக்கு செவி கொடுப்பதற்கும் எவ்வளவோ வித்தியாசம் உண்டு.
0: A lot of people read the Bible but they don't listen to God.
1: அநேகர் வேதத்தை வாசிக்கிறார்கள் ஆனால் தேவனுக்கு செவி கொடுப்பதில்லை.
0: And the proof is that their life is not changed.
1: அவருடைய விளைவு என்னவென்றால் அவருடைய நிரூபணம் அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லை.
0: I discovered this in the past.
1: கடந்த நாட்களிலே இவைகளை நான் கண்டுபிடித்திருக்கிறேன்.
0: Sometimes when I spent only 15 minutes talking to a godly man, I found my life was affected sometimes permanently for the rest of my life.
1: ஒரு தேவ மனிதனிடத்தில் 15 நிமிடம் தான் பேசி இருந்திருப்பேன், அது என்னுடைய வாழ்க்கையில் நிரந்தரமான ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது.
0: And whenever we hear a very powerful anointed sermon, it really affects our life.
1: எப்பொழுதெல்லாம் நாம் வல்லமையான அபிஷேகப்பட்ட தேவனுடைய மனிதனுடைய வார்த்தையை கேட்கிறோமோ அது முன்னாலுமே நம்முடைய வாழ்க்கையில ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுகிறது.
0: But how is it that people can spend half an hour reading the Bible and their life is not changed?
1: ஆனால் அரை மணி நேரம் வேதத்தை வாசிக்கிறார்கள் ஆனால் வாழ்க்கையிலே மாற்றமே இல்லை. ஏன்?
0: The reason is that they're not listening to God.
1: அவருடைய காரணத்தை நான் சொல்கிறேன், அவர்கள் தேவனுக்கு செவி கொடுப்பதில்லை.
0: I mean, if you can listen to 15 minutes of what I speak and you find your life is blessed,
1: நான் பேசுகிறதை 15 நிமிடமே நீங்கள் கேட்டு உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வதித்து பெற்றிருக்கிறேன் என்று சொல்கிறீர்கள்.
0: And many of you say that in the past you've heard some messages and it has really changed your life.
1: கடந்த காலங்களில் எத்தனை செய்திகளை கேட்டிருக்கிறீர்கள், உண்மையாலுமே அது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது.
0: And that is just listening to a man.
1: அது ஒரு மனிதனை செவி கொடுப்பதிலிருந்து தான் உங்கள் வாழ்க்கை மாறி இருக்கிறது.
0: Imagine what will happen if you could actually listen to God himself.
1: மனிதனிடத்திலே கேட்பதே மாற்றி இருக்கும் என்று சொன்னால், தேவனிடத்திலே நாம் செவி கொடுக்கிறவர்களாக இருந்தால் கற்பனை செய்து பாருங்கள் எவ்வளவு பெரிய மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும்.
0: But as I said, listening to God is more than reading the Bible.
1: நான் சொன்னது போல தேவனுக்கு செவி கொடுப்பது என்பது வேதத்தை வாசிப்பதற்கும் அப்பாற்பட்டது, அதைவிட வித்தியாசமானது.
0: We have to have a desire to hear what is in God's heart.
1: தேவனுடைய உள்ளத்திலே என்ன இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்கு நமக்கு ஒரு தாகம் வேண்டும், ஒரு வாஞ்சை வேண்டும்.
0: We must have a great longing to know, Lord, what is inside your heart? I want to see that.
1: ஆண்டவரே, நம்முடைய உள்ளத்திலே என்ன இருக்கிறது ஆண்டவரே, அதை நான் பார்க்க வேண்டுமே என்கிறதான ஒரு வாஞ்சை விருப்பம் வேண்டும்.
0: That has been my own longing for many, many years.
1: அநேக ஆண்டுகளாக இது என்னுடைய அளவு கடந்த வாஞ்சையாய் இருக்கிறது.
0: I read the Bible to understand what is in God's heart.
1: தேவனுடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ள முடியாகத்தான் நான் வேதத்தை வாசிக்கிறேன்.
0: Lord, what is in your heart towards me?
1: ஆண்டவரே, உம்முடைய உள்ளத்தில் என்னை குறித்து என்ன இருக்கிறது?
0: That's how I discovered one day from John 17:23 that God loves me as he loved Jesus.
1: இது போல தான் நான் தேவனுடைய கேட்கும் பொழுது யோவான் 17 ஆம் அதிகாரம் 23 ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது தேவன் இயேசுவை நேசிப்பது போலவே என்னையும் நேசிக்கிறார் என்பதை விளங்கிக் கொண்டேன்.
0: Thousands of people have read that verse and they have not even noticed it.
1: ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த வசனத்தை வாசித்திருந்தும் கூட அதை காணாமல் போய் விட்டார்கள்.
0: I also read it for many years before I even noticed it.
1: நானும் கூட அதை கவனிப்பதற்கு முன்பதாக பல முறை அந்த பகுதியை வாசித்திருக்கிறேன்.
0: I had read the Bible but not heard God's voice.
1: நான் வேதத்தை வாசித்திருக்கிறேன் ஆனால் தேவனுக்கு செவி கொடுக்கவில்லை, தேவனுடைய சத்தத்தை கேட்கவில்லை.
0: Until I had a great longing to know what is in God's heart. Towards me
1: என்னை குறித்து தேவனுடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டுமே என்கிற வாஞ்சை உண்டாகும் வரை நான் அதை விளங்கிக் கொள்ளவில்லை.
0: I found he only had love, nothing else.
1: அவருடைய உள்ளத்தில் அன்பு மட்டுமே இருந்தது, வேறு ஒன்றுமே இல்லை என்பதை நான் அறிந்து கொண்டேன்.
0: He would never be angry with me. He would be sad if I did something wrong.
1: நான் தவறு செய்யும் பொழுது என் மீது அவர் கோபப்பட மாட்டார், ஆனால் துக்கமாக இருப்பார் என்பதை அறிந்து கொண்டேன்.
0: Some people are afraid God will be angry with them.
1: தேவன் என்னிடத்தில் கோபமாக இருக்கிறார் என்று சிலர் பயந்து கொண்டிருக்கிறார்கள்.
0: And they live their life in fear.
1: பயத்திலேயே தங்களுடைய வாழ்நாளை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
0: If I do this, God will punish me.
1: இதை நான் செய்தால் தேவன் என்னை தண்டித்து
0: விடுவார். I used to think like that.
1: நான் அப்படி எண்ணிக் கொண்டிருந்தேன்.
0: I don't think like that now.
1: ஆனால் இப்பொழுதெல்லாம் அப்படி எண்ணுவதில்லை.
0: Because I've seen God's heart.
1: ஏனென்றால் நான் தேவனுடைய உள்ளத்தை பார்த்திருக்கிறேன்.
0: I've seen that if I do that, I'll make God sad.
1: அப்படி நான் செய்வேனானால் தேவனுடைய உள்ளத்திற்கு துக்கத்தை கொண்டு வருவனாய் இருப்பேன்.
0: And I don't want to make him sad.
1: அவரை நான் துக்கப்படுத்த விரும்பவில்லை.
0: He may not punish me because all my punishment was taken by Jesus on the cross.
1: என்னோட எல்லா தண்டனையும் இயேசு சிலுவிலே எடுத்துக்கொண்டபடியாலே இனிமேல் ஆண்டவர் என்னை தண்டிப்பதில்லை.
0: He may discipline me because he loves me.
1: அவர் நேசிக்கிறபடியாலே என்னை அவரை சிட்சிக்கலாம்.
0: But that's not the same as punishment.
1: ஆனால் தண்டனை என்பது வேறு, சிட்சை என்பது வேறு.
0: There is no punishment for me.
1: எனக்கு தண்டனை இனிமேல் இல்லை.
0: And if you're a child of God, there's no punishment for you.
1: நீ தேவனுடைய பிள்ளையா இருப்பாய் என்று சொன்னால் உனக்கும் தண்டனை இல்லை.
0: But if God loves you, he'll discipline you so that you don't go astray.
1: நீ வழிவிலகி போகாதபடிக்கு தேவனுடையிலே அன்பு கூருகிறபடினாலே உன்னை அவர் சிட்சிப்பார்.
0: So my dear brothers and sisters,
1: என் அருமையான சகோதர சகோதரிகளே,
0: even if you're a new believer,
1: நீ ஒரு புது விசுவாசியாக இருந்தாலும் சரி,
0: I want you to pray, God help me to see what is in your heart.
1: ஆண்டவரே, உம்முடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை பார்க்க எனக்கு உதவி செய்யும் என்ற ஒரு ஜெபத்தை நீங்கள் செய்யும்படியாக கேட்கிறேன்.
0: I tell you it will change your life like it changed mine.
1: என்னுடைய வாழ்க்கையை மாற்றுவது போலவே உங்களுடைய வாழ்க்கையும் அது மாற்றும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
0: When you read the Bible,
1: நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது,
0: don't be in a hurry to read it.
1: அதை வாசிப்பதற்கு நீங்கள் வேகவேகமாக வாசிக்க வேண்டாம்.
0: Read it slowly.
1: நிறுத்தி வாசியுங்கள்.
0: And say, Lord,
1: ஆண்டவரே,
0: what is in your heart?
1: உம்முடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது ஆண்டவரே?
0: I want to know what your real longing is.
1: ஆண்டவரே, என்னை குறித்து உம்முடைய தாகம் என்ன, வாஞ்சை என்ன என்பதை நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன்.
0: And then once you see what is in God's heart for yourself,
1: நீங்களாகவே தேவனுடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை கண்டுகொண்டால்,
0: your life becomes secure there.
1: அங்கே உங்களுடைய வாழ்க்கையானது ஒரு பாதுகாப்புள்ள ஒரு வாழ்க்கையா மாறுமானால்,
0: you can ask Lord what is in your heart for the other people around me.
1: அதற்கு பிறகு ஆண்டவரே, என்னை சுற்றி உள்ள மக்கள் மீது, மக்களுக்கு உம்முடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்று நீங்கள் கேட்க ஆரம்பிக்கலாம்.
0: That is how we are to serve others.
1: இப்படி தான் நாம் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும்.
0: There are so many people who are trying to preach the gospel and evangelizing without seeing what God in God's heart for other people.
1: மற்ற ஜனங்களுக்கு தேவனுடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை பார்க்காமலே अनेகர் பிரசங்கிக்கிறார்கள், சுவிசேஷ பணியை செய்கிறார்கள்.
0: For example, they just go around giving tracts.
1: உதாரணமாக துண்டு பிரதியை, கைப்பிரதியை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள்.
0: Why do they give it?
1: ஏன் கைப்பிரதியை கொடுக்கிறார்கள்?
0: All these people's blood is on my hands. I want to get rid of their blood from my hands.
1: இந்த மக்களுடைய இரத்த பழியெல்லாம் என் தலையிலே இருக்கிறது, அது எப்படியாவது நீக்கி விட வேண்டும் என்று கைப்பிரதியை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள்.
0: Can you imagine Jesus going around giving tracts like that saying, oh, their blood is on my hands. I better not leave it like that. I've got to give them.
1: இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கும்போது, ஐயோ, எல்லாரோட இரத்த பழி என் மேல் இருக்கிறதே, வேகவேகமாக கைப்பிரதியை கொடுத்தாக வேண்டும் என்று சொல்லி எல்லா இடத்திலும் கொடுத்து கொண்டிருந்தாரே. கற்பனை செய்து பார்க்க முடியுமா?
0: His whole ministry was moved by compassion.
1: அவருடைய முழு ஊழியமும் மனதுருக்கத்தினாலே உந்தப்பட்டதா இருந்தது.
0: Let me tell you this.
1: நான் ஒன்றை உங்களுக்கு சொல்லட்டும்.
0: Any ministry that you do which is not moved by compassion for other people is a waste of time.
1: மற்ற மக்கள் மீது உள்ள மனதுருக்கத்தினாலே உந்தப்பட்டு செய்யப்படாத எந்த ஒரு ஊழியமும் அது நேரத்தை வீணாக்குவதாகும்.
0: God does everything in love.
1: தேவன் எல்லாவற்றையும் அன்பினாலே உந்தப்பட்டு செய்கிறார்.
0: So when you look into God's heart,
1: ஆகவே தேவனுடைய உள்ளத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது,
0: you will see that everything he says and does is in love.
1: அவர் செய்கிறதும் சொல்லுகிறதும் அன்பின் அடிப்படையிலேயே செய்கிறார்.
0: And the more you see that in your life,
1: எந்த அளவுக்கு அதிகமாக இதை நீங்கள் பார்க்கிறீர்களோ,
0: you will understand the importance of this verse in 1 Corinthians 16 and verse 14
1: 1 Corinthians 16 அதிகாரம் 14 வசனத்தினுடைய அர்த்தத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும்
0: 1 Corinthians 16 verse 14
1: 1 Corinthians 16 அதிகாரம் 14 வசனம்
0: Here it says let all that you do be done in love
1: உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடு செய்யப்படக்கடவது
0: I've had that verse hanging in my front room for more than 20 years
1: கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு அதிகமாக இந்த வசனமானது என்னுடைய வீட்டிலே உள்ள முன் அறையிலே தொங்கவிடப்பட்டிருக்கிறது
0: let all that you do be done in love
1: நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் அன்பினாலே செய்யப்படக்கடவது
0: now I want to tell you something
1: நான் ஒன்றை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்
0: whatever is not done in love will be burnt up one day
1: அன்பினால் செய்யப்படாத எந்த காரியமா இருந்தாலும் ஒரு நாளிலே அது எரிந்து போகும்
0: you are destroying yourself
1: உங்களை நீங்களே அழித்துக் கொள்கிறீர்கள்
0: It's like burning up little bits of your house.
1: உங்க வீட்டை கொஞ்சம் கொஞ்சமாக எரிப்பதற்கு ஒப்பாய் இருக்கிறது.
0: Because you take a fire and burn up and destroy part of your house.
1: நீங்கள் ஒரு தீப்பெட்டி எடுத்து உங்க வீட்டிலே ஒரு பகுதியை தீ கொளுத்தி எரிப்பு எரித்து அழித்து விடுவது போல.
0: Tomorrow you burn up some more.
1: நாளைக்கு இன்னும் கொஞ்சம் பகுதியாய் உங்க வீட்டிலே இருக்கிற பகுதியை எரித்து விடுகிறீர்கள்.
0: Another day you burn up some more.
1: இன்னும் ஒரு நாளிலே இன்னும் கொஞ்சம் எரிக்கிறீர்கள்.
0: When you do things without love, that's exactly what you're doing.
1: அன்பின் அடிப்படையிலே அன்பினாலே உந்தப்பட்டு நீங்கள் செய்யாத எந்த ஒரு காரியமும் இப்படி தான் இருக்கிறது
0: if you do everything in love
1: ஆனால் ஒவ்வொரு காரியத்தையும் அன்பினாலே செய்வீர்களானால்
0: it will be like building another floor on top of your house
1: ஏற்கனவே இருக்கக்கூடிய உங்கள் வீட்டின் மேலே இன்னொரு மாடியை கட்டுவதற்கு ஒப்பாக இருக்கிறது
0: imagine you start your life with a one story house and you by the time you have died you've got 100 stories this is a skyscraper
1: கற்பனை செய்து பாருங்கள் ஆரம்பத்திலே நீங்கள் கீழ்த்தளம் உள்ள வீடு மட்டும் இருக்கிறது ஆனால் நீங்கள் மரிப்பதற்கு முன்பதாக 100 மாடி கட்டடத்தை கட்டிவிட்டால் எப்படி இருக்கும்
0: because you did everything in love
1: ஏனென்றால் நீங்கள் எல்லாவற்றையும் அன்பினாலே செய்தீர்கள்
0: you spoke in love
1: அன்பினாலே பேசினீர்கள்
0: so if you understand god's heart
1: ஆகவே தேவனுடைய உள்ளத்தை நீங்கள் விளங்கிக் கொண்டால்
0: if you really hear god's voice
1: உண்மையாலுமே தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்கிறவளா இருந்தால்
0: jesus said man shall live by every word that proceeds from god's mouth
1: இயேசு என்ன சொன்னார் என்றால் தேவனுடைய வார்த்தையிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையாலும் மனுஷன் பிழைப்பான்
0: every word that proceeds from god's mouth proceeds in love
1: தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அன்பிலே புறப்படுகிறது
0: and the more you hear it the more it sinks into your heart
1: எந்த அளவுக்கு அதிகமாக நீங்கள் கேட்கிறீர்களோ அந்த அளவுக்கு அதிகமாக உங்களுடைய உள்ளத்தில் அது பதியும்
0: the more your words will also come out of love for people
1: அந்த அளவுக்கு உங்களுடைய வார்த்தையும் அன்பின் வார்த்தைகளாக ஜனங்களுக்கு புறப்பட்டு செல்லும்
0: so many people ask how can I control my tongue
1: நான் எப்படி என்னுடைய நாவை கட்டுப்படுத்துவது என்று அநேகர் கேட்கிறார்கள்
0: you can't control your tongue
1: நீங்கள் உங்கள் நாவை கட்டுப்படுத்த முடியாது
0: ask god to change your heart then the tongue will automatically be controlled
1: ஆண்டவரே என்னுடைய உள்ளத்தை மாற்றும் என்று தேவனிடத்தில் கேட்டுங்கள் தானாகவே உங்களுடைய நாவு கட்டுப்பாட்டுக்குள்ளாக வரும்
0: many people their problem is they don't want their heart to be changed but they want to control their tongue because it's giving them a bad testimony
1: அநேகருடைய பிரச்சனை என்னவென்றால் உள்ளத்தை மாற்ற அவர்களுக்கு விருப்பம் இல்லை ஆனால் நாவை மாற்ற விரும்புகிறார்கள் ஏனென்றால் இந்த நாவினாலே தங்களுடைய சாட்சியை அவர்கள் இழந்து விடுகிறார்கள்
0: almost every believer I have met in my life tells me brother I am a slave to anger
1: naan sandikkira ovvor kittatta ovvor viswasiyume sagodarane naan kobathukku adimi pottirukiren endru solugiraar
0: oh I have heard your messages so many times
1: nariya murai mudiya seyumudiya ungalde seidhigalai ketirukiren
0: but brother Zach I still can't get victory over anger in my home
1: analum enude kudumbathile kobathin meedhi enakku vetri illai sagodara Zach avargale
0: and they are trying to control their tongue
1: நாவை கட்டுப்படுத்த முடியாம முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள்
0: you cannot control your tongue
1: நீங்கள் நாவை கட்டுப்படுத்தவே முடியாது
0: don't try
1: நீங்கள் முயற்சி செய்யவே வேண்டாம்
0: God to change your heart
1: தேவனே உள்ளத்தை மாற்றும் என்று தேவனிடத்தில் கேளுங்கள்
0: it is from the abundance of the heart that the mouth speaks
1: இதயத்தின் நிறைவினாலே தான் வாய் பேசுகிறது
0: if you try to change the mouth and the tongue it won't work
1: நீங்கள் உங்கள் வாயையும் நாவையும் மாற்றினால் அதிலே பிரயோஜனம் இல்லை
0: it's like asking why is this bad water coming out of this tap
1: இந்த குழாயிலே ஏன் கெட்ட தண்ணீர் வருகிறது என்று கேட்பது போல அழுக்கு தண்ணீர் வருகிறது என்று கேட்பது போல
0: clean the water tank and then the water will be clean
1: அங்கே மேல் இருக்கக்கூடிய தண்ணீர் தொட்டியை சுத்தம் பண்ணுங்கள் இங்கே தானாகவே சுத்தமான தண்ணீர் வரும்
0: if you keep on cleaning the tap you still get dirty water
1: நீங்கள் அந்த குழாயை சுத்தம் பண்ணிக்கொண்டே இருந்தால் இன்னுமாய் அழுக்கு தண்ணீர் வந்து கொண்டே தான் இருக்கும்
0: the tap is clean brother just clean the tank
1: இங்கே குழாய் சுத்தமாக தான் இருக்கிறது சகோதரனே அங்கே மேலே இருக்கக்கூடிய தொட்டியை போய் சுத்தம் பண்ணுங்கள்
0: so if the heart is clean the words will be good
1: ஆகவே இதயமானது சுத்தமாக இருந்தால் வார்த்தைகளும் நன்மையான வார்த்தைகளாய் வரும்
0: make it a rule in your life
1: உங்களுடைய வாழ்க்கையில இதை ஒரு பிரமாணமாக வைத்துக் கொள்ளுங்கள்
0: all that I speak I will speak in love
1: நான் பேசுகிற ஒவ்வொரு காரியத்தையும் அன்பினாலே பேசுவேன்
0: all that I do I will do in love
1: நான் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அன்பினாலேயே செய்வேன்
0: and for that I have to think thoughts of love towards other people
1: அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் மற்றவர்களிடத்தில் அன்பின் சிந்தைகளையே நான் சிந்திக்க வேண்டும்
0: to certain people it's not difficult
1: சில மக்களிடத்தில் அப்படி சிந்திப்பது கஷ்டமல்ல
0: like your own children or your people who are very close to you
1: உங்களுடைய சொந்த பிள்ளைகள் உங்களுக்கு நெருக்கமானவர்கள்
0: but we can't think such very often you can't think such thoughts towards somebody else who is whom you don't like
1: ஆனால் உங்களுக்கு பிடிக்காத ஒரு ஒரு இடத்திலே அன்பின் எண்ணங்களை கொண்டிருப்பது என்பது சற்று கடினமாக இருக்கிறது.
0: When you have thoughts of love towards your children, that is human love, because even the atheist has got that type of thoughts towards his children.
1: உங்கள் பிள்ளைகளிடத்திலே நீங்கள் செலுத்துகிறதானே அந்த அன்பின் எண்ணங்களானது அது மனுஷிக அன்பின் அடிப்படையில் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் நாத்திகர்களும் கூட தங்களுடைய பிள்ளைகளிடத்திலே அன்பின் எண்ணங்களை சிந்திக்கிறார்கள்.
0: That's not God's love.
1: அது தேவனுடைய அன்பு அல்ல.
0: Because if it is God's love, then how does that atheist have it?
1: அது தேவனுடைய அன்பா இருக்குமே ஆனால் அந்த நாத்திகனுக்கு எப்படி அந்த அன்பு கிடைத்திருக்கும்?
0: All human beings love their children, whether they don't have to be godly.
1: மனித குலத்தில் இருக்கிற ஒவ்வொருவருமே தங்களுடைய பிள்ளைகளை நேசிக்கிறார்கள். அதற்காக அவர்கள் தேவபக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்ற நியதி இல்லை.
0: You know you have God's love when you can love somebody you don't like.
1: உங்களுக்கு பிடிக்காதவர்களை நீங்கள் நேசிக்கும் பொழுது தான் உங்களிடத்தில் தேவ அன்பு இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும்.
0: When you can pray for somebody you don't like.
1: உங்களுக்கு பிடிக்காதவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு தேவ அன்பு இருக்கிறது என்று அறிந்து கொள்ள முடியும்.
0: But when you see God's heart, his heart is like that.
1: தேவனுடைய உள்ளத்தை பார்க்கும் பொழுது அவருடைய உள்ளம் அப்படி தான் இருக்கிறது.
0: And when we look at God's heart,
1: தேவனுடைய உள்ளத்தை நாம் பார்க்கும் பொழுது
0: we find that he has a great longing for us.
1: நமக்கென்று அவரிடத்திலே அளவு கடந்த ஒரு வாஞ்சை இருக்கிறது.
0: You know, it's like a person who is sometimes in the world you find you read stories of somebody who has great longing to marry somebody, some young couple, they're in love with each other.
1: நாம் உலகத்திலே காதல் கதைகள் எல்லாம் நாம் படிக்கிறோம். எப்படியாவது அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றதான அளவு கடந்த ஒரு வாஞ்சை அந்த ஒரு ஆணுக்கு இருக்கலாம்.
0: And that girl is not willing to marry him.
1: இந்த பையன் அந்த பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறான். ஆனால் அந்த பெண்ணுக்கோ இந்த பையனை திருமணம் செய்ய விருப்பம் இல்லை.
0: Parents don't allow.
1: அல்லது அந்த பெண்ணுடைய பெற்றோர் அனுமதிப்பது இல்லை.
0: And this boy's longing is so great that he commits suicide.
1: இந்த பையனுடைய வாஞ்சை அதிகமாகி தற்கொலை செய்து கொள்ளும் அளவுக்கு அது அவன் பித்துப்பிடித்தவனை போல மாறி விடுகிறான்.
0: Can you imagine what a fantastic longing a man must have had for a girl to commit suicide that he couldn't marry her?
1: ஒரு பெண்ணிடத்தில் வைத்திருக்கிற அன்பு எவ்வளவு பெரிதா இருக்கிறது. தற்கொலை செய்யக்கூடிய அளவுக்கு அந்த அன்பு அவ்வளவு பெரிய அன்பா இருக்கிறது.
0: God's love is much greater than that.
1: தேவனுடைய அன்பு அதே காட்டிலும் மேலானதா இருக்கிறது.
0: He has a great longing towards us.
1: நம் மீது அவருக்கு ஒரு பெரிய ஒரு தாகம் இருக்கிறது, ஏக்கம் இருக்கிறது.
0: We must understand that.
1: நாம் அதை விளங்கிக் கொள்ள வேண்டும்.
0: It's one of the great things that Jesus came to reveal.
1: இதை வெளிப்படுத்துவதற்காக தான் இயேசு வந்தார் என்று சொல்வது பெரிய ஒரு காரியம்.
0: Your heavenly Father has a great longing for you.
1: உங்கள் பரலோக பிதாவுக்கு உங்கள் மீது அளவு கடந்த ஒரு தாகம், ஏக்கம் இருக்கிறது.
0: In the story of the prodigal son.
1: நாம் கெட்டகுமாரனுடைய கதையிலே நாம் பார்க்கிறோம்.
0: You know how that boy had gone and spoiled his father's name.
1: அந்த கெட்டகுமாரன் இளைய மகன் அவன் புறப்பட்டு சென்று தன்னுடைய தாப்பனுடைய பெயரை அவன் கெடுத்து விட்டான்.
0: Wasted all that the father gave him.
1: தன் தாப்பன் தான் கொடுத்த ஆஸ்தி எல்லாவற்றையும் வீணாக்கி விட்டான்.
0: And he didn't even look like he looked when he left home.
1: அவன் வீட்டை விட்டு போகும்போது எப்படி இருந்தானோ அதுபோல இப்பொழுது காட்சியளிக்கவில்லை.
0: Hair has grown, it's become so thin, skin and bones.
1: அவன் தாடியை வளர்த்து புளிக்காமல் தோல் எல்லாம் கடினமாகி
0: so many years
1: எலும்பும் தோலுமாய் மாறி விட்டான்.
0: So many years he had been away.
1: எத்தனை ஆண்டுகளாக வீட்டை விட்டு அவன் வெளியே இருந்து விட்டான்.
0: He may have been away 10 15 years.
1: 10 15 ஆண்டுகள் இருக்கலாம்.
0: Because his father was a wealthy man and he spent all that money.
1: தன்னுடைய தகப்பன் ஐஸ்வரன் இருந்தபடினாலே அவ்வளவு ஐஸ்வரியத்தையும் அவன் வீணாக்கி விட்டான்.
0: Must have been 10 15 years.
1: 10 15 ஆண்டுகளா இருந்திருக்கும்.
0: Comes back, nobody can recognize him.
1: அவன் மீண்டும் திரும்பி வரும் பொழுது அவனை பார்க்கும் பொழுது யாருக்கும் அடையாளமே தெரியவில்லை.
0: But Jesus said the father saw him at a long distance.
1: ஆனால் இயேசு என்ன சொன்னார்? அந்த தகப்பன் தூர தன்னுடைய மகன் வருகிறதை கண்டு
0: recognized him immediately.
1: உடனடியாக தன்னுடைய மகன் தான் என்று அடையாளம் கண்டு கொண்டான்.
0: Now how did the father know the father's son was coming that day?
1: தன்னுடைய மகன் அந்த நாளிலே வருகிறான் என்பதை எப்படி அந்த தகப்பன் அறிந்து கொண்டார்?
0: Boy never sent any telegram or anything.
1: அந்த மகன் நான் வருகிறேன் அப்பா என்று சொல்லி தந்தி அனுப்பினாரா? இல்லை.
0: How did the father know?
1: தாப்புனுக்கு எப்படி தெரியும்?
0: There's only one way.
1: ஒரே ஒரு வழிதான் உண்டு.
0: Every day in those 15 years the father would look out of the window to see if his son was coming back.
1: 15 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் ஜன்னல் பக்கம் நின்று தன்னுடைய மகன் இன்றைக்கு வருகிறானா, இன்றைக்கு வருவானா என்று பார்த்து கொண்டே இருக்கிறார்.
0: That's not written in the story, but I can understand that by the fact that he saw him coming.
1: இந்த காரியங்கள் வேதத்தில் எழுதப்படவில்லை, ஆனால் இதை படிக்கும் பொழுது நான் அதை விளங்கிக் கொள்கிறேன். தன்னுடைய தாப்பன் தூர மகன் வரும்பொழுது அடையாளம் கண்டு கொண்டதை பார்க்கும்
0: பொழுது every day he must have been looking.
1: ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டே
0: இருக்கிறார். When I see that,
1: நான் அதை பார்க்கும் பொழுது
0: I see the heart of God towards me.
1: தேவன் என் மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த உள்ளத்தை என்னால் பார்க்க முடிகிறது.
0: Towards you.
1: உங்கள் மீது தேவன் கொண்டிருக்கிற உள்ளம் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது.
0: Looking every day.
1: ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டே இருக்கிறார்.
0: To see will my son, my daughter come close to me today.
1: என்னுடைய மகன், என்னுடைய மகள் இன்றைக்கு என்னை நெருங்கி வருவானா வருவாளா என்று ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார்.
0: I believe this morning the Lord is seeing the same thing.
1: இந்த நாள் காலை வேளையிலும் கூட அதே காரியத்தை தான் தேவன் உங்களுக்கு சொல்லுகிறார் என்று நான் திடமாய் விசுவாசிக்கிறேன்.
0: He is looking at me.
1: என்னை அப்படி பார்க்கிறார்.
0: I'm not a backslider.
1: நான் ஒரு பின்மாற்றக்காரன் அல்ல.
0: But the Lord is still looking to see if I will come closer to him today.
1: ஆனாலும் இன்றைக்கு அவருக்கு நெருங்கி நான் வருவேனா என்று அவர் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார்.
0: You don't have to be a backslider.
1: நீ பின்மாற்றக்காரனா இருக்க வேண்டும் என்று தேவையில்லை.
0: The Lord is looking at you to see if you will come closer to him today.
1: இன்றைக்கு நீ அவரை நெருங்கி வருவாயா என்று ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார்.
0: Every day.
1: ஒவ்வொரு நாளும் பார்த்து
0: கொண்டிருக்கிறார். That's how I want to live.
1: இப்படி தான் நான் வாழ விரும்புகிறேன்.
0: Dear brothers and sisters.
1: அருமையான சகோதர சகோதரிகளே.
0: You know when you look at somebody who is very gifted you can wish I could be like him.
1: வரம்பெற்ற யாரையாவது பார்க்கும் பொழுது ஐயோ நான் அப்படி இருந்து விட்டால் நலமா இருக்குமே என்று எண்ணலாம்.
0: Could be in earthly things I wish I had a house or a car like him.
1: அவரே போல எனக்கு ஒரு வீடு இருந்தால் நல்லா இருக்குமே, அவரே போல ஒரு கார் இருந்தால் எனக்கு நன்மையாக இருக்குமே.
0: I wish I could preach like him or do something spiritual like him.
1: இவரே போல நான் பிரசங்கித்தா நலமா இருக்குமே அல்லது இவரே போல ஆவிக்குரிய ஒரு காரியத்தை செய்தா நலமா இருக்குமே என்று நீங்கள் எண்ணலாம்.
0: Don't let that be your longing. Don't let that be your longing.
1: இது உங்களுடைய வாஞ்சையா இருக்க அனுமதிக்க வேண்டாம்.
0: Let your longing be this.
1: உங்களுடைய வாஞ்சை எல்லாம் இப்படி இருக்கட்டும்.
0: God you're seeing whether I'll come closer to you today.
1: ஆண்டவரே இன்றைக்கு நான் உம்மண்டை நெருங்கி வருவேனா இல்லையா என்று நீ பார்த்து கொண்டே இருக்கிறீர்.
0: I want to come closer to you.
1: உம்மண்டை நான் நெருங்கி வர வேண்டும் ஆண்டவரே.
0: And you see when the father saw that boy far away.
1: அந்த தகப்பன் தன்னுடைய மகன் தூர வருகிறதை கண்டு காணும் பொழுது
0: it says old man that he was he tied his robe and he ran.
1: அவர் தன்னுடைய வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டு ஓடினார் என்று பார்க்கிறோம்.
0: Even though he is an old man.
1: அவர் வயதான ஒரு தகப்பனா இருந்தாலும் கூட ஓடுகிறார்.
0: Is the only place in the whole Bible where you see God running.
1: முழு வேதாகமத்திலே தேவன் ஓடுகிறார் என்கிற ஒரு காரியத்தை இந்த ஒரு இடத்திலே தான் நாம் பார்க்கிறோம்.
0: And he is running towards someone who has dishonored his name and ruined his wealth.
1: தன்னுடைய ஐஸ்வரியத்தை அழித்து போட்ட தன்னுடைய பெயரை கெடுத்து போட்ட ஒரு மனிதனை நோக்கி ஓடுகிறார்.
0: You must have this picture of God in your mind always.
1: எப்பொழுதே உங்களுடைய மனதிலே இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தேவனை குறித்து எண்ணும் பொழுது நீங்கள் இந்த காட்சியை வைத்துக் கொள்ள வேண்டும்.
0: He will not drag you back from the place of the pigs if you don't want to come back.
1: நீ உனக்கு வர விருப்பம் இல்லை என்றால் அவர் பன்றிகளிடத்திலே வந்து உன்னை பிடித்து இழுத்து கொண்டு வர மாட்டார்.
0: That means if you are living in sin and you don't want to turn he won't drag you back.
1: நீ பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் மனம் திரும்ப உனக்கு விருப்பம் இல்லை என்றால் உன்னை பிடித்து இழுக்க மாட்டார்.
0: But
1: ஆனால்
0: if you turn
1: நீ திரும்பும் பொழுது
0: even if you turn a little bit
1: நீ கொஞ்சம் திரும்பினாலும் கூட
0: he will come running and take you back into his house.
1: அவர் தம்முடைய வீட்டிற்கு உன்னை ஏற்றுக்கொள்ளும்படியாக ஓடி வருவார்.
0: He will help you to turn right back.
1: சரியாக மனம் திரும்பும்படியாய் திரும்பி வரும்படியாய் அவர் உதவி செய்வார்.
0: That is how God's heart is.
1: இப்படி தான் தேவனுடைய இருதயமானது இருக்கிறது.
0: Many times when I get up to speak to God's people
1: அநேக முறைகளிலே நான் எழுந்து தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் பேச வரும்பொழுது
0: My question is this Lord what is in your heart for your people?
1: என்னுடைய கேள்வி இதுதான் ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு உம்முடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது?
0: If I don't understand what is in your heart I will just take a Bible study that's all.
1: ஆண்டவரே உம்முடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை நான் விளங்கிக் கொள்ளாவிட்டால் நான் பேசுவதெல்லாம் ஒரு வேத பாடத்தை தான் பேசிக் கொண்டிருப்பேன்.
0: I don't want to be a teacher I want to be a prophet.
1: நான் ஒரு போதகனாக இருக்க விரும்பவில்லை நான் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்க விரும்புகிறேன்.
0: That means I want to speak what God wants me to speak.
1: அவருடைய பொருள் என்னவென்றால் தேவன் என்ன பேச விரும்புகிறாரோ அதை நான் பேச விரும்புகிறேன்.
0: So I pray many many times say Lord what is in your heart for your people?
1: ஆண்டவரே உம்முடைய ஜனங்களுக்கு உம்முடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை அடிக்கடி நான் ஜெபிக்கிறேன்.
0: I know his heart is full of love.
1: அவருடைய இதயமானது அன்பினாலே நிரம்பியிருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறேன்.
0: That's the first thing I need for all of God's people.
1: எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவனுடைய உள்ளத்தில் இருக்கிற முதல் காரியம் இது என்பதை அறிந்திருக்கிறேன்.
0: Many preachers do not have the word of God on their mouth because their heart is not full of love for God's people.
1: அநேக தேவ ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய ஜனங்களை குறித்த தான் அன்பு உள்ளத்தில் இல்லை இல்லாத இருக்கிற அப்படினாலே அவருடைய வாயிலே தேவனுடைய வார்த்தை இல்லை.
0: Those of you who are elder brothers you need to ask yourself.
1: மூப்பர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களை நீங்களே கேட்டு பார்க்க வேண்டும்.
0: When you get up to speak in the church
1: sabile ningal elundu nindru pesa aarambikkum bodhu
0: are you tempted to scold everybody sitting there
1: ange ukkandirukkira ellarium thittumudiyaga sodikapadugireergala
0: why are you like this and why are you like that and why are you not like this
1: ningal yen ipdi irukkireergal ningal yen apdi irukkireergal yen ningal ipdi illai endralam saadugireergala
0: that's probably because you don't love them
1: ningal avargalai nesikkadapadinaale apdi pesugireergal
0: there's a verse in james chapter 1 verse 5
1: yaakobu 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே ஒரு வசனம் இருக்குது
0: if anybody lacks wisdom Let him ask God who will give to all men generously and without reproach and it will be given to him
1: Jacob 1 ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே உங்களில் ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்திலே கேட்க கடவன்.
0: See, we all lack wisdom.
1: நாம் எல்லாருமே ஞானத்திலே குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம்.
0: I am very aware that I lack a lot of wisdom.
1: எவ்வளவோ ஞானத்திலே நான் குறைந்தவனாய் இருக்கிறேன் என்பதை நான் அதிகமாய் அறிந்திருக்கிறேன்.
0: I've been a believer for 50 years and I've got a little bit of wisdom in those 50 years.
1: நான் 50 ஆண்டுகளாக விசுவாசியாக இருந்து வருகிறேன். இந்த 50 ஆண்டு கால விசுவாச வாழ்க்கையிலே கொஞ்சம் ஞானத்தை நான் பெற்றிருக்கிறேன்.
0: When compared to God's wisdom, it's very little.
1: ஆனால் தேவனுடைய ஞானத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது நான் பெற்றுக்கொண்ட ஞானம் மிக மிக குறுகியது.
0: So I want to say to all of you also lack wisdom.
1: உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன், நீங்களும் ஞானத்திலே குறைபட்டிருக்கிறீர்கள்.
0: You may be very clever.
1: நீங்கள் அறிவாளியா இருக்கலாம்.
0: You may know a lot of the Bible.
1: வேதத்தை அதிகமாக அறிந்திருக்கலாம்.
0: But practical wisdom we all lack.
1: ஆனால் நடைமுறை ஞானம் நாம் எல்லாருமே குறைபட்டிருக்கிறோம்.
0: The humble person acknowledges, Lord, I lack wisdom.
1: ஆண்டவரே, நான் ஞானத்திலே குறைவுள்ளவனா இருக்கிறேன், ஞானம் எனக்கு இல்லை என்பதை தாழ்மையுள்ள ஒரு மனிதன் ஒத்துக்கொள்கிறான்.
0: That's like the disciples saying, we don't have fish, we didn't catch any.
1: ஆண்டவரே, எங்களுக்கு மீன்கள் இல்லை, ஒன்றையும் நாங்கள் பிடிக்கவில்லை என்று சீஷர்கள் சொல்வதற்கு ஒப்பாக இருக்கிறது.
0: Boat is empty.
1: எங்களுடைய படகு வெறுமையா இருக்கிறது.
0: And if you acknowledge that,
1: இதை நீங்கள் ஒத்துக்கொள்ளும் பொழுது,
0: it says Jesus filled the boat with fish.
1: இயேசு படகை மீன்களினாலே நிரப்பினார்.
0: He would not have filled that boat with fish if they pretended, yeah, we had a good night fishing.
1: எங்களுக்கு இரவிலே நல்ல மீன் பிடித்தோம், மீன் நிறைய இருக்கிறது என்று சீஷர்கள் நடித்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு ஆண்டவர் மீன்களை கொடுத்திருப்பாரா?
0: So if you pretend that you have wisdom, you will remain without wisdom all your life.
1: ஞானம் இருக்கிறது என்பது போல நீங்கள் நடிப்பீர்களானால் வாழ்க்கை முழுதுமாக ஞானம் இல்லாமலே இருப்பீர்கள்.
0: If you say, Lord, we don't have any fish in our boat.
1: ஆண்டவரே, எங்கள் படகிலே மீனே இல்லை, என் மீன்களே இல்லை என்று சொல்வீர்களானால்,
0: I don't have any wisdom.
1: ஆண்டவரே, எனக்கு ஞானமே இல்லை.
0: The Lord will fill your boat with fish.
1: உங்களுடைய படகை மீன்களினாலே நிரப்புவார்.
0: He'll fill your heart with wisdom.
1: உங்களுடைய இருதயத்தை ஞானத்தினாலே நிரப்புவார்.
0: And it says if anybody lacks wisdom, you got to ask God.
1: ஒருவன் யாதாவது ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனா இருந்தால் தேவனிடத்திலே கேட்க கடவன்.
0: Lord, I need wisdom for my life.
1: ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கைக்கு ஜீவனுக்கு ஆண்டவரே ஞானம் தேவை.
0: Lord, I don't know how to live with my wife. Please give me wisdom how to live with this difficult wife.
1: இந்த கடினமான மனைவியோடு கூட எப்படி குடும்பம் நடத்துவது என்று தெரியவில்லை. ஆண்டவரே, இவளோடு குடும்பத்தை நடத்துவதற்கு எனக்கு ஞானத்தை தாரும் என்று கேளுங்கள்.
0: Lord, this unconverted husband, I need a lot of wisdom how to deal with him.
1: ஆண்டவரே, மனந்திரும்பாத இந்த கணவனோடு கூட வாழ்வது எவ்வளவு கஷ்டமா இருக்கிறது. ஆண்டவரே, அவரிடத்தில் எப்படி இடைவிட வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஞானத்தை எனக்கு தாரும்.
0: Or I have a difficult son or daughter, please tell me, give me wisdom how to deal with it.
1: அல்லது ஆண்டவரே, அடங்காத மகனோ மகளோ எனக்கு இருக்கிறார்கள், எப்படி அவர்களிடத்தில் நடந்து கொள்வது, எப்படி வளர்ப்பது என்று ஞானத்தை தாரும்.
0: Or if you're an elder brother in the church, oh boy, what a lot of wisdom you need.
1: சபையிலே மூப்பராய் இருக்கிற உங்களுக்கு ஐயோ எவ்வளவு ஞானம் தேவைப்படுகிறது.
0: I found in the last 34 years that we've been planning churches.
1: கடந்த 34 ஆண்டு கால வாழ்க்கையிலே பல இடங்களில் சபையை ஸ்தாபிக்கிற காரியத்திலே,
0: the churches are exactly like children.
1: சபை சிறு பிள்ளைகளை போல தான் இருக்கிறார்கள் சபையில் உள்ளவர்கள்.
0: When they are small children, you have one type of problem.
1: சிறு பிள்ளைகளா இருக்கும் பொழுது பிரச்சனை ஒரு விதமாக இருக்கிறது.
0: When they are teenagers, 18, 19 years old, you have another type of problem.
1: பிள்ளைகள் வளர்ந்து இப்பொழுது 18 பருவத்தை அடைந்து விட்டார்கள், இப்பொழுது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் வேறு விதமாக இருக்கிறது.
0: But is there any problem God cannot solve?
1: ஆனால் தேவனால் தீர்க்க முடியாத ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா?
0: No.
1: இல்லை.
0: Is there any situation on earth for which God does not have wisdom?
1: தேவனுக்கு ஞானமே இல்லை என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு சூழ்நிலையும் இந்த பூமியிலே இருக்கிறதா?
0: Can you face any situation in your life where there's no answer from God?
1: இந்த குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு தேவனிடத்திலிருந்து பதிலே கிடையாது என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு சூழ்நிலையாவது உண்டா?
0: One of the things that gives me confidence as I look back over 50 years of being a believer,
1: விசுவாசியாக இருந்த கடந்த 50 ஆண்டு காலங்களை நான் திரும்பி பார்க்கும் பொழுது எனக்கு நம்பிக்கை தரக்கூடியது என்னவென்றால்,
0: I have never faced a situation where God did not have an answer.
1: தேவனிடத்தில் பதில் இல்லை என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு சூழ்நிலையுமே நான் சந்திக்கவே இல்லை.
0: Sometimes he waited 10 years to give me the answer.
1: சில சமயத்திலே பதிலை அவர் கொடுப்பதற்கு நான் 10 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியிருந்தது.
0: But finally he did it.
1: கடைசியாக அவர் அது பதில் கொடுத்தார்.
0: We have to wait patiently.
1: பொறுமையாக காத்திருக்க வேண்டியிருந்தது.
0: Abraham waited patiently to get a son.
1: ஆபிரகாம் மகனை பெறுவதற்கு பொறுமையாக காத்திருக்க வேண்டியிருந்தது.
0: And faith without patience is useless.
1: பொறுமை இல்லாத விசுவாசமானது பிரயோஜனமற்ற விசுவாசம்.
0: I find that faith and patience are like husband and wife. You can't have a child without both.
1: விசுவாசமும் பொறுமையும் கணவனும் மனைவியும் போல, இது இல்லாதபடிக்கு ஒரு குழந்தையை பெற முடியாது.
0: You can't have fruit in your family if you don't have both husband and wife.
1: கணவனும் மனைவியும் இல்லை என்று சொன்னால் அந்த குடும்பத்திலே கனி உண்டாகாது.
0: So in the same way in our life, faith and patience are like that.
1: அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில விசுவாசமும் பொறுமையும்.
0: That if you have faith for something, you must be willing to wait.
1: உங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்திற்கு விசுவாசம் இருக்குமேயானால் நீங்கள் அதற்கு பொறுத்திருப்பதற்கு மனம் வேண்டும்.
0: So if you ask God for wisdom, he'll give it to you.
1: ஆகவே தேவனிடத்தில் ஞானத்தை கேளுங்கள், அவர் உங்களுக்கு தருவார்.
0: But it says here also he gives generously.
1: இங்கே நாம் பார்க்கிறோம், அவர் தாராளமாய் கொடுக்கிறார்.
0: In other words, you ask for a little cup of wisdom.
1: நீங்கள் ஒரு சிறு கப் ஞானம் போதும் என்று கேட்கிறீர்கள்.
0: May he'll give you a bucket.
1: அவரோ உங்களுக்கு பக்கெட் நிறைய ஞானத்தை தருகிறார்.
0: That's how he does it.
1: அப்படித்தான் அவர் செய்கிறார்.
0: God, please, can you give me a little cup of wisdom for this situation?
1: ஆண்டவரே, இந்த குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு எனக்கு ஆண்டவரே ஒரு சிறிய கப் ஞானத்தை தருவீரா?
0: And he gives a bucket.
1: அவர் ஒரு பக்கெட்டே கொடுக்கிறார்.
0: God is good.
1: தேவன் நல்லவர்.
0: He is not always calculating. He asks for 5 rupees, so I'll give him 5 rupees.
1: 5 ரூபாய் தானே கேட்டான். என்ன என்ன எண்ணி பார்த்து சில்லறையாக பொறுக்கி 5 ரூபாய் கொடுப்போம் என்று அவர் செய்வதில்லை.
0: We ask him for 5 rupees, he'll give us 500 rupees.
1: 5 ரூபாய் கேட்டால் இந்த 500 ரூபாய் வைத்துக் கொள் என்று
0: கொடுக்கிறார். That is how God is.
1: அப்படிதான் தேவன் இருக்கிறார்.
0: God is not calculating like we are.
1: நாம் இருக்கிறது போல கணக்கு பார்ப்பது போல தேவன் கணக்கு பார்ப்பவர் அல்ல.
0: We are so calculating.
1: நாம் எவ்வளவோ கணக்கு பார்ப்பவர்களாய் இருக்கிறோம்.
0: We must calculate. It's not 5 rupees, 4 rupees 95 paise. That's it.
1: 5 ரூபாய் வரவில்லை, 4 ரூபாய் 95 பைசா தான் வருகிறது என்று சொல்லி நீங்கள் கணக்கு பார்க்கிறவர்களாய் இருக்கிறீர்கள்.
0: We calculate towards God, we calculate towards people, and that is why our life is so miserable.
1: தேவன் பக்கமாகவும் மக்கள் பக்கமாகவும் நாம் கணக்கு பார்க்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆகவே தான் நம்முடைய வாழ்க்கையானது பரிதாபமானதாக இருக்கிறது.
0: God is generous.
1: தேவன் தாராளமாக உள்ளவராக
0: இருக்கிறார். Other thing it says in verse 5.
1: 5வது வசனத்தில் இன்னொரு காரியத்தை பார்க்கிறோம்.
0: Is that he never scolds anybody.
1: அவர் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர்.
0: I love that.
1: நான் அதை நேசிக்கிறேன்.
0: In the one translation in the English it says he never scolds when people ask him for something.
1: ஏதோ ஒரு காரியத்தை கேட்கும் பொழுது ஜனங்களை அவர் திட்டாதவர் என்று ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது.
0: That means you go and ask God for wisdom in some situation.
1: ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில எனக்கு ஞானத்தை தாரும் என்று தேவனிடத்தில் கேட்கிறீர்கள்.
0: He doesn't say, oh, I told you 100 times, why do you need to ask again?
1: 100 முறை இந்த காரியத்தை சொல்லிவிட்டேன், ஏன் திரும்பவும் திரும்ப கேட்டுக்கொண்டே இருக்கிறாய் என்று அவர் சொல்லுவதில்லை.
0: That is all human beings talk like that.
1: மக்கள் மனிதர்கள் அப்படி தான் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்.
0: God never talks like that.
1: தேவன் அப்படி பேசுவதே இல்லை.
0: God says, okay, I'll give it to you.
1: சரி, நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்கிறார்.
0: I know you asked me many times and I told you and you have forgotten, but I'll help you again.
1: அநேக முறை நீ கேட்டாய் என்று எனக்கு தெரியும், நீ மறந்து விட்டாய், ஆனாலும் இதோ உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி கொடுக்கிறார்.
0: How good God is.
1: தேவன் எவ்வளவு நல்லவர்.
0: You know, if we tell somebody to do something,
1: நாம் ஒருவரை பார்த்து ஏதாவது ஒன்று செய்யுங்கள் என்று கேட்கிறோம்,
0: and he didn't do it that way.
1: அவர் நாம் சொன்ன விதத்திலே செய்யவில்லை,
0: and it messed it up.
1: அதை குழப்பி விட்டார்.
0: Then he asked me again, second time.
1: இரண்டாம் முறை கேட்கிறார்.
0: After 4 or 5 times, we'll get fed up.
1: நான்கு ஐந்து முறை நாம் சலித்து போயிரும்.
0: We'll say, hey, how many times I have to tell you?
1: எத்தனை முறை நான் சொல்லிக்கொண்டே இருப்பது என்று சொல்கிறோம்.
0: That is how mothers talk to their children.
1: இப்படித்தான் தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிறார்கள்.
0: That is how many husbands talk to their wives.
1: அநேக புருஷன்மார்கள் மனைவிடத்தில் இப்படித்தான் பேசுகிறார்கள்.
0: But God never.
1: ஆனால் தேவன் ஒரு காலம் அப்படி பேசுகிறவர் அல்ல.
0: He never scolds.
1: அவர் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர், அல்லது திட்டாதவர்.
0: Otherwise I'd be afraid to go to him.
1: இல்லாவிட்டால் அவரிடத்தில் போவதற்கு நான் பயப்படுவேன்.
0: Because I don't learn things after one word from God.
1: தேவனிடத்தில் வந்த ஒரு வார்த்தையினாலே நான் காரியங்களை கற்றுக்கொள்வதில்லை.
0: Sometimes I have to hear it 10 times before I do it right.
1: சில சமயத்திலே ஒரு காரியத்தை நேர்த்தியாக செய்வதற்கு 10 முறை நான் தேவனிடத்தில் கேட்க வேண்டியிருக்கிறது.
0: Think of the messages you've heard so many times.
1: கடிந்து கொள்ளாதவர் எல்லா மூத்த சகோதரர்களும்,
0: let me give you a little word.
1: உங்களுக்கு ஒரு சிறு வார்த்தையை கொடுக்கிறேன்.
0: Do you want to be like God?
1: தேவனைப் போல இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா?
0: Do you want to be God's mouthpiece?
1: தேவனுடைய வாயாக இருக்க வேண்டும் என்று விருப்பமா?
0: Don't scold people.
1: ஜனங்களை திட்ட வேண்டாம்.
0: Correct them.
1: அவரை திருத்துங்கள்.
0: Oh, God corrects, but he doesn't scold.
1: தேவன் நம்மை திருத்துகிறார், திட்டுவதில்லை.
0: You know, there's a lot of difference between a father telling a son like this.
1: ஒரு தகப்பன் தன்னுடைய மகனை பார்த்து இப்படி சொல்வது சொல்கிறார் என்று வைத்துக் கொள்வோம்.
0: How many times I taught you that? You still haven't learned it?
1: எத்தனை முறை நான் சொல்லிவிட்டேன், இன்னும் நீ கற்றுக்கொள்ளவில்லையா?
0: That's one way of saying it.
1: இது சொல்வது இது ஒரு வழி.
0: The other way is,
1: இன்னொரு முறை,
0: son, that's not the right way.
1: மகனே, இது சரியான வழி அல்ல.
0: No, if you do it like this, you can do it right.
1: நீ இப்படி செய்தால் அதை சரியாக செய்து விடலாம்.
0: Which do you think the son would like to hear?
1: இப்பொழுது நான் ரெண்டு விதமாய் சொல்லிவிட்டேன், மகன் எதை கேட்பதற்கு பிரியமுள்ளவனாயிருப்பான்? நமக்கு தெரியும்.
0: The son can get fed up listening to a father who is scolding.
1: எப்பப்ப தாலும் திட்டிக்கொண்டே இருக்கிற ஒரு தாப்பனை பார்த்து மகன் சலித்து போய் விடுவான்.
0: A daughter can get fed up listening to a mother who is always scolding.
1: திட்டிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு தாயை பார்த்து மகள் சோர்ந்து போய் சலித்து போய் விடுவாள்.
0: God is not like that.
1: தேவன் அப்படி அல்ல.
0: We have problems with our children because we are not behaving towards them like God behaves towards us.
1: நம்மிடத்திலே தேவன் எப்படி நடந்து கொள்கிறாரோ அதுபோல நாம் நம்முடைய பிள்ளைகளிடத்திலே நடந்து கொள்ளாதபடினாலே தான் பிரச்சனைகளை சந்திக்கிறோம்.
0: So we need to change.
1: ஆகவே நாம் மாற வேண்டி இருக்கிறது.
0: That is why I say pray this prayer.
1: ஆகவே இந்த ஜெபத்தை செய்யும்படி உங்களை கேட்கிறேன்.
0: Lord, beyond the Bible, let me hear your voice, let me look into your heart.
1: ஆண்டவரே, வேதத்திற்கும் வேதத்தையும் கடந்து உம்முடைய உள்ளத்திலே என்ன இருக்கிறது என்பதை நான் கேட்கட்டும். ஆண்டவரே,
0: I want to see your heart.

0: should be.
1: அவர்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள்.
0: They
1: இருக்க வேண்டும்.
0: But they are not.
1: அப்படித்தான் இருக்க வேண்டுமானால் அவர்கள் அப்படி இல்லை.
0: They are slaves.
1: அவர்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள்.
0: They are slaves to sin.
1: அவர்கள் பாவத்திற்கு அடிமைகளாக இருக்கிறார்கள்.
0: They are slaves to wrong attitudes to other people.
1: மற்றவர்கள் மீது தவறான ஒரு அபிப்பிராயம் கொள்வதற்கு அடிமைப்பட்டிருக்கிறார்கள்.
0: Slaves to bitterness.
1: கசப்புக்கு அடிமையாக இருக்கிறார்கள்.
0: I want you to release them from their slavery and make them kings and queens again.
1: இந்த அடிமைத்தனத்திலிருந்து நீ அவர்களை விடுதலையாக்கி மீண்டுமாய் அவர்களை ராஜாக்களும் ராணிகளுமாய் மாற்ற முடிய விரும்புகிறேன்.
0: When I see that that is God's heart for his people.
1: ஓ இதுதான் தேவனுடைய உள்ளமா என்று நான் பார்க்கிறேன்.
0: I say you don't scold a slave who's tied up.
1: கட்டப்பட்டிருக்கிறதான ஒரு அடிமையை போய் திட்டி திட்டி என்ன பிரயோஜனம்?
0: Suppose your son has fallen into a pit.
1: உங்கள் மகன் ஒரு குழியிலே விழுந்து விட்டான்.
0: Don't scold him first.
1: முதலாவது அவனை திட்ட வேண்டாம்.
0: Pull him out of the pit first.
1: முதலாவது அவனை குழியிலிருந்து தூக்கி விடுங்க.
0: And then teach him to be careful not to go near the pit.
1: அதற்கு பிறகு நாம் குழியண்டை போக வேண்டாம் என்று சொல்வதற்கு குழியண்டை போகாமல் கவனமாக இருந்து சொல்லிக் கொடுக்க வேண்டும்.
0: You remember when Peter was walking on the water?
1: பேதுரு தண்ணீரிலே நடந்து கொண்டிருந்த பொழுது
0: for a little while he took his mind eyes away from Jesus.
1: சற்று நேரம் இயேசுவை விட்டு தன்னுடைய கண்களை விலக்கினார்.
0: And he looked at the winds and the waves.
1: அங்கே உள்ள காற்றையும் அலைகளையும் கொந்தளிக்கிற அலைகளையும் பார்க்கிறார்.
0: It says immediately he began to sink.
1: உடனடியாக அவர் முழுக ஆரம்பித்தார்.
0: And he said, Lord, save me.
1: ஆண்டவரே இரட்சியும் என்று கேட்கிறார்.
0: What did the Lord do?
1: தேவன் என்ன செய்தார்?
0: You read in Matthew 14.
1: மத்தேயு 14 ல வாசிக்கிறீர்கள்.
0: He didn't give Paul Peter a big lecture saying why didn't you look at me
1: yen enne paarkavillai endru solli ange or periya or prasangathai seiyavillai
0: he never said a word
1: oru vaarthai kuda sollavillai
0: he first held his hand
1: mudhalavadhaga avanudaiya karathai pidithaar
0: that's a beautiful example just look at it in Matthew 14
1: adha naam Matthai 14 am adhigaram eduthukollom adhile paarpom
0: we read here in verse 28 peter said lord if it is you tell me to come to you on the water
1: 28 am vasanathile paarkrom aandavare neereyanal நான் ஜலத்தின் மேல் நடந்து முடித்துல வர கட்டளையிடும் என்றான்
0: he said come
1: வா என்று சொன்னார்
0: and it says here that peter got out of the boat and walked on the water and came to jesus
1: படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்திலே போக பேதுரு ஜலத்தின் மேலே நடந்தார்
0: when he saw the wind he became afraid and began to sink and said lord save me
1: 30 ஆம் வசனத்திலே பார்க்கிறோம் காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான்
0: so you see two things
1: அவ இரண்டு காரியங்களை நாம்
0: பார்க்கிறோம் verse 31
1: விரும்புகிறேன்
0: we are not like that
1: nam appadi illai
0: when we see somebody do something wrong
1: yaradu
0: first rebuke him correct him then law much later we may help him
1: nam yaradu thavaru seiyadhai paarkumbodhu mudhalavadhu evlavu mudiyuma avlo thitti vidugrom adarku piravu udhavi seivadharku edavadhu nam seigrom
0: that's how we correct our children and that's how we correct people around us
1: ipidi than nammude pillaigalai nam thiruthugrom ipidi than nammai sutri ullavargalaiyum thiruthugrom
0: that's the opposite of what god does
1: devan seigiradhukku ner edirmaraga nam seigrom
0: first solves our problem and then corrects us
1: தேவன் முதலாவதாக நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்கிறார் அதற்கு பிறகு நம்மை திருத்துகிறார்
0: these are little things in the word of god that we must see
1: இவைகள் எல்லாம் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற சிறு சிறு காரியங்களை நாம் தேட வேண்டும்
0: that's why we must read the bible slowly
1: ஆகவே தான் வேதத்தை மெதுவாக வாசிக்க வேண்டும்
0: say lord let me see your heart here
1: ஆண்டவரே என்னுடைய உள்ளத்தை எங்கே நான் பார்க்கட்டும்
0: when i look at jesus life i see the heart of god
1: இயேசுவின் வாழ்க்கையை நான் பார்க்கும் பொழுது தேவனுடைய இருதயத்தை நான் அங்கே பார்க்க முடிகிறது
0: in a little thing like this one verse i can learn a lesson for my life
1: ஒரு சிறு வசனம் தான் அதிலிருந்து என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய பாடத்தை நான் கற்றுக்கொள்ள முடியும்
0: because that's not my natural tendency
1: ஏனென்றால் அது என்னுடைய இயற்கையாக வரக்கூடிய சுபாவம் அல்ல
0: my natural tendency is to rebuke and correct and then afterwards try and solve the problem
1: என்னுடைய இயற்கையான சுபாவம் என்னவென்றால் முதலாவது திட்டுவது கடிந்து கொள்வது அதற்கு பிறகு பிரச்சனைகளை தீர்ப்பது
0: that's how we deal with our wives that's how we deal with our children
1: இப்படி தான் மனைவினிடத்திலேயும் பிள்ளைகளிடத்திலேயும் நாம் நடந்து கொள்கிறோம்
0: and that's how we deal with all the people around us
1: இப்படி தான் நம்மை சுற்றியுள்ள மக்களிடத்திலேயும் நாம் நடந்து கொள்கிறோம்
0: God is not like that
1: தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல
0: so one of the great things we need to do is to look into God's heart
1: ஆகவே நாம் செய்யக்கூடிய ஒரு பெரிய காரியம் என்னவென்றால் தேவனுடைய உள்ளத்தை பார்ப்பதாகும்
0: let me show you a verse
1: ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன்
0: that's spoken to me a number of times
1: பல முறை இந்த வசனத்தின் மூலமாய் தேவன் பேசி இருக்கிறார்
0: it's in Genesis chapter 6
1: ஆதியாகமம் 6 ஆம் அதிகாரம்
0: you can have a glimpse into God's heart here
1: இங்கே தேவனுடைய உள்ளத்தின் ஒரு சிறு பகுதியை நீங்கள் பார்க்க முடியும்
0: It says in Genesis 6 and verse

0: 6.
1: ஆதியாகமம் 6 அதிகாரம் 6 வசனம்.
0: The Lord was sorry that he made man on the earth and it grieved him in his heart.
1: தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்திற்கு விசரமாய் இருந்தது என்று ஆதியாகமம் 6:6 வாசிக்கிறோம்.
0: Read slowly.
1: மெதுவாய் வாசிப்போம்.
0: First of all, God was very sad in his heart.
1: முதலாவதாக கர்த்தர் அவர் மனஸ்தாபப்பட்டார். இருதயத்திலே விசரமாய் இருந்தார்.
0: It doesn't say he was angry.
1: அவர் கோபப்பட்டார் என்று சொல்லவில்லை.
0: He was grieved in his heart.
1: இருதயத்திலே அவர் துக்கப்பட்டார்.
0: Because he was grieved in his heart,
1: அவர் இருதயத்திலே துக்கப்பட்டபடினாலே,
0: he speaks in human terms here. He was sorry that he ever made man.
1: மனிதனை உண்டாக்கினதற்காக அவர் வருத்தப்பட்டார் என்று மனுஷிக வார்த்தைகளிலே அவர் சொல்கிறார்.
0: You may say, didn't God know that man would behave like this?
1: மனிதன் இப்படி தான் நடந்து கொள்வான் என்று தேவனுக்கு ஏற்கனவே தெரியாதா என்று கேட்கலாம்.
0: Of course God knows the future.
1: தேவனுக்கு எதிர்காலம் தெரியும்.
0: But he's speaking in human terms now.
1: ஆனால் இப்பொழுது மனுஷிய விதமாய் அவர் பேசுகிறார். மனுஷ விதத்திலே பேசுகிறார்.
0: I made man with such wonderful plan for him, but look what he's doing.
1: மனிதனை அற்புதமான ஒரு திட்டத்தோடு கூட உருவாக்கினேன். இப்பொழுது அவன் என்ன செய்கிறான் என்று பார்.
0: Verse 5, the wickedness of man was great.
1: 5 வசனத்திலே பார்க்கிறோம், மனிதனுடைய தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று பார்க்கிறோம்.
0: His wickedness was great and all the thoughts of his heart was only evil.
1: அவருடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று பார்க்கிறோம்.
0: Outwardly he was wicked.
1: வெளியே பார்க்கும்போது தீமை.
0: Inside he was full of evil thoughts.
1: உள்ளே பொல்லாத எண்ணங்கள்.
0: And God saw that.
1: தேவன் அதை பார்க்கிறார்.
0: He said, what a terrible situation man has come to.
1: மனிதன் எவ்வளவு ஒரு கொடூரமான நிலைமைக்கு வந்து விட்டான்.
0: Now I have thought of that verse 6 in relation to born again believers.
1: இந்த 6 வசனத்தை மறுபடியும் பிறந்த விசுவாசிகளுடைய வாழ்க்கையை சம்பந்தப்படுத்தி நான் நினைக்கிறேன், எண்ணி பார்க்கிறேன்.
0: I say, Lord,
1: ஆண்டவரே,
0: are you sorry that about the way I live?
1: நான் வாழுகிற விதத்தை குறித்து நீர் வருத்தப்படுகிறீரா?
0: Are you grieved in your heart about the way I run my family?
1: என்னுடைய குடும்பத்தை நடத்துகிற விதத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவரே, இருதயத்திலே துக்கம் இருக்கிறதா?
0: Are you grieved in your heart by the way I get up and speak when I speak in the pulpit?
1: ஆண்டவரே, மேடையில் எழுந்து நின்று பேச வரும் பொழுது அதை பார்க்கும் பொழுது ஆண்டவரே, நீர் துக்கப்படுகிறீரோ?
0: I am not bothered what people say about me.
1: என்னை குறித்து ஜனங்கள் என்ன சொல்வார்கள் என்பதை குறித்து எனக்கு கவலை இல்லை.
0: Because they don't know my heart.
1: ஏனெனில் அவர்களுக்கு என்னுடைய உள்ளம் தெரியாது.
0: But Lord, tell me what you think.
1: ஆனால் நீர் என்ன நினைக்கிற என்பதை சொல்லும் ஆண்டவரே.
0: It's a good prayer to pray.
1: அப்படி ஜெபிப்பது நல்ல ஒரு ஜெபமா இருக்கிறது.
0: I feel that many of us are satisfied with the opinion that other believers in our church have about us.
1: நம்முடைய சபையிலே மற்ற விசுவாசிகள் நம்மை குறித்து கொடுக்கக்கூடிய அபிப்பிராயத்திலே நம்மில் அநேகர் திருப்திப்பட்டிருக்கிறோம்.
0: I know that many people have a great respect for me.
1: அநேக மக்கள் என்னிடத்திலே மதிப்பு செலுத்துகிறார்கள் என்பதை நான் அறிந்திருக்கிறேன்.
0: And if I get taken up with that, I would have become a backslider long ago.
1: அதிலே நான் தெளித்து போயிருந்திருப்பேன், ஆனால் திருப்திப்பட்டிருப்பேன் என்று சொன்னால் எப்பொழுதோ நான் பின்வாங்கி போயிருந்திருப்பேன்.
0: Let me warn you, brothers and sisters.
1: சகோதர சகோதரிகளே, நான் உங்களை எச்சரிக்கிறேன்.
0: If you get taken up with a good opinion people have about you, you will definitely become a backslider.
1: மற்ற மக்கள் உங்களை வைத்திருக்கக்கூடிய நல்ல அபிப்பிராயத்தினாலே நீங்கள் ஈர்க்கப்பட்டிருந்தால் நீங்கள் எளிதாய் பின்வாங்கி விடுவீர்கள்.
0: To save you only, sometimes God allows you to hear some of the bad opinions people have about you.
1: இதிலிருந்து நீங்கள் உங்களை தப்புவிக்கும்படியாக தான் உங்களை குறித்து சிலர் வைத்திருக்கக்கூடிய கெட்ட அபிப்பிராயத்தை கேட்கும்படியாக கூட தேவன் அனுமதிக்கிறார்.
0: So be thankful when you hear somebody had a bad opinion about you.
1: ஆகவே உங்களை குறித்து யாருக்காவது தவறான அபிப்பிராயம் கெட்ட அபிப்பிராயம் இருந்தால் அதற்கு நன்றியுள்ளவர்களாயிருங்கள்.
0: Don't get upset, that fellow has saved you from backsliding than all your friends.
1: உங்களை எல்லா நண்பர்களை விட அந்த நபர் தான் உங்களை பின்மாற்றத்திலிருந்து உங்களை தப்புவித்திருக்கிறார். ஆகவே நன்றியுள்ளவர்களாயிருங்கள்.
0: You will discover that.
1: அதை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள்.
0: So, but all these opinions are unimportant.
1: ஆனால் இந்த அபிப்பிராயங்கள் எல்லாம் ஒன்றுக்கு முதவாது.
0: Is God grieved in his heart? That's the important thing.
1: தேவன் உங்களை குறித்து நினைக்கும் பொழுது தம்முடைய உள்ளத்திலே வேதனைப்படுகிறாரா, விசனப்படுகிறாரா?
0: So make this a goal in your life.
1: ஆகவே இதையே உங்களுடைய வாழ்க்கையில் இலக்காக அமைத்துக் கொள்ளுங்கள்.
0: Look into your heart and see what you think about me.
1: ஆண்டவரே, என்னை குறித்து நீர் என்ன எண்ணுகிறீர் என்பதை நான் பார்க்க வேண்டும். ஆண்டவரே,
0: I want to come so much into fellowship with your heart that I can begin to understand what you think about your people, that I can help them.
1: ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களுக்கு நான் உதவி செய்யும்படியாக அவர்களை குறித்து உம்முடைய உள்ளத்திலே எவ்விதமான எண்ணங்கள் இருக்கிறது என்று அறிந்து எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே,
0: gradually your heart can become so sensitive that God can lead you in supernatural ways to meet people in need.
1: தேவையிலே உள்ள ஜனங்களுடைய தேவையை சந்திக்கும்படியாக நீங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே அவர்களிடத்தில் உதவி செய்வதற்கு உங்களுடைய உள்ளத்தை அதிக உணர்வுள்ளதாக்குவார்.
0: See, we read in the Gospels, once Jesus traveled about 40-50 kilometers to a place called Tyre.
1: தீரு என்றதான 40-50 கிலோமீட்டர் தூரம் உள்ள ஒரு இடத்திற்கு இயேசு தனியாக இயேசு அங்கே பிரயாணம் செய்து போகிறார்.
0: He was in Galilee.
1: அவர் கலிலேயாவில் இருக்கிறார்.
0: And he traveled all the way to Tyre, about 40 kilometers at least.
1: குறைந்தபட்சம் 40 கிலோமீட்டர் தூரத்திலே உள்ளதான தீரு என்கிற ஊருக்கு இயேசு நடந்து போகிறார்.
0: And 40-50 kilometers, it would have taken him a whole day to walk.
1: 40-50 கிலோமீட்டர் நடப்பதற்கு ஒரு நாள் பிடித்திருக்கும்.
0: And he took his disciples with him.
1: அவரோடு கூட சீஷர்களையும் கூட்டிக் கொண்டு செல்கிறார்.
0: That was outside Israel.
1: இஸ்ரவேலுக்கு வெளியே உள்ளதான ஒரு இடம் தான் தீரு.
0: One of the few times in Jesus' life he ever went outside Israel.
1: இஸ்ரவேலை விட்டு இயேசு வெளியே போன சம்பவங்கள் மிக மிக குறைவுதான்.
0: This is one of them.
1: அதிலே இவைகள் ஒன்று.
0: And there he met this woman who had a demon possessed daughter.
1: அங்கே பிசாசினாலே பீடிக்கப்பட்டதான மகளை வைத்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணை சந்திக்கிறார்.
0: She is the woman who said even the dogs will eat the crumbs that fall from the table.
1: மேஜையிலிருந்து கீழே விழக்கூடிய துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்று சொன்ன ஸ்திரீதான் அந்த ஸ்திரீ.
0: And Jesus healed that woman's daughter.
1: அந்த ஸ்திரீனுடைய மகளை இயேசு குணமாக்குகிறார்.
0: And came back 50 kilometers the next day.
1: அடுத்த நாள் அந்த 50 கிலோமீட்டர் பிரயாணத்தை திருப்பி வருகிறார்.
0: Have you ever thought why did he go to Tyre?
1: ஏன் அவர் தீருக்கு சென்றார் என்று நீங்கள் எப்பொழுதாவது எண்ணி பார்த்திருக்கிறீர்களா?
0: We go when somebody invites us.
1: யாராவது நம்மை அழைத்தால் தான் நாம் போகிறோம்.
0: Why did he go to Tyre? He didn't know anybody there.
1: அங்கே அவருக்கு யாரையுமே தெரியாது. ஏன் தீருக்கு போனார்?
0: He was so much in touch with his father's heart.
1: பிதாவுடைய உள்ளத்தோடு கூட அந்தளவாய் ஒரு தொடர்பு வைத்திருந்தார்.
0: That he suddenly had a burden in his heart. I must go to Tyre.
1: அவருக்கு திடீரென ஒரு உள்ளத்திலே ஒரு பாரம் உண்டானது. அது என்னவென்றால் நான் தீருக்கு போக வேண்டும்.
0: And when he went there, he saw what the reason was.
1: அங்கே போன பிறகு போன பொழுதுதான் என்ன காரணத்துக்காக வந்தார் என்பதை அவர் அறிந்து கொண்டார்.
0: You know, I'm challenged by that.
1: இதிலே இதனாலே நான் சவாலிடப்படுகிறேன்.
0: I say, Lord, if I live my life getting more and more in fellowship with your heart,
1: ஆண்டவரே அதிகமதிகமாக உம்முடைய உள்ளத்தோடு கூட ஐக்கியப்பட்டவனாய் நான் ஐக்கிய வாழ ஆரம்பிக்கும் பொழுது,
0: I can become so sensitive to what you're telling me to do.
1: ஆண்டவரே என்ன நீர் செய்ய சொல்கிறீரோ அதற்கு நான் அதிக உணர்வுள்ளவனாய் மாறிவிடுவேன்.
0: Every day,
1: ஒவ்வொரு நாளும்,
0: and like that I can live the most useful life I can ever live on this earth.
1: இப்படி நான் வாழ ஆரம்பித்தால் இந்த பூமியிலே மிகுந்த பயனுள்ள ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து விட முடியும்.
0: Do you realize this?
1: நீங்கள் இதை உணர்கிறீர்களா?
0: I mean, if a businessman could get some tips on how to make money in the future.
1: ஒரு தொழிலதிபர் வரக்கூடிய காலங்களிலே எப்படி அதிகமான பணத்தை சம்பாதிக்க முடியும் என்கிறதற்கு ஒரு சிறு துணுக்கு கிடைத்தால் கூட,
0: if you go here you can make some money.
1: இங்கே சென்றால் அதிக பணம் சம்பாதிக்கலாம்.
0: If you buy this share, you can buy make some money in the future.
1: அல்லது சந்தையில் இந்த பங்கை வாங்கினால் அதிகமாக உனக்கு லாபம் கிடைக்கும்.
0: And he finds it's always succeeding and he's becoming richer and richer.
1: அப்படி அவர் செய்ய செய்ய அவர் அதிலே வெற்றி பெற்று பணக்காரனாய் மாறிக்கொண்டே இருக்கிறார்.
0: He will keep on listening to this man who is giving him business advice.
1: இப்படி இவருடைய தொழிலுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய மக்களிடத்திலே அவர் கவனித்து கேட்டுக்கொண்டே இருப்பார்.
0: Now we are not interested in making money.
1: நமக்கு பணம் சம்பாதிப்பதில் விருப்பம் இல்லை.
0: We realize we have only one life and we want to make full use of that life.
1: நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை மிகுந்த பயனுள்ள ஒரு வாழ்க்கையா நான் வாழ வேண்டும்.
0: Isn't it good to hear what God is in his heart for us?
1: தேவன் நமக்கென்று என்ன அவருடைய உள்ளத்திலே வைத்திருக்கிறார் என்பதை கேட்பது நல்லதல்லவா?
0: Now I want to show you a verse in Exodus.
1: யாத்ராமத்திலே ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன்.
0: Chapter 25.
1: 25th அதிகாரம்.
0: So what I was saying was really an introduction to what I want to share in this conference.
1: நான் இப்பொழுது சொன்னது என்னவென்றால், இந்த கான்ஃபரன்ஸிலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிற செய்திகளுக்கு அறிமுக உரையை முகவுரை தான் உங்களுக்கு சொன்னேன்.
0: This is what is in God's heart.
1: இதுதான் தேவனுடைய உள்ளத்திலே இருக்கிறது.
0: The Lord says to the Israelites when they came out of Egypt.
1: இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்தபொழுது தம்முடைய ஜனங்களிடத்தில் அவர் சொன்னார்,
0: Let them, verse 8, let them construct a sanctuary for me that I may dwell among them.
1: அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக என்று யாத்திராகமம் 25:8 வாசிக்கிறோம்.
0: A holy place.
1: ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவாயாக.
0: Let them make a holy place for me to dwell.
1: நான் வாசம் பண்ணுவதற்கு ஒரு பரிசுத்த ஒரு இடத்தை தேவன் எனக்கு உண்டாக்குவாராக.
0: We want to make a holy place for God to dwell. That is his desire in his heart.
1: தேவன் வாசம் பண்ண நாம் ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய உள்ளத்தினுடைய வாஞ்சை.
0: Think of this as an expression of God telling you what is in his heart.
1: தேவன் தம்முடைய உள்ளத்திலே என்ன இருக்கிறது என்பதை இந்த வசனத்தின் மூலமாக சொல்லுகிறார் என்பதை எண்ணி பாருங்கள்.
0: I want you to make a holy place for me to dwell.
1: நான் வாசம் பண்ண ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை நீ உண்டாக்குவாயாக.
0: In your heart.
1: உன்னுடைய உள்ளத்திலே.
0: in your home,
1: உடைய குடும்பத்திலே,
0: in your church,
1: உடைய சபையிலே,
0: three places,
1: மூன்று இடங்களிலே,
0: a holy place for God to dwell in my heart.
1: தேவன் உள்ளத்திலே வாசம் பண்ண ஒரு பரிசுத்த ஸ்தலம்.
0: Your home must be a holy place for God to dwell.
1: தேவன் வாசம் பண்ணுவதற்கு உங்களுடைய குடும்பமானது ஒரு பரிசுத்த குடும்பமாக இருக்க
0: வேண்டும். God will not dwell in a home where there's fighting and quarreling.
1: சண்டையும் பிரச்சனையும் நிறைந்த ஒரு குடும்பத்திலே தேவன் வாசம் பண்ணவே மாட்டார்.
0: Your church may not be a big church but it must be a holy church.
1: உங்கள் சபை பெரிய சபையா இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அது ஒரு பரிசுத்த சபையாக இருக்க வேண்டும்.
0: He never said to the people build a huge building for me to dwell.
1: நான் வாசம் பண்ணுவதற்கு ஒரு பெரிய கட்டடத்தை கட்டு என்று தேவன் சொல்லவில்லை.
0: The tabernacle was very small.
1: ஆசரிப்பு கூடாரம் என்பது மிகுந்த சிறிய ஒரு இடமாயிருந்தது.
0: No, in the tabernacle there was a small place called the most holy place where God dwelt.
1: அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் மத்தியிலே தேவன் வாசம் பண்ணுவதற்கு ஒரு சிறு இடம்தான் மகா பரிசுத்த ஸ்தலம்.
0: You know what the size of that room was?
1: அந்த சிறு அறையினுடைய அளவு என்ன தெரியுமா?
0: 15 feet by 15 feet.
1: 15 அடிக்கு 15 அடி.
0: That is 5 meters by 5 meters.
1: அல்லது 5 மீட்டர் நீளம் 5 மீட்டர் அகலம்.
0: It's a small room.
1: சிறு அறை.
0: Small room God said that is my dwelling place.
1: ஒரு சிறு அறை. இதுதான் நான் வாசம் பண்ணக்கூடிய இடம் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
0: See Isaiah 66.
1: ஏசாயா 66 ஆம் அதிகாரம்.
0: When people say they want to build a house for God,
1: தேவனுக்கென்று ஒரு வீட்டை கட்ட போகிறேன் என்று ஜனங்கள் சொல்லும் பொழுது,
0: the Lord says in Isaiah 66.
1: ஏசாயா 66 ல ஆண்டவர் சொல்கிறார்.
0: Verse 1.
1: ஒன்றாம் வசனம்.
0: What is the house you are going to build? Heaven is my throne and the whole earth is only a place where I keep my feet.
1: வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது?
0: God says you are trying to build a house for me?
1: எனக்கென்ன ஒரு வீட்டை கட்ட போகிறாயா?
0: You know today people say we want to build God's house.
1: இன்றைக்கு நாங்கள் தேவனுடைய வீட்டை கட்ட வேண்டும் என்று ஜனங்கள் சொல்கிறார்கள்.
0: And God says what type of house will you build for me?
1: எனக்கு என்ன விதமான வீட்டை கட்ட போகிறாய்?
0: The whole heaven is my throne.
1: வானம் எனக்கு சிங்காசனம்.
0: If that is the throne, where are you going to build the house for that heaven?
1: அதுதான் உடைய சிங்காசனம் என்று சொன்னால் அந்த வானத்திற்கு நீங்கள் எங்கே வீட்டை கட்ட போகிறீர்கள்?
0: The whole earth is only a place where he keeps his feet.
1: முழு பூமியும் நான் பாதம் வைக்கக்கூடிய பாதஸ்தலம்.
0: No, God is not looking for a huge church.
1: பெரிய சபையை தேவன் பார்ப்பதில்லை.
0: He says let them build a holy place for me to dwell.
1: நான் வாசமான ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை அவர்கள் கட்டுவாக கட்டட்டும் என்று சொல்கிறார்.
0: And how do we build that?
1: எப்படி நாம் அதை கட்ட முடியும்?
0: Verse 2.
1: இரண்டாம் வசனம்.
0: The last part.
1: கடைசி பகுதி.
0: I will look at a person who is humble and contrite of spirit and who trembles at my word.
1: ஏசாயா 66:2 ல பின்பகுதியிலே வாசிக்கிறோம், சிறுமைப்பட்டு ஆவிலே நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குறவனையே நோக்கி பார்ப்பேன்.
0: So that's the type of person who can build God's house.
1: இப்படிப்பட்டவள் தான் தேவனுக்கு ஒரு வீட்டை கட்ட முடியும்.
0: Who is humble.
1: தாழ்மையா இருக்கிறவர்கள்.
0: Who doesn't think much of himself.
1: தங்களை குறித்து அதிகமா எண்ணாதவர்கள்.
0: Who is broken in his spirit.
1: ஆவிலே நொறுங்குண்டவர்கள்.
0: Broken means he's easily God can mold him into any shape.
1: நொறுங்குண்டவர் என்று சொன்னால் தேவன் ஒரு உருவத்தை அவங்களுக்குள்ளாக எளிதாக வணைய முடியும்.
0: And who whenever he reads a word which he has not obeyed, he trembles.
1: எப்பொழுதெல்லாம் நான் கீழ்ப்படியாமல் இருக்கிறேன் இந்த வசனத்துக்கு என்று பார்க்கும் பொழுதெல்லாம் அவர் நடுங்குகிறான்.
0: You know, he reads a word like put away all anger.
1: சகல கோபத்தையும் நீக்கிவிடுங்கள் என்ற வசனத்தை வாசிக்கும் பொழுது
0: he trembles.
1: அவர் நடுங்குகிறான்.
0: Oh God.
1: ஆண்டவரே.
0: I have not put away all anger from my life.
1: வாழ்க்கையில் எல்லா கோபமும் நீங்கவில்லை ஆண்டவரே.
0: He reads Ephesians 4:31.
1: எபேசியர் 4:31 ல வாசித்து பாருங்கள்.
0: Now a lot of believers,
1: அநேக விசுவாசிகள்,
0: they read Ephesians 4:31, they put away all anger, they read.
1: சகல கோபத்தையும் உங்களை விட்டு நீங்க நீக்கி விடுங்கள் என்ற வசனத்தை எபேசியர் 4:31 வாசிக்கிறார்கள்.
0: They don't tremble.
1: அவர் நடுங்குவதே இல்லை.
0: Okay, let me go to the next verse.
1: அடுத்த வசனத்துக்கு போகட்டும் என்று போய் விடுகிறார்கள்.
0: God says, you are trying to build my house.
1: நீயா எனக்கு வீட்டை கட்ட முயற்சிக்கிறாய்?
0: You will never build my house in 1000 years.
1: ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் நீ எனக்கு ஒரு வீட்டை கட்டவே முடியாது.
0: You can call your church CFC or whatever you like.
1: சபை வேண்டுமானால் CFC சபை என்று அழைத்துக் கொள்ளலாம்.
0: It won't be my house.
1: அது என்னுடைய வீடா இருக்காது.
0: I will build my house with those who tremble when they read a word which they have not obeyed.
1: இதுவரைக்கும் கீழ்ப்படியாத ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுது நடுங்கர்களை பார்த்து அவர்களிடத்திலே தான் என்னுடைய வீட்டை
0: கட்டுவேன். In everything give thanks.
1: எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள்.
0: They tremble, Lord, I'm not giving thanks in everything.
1: ஆண்டவரே, எல்லாவற்றிலேயும் நான் நன்றி செலுத்தவில்லையே என்று நடுங்கிறவர்கள்.
0: Dear brother sister,
1: அருமையான சகோதர சகோதரிகளே,
0: you don't have to be very clever to build God's house.
1: தேவனுடைய வீட்டை கட்டுவதற்கு உங்களுக்கு அறிவு தேவையில்லை, அறிவாளே இருக்க தேவையில்லை.
0: But you have to tremble at his word.
1: அவருடைய வசனத்துக்கு நீங்கள் நடுங்கறவளாய் இருக்க வேண்டும்.
0: May God help us.
1: தேவன் நமக்கு உதவி செய்வாராக.
0: Let's pray.
1: நாம் ஜெபிப்போம்.
0: Heavenly Father,
1: பரலோக பிதாவே,
0: help us to respond to what we have heard.
1: நாங்கள் கேட்ட காரியங்களுக்கு கர்த்தாவே கீழ்ப்படி உதவி செய்யும்.
0: And to walk in humility and brokenness.
1: தாழ்மையிலே நொறுங்குதலிலே நடக்க உதவி செய்வீராக.
0: We want to see what's in your heart.
1: நம்முடைய உள்ளத்தில் என்ன இருக்குது என்பதை நான் பார்க்கட்டும் ஆண்டவரே.
0: In Jesus name.
1: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
0: ஆமென்.
1: ஆமென்.

நம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஏக்கமாய் தாகமாய் காத்திருக்கிறோம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னேன். ஊற்றுங்கப்பா. We need it right now. இப்பொழுதே

நாம் விசுவாச வார்த்தையை அறிக்கை செய்வோம், விசுவாசமாய் வாழ்ந்து காண்பிப்போம், விசுவாசமாய் பேசுவோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அற்புதங்களை செய்வார், விடுவிப்பார், பாதுகாப்பார். நாம் ஒரு பழைய பாடலை இணைந்து பாடப்போகிறோம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரம சிலாக்கியமே என்று சொல்லி பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர், ஹல்லேலூயா.

உள்ள கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஓ ஹல்லேலூயா, தம்முடைய சிறகுகளால் மூடி பாதுகாக்கிற தேவன், அவர் நாமத்தை நீ நம்பி இருக்கிறபடியினாலே உன்னை விடுவித்து பாதுகாப்பார், உன்னை விடுவிப்பார், உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு ரட்சிப்பார், உன்னை தீர்க்காயுசால் நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி அவருடைய ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பார். நல்ல கையை தட்டி அந்த தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா, நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி ரட்சிப்பை காண்பிக்கிற பரிசுத்தரே.

பாதுகாப்பு, உம்முடைய சமூகத்தினால் வருகிற பாதுகாப்பு ஒவ்வொருவர் வாழ்க்கையில உண்டாவதாக, குடும்பங்களுக்குள் உண்டாவதாக, தனிப்பட்ட வாழ்க்கையில உண்டாவதாக. உம்முடைய பாதுகாப்பினால பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அப்படியே ஒரு பாடலை இணைந்து பாட போகிறோம். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. இணைந்து பாடப்போகிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரால் எல்லாம் கூடும். மருத்துவம் கைவிடுகிறதா? மருத்துவர்கள் கைவிடுகிறார்களா? எல்லாம் கை விரிச்சிட்டாங்களா? இனி ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிற சூழ்நிலைக்கு வந்து இருக்கிறீர்களா? என் இயேசுவால எல்லாம் கூடும், என் தேவனால எல்லாம் கூடும். எத்தனை பேர் இன்னைக்கு நம்புறீங்க? எத்தனை பேர் இன்னைக்கு அவரை உறுதியாய் பிடித்து கொள்றீங்க? உங்க வாழ்க்கையில சகலமும் கூடும். மனிதனால் கூடாதவைகள் தேவனால கூடும், மனுஷனால் கூடாதவைகள் தேவனால கூடும்.

எல்லா கரங்களை தட்டி சொல்லுங்க. உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல டாடி, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லப்பா. Nothing is impossible for you. உம்மால் எல்லாம் கூடும், உம்மால் கூடும். அற்புதம் செய்கிறவரே, ஓ அற்புதம் செய்கிற தெய்வமே, இப்பொழுது அற்புதம் செய்வீராக. கைவிடப்பட்டவன் வாழ்க்கையில் அற்புதம் நடப்பதாக. எல்லா கைவிடப்பட்ட சூழ்நிலையில இப்பொழுதே அற்புதம் இறங்கி வருவதாக. குடும்பங்களுக்குள்ள அற்புதம் நடப்பதாக. முடியாது என்று சொன்ன காரியங்கள் மேல, நடக்காது என்று சொன்ன காரியங்கள் மேல, இனி அவ்வளவுதான் என்று கைவிடப்பட்ட காரியங்களின் மேல இன்னைக்கு உம்முடைய கரம் இறங்குவதாக. அற்புதம் நடப்பதாக. விடுதலை சம்பவிப்பதாக.

அற்புதத்துக்காய் காத்திருக்கிற ஒவ்வொரு ஒரு வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக, இன்னைக்கு ஒரு விடுதலை சம்பவிப்பதாக, இன்னைக்கு ஒரு விடுதலை சம்பவிப்பதாக. உம்முடைய பிரசன்னத்துல விடுதலை உண்டு, உம்முடைய சமூகத்துல விடுதலை உண்டு, உம்முடைய சமூகத்துல விடுதலை உண்டு, உம்முடைய பிரசன்னத்துல விடுதலை.

பிரசனத்தினாலே இப்பொழுதே விடுதல் நடப்பதாக, உங்களுடைய பிரசனத்தினாலே இப்பொழுதே அற்புதங்கள் நடப்பதாக, உங்களுடைய பிரசனத்தினாலே இப்பொழுதே சரீரங்கள் தொடப்படுவதாக, உங்களுடைய பிரசனத்தினாலே துறையீரர்கள் தொடப்படுவதாக, உங்களுடைய பிரசனத்தினாலே ஒவ்வொரு உள்ளங்கள் தொடப்படுவதாக, இப்பொழுதே பலன் உண்டாவதாக, தைரியம் உண்டாவதாக, பயங்கள் மாறி போவதாக, அற்புதங்கள் நடப்பதாக, மரண படுக்கையில் அற்புதங்கள் நடப்பதாக. ஓ ரா கா சே ரோ மோ ஹல்லேலூயா. பாதிக்கப்பட்ட நுரையீரல்கள், பாதிக்கப்பட்ட லங்ஸ்ல இப்பொழுதே மகிமையுள்ள பிரசனம் இறங்கி வருவதாக, மகிமையுள்ள பிரசனம் இறங்கி வருவதாக, விடுதலை சம்பவிப்பதாக. எல்லா லங்ஸ்ல கர்த்தருடைய பிரசனம் இறங்கி வந்து விடுதலை சம்பவிப்பதாக, சுகம் உண்டாவதாக, அற்புதங்கள் நடப்பதாக.

ஆவியானவரால பிரசன்னம் ஒவ்வொருவர் வாழ்க்கையில இறங்கி வருவதாக, ஒவ்வொருவர் உள்ளங்களில இறங்கி வருவதாக. ஒரு புது தைரியம், ஒரு புதிய பலன், ஒரு புதிய ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல

கலங்கி போகாதே, திகையாதே. உன் கரத்தை பிடித்து வலதுகையை பிடித்தவர், உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே. நான் உனக்கு துணை நிற்கிறேன், திகையாதே. நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று வாக்கு பண்ணினவர் உன்னோடு கூடவே இருக்கிறார். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உன்னை பாதுகாக்கிறார், உன்னை பராமரிக்கிறார், உன்னை வழி நடத்துகிறார், உன்னை போஷிக்கிறார்,

ஆத்துமா சரீரத்தை உம்முடைய பிரசன்னம் ஆளுகை செய்வதாக. ஒவ்வொருவர் ஒவ்வொருவர் வாழ்க்கையில உம்முடைய பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும். எல்லா கனம் மகிமை மாட்சிமை மகத்துவம் துதி ஸ்தோத்திரம் புகழ் மேன்மை எல்லாம் நாங்கள் உமக்கு தருகிறோம். உம்முடைய பிரசன்னத்தால் ஒவ்வொருவரை கர்த்தர் நிரப்புவீராக. மரண பயங்கள் நீங்கி போவதாக. அற்புதங்கள் நடப்பதாக. உம்மை உயர்த்தி ஆராதிக்கிறோம். மகிமைப்படுங்க. எல்லா கனம் மகிமை மாட்சிமை மகத்துவம் உமக்கு தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென்.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது அனுதின தியான வேளை.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தின் தலைப்பு, தாய் தந்தை நீரே. The Father knows. வாசிக்க வேண்டிய பகுதி லூக்கா 18:9-14. அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணிய சிலரை குறித்து அவர் ஓர் ஓமையை சொன்னார். இரண்டு பேர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், உபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனிதரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் இரண்டு தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். இன்றைய மனன வசனம் மத்தேயு 7:7. கேளுங்கள், கொடுக்கப்படும். தேடுங்கள், கண்டடைவீர்கள். தட்டுங்கள், திறக்கப்படும். ஆஸ்க் and it will be given to you. Seek and you will find. Knock and it will be opened to you. நேற்றைய தினத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கத்தில் நாம் துவங்கி, அந்த பிரசங்கத்தில் பெரும்பாலான பகுதி அல்லது அந்த பிரசங்கத்தில் முக்கியமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போதித்தது ஜெபத்தை பற்றி என்று சொன்னோம். எனவே மலை பிரசங்கத்தை ஜெபத்தை பற்றிய ஒரு பிரசங்கம் மன்றாட்டு சொற்பொழிவு என்று சொன்னால் அது மிகையாகாது என்று நாம் கவனித்தோம். இந்த மன்றாட்டு சொற்பொழிவிலே, இந்த ஜெப பிரசங்கத்திலே, ஜெபத்திற்கு ஆதரவாக ஆலோசனையாக அமையக்கூடிய வசனங்களை நேற்று நாம் தியானிக்க துவங்கினோம். இன்றும் அந்த வசனங்களை தொடர்ந்து தியானிப்போம். மத்தேயு 5:44. உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். கிறிஸ்தவ வாழ்வில் கீழ்ப்படிந்தால் களிப்பு, மறுத்தால் களைப்பு. கிறிஸ்துவின் கட்டளைகள் அநியாயமானவைகளோ சாத்தியமற்றவைகளோ அல்ல. நம்மை விரோதிப்போருக்காக ஜெபிக்க துவங்கியதும் அவர்களை நேசிக்க தேவையான தேவ அன்பு நம்மீது பொழியப்படும். வேண்டுமென்றே பிரியமானவர்களே, தேவன் நம்மை கடினமான சிலரோடு வைக்கிறார். பயிற்சியில் அது ஒரு முக்கிய பாடம். எதிர்ப்பும் புரியாமையும் உள்ள சூழலுக்கு போதுமான கிருபையை நாம் ஜெபிக்கும்போது பெற்றுக்கொள்கிறோம். ஒருவருக்காய் நாம் ஜெபிக்கும்போது அவர் மீதுள்ள கசப்பு கரைந்துவிடும். அடுத்த முக்கிய வசனம் மத்தேயு 6:5-6 உண்டு. நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரைப் போல் இருக்க வேண்டாம். அவர்கள் மனிதர் காணும்படி ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் நுழைந்து உன் கதவை பூட்டி மறைவில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. மற்ற ஆன்மீக பழக்கங்களை விட ஜெபத்தை மிக எளிதாக வெளிப்பகட்டுக்காய் செய்துவிட முடியும். தினமும் இத்தனை மணி நேரம் ஜபிக்கிறேன் என்று சொல்லி தெரிவது பரிசேயத்துவம். மனித புகழ் நாடினால் வேறொன்றும் கிடைக்காது. ஜெப வாழ்வு வெறும் பொருட்காட்சியாகிவிடும். ஜெபிப்பதற்காக சந்தடியற்ற ஓர் ஒதுக்கிடம் தேவை என்பது இயேசுவின் போதனை. இரகசியமாய் ஜெபிப்பதே ஜெபிப்பதின் இரகசியம். The secret of praying is praying in secret. அந்தரங்க ஜெபம் நமது அரங்க வாழ்வை ஆசீர்வதிக்கும். அந்த நாட்களில் இயேசு, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உன் கதவை பூட்டி என்று சொன்னார். இந்த நாட்களிலே இயேசு அதே வார்த்தைகளை சொல்லியிருப்பாரானால், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உங்கள் மொபைல் செல்போனை ஆஃப் பண்ணுங்கள், உங்கள் வீட்டில் இருக்கிற ஃபோன் ரிசீவரை எடுத்து டிஸ்என்கேஜ் பண்ணுங்கள் என்று சொல்லியிருப்பார். அதை நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். இன்னொரு முக்கிய வசனம் மத்தேயு 6:7-8. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல் வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். தேவனுக்கு தெரியாததை அவருக்கு தெரிவிப்பதல்ல ஜபம் என்பது, மாறாக அது நமது உணர்வுகளை குழந்தையைப் போல தந்தையிடம் கொட்டுவதாகும். எளிய ஜபங்கள் மகிமையானவை. சிம்பிள் ப்ரேயர்ஸ் ஆர் சப்ளைம் அண்ட் ப்ரொஃபவுண்ட். ஆயக்காரனின் ஜெபம் எத்தனை மகிமையானது என்று பாருங்கள். தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும், அவ்வளவுதான். குழந்தையின் தேவை அனைத்தும் தந்தைக்கு நன்றாய் தெரியும். ஆனால் குழந்தை கேட்பது அவருக்கு மனக்குளிர்ச்சி. அதுதான் உறவுக்கு உயிரூட்டுகிறது. சேய்க்கு பால் கொடுக்க வேண்டிய வேளையை தாய் அறிவாள். ஆனாலும் அழுகுரல் கேட்டதும் அணைத்தூட்டுவாள் அல்லவா? அதுதான் ஜபம். மதுரையைச் சேர்ந்த சீமோன் ஐயர் அவர்கள் கீர்த்தனையிலே ஒரு பாடல் ஏற்றியிருக்கிறார்கள். உண்மை மனதோடு உன்னை கெஞ்ச, உலகெண்ணமெல்லாம் அகற்றி உரிமையே மிஞ்ச, தொன்மை ஆயக்காரன் போல் அஞ்ச, பவதோஷம் அகல திருரத்தம் உள்ளிஞ்ச. கேளுங்கள், கொடுக்கப்படும், தேடுங்கள், கண்டடைவீர்கள், தட்டுங்கள், திறக்கப்படும். கேட்பதும் தேடுவதும் தட்டுவதும் தான் ஜெபம். கொடுப்பதும் நம்மை கண்டடைய செய்வதும் திறந்து விடுவதும் தான் தேவன் நமக்கு அளிக்கிற பதில். எங்கள் மகாபிரிய தேவனே, நீர் எங்கள் தாயும் எங்கள் தந்தையுமானவராய் எங்கள் தேவைகளையெல்லாம் நாங்கள் சொல்வதற்கு முன்பதாகவே அறிந்திருக்கிறீர் என்கிற சத்தியத்தை உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு போதித்ததற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இவ்வளவு அருமையான அன்பு நிறைந்த ஒரு தேவனை எங்கள் சொந்த தேவனாக பெற்றிருப்பது எத்தனை பெரிய சிலாக்கியம், எத்தனை பெரிய பாக்கியம். ஆண்டவரே, எங்களுடைய ஜெப வாழ்க்கையை நாங்கள் வீண் வார்த்தைகளினாலும் வீண் காரியங்களினாலும் குழப்பிக்கொள்ளாதபடி கர்த்தாவே, எளிமையாக ஆனால் மகிமையாக ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் இருக்கிற உரையாடலாகவே அதை நாங்கள் எப்பொழுதும் செய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். கேட்கத் தவறிய எங்களுடைய பாவத்தை மன்னியும், தேடத் தவறிய எங்கள் பாவத்தை மன்னியும், தட்டத் தவறிய எங்களுடைய பாவத்தை மன்னியும். ஜபத்திலே உம்மிடத்திலே காரியங்களை கொண்டு வராமல் நாங்களாக அவைகளை சமாளிக்க எண்ணி அதையும் இதையும் செய்து எங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ குழப்பங்களை நாங்கள் கடந்த காலங்களிலே ஏற்படுத்தி இருக்கிறோம். அவற்றுக்கு முற்றுப்புள்ளி வைத்து எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவரிடத்தில் ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் எடுத்து சென்று அவருக்கு தெரியப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு கற்றுத்தாரும். அப்படியே எங்களை வழிநடத்தும். ஜபத்தை கேட்கிறவரே, மறுபடியுமாக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் வாழ்க வாழ்க என்று உம்மை வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.

நல்லவனையும் உத்தமனையும் உன் கண்கள் தேடியிருந்தால் அதில் துளியும் நான் இல்லை, அதன் வாசனையும் எனக்கில்லை. சற்றும் தகுதியில்லாத என்னையும் நல்லவனாய் நீதிமானாய் மாற்றிய உம்முடைய இரக்கங்கள் ஆச்சரியமே, உம்முடைய தயவுகள் பெரியதே. இதோ அதை

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: நான் நான் நான் நான் படிச்சேன், நான் சம்பாதிச்சேன், நான் காப்பாற்றினேன், நான் தான் வீடு கட்டினேன், நான் தான் உதவி செஞ்சேன். நான் உதவி செய்யலனா அவர் என்ன ஆறது? நான் பெரியவன், நான் சாமர்த்தியசாலி, நான் தான் அவனுக்கு வேலை வாங்கி கொடுத்தேன். நான் நான் நான் அப்படின்னு மார்த்தட்டி கொள்ளும் நண்பரே, நான் தான் என் இதயத்தை இயக்குகிறேன்னு உங்களால சொல்ல முடியுமா? நான் தான் என் மூளையை இயக்குகிறேன்னு உங்களால சொல்ல முடியுமா? நான் தான் என் இரண்டு கிட்னியையும் இயக்குகிறேன்னு உங்களால சொல்ல முடியுமா? நான் தான் என் வயிற்றில் சாப்பிட்ட உணவிலிருந்து சத்துக்களை தனியா பிரிச்சு ரத்தத்துல கலக்கிறேன்னு உங்களால சொல்ல முடியுமா? நான் தான் காலையில சூரியனை வரவழைக்கிறேன், மாலையில அஸ்தமனம் ஆக்குகிறேன் அப்படின்னு சொல்வீங்களா? செடி கொடிகளை வளர வைப்பதும், பூக்களை மலர வைப்பதும், காய்களை கனிய வைப்பதும் நான் தான் அப்படின்னு சொல்வீங்களா? இவைகள் அனைத்தையும் யார் செய்கிறாரோ, யார் இயக்குகிறாரோ, அவர் ஒருவருக்கே நான் அப்படின்னு சொல்லும் அதிகாரமும் உரிமையும் உண்டு. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாதுன்னும், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை அப்படின்னும் பரிசுத்த வேதாகமத்துல வாசிக்கிறோம். நல்லா யோசிச்சு பாருங்க, நம் தாய் தந்தையர நமக்கு கொடுத்தது யார்? நம் உடலை அதிலுள்ள அத்தனை உறுப்புகளையும் படைத்தது யார்? நம் தோற்றம், திறமை, செல்வம் எல்லாமே கடவுள் நமக்கு கருணையா கொடுத்தது. இதுல நாம பெருமைப்பட இங்க எதுவுமே இல்லை. அப்படி இருக்க நான் அப்படின்னு சொல்றதுல அர்த்தமே இல்லையே. அதனால நான் அப்படிங்கிற அகந்தையை விட்டு கடவுள் நமக்கு கொடுத்த எல்லாவற்றிற்காகவும் நன்றியோட வாழுவோம், தாழ்மையோட இருப்போம், எல்லாரிடமும் அன்பு செலுத்துவோம்.

பிரைசலார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. லூக்கஸ் விசேஷம் 5வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கெனசரேத் கடற்கரை அருகே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிறார். அப்பொழுது அவரை திரளான ஜனங்கள் சூழ்ந்து கொள்ளுகிறார்கள். இயேசு இப்பொழுது அவர்களுக்கு போதகம் பண்ண வேண்டும். அவர் பார்க்கும்போது 2 படகுகள் அங்கே நிற்கிறது. அதில் ஒன்று சீமோனுடையதாக இருந்தது. இயேசு என்ன செய்கிறார் என்றால், அவன் படகில் ஏறி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படகிலே அமருகிறார். இந்த நாளிலே கர்த்தர் தருகிற வார்த்தை இதுதான். நாம் இடம் கொடுக்காமல் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் இருக்க மாட்டார். இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனிடத்தில் பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன் என்று வெளிப்படுத்தல் 3 கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இங்கே பாருங்கள், பேதுருவின் படகிலே ஏறினார். பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது, அதில் மாற்றமில்லை. ஆனால் என் வாழ்க்கையில நான் இடம் கொடுத்தால் மட்டுமே இயேசு என் வாழ்க்கையில வருவார். தேவன் அதை தான் எதிர்பார்க்கிறார். பேதுருவின் படகில் ஏறி பேதுருவை கேட்டுக்கொண்டு, பேதுரு அந்த இடத்துல நோ சொல்லியிருந்தா அவர் கண்டிப்பா அங்க உட்கார்ந்திருக்க மாட்டார். நமக்கு தெரியும், லூக்கா 4வது அதிகாரத்தில் தேவாலயத்திலிருந்து இயேசுவின் பிரசங்கத்தை கேட்டு ஜனங்கள் அவரை பிடித்து தள்ளிவிட பார்த்தார்கள். ஏற்றுக்கொள்ளாத இடத்துல இயேசு இல்லை, வேதம் சொல்லுகிறது அவர் அவர்களை விட்டு போய்விட்டார், அவரே போயிட்டார். ஏனென்றால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இங்கே பேதுரு எஸ் சொல்லுகிறார். அதன் அடையாளம்தான் 5வது வசனத்தில், ஐயரே ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி. அப்படி என்றால் அந்த வார்த்தைக்கு பேதுரு இடம் கொடுக்கிறான், இயேசுக்கு இடம் கொடுக்கிறான். இடம் கொடுத்த படகுலே இயேசு உட்கார்ந்தார். இயேசு உட்கார்ந்த படகு நிரப்பப்பட்டது, வேதம் நமக்கு காண்பிக்கிறது. இந்த நாளில என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை இதுதான். இன்னும் இந்த சத்தம் நம்முடைய இருதயத்திலே பிரவேசிக்க கூடாதபடிக்கு நாம் நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டிருப்போமானால் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவுக்கு இடம் கொடுக்கவில்லை என்று அர்த்தம். இருதய வாசலை திறந்து வார்த்தையாகிய கிறிஸ்து நமக்குள்ளே விதைக்கப்படட்டும். இந்த வார்த்தை நமக்குள்ளே விதைக்கப்படும் போது எப்படி வெறுமையான பேதுருவின் படகு நிரம்பினதோ அதே போல நம்முடைய வாழ்க்கை எல்லாவித நன்மையினாலும் நிரப்பப்படும் என்பதில் சந்தேகமில்லை. அது மாத்திரமல்ல, அந்த படகுல இயேசு உட்கார்ந்த பிறகு பேதுருவின் சத்தம் அல்ல, வெளியே வந்தது இயேசுவின் சத்தம். எந்த இடத்துல நமக்கு அதிக உரிமை இருக்கிறதோ அங்கே நம்முடைய சத்தம் ஊங்கி இருக்கும். இயேசுவுக்கு நாம் கொடுக்கிற இடம் அப்படிப்பட்டதா இருப்பதாக. முக்கியத்துவம் அவருக்கு தான் அந்த ப்ரையாரிட்டி. அண்ட் ஒரு நீராட்கொள், படகு எங்க போகணும், எந்த டைரக்ஷன்ல போகணும், எவ்வளவு தூரம் போகணும் தீர்மானிக்கிறது பேதுரு அல்ல. அவர் சொல்லுகிறார், அவன் செய்கிறான். சொல்லும் அடியன் கேட்கிறேன். இந்த நிலையில கிறிஸ்துவுக்கு நம்முடைய வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுப்போம், நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படும். இன்னைக்கு அநேகர் இடத்துல வந்து கர்த்தர் கேட்டுக்கொண்டு நிற்கிறார். எத்தனை பேர் அவருக்கு எஸ் சொல்ல போறீங்க? ஆண்டவர், என் வாழ்க்கை படகுல நீங்க வாங்கப்பா, நான் உங்களை கூட்டிட்டு போறேங்களே, நீங்க வந்து நீங்க என்ன நடத்துங்க ஆண்டவரே, நீங்க சொல்லுகிற திசையை நோக்கி பயணிக்க எனக்கு கிருபை தாரும். அப்படி செய்தால் நம்முடைய வாழ்க்கை படகு நிரம்பும் என்பதில் சந்தேகமே இல்லை. கர்த்தர் அப்படிப்பட்ட நல்ல கிருபைகளை தந்து நம்மை நடத்துவாராக. நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் உமக்கு இடம் கொடுப்பது மாத்திரமல்லாது உமக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ எங்களுக்கு கிருபை செய்தருளும். இந்த நல்ல ஒரு உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தந்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: வாழும் வார்த்தையும்.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிஃபேன் எஃப்எம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்வுக்கூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கான தலைப்பு சுவாசம். ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். ஆதியாகமம் 2:7. ஜீவ வார்த்தை கூடாக பகிர்ந்து கொள்வோம். சுவாசம், தேவன் ஊதிய சுவாசம் மனுஷனுக்குள்ளே சுவாசத்தை ஏற்படுத்தியது மட்டுமல்ல, அவனுக்குள் ஜீவனை கொண்டு வந்தது. அவன் ஆவியும் ஜீவாத்மாவும் உடையவனானான். நீங்கள் எப்பொழுதாகிலும் உங்களுடைய சுவாசத்தை குறித்து சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா? அது எத்தனை ஆச்சரியமான கர்த்தருடைய செயல் என்பதை தியானித்திருக்கிறீர்களா? சாதாரணமாக ஒரு மனுஷன் ஒரு மணி நேரத்துக்கு 1050 முறை சுவாசிக்கிறான் என்று ஒரு புத்தகத்தில் வாசித்தேன். ஒரே நாளில் 25,000 தடவைக்கு மேலாக அவன் சுவாசித்து விடுகிறான். 42 வயதிற்குள் சுமார் 4,000,000,000 தடவை அவன் காற்றை உட்கொண்டு வெளியேற்றுகிறான். இரவும் பகலும் அந்த இயந்திரம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. நீங்கள் நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும், நீங்கள் நின்றாலும் தூங்கினாலும், அந்த சுவாசம் நிற்காமல் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. அது தானாகவே இயங்குகிறது. உங்களுடைய எந்த சுய முயற்சியுமின்றி இயற்கையாகவே இரவும் பகலும் இயங்கும்படி கர்த்தர் அதை அமைத்திருக்கிறார். நம் கர்த்தர் எத்தனை ஆச்சரியமானவர்! ஆம், அவர் எல்லாருக்கும் சுவாசத்தை கொடுக்கிறவர். சுவாசத்தை இடைவிடாமல் செய்கிற அந்த நுரையீரலை நோக்கி பாருங்கள். அது இரத்தத்திலிருந்து கரியமில வாயுவை அகற்றி பிராணவாயுவை கொண்டு வருகிறது. பிராணவாயு நம்முடைய ஜீவனுக்கு எவ்வளவு முக்கியமானது! ஒரு மனுஷனுக்கு தொடர்ந்து 10 நிமிடத்திற்கு பிராணவாயு கிடைக்காமல் போனால் அவன் மரித்து விடுவான். ஆம், இந்த மூச்சு அவருடைய கைகளில் தான் இருக்கிறது. நீங்கள் தினமும் சுவாசிக்கும் ஒவ்வொரு சுவாசத்துக்காகவும் தேவனை நன்றியோடு துதிக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். ஒருமுறை ஒரு வயதான மூதாட்டி மரணப்படுக்கையில் இருந்தார். அவருடைய மரண நேரம் சமீபித்து விட்டது என்று அறிந்த போதகர் அவரை பார்த்து வேதத்தில் உள்ள எந்த பகுதியை வாசிக்க வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அந்த மூதாட்டி கண்ணீர் என்ற குரலில் சங்கீதம் 150:6 வாசியுங்கள் என்று சொன்னார்கள். அந்த வசனம் சுவாசம் உள்ள ஜாவும் கர்த்தரை துதிப்பதாக என்பதாகும். ஆம், அந்த மூதாட்டின் பிறப்பின் நாளிலிருந்து கடைசி மூச்சு இருக்கிற வரையிலும் காத்த கர்த்தரை துதியாமல் நித்தியத்துக்குள் செல்வது எப்படி? நித்தியம் என்பது சுவாசம் நிற்பதன் ஆரம்பமாயிருக்கிறது. உள்ளே இழுக்கும் மூச்சு மீண்டும் வெளியே வராமல் போகும் போது மனுஷன் நித்தியத்துக்குள் பிரவேசித்து விடுகிறான். மனுஷன் எவ்வளவு பெரியவனா இருந்தாலும் அவனுடைய நாசியில் உள்ள சுவாசம் போய்விட்டால் அவன் ஒன்றுமில்லை. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள். எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். எசாயா 2:22 காணலாம். தேவ பிள்ளைகளே, உங்கள் நாசியில் உள்ள ஒவ்வொரு சுவாசமும் கர்த்தருடைய ஈவு என்பதை அறிந்து கர்த்தரை துதிப்பீர்களாக? அவரில் மாத்திரம் உங்கள் நம்பிக்கையை வைப்பீர்களாக? உங்கள் நினைவுக்கு, என் சுவாசம் என்னிலும் தேவன் தந்த ஆவி என் நாசியிலும் இருக்கு மட்டும். என் உதடுகள் தீமையை சொல்வதும் இல்லை, என் நாக்கு கபடம் பேசுவதும் இல்லை. ஜோபு 27:2-3 இங்கனமாக நாங்கள் காணலாம். ஆம், அன்பார்ந்த தேவ ஜனங்களே, 24 மணி நேரங்களிலும் இப்படியான தேவ செய்திகளை நீங்கள் கேட்டு மகிழ. நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

எங்கள் தகப்பனே, வணங்கா கழுத்துள்ள ஜனம் என்று அறிந்திருந்தும் உம்முடைய தாசனாகிய மோசேயை அனுப்பி தம் ஜனத்தை எகிப்தின் சிறையிருப்பில் இருந்து விடுவித்த தேவன், தகுதியில்லாத புறஜாதிகளாகிய எங்களுக்கு உம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை கிருபாதார பலியாய் கொடுத்து சிலுவையில் அவர் சிந்தின இரத்தத்தினால் பாவ கட்டுகளில் இருந்து விடுவித்து எங்களையும் சந்த ஜனமாய் மாற்றினீரே. நீரே எங்களுக்கும் எங்கள் சந்ததிகளுக்கும் தலைமுறை தலைமுறையாக தெய்வமாய் இருப்பீராக.

0: ஐக்கியம் உடைந்தது ஏன் என்ற தலைப்பில் ஊழியர் ஆண்ட்ரூ தேவ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் ஆசீர்வாதம் பெருகியது. அந்த ஆசீர்வாதத்தினால் ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் கேப் உண்டாச்சு. அது அப்படியே மனஸ்தாபம் ஆச்சு. அப்புறம் அந்த கேப் எங்க தொடங்குச்சுன்னா, முதல்ல அவங்க ஆட்கள்ல இருந்து தொடங்குச்சு. என்ன, ரெண்டு பேருக்கும் மந்த, ரெண்டு பேருக்கும் பெருகுச்சு. அப்போ அவங்களுக்கும் தண்ணி காட்டணும், இவங்க மிருகங்களுக்கு தண்ணி காட்டணும், அந்த மேய்ப்பர்களுக்கும் இந்த மேய்ப்பர்களுக்கும் போட்டி நடந்திருக்கும், போட்டி சண்டையாக இருக்கும், வார்த்தை பேச்சு வந்திருக்கும். ஒரே வீட்டில் ஒரே குடும்பத்தில் ஒரே மந்தை ரெண்டாயிடுச்சு, ஆட்கள் ரெண்டாயிட்டாங்க. இப்போ அது என்னது, இது உன்னது, இது உங்களை சார்ந்தது, இது எங்களை சார்ந்தது, இது எனக்கு சொந்தம், அது உனக்கு சொந்தம். ஸோ பெரிய உறவுல ஒரு சின்ன கீறல் ஏற்பட்டு அது பிளவுக்கு காரணமாகுது. அந்த பிளவு எங்கேருந்து தொடங்குதுன்னா, இப்போ அவங்க ஆட்கள் அவங்க மேய்ப்பர்கள் கிட்டேருந்து தொடங்குது. அந்த பிளவுக்கு காரணம் என்னன்னா, அவங்களுடைய மந்தையின் பெருக்கும், ஆஸ்தியின் பெருக்கும், செல்வத்தின் பெருக்கும். இந்த பெருக்கத்தினால இவ்வளவு வருஷம் ஒன்னா இருந்தவங்க இப்ப பிரிய ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இது கீழே தொடங்கின விரிச்சல் மேல பெரியவங்க வரைக்கும் வந்துட்டு, இப்போ ஆபிரகாமும் லோத்தும் வாக்குவாதத்துல வந்து நின்று பேசக்கூடிய அளவுக்கு வர வேண்டிய இடத்துல, உறவுகள் முறிய வேண்டிய இடத்துல வந்துட்டாங்க. ரெண்டு பேருமே ஒன்னா இருந்தாங்க, ரெண்டு பேருமே ஒன்னா நடந்தாங்க, ரெண்டு பேருமே ஒன்னா வாழ்ந்தாங்க. பல நாள் ஒரே கூடாரத்துல உண்டாங்க, உறங்கினாங்க, நடந்தாங்க. இப்போ ரெண்டு பேரும் பிரியறாங்க. ஐக்கியம் உடைவது ஏன்? ரொம்ப முக்கியமான பாடம். ஏன் ஐக்கியம் உடையுது, ஏன் உறவுகள் உடையுது? இந்த அதிகாரம் பல பாடங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்குது. ஐக்கியம் உடைவது ஏன், உறவுகள் உடைவது ஏன், நட்புகள் உடைவது ஏன்? நம்பர் ஒன், ஐக்கியம் உடைவது ஏன்? வார்த்தையினால், வார்த்தையின் பெருக்கத்தில் வர வாக்குவாதம், இதனால் ஐக்கியம் உடையுது. பாருங்க, எவ்வளோ பேர் ஆரம்பத்தில் ஒன்னா இருந்தாங்க, ஆனால் இப்போ ஒன்னா இல்லை. எவ்வளோ பேர் நண்பர்களாக இருந்தாங்க, ஆனால் ஒரு பெருக்கம் வந்தபொழுது நண்பர்களாக இல்லை. வசதி இல்லாதப்ப நல்லா உறவாடினாங்க, மனம் விட்டு பேசினாங்க. வசதி வந்த பிறகு பேசுறத குறைச்சிட்டாங்க. கீழே இருந்தப்ப ஓப்பனா பேசினாங்க, ஓப்பனா உறவாடினாங்க, டிரான்ஸ்பரண்டா இருந்துச்சு உறவு, பேச்சு, நட்பு. கொஞ்சம் அப்படி பசுமை வந்ததுமே, வளர்ச்சி வந்ததுமே, பெருக்கம் வந்ததுமே ஓப்பனா பேசுறது இல்லை. கடன் இருந்தப்ப எனக்கு இவ்வளவு கடன் இருக்குது, ஆனா இவ்வளவுதான் சம்பளம் வருது அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். ஆனா கடனே இல்லை, லாபம் வர்றப்ப அப்படி சொல்றது இல்லை, எனக்கு இவ்வளவு லாபம் வந்துச்சு அப்படின்னு. ஏன் நம்மளை மறைக்க ஆரம்பிக்கிறோம்? சோ கீழே இருந்த வாழ்க்கையில, கஷ்டத்துல இருந்த வாழ்க்கையில, கவலையோட இருந்த வாழ்க்கையில, சிறுக இருந்த வாழ்க்கையில வாழ்ந்தப்ப உறவுகள் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு, ஓப்பனா இருந்துச்சு, திக்கா இருந்துச்சு, இறுக்கமா இருந்துச்சு. ஆனா ஒரு பெருக்கம் அப்படின்னு வரப்ப அந்த பெருக்கம் மனுஷனை மாத்துது. அந்த மாற்றம் அவனுக்கு இருதயத்திலையும் அவனுடைய வாழ்க்கையிலையும் மாத்துது. அதனால அவன் தன்னை மேன்மையா நினைச்சு இன்னொருத்தரை தாழ்மையா நினைக்கிறான். இப்போ உறவுகள் ஏன் உடையுது? காமனா காரணங்கள் சிலது இருக்குது. ஐக்கியங்கள் ஏன் உடையுது? வார்த்தை, ஒரு வார்த்தையினால ரெண்டாச்சு, ஒரு சொல்லுனால, ஒரு மீனிங்னால தப்பா புரிஞ்சு கோபப்பட்டு பேசுனதுனால, வாக்குவாதத்தினால நீ என்ன நான் என்ன, யார பார்த்து கேட்ட, என்ன பார்த்தா கேட்ட, நீ என்ன, வாக்குவாத வார்த்தைகளால உறவுகள் உடைகிறது. அப்போ வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். எது முக்கியம்? உறவு முக்கியம். உடைஞ்சிட்டா கட்ட முடியாது, உடைக்கிறது ஈஸி, உடைக்கிறது.

ஆனா பொறுமையா இருந்தா அது செல்வம் மாதிரி சேர்த்து வைக்கிறது. நீதிமொழிகளின் புத்தகம் இதையெல்லாம் நமக்கு கத்துக் கொடுக்குது. எப்படி பேசணும், எப்படி வாயை திறக்கணும், எப்படி வார்த்தைகளை பயன்படுத்தணும், எப்படி மௌனமா இருக்கணும், எப்படி ஞானமா வாயை திறக்கணும், ஞானம் விளங்க வாயை திறக்கிறாள், எப்படி கட்டணும் வீட்டை, புத்தி உள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுறா, புத்தி இல்லாத ஸ்திரீ அதை கைகளால இடிக்கிறா, குணசாலியான ஸ்திரீ வீட்டை கட்டுறா, குணசாலி இல்லாத ஸ்திரீ வீட்டை இடிக்கிறா, நல்ல புருஷன் நீதிமான் அவன் வார்த்தைகளால களி கூறப்படுகிறான், வார்த்தைகள் சரியில்லைன்னா உறவுகள் உடையுது. அப்போ நீதிமொழிகளின் புத்தகம் நம்ம வார்த்தைகளை எப்படி பயன்படுத்தணும் சொல்லுது. ஏன் சொல்லுது? உறவுகளை கட்டுவதற்கு அது உதவி செய்து உதவி செய்து. ஐக்கியம் உடைவது ஏன்? நம்பர் டூ, பணம் பொருளாதாரம். பணம் ஒரு ரீசன், அந்த பணத்தின் பொருளாதார பெருக்கும் ஐக்கியத்தை உடைக்குது, உறவுகளை உடைக்குது, நட்புகளை உடைக்குது. ஒரு காலத்துல ஒன்னா தான் இருந்தோம், ஆனா ஒரு உதவி செஞ்சாங்க, பண உதவி, அந்த பணத்தை திருப்பி தர முடியாததுனால அந்த உறவு பாதிக்கப்படுது, அந்த உறவுகள் முடிஞ்சு போகுது. பணம் இல்லாதப்போ நல்லா இருந்தாங்க, பணம் வந்த பிறகு, மேல வந்த பிறகு, செல்வம் பெருகின பிறகு உறவுகள். அப்போ ஒரு மனுஷனுடைய பெருக்கம் இருக்கிறது, பண பெருக்கம், பொருளாதார பெருக்கம், அது ஐஸ்வர்யவானுக்கு உறவுகளை முறிக்குது. ஆனா பெரும்பான்மையான இடங்கள்ல பணத்து நிமித்தமா ஐக்கியங்கள் உடையுது, பொருளாதார வளர்ச்சியின் நிமித்தமா, பெருக்கத்து நிமித்தமா ஐக்கியம் உடையுது. ஏன்? பணம் இருந்தா என்ன வரும்னா, இவங்கெல்லாம் என்ன நமக்கு, நம்மளால முடியாதா, இவங்க உதவி என்ன நமக்கு தேவை, நமக்கு தான் எல்லாம் இருக்குத, இவங்க யாரு, நம்மளால வாழ முடியாதா, நம்மளால இதை செய்ய முடியாதா. சோ பணம் அவனை தனித்து வாழும்படி, தன்னை சார்ந்து வாழும்படி, யாரையும் நாடாதபடி அவனை வளர்க்குது. இதனால என்ன ஆகுது? ஐக்கியம் உடையுது. யாக்கோபு எழுதுறாரு, ஓ உங்க சபைக்கு வரப்ப ஏழை ஒரு பக்கத்துல இருக்கிறான், பணக்காரன் ஒரு பக்கத்துல இருக்கிறான், மிடுக்கான வஸ்திரத்தை உடுத்தி வரவங்களுக்கு நீங்க வேற மாதிரி ட்ரீட் பண்றீங்க, ஏழைய வேற மாதிரி ட்ரீட் பண்றீங்களே, ஏ ஐக்கியம் வரல, ஐக்கியம் உடைஞ்சிருக்குது, இறுக்கமா வரல, நெருக்கமா வரல, ஒற்றுமை இணைக்க முடியல. ஏன் தெரியுமா? பணம் உன் புத்திய மாத்துது, பணம் உன் பெருமையை கூட்டுது, உன் தன்னம்பிக்கைய அது கூட்டி கூட்டி உன்னை உன்னையே சார்ந்து நிக்கணும், யாரோட நெருங்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு உன்னை பிரிக்குது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேர் அப்படின்னது. பணம் தேவை, பண ஆசை இருக்குது, அது உன்னை ஜனத்திலிருந்து ஜனத்தை பிரிக்குது, உறவுகள்ல இருந்து பிரிக்குது, நட்புல இருந்து பிரிக்குது, உன்னை எப்பவுமே தூரத்துல நிறுத்தி வைக்குது, தூரத்துல நிறுத்தி வைக்குது. அதனால பணம் பெருகும் போது எச்சரிக்கையா இருங்க, செல்வம் பெருகும் போது எச்சரிக்கையா இருங்க. ஏன்னா பணத்தை விட ஜனம் ரொம்ப முக்கியம், பொருளை விட மனுஷன் ரொம்ப முக்கியம். ஏன் ஐக்கியம் உடையுது? மனுஷன் மேல பற்று இல்லை, பொருள் மேல பற்று. பொருளை விட பணத்தை விட மனுஷனை முக்கியமா நினைச்சா இதெல்லாம் ஒண்ணும் இல்லை. கடன் வாங்கி திருப்பி கொடுக்கல, அதனால நடந்தது என்ன? கோபப்பட்டு கேட்டீங்க இல்ல, உறவு முறிஞ்சிருச்சு இல்ல. அப்போ உறவுகள் முறியுது. எனக்கு இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை பேசுற பிரசங்கிங் மாறங்க மேல எனக்கு கோபம் உண்டு, வருத்தம் இல்லை. ஏன் தெரியுமா? எப்பவுமே கர்த்தர் உன்னை வாழ வைப்பாரு, பெருக செய்வாரு, நீ ஐஸ்வர்யவானா மாறுவ அப்படின்னு எப்பவுமே ஜனங்களுக்கு ஐஸ்வர்யவானா ஆகிறதுக்குனே பேசுறாங்க பாருங்க. அந்த பிரீச்சர் என்ன சொல்லி கொடுக்கறாங்க ஜனங்களுக்குன்னா, நீ பணக்காரனா ஆகு அப்படின்னு சொல்லி கொடுக்கறாங்க. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? விளைவு, நீ பொருளை சார்ந்து வாழு, பொருள்ல பெருகு, தேவனிடத்துல விட பொருள் மேல நீ வளர்ச்சி செய், கவனம் செலுத்து. சொல்லல, ஆனா அதான் நடக்கும். பிரீச்சர் சொல்லாத இருக்கலாம், ஆனா பொருள் சேர்றப்ப ஆட்டோமேட்டிக்கா

என்ன நடக்கும் தெரியுமா? ஐஸ்வர்யம் சேர்றப்ப, பொருள் சேர்றப்ப, பணம் சேர்றப்ப, தேவனை விட இதன் மேலதான் நாட்டம் இருக்குது, இது மேலதான் நாட்டம் அதிகமா இருக்குது. அப்போ விசுவாசிகளை பிரசங்கி மாறுங்க, பொருளாதார ஆசீர்வாதத்துக்கு நேரா நடத்திட்டு போனா ஜனங்களை பொருள் ரீதியா தேவனிடத்திலிருந்து பிரிக்கிறோம். பொருள் சிநேகத்தை, தேவ அன்பை, அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய குறைக்குது. இதை சார்ந்து வாழும்படி சொல்லுது. எவ்வளவு கிறிஸ்தவ வியாபாரிகளை பாருங்க, பணம் பணம் பணம் அலையிறாங்க, ஜனத்தை விட இரக்கம் இல்லாத பணக்காரரா இருக்கிறாங்களே. எவ்வளவு செல்வம், எவ்வளவு ஐஸ்வர்யம் அவங்க கிட்ட இருக்குது, ஆனா எவ்வளவு தேவனுக்கு கொடுக்கறாங்க? ஓபனா சொல்லுங்க பாப்போம். எவ்வளவு இன்கம் டாக்ஸ் கட்டுற, உன் இன்கம் டாக்ஸ் கட்டுறது அதிகமா இருக்குது, ஆனால் தேவனுக்கு கொடுக்கிறது கஞ்சத்தனமா இருக்குது. உனக்கு எதுக்கு பொருளாதாரம், உனக்கு எதுக்கு பணம், உனக்கு எதுக்கு ஜபம்? நீ பொருள் திருடன், உன்னை பொருளாதார ஆசீர்வாதத்தை நீ பெருகணும்ன்றதுக்காக நான் எதுக்கு பிரசங்கம் பண்ணணும்? உன்னால தேவனுக்கு என்ன லாபம், ஊழியத்துக்கு என்ன லாபம், சபைக்கு என்ன லாபம்? பொருளாதார ஆசீர்வாதத்தை பத்தி உனக்கு பிரசங்கம் பண்றோம், அழறோம், ஜெபிக்கிறோம். நீ வளர்ந்த பிறகு உன் பொருளாதாரத்தினால என்ன செஞ்ச தேவனுக்கு, என்ன செஞ்ச, என்ன, எவ்வளவு செல்வம், எவ்வளவு இன்கம், எவ்வளவு இன்கம் டாக்ஸ், எவ்வளவு சொத்து, ஏன் கொடுத்தாரு தெரியுமா? கர்த்தருக்காக, கர்த்தர் சபையை கட்ட, கர்த்தர் ஊழியத்தை தாங்க, கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் பிள்ளைகளை தாங்க, ஏழைகளை தாங்க, விதவைகளை தாங்க, வறியவர்களை தாங்க, கர்த்தர் உனக்கு அதை நம்பி கொடுக்கிறப்ப நீ உன்னை சார்ந்து, உன் பொருள் சார்ந்து, உன் செல்வத்தை சார்ந்து சுயநலமா வாழ்றதுக்கு உனக்கு எதுக்கு பிரசங்கம், உனக்கு எதுக்கு ஜபம் பண்ணணும் பிரசங்கியார்? நான் கேட்கிறேன், பிரசங்கிமார்களை கேட்கிறேன், இவ்வளவு வருஷம் பிரசங்கம் பண்ணீங்கல்ல, இந்த மக்கள் எல்லாம் செல்வத்துல பெருகணும்னு, அந்த மக்கள் என்ன மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழ்ந்தாங்கன்னு செக் பண்ணீங்களா? கர்த்தருக்கு என்ன செஞ்சாங்கன்னு செக் பண்ணீங்களா? இல்லையே. அப்ப ஏன் அதையே பிரசங்கம் பண்றீங்க? ஏன் அவங்களை பணக்காரர் ஆக்கணும்னு நினைக்கிறீங்க? அவங்க தேவனை நேசிக்கிட்டோம், ஏழைகளை நேசிக்கிட்டோம், எத்தனை வீடு வாங்கி இருக்கிற, ஆனா எத்தனை சபையை கட்டி இருக்கிற, யோசித்து பாரு. உன் செல்வத்தினால, உன் பணத்தினால, உன் பொருளாதார ஆசீர்வாதத்தினால வீடுகள் வீடுகள் வீடுகள்னு வாங்குற, கடை கடை கடைன்னு வாங்குற, பிசினஸ் பிசினஸ் பிசினஸ் செய்யற. இப்ப சொல்லு, உன்னால எத்தனை சபைகள் கட்டப்பட்டுச்சு சொல்லு பாப்போம். அப்ப உனக்கு எதுக்கு பிரசங்கம், உனக்கு எதுக்கு ஜபம், உனக்கு எதுக்கு நீ பணக்காரன் ஆகணும்ன்றதுக்காக இந்த செய்தியை சொல்லணும்? வேதம் என்ன சொல்லுது? வாங்குங்கள் வாங்குங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்படி சொல்லல, என்ன சொல்லுது தெரியுமா? கொடுங்கள் கொடுங்கள் அப்படின்னு சொல்லுது. கொடுத்தியா? சங்கீதம் 112:9 சொல்லுது, வாரியறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், வாரியறைத்தான் சேக்கல வாரி இறைச்சான் ஏழைகளுக்கு கொடுத்தான். அவனுடைய நீதி தேவனால. நீதிமொழிகள் 19:17 சொல்லுது, ஏழைக்கு இறங்குகிறவன் கொடுக்கிறவன் அவருக்கே கடன் கொடுக்கிறான் அவருக்கு. லூக்கா 6:32 சொல்லுது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். 2 கொரிந்தியர் 9:7 சொல்லுது, 9 சொல்லுது, உதாரத்துவமாய் கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமா இருக்கிறாரு. எங்கையாவது பெருகுங்க, வாங்கி வச்சுக்கொள்ளுங்க, நீங்க அனுபவிங்க அப்படின்னு சொல்லல. உனக்கு தேவன் கொடுத்தா கொடுத்துரு கொடுத்துரு கொடுத்துரு கொடுத்துரு. தேவனுக்கு கொடு, சபைக்கு கொடு, ஏழைகளுக்கு கொடு. ஏன் வச்சிருக்கிற, அப்படி நீ கொடுத்தினா உனக்கு இந்த பிரசங்கம், பொருளாதார பிரசங்கம் நீ இன்னும் பெருகிறதுக்கு ஜெபம் பண்றோம், ஜெபம் பண்றோம். வெளியே வா, பொருளாதார கட்டிலிருந்து வெளியே வா, வெளியே வா. ஐக்கியம் உடஞ்சிச்சு இல்ல? நீ ஏழையா இருந்தப்போ எவ்வளவு பேர் உன் கூட உறவாடினாங்க, நீ அவங்க கூட உறவாடின. நீ பணக்காரனான பிறகு இப்ப உன் கூட இருக்கிறவங்க எல்லாம் பணக்காரங்க, ஒரு ஏழை கூட உனக்கு இல்ல. இப்ப ஏழைய நீ துச்சியமா பாக்குற. ஆதி சபையில விதவைகளை ஆதரிச்சாங்க, விதவைகளை.
ஆதி சபையில வீடுகளை விட்டு அப்போஸ்தலருடைய கால்கள்ல கொண்டு வந்து வச்சாங்க. இப்ப சொல்லுங்க, எத்தனை வீடுகளை வித்தீங்க? கர்த்தருக்காக, கர்த்தருக்காக. ஐக்கியம் உடைவது ஏன்? பணம். நம்பர் 3, அன்பு. சுயநலம். ஏன் ஐக்கியம் உடையுது? அன்பு இல்ல, சுயநலம். எப்பவுமே சுயநலம். நானு, என் பிள்ளை, என் குடும்பம் நல்லா இருந்தா போதும். காண்கிற சகோதரனிடத்தில் சகோதரத்தில் அன்பு கூறல. நம்மள ஒருத்தர் பார்க்க வந்துட்டு அவங்க ஏழையா இருந்தா, நம்ம நல்லா உடுத்திருந்தா, ஐயோ ஏழையா இருக்கிறாங்க, அவங்களுக்கு கஷ்டமா இருக்குது, ஏதாவது தேவை இருக்குமோ அப்படின்னு இருதயம் அடிக்கணும். சாஃப்டா இருந்தா அடிக்கும். சுயநலக்காரங்க நரகத்துக்கு போவாங்க. லிசன், லாசருன்னு ஒரு ஒருத்தர் இருந்தான், ஐஸ்வர்யவான் ஒருத்தர் இருந்தான். ஐஸ்வர்யவான் தினமும் அனுதினமும் நல்லா உடுத்தி வாழ்ந்தான். லாசர் அப்படி இல்லை. வாசல்ல இருந்தான், வியாதியா இருந்தான், நாய்கள் அவன் பருக்களை நக்கிட்டு, பசியா இருந்தான், சரியான உணவு இல்லை. ரெண்டு பேரும் மரிக்கிறான். ரெண்டு பேரும் மரிச்சதும் ஐஸ்வர்யவான் நரகத்தில் இருக்கிறான், லாசரு பரதேசத்தில் இருக்கிறான். என்ன பண்ண அவன் நரகம் போறதுக்கு? கொலை பண்ணானா? இல்ல. திருடனானா? இல்ல. வேற என்ன பண்ணான் அவன்? என்ன தப்பு பண்ணான்? நரகம் போவோ? நரகம் போயிட்டானே. அவன் என்ன பண்ணான்? அவன் செல்பிஷா வாழ்ந்தான். வேற எந்த தப்பு பண்ணல. எப்படி செல்பிஷ் கேளுங்க. அனுதினமும் தான் தான் தேவன் இல்லாத ஒரு செல்பிஷ் வாழ்க்கை வாழ்ந்துட்டே இருந்தானா? யாரை பத்தியும் கவலை இல்லை. வெளியே ஒருத்த ஏழை பிச்சை எடுத்துட்டு இருக்கிறான், ஐயோ கெஞ்சறான், கவலை இல்லை. இவன் உடுத்துறான், இருதயம் கடினமா இருக்குது, அவன் வாழ்றான், செல்பிஷா வாழ்றான். தேவன் இல்லாம அவன் நரகம் போவான். இந்த ஐஸ்வர்யவான் குடிக்கல, வெறிக்கல, திருடல, கொல்லல, கொலை செய்யல, நரகம் போயிட்டான். எப்படி தெரியுமா செல்பிஷ்? அப்பா ஆபரகாமே, ஆபரகாமே, தகப்பனாகிய ஆபரகாமே, இந்த இடம் எனக்கு வேதனையா இருக்குது, லாசருனுடைய விரல்ல ஒரு சொட்டு தண்ணீராவது கொடுங்க அப்படின்னு கேக்குறானா? சி, அவன் மனசாட்சி பாருங்க. இப்ப யோசிக்கல, எந்த லாசரு வீட்டு வாசல்ல இருந்தான் அவன்கிட்டயே உதவி கேட்கிறானா? அதை விட எப்படி செல்பிஷ்ன்ற பாருங்க. தகப்பனாகிய ஆபரகாமே, அப்படியானால் நீர் ஒன்னு செய்யும், எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு, நீர் லாசருவை அனுப்பி அவங்க இந்த வேதனையான இடத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுங்க. செல்ஃபிஷ் மேன். அப்ப கூட அவன் அவன் பிரதேசத்தை யோசிக்கிறான். அன்பு இல்லாதவன், சுயநலக்காரன். எனக்கு 5 பிரதேசம் உண்டு, அவங்க இங்க வரக்கூடாது. செல்ஃபிஷ் பீப்புள். நீ சுயநலக்காரனா? யோசித்து பாரு. நீ, உன் குடும்பம், உன் பிள்ளை, நீ, உன் குடும்பம், உன் பொண்ணு, வேற யார பத்தியும் நீ யோசிக்கல. நீ மட்டும் நல்லா இருந்தா போதும், யார பத்தியும்? Be careful. ஐக்கியம் உடையுது, நேசி. அன்புனால கட்டு உறவுகளை, அன்பு இல்லாம சுயநலமா இருந்தா ஐக்கியம் உடையும், உறவுகள் முறியும். நம்பர் 4, தாழ்மை, பெருமை. தாழ்மை, பெருமை. தாழ்மையும் பெருமையும் எங்க மேட்ச் ஆகாது? ஐக்கியம் உடையும். நான் ப்ரைடா இருந்தேன்னு வைங்க, அம்பலா இருக்கிறவங்க என் கூட இணைய முடியாது. ஓகே, நான் தாழ்மையா இருக்கிறேன்னு வைங்க, பெருமையா இருக்கிறவன் என் கூட இணைய முடியாது. ஏன்னா அவங்க பார்வை, அவங்க பேச்சு, அவங்க பேசுற விதம், அவங்க ஆக்ஷன், த ஸ்பிரிட், ஸ்பிரிட் இட்செல்ஃப், ப்ரைடு. முடியாது ராஜா, முடியாது. ஒருமிச்சு நடக்க முடியாது, சேர்ந்து ஜெபம் பண்ண முடியாது ராஜா, இருதயம் ஒட்டாது. பிரதர், பெருமையா இருந்து ஒன்னத்தை செய்ய முடியாது. தள்ளுவாரு கீழே. பேசுறப்போ பெருமையா பேசுறியா? ஆக்ஷன்ல பெருமை இருக்கா? நடையில பெருமை இருக்கா? மிடுக்கு இருக்கா? இறங்கு, தாழ்மைக்கு வா, எல்லாம் செட் ஆகும், எல்லாம் இணையும், ஆவி ஒட்டும். தாழ்மையும் பெருமையும் இணையாது, இணையாது, முறிக்கும், ஐக்கியத்தை முறிக்கும்.
சிலரோட யாருமே சேர முடியாது, சிலரோட பேசவே முடியாது, நெருங்கவே முடியாது. ஆல்வேஸ் ப்ரைடு, பீகாக், ப்ரைடு பீகாக். படிப்பை குறிச்சு, பேக்ரவுண்டை குறிச்சு, ஜாதியை குறிச்சு, இனத்தை குறிச்சு, நாலேஜை குறிச்சு, கலரை குறிச்சு, பதவியை குறிச்சு. ப்ரைடு மேன், ப்ரைடு உமன், பி கேர்ஃபுல், பி கேர்ஃபுல். தள்ளிடுவாரு தேவன், கீழே தள்ளுவாரு. ஏற்கனவே ப்ரைடா இருந்தவங்களெல்லாம் கீழே தள்ளி இருக்கிறாரு. உழுந்துவன் உழுந்துவன் தான், இன்னும் மேல வரல. ஐக்கியம் உடைவது ஏன்? பெருமையா இருந்தா ஐக்கியம் உடையும். தாழ்மையை தறி. உன் ராஜா தாழ்மை உள்ள ராஜா. கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மேலும் வர ராஜா. உன் ராஜா தாழ்மையை தரிச்ச ராஜா, சாந்த குணத்தின் ராஜா, சமாதானத்தின் ராஜா. அவரை பார்த்தாலே தாழ்மை. கால கழுவுன ராஜா. ஐயோ ராஜா, எவ்வளோ உன்னதத்திலிருந்து இறங்கி வந்து சீசனை கால தொட்டு அவன் கால கழுவி தொடச்ச ராஜா. எங்க போய் சொல்றது, எங்க போய் சொல்றது? இந்த ராஜாவுக்கு வாழ்க்கப்பட்டு இந்த ராஜாவை சேவிக்கிற நீ எப்படி பெருமையா பேச முடியும்? எப்படி பெருமையா வாழ முடியும்? எப்படி பெருமை உனக்குள்ள வர முடியும்? நம்பர் 5, மன்னிப்பு குறை. மன்னிக்கணும். அந்த மன்னிப்பு இருக்குதே, உலகத்துல வேற எந்த மதத்துக்கும் அது சொந்தம் கிடையாது. எந்த மதமும் அதை செய்யல. அது தெரியுமா உங்களுக்கு? வேற எந்த மதமும் மன்னிப்பை போதிக்கல. ஒரே ஒருத்தர் தான் மன்னிப்பை போதிக்கிறார். வேற எந்த மதமும் போதிக்கல. யாருக்கும் மன்னிப்பை குறிச்சு எந்த மதம் கத்துக் கொடுக்கல. கிறிஸ்து மட்டும்தான் மன்னிப்பை உலகத்துக்கு சொல்றாரு. அந்த தேவன் ஜனங்களின் பாவங்களை மன்னிக்கிற பழக்கத்தை உண்டாக்குறாரு. அவருக்கே மன்னிக்கிற குணம் இருக்குது. அந்த தேவன் மன்னிக்கிறதுனால எல்லா பாவங்களையும் முதுகுக்கு பின்னால போட்டு மன்னிக்கிறாராம். எல்லார் பாவங்களையும் கடலுக்கு ஆழத்துல போட்டு மன்னிக்கிறாராம். வேற எந்த கடவுளுக்கும் மன்னிக்கிற குணம் இல்லை. கடவுள்கள் கையில ஆயுதங்கள் வச்சிருக்குது. அந்த கடவுளை தொழுகிறவன் கையில ஆயுதங்களை வச்சிருக்கிறான். ஆனால் மன்னிப்பை மட்டும் கையில வச்சு கரம் நீட்டி அழைக்கிற ஒரே தெய்வம் உலகத்துல உண்டானால் இந்த தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் தான் உன்னை மன்னிக்க முடியும். அவர் தான் உலகத்தின் பாவங்களை மன்னிக்க முடியும். இந்த மன்னிப்பை கொடுக்கிறவர் அவர் தான். அப்படி இருக்கும்போது உன் சகோதரன் உன் சகோதரி தவறு செஞ்சா மன்னிக்கிறியா? மன்னிச்சிருக்கிறியா? மன்னிக்க முடியுதா? சபையில மன்னிப்பு உண்டா? வந்து மன்னிப்பு கேட்டது உண்டா? ஆமா பாஸ்டர், தப்பு செஞ்சேன், மன்னிச்சிருங்க பாஸ்டர், ஐ எம் சோ சாரி அப்படின்னு எத்தனை பேருகிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கிறோம் சொல்லுங்க பாப்போம். ஐ எம் சோ சாரி. ஆனா குறைகளை பேசுறோம், அதனால மன்னிக்க முடியல. ஐக்கியம் உடைவது ஏன்? குறை குறை. ஐக்கியம் உடைவது ஏன்? குறையே பார்த்து குறையே கண்டுபிடிச்சு குறையே பேசுற. ஐக்கியம் உடைவது ஏன்? நம்மளை பார்க்கல, எதிர இருக்கிறவங்க குறைய பார்க்கிறோம். ஐக்கியம் உடைவது ஏன்? உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை பார்க்காத எதிர இருக்கிறவங்களுடைய கண்ணில் இருக்கிற துரும்ப பார்க்கறியே. ஐக்கியம் உடையுதே. மன்னிச்சிட்டான் எப்போ முடிஞ்சிருக்கும்? ஒன் வேர்ட், இறங்கி கீழே போய் ஐம் சாரி பிரதர், ஐம் சாரி சிஸ்டர், என் இருதயம் தப்பே இல்லை, நான் மன்னிச்சுட்டேன். என் இருதயத்தில் வைராக்கியம் இல்லை, கோபம் இல்லை, நான் மன்னிச்சுட்டேன், ஐம் சோ சாரி. உன் இருதயத்தில் அப்படி சொல்ல முடியுமா? யாரு மேலுமே எனக்கு கோபம் இல்லை, எனக்கு யாருமே எதிரி கிடையாது அப்படின்னு சொல்ல முடியுமா? ஐயோ, அவரே மன்னிக்கிறவரு, அவரிடத்துல பிள்ளைங்களா இருந்துக்குன்னு வைராக்கியம், கோபம், விரோதம், மார்க்க பேதம், பிரிவினு இத பேசிக்கிட்டு இருக்கிறோம். இதை பேசிக்கிட்டு இருக்கிறோம். மன்னிப்பு கேள், தயங்காத, இறங்கி போ, தயங்காத, யோசிக்காத. ஐக்கியம் உடைவது ஏன்? விசுவாசம் அவிசுவாசம்.
ஒரு விசுவாசத்தில் இருக்கிறவங்க அவிசுவாசியோட மெர்ஜ் ஆக முடியாது. இன்னொன்னு, ரெண்டு பேருமே விசுவாசின்னு வைங்க, ஒருத்தர் விசுவாசத்தில் இருக்கிறாரு இன்னொருத்தர் விசுவாசத்தில் இல்லை, அப்படின்னா ஐக்கியம் மேட்ச் ஆகாது, உடையும். நீங்க விசுவாசத்தை பத்தி பேசுவீங்க, அவர் விசுவாசத்தை பத்தி பேச மாட்டாரு. உதாரணத்துக்கு, மனைவி ரட்சிக்கப்பட்ட விசுவாசி, புருஷன் ரட்சிக்கப்படாத அவிசுவாசி, எப்படி உறவு இருக்கும், எப்படி ஐக்கியமா இருக்க முடியும்? ஆனா வேதம் சொல்லுது, மனைவியின் பக்தியின் நிமித்தம், அவளுடைய ஜபத்தின் நிமித்தம் புருஷன் பரிசுத்தமாக்கப்படுறா அப்படின்னு. அப்போ அந்த விசுவாசத்தினால அவிசுவாசிய கூட நம்ம விசுவாசியா மாத்த முடியுது. அப்ப என்ன செய்யணும், அட்டாச் பண்ணி உறவுகளை காத்துக்கொள்ள பாருங்க. லூஸ் பண்ணீங்கன்னா அந்த மனுஷனை மாத்த முடியாது, அந்த மனுஷன் ஏமாத்த முடியாது, அந்த பிள்ளை ஏமாத்த முடியாது. உங்க விசுவாசம் அந்த அவிசுவாசிய மாத்துது. உங்க நம்பிக்கை, உங்க ஜபம், உங்க பரிசுத்தம் அந்த மனுஷனை அல்லது மனுஷைய கட்டுது, எழுப்புது. ஆனா அவங்கள விட்டுட்டீங்கன்னா ஐக்கியம் உடைஞ்சிருது, உடைஞ்சிருது. சேர முடியல, ஜெபிக்க முடியல, பேச முடியல, முகத்தை முகத்தை பார்க்க முடியல, கண் கண் பார்க்க முடியலையே, புரிஞ்சுதானே? ஐக்கியம் உடைவது ஏன்? முன்னேற்றம் பின்மாற்றம். ஒரு பின்மாற்றக்காரரோட ஐக்கியமாவே ஆவே முடியாது. ஏன்னா அவன் எங்கேயோ போயிட்டான், பின்மாறி. நம்ம முன்னேறோம். சோ மேட்ச் ஆகவே இல்லை. நீங்க கவனிச்சு பாருங்க, விசுவாசத்துல இருந்து தேவனை விட்டு பின்வாங்கி போறவங்க எல்லாம் திரும்ப கொண்டு வந்து சேர்க்க முடியாது. ஏன் தெரியுமா? அவங்க எப்பவுமே பழையசே பேசுவாங்க, பழைய குறையே சொல்லுவாங்க, பழைய காரணத்தையே கலருவாங்க. அவங்கள திரும்ப தூக்கி நிறுத்த முடியாது. புதுசா ஒரு விசுவாசியை கொண்டு வரலாம், பேக்ஸ்லைட் ஆனவங்கள கொண்டு வரது கஷ்டம். அவங்க ஐக்கியப்பட மாட்டாங்க. எவ்வளவுதான் கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க, எவ்வளவுதான் ஜபத்துக்கு கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க, என்ன கூட்டம் வச்சாலும். ஏன்னா அவங்க பழசியே பேசி பழசியே பேசி பழசியே பேசி சொல்லிருப்பாங்க, ஆல்ரெடி லாஸ்ட், ஆவி லாஸ்ட் ஆயிடுச்சு, ஆத்மா பின்மாறி போய் கிடக்குது, எப்படி விசுவாசத்துக்குள்ள வர முடியும்? சோ ஒரு விசுவாசியோட ஒரு பின்மாறி போன ஆளு ஒட்ட முடியாது. அப்போ நீ பின்மாறி போன ஆளா இருந்தா ஐக்கியத்துல சேர மாட்ட, தேவ அழைப்புக்கு வர மாட்ட, தேவ சபைக்கு உன் செவிய சாய்க்க மாட்ட, தேவ சபையில கர்த்தர் சொல்றத கேட்க மாட்ட. ஏன் நீ பின்மாறி போயிட்ட? எப்படி நீ ஐக்கியத்துல ஒட்ட முடியும்? முடியல. திரும்பு, மனம் திரும்பு, மாறு, அழுது புலம்பு, பழைய நிலைக்கு வா, ஆதி அன்புக்கு வா. நீ முதல்ல பேசுற குறைய நிறுத்தி உன்னை ஒப்பு கொடுத்து, ஐம் சாரி, எல்லாத்தையும் விடுறேன், இனிமே எதுவும் பேச மாட்டேன், லார்ட் என்ன மன்னிங்க, அந்த நிலைக்கு வா. ஹம்பிள் படு, தாழ்மைப்படு, அப்பதான் உன் பின்மாற்றத்தை தேவன் மன்னிச்சு உன்னை இணைப்பாரு, ஐக்கியத்தோட இணைப்பாரு, போதகனோட இணைப்பாரு, மூப்பர்களோட இணைப்பாரு, சபையோட இணைப்பாரு, பரிசுத்த ஆவியானவரோட இணைப்பாரு, ஊழியங்களோட இணைப்பாரு, ஆட்களை இணைப்பாரு. ஆபிரகாம், லோத்து ஈஸியா புரிஞ்சு போயிட்டாங்க. இப்போ ஆபிரகாம் பேசுறாரு, லோத்து பாரு, நீயும் நானும் சகோதரர், உனக்கு என்ன வேணும், நீ போறியா போ, எவ்வளவு வலது புறமா போ, இடது புறமா போ, உன் கண்ணு பாக்குற தூரம் போ, ஆனா ஒண்ணு, சண்டை வேணாம், வாக்குவாதம் வேணாம், நாம் சகோதரர், நம் சகோதரர், அதனால பெட்டர், நீ இதை மறந்துடாத, ஒருவேளை நீ போறியா போ, நான் நிக்கிறேன். இன்னைக்கு ஆபிரகாமுடைய வாழ்க்கையில, லோத்துடைய வாழ்க்கையிலிருந்து இதை தான் முக்கியமா கற்றுக்கொள்ள வேண்டியிருக்குது. என்ன நடந்தாலும் பிரதர், நம்ம பிரதர்ஸ், சிஸ்டர், நம்ம சிஸ்டர்ஸ், நோ, நம்ம அப்படி செய்யக்கூடாது, நம்ம பிரியக்கூடாது. அப்படியே பிரியணுமா? சமாதானமா பிரியலாம், திரும்ப சந்திக்கலாம், பகை இல்லை, விரோதம் இல்லை, நம்ம பிரதர்ஸ், நாம் சகோதரர் அப்படின்னு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா இருப்பாங்க. இதுதான் ஸ்பிரிச்சுவல் மேன் எடுத்து வைக்கிற ஸ்டெப். நாம் சகோதரர்,
நீ பிரிஞ்சு போலாம், ஆனா நம்ம சகோதரர் மறந்துடாத, திரும்ப சந்திப்போம். நீ ஆவில குளிர்ந்திருக்கிற பின்மாறி போன அவிசுவாசமா போயிட்ட, ஆனா ஒண்ணு, நம்ம சகோதரர் உடையக்கூடாது. சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது, உடையக்கூடாது. அப்போ இந்த இடத்துல எவ்வளவு ஈஸியா எவ்வளவு பெரிய உறவு முறியுது. ஆனா ஆபிராம் அந்த இடத்துல ஒரு ஐக்கானா நின்று, ஓகே எல்லாம் நடந்தது நடக்கட்டும், ஒரே காரியம், நம் சகோதரர் லோத் அதை மறந்துடாத, உனக்கு விருப்பமானா நீ போ. நம்ம சகோதரர், என் அன்புக்குரியவங்களே, நாம் சகோதரர் அப்படின்றத, நாம் சகோதரிகள் அப்படின்றத எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். அந்த உறவு முறியக்கூடாது. அது குடும்பமா இருக்கலாம், சபையா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், வியாபாரமா இருக்கலாம், சகோதரர், நாம சகோதரிகள், அதுதான் ரொம்ப முக்கியம். கர்த்தர் நம்ம எல்லாரையும் அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்துல இறுக்கமா வைப்பாராக. எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்திருப்போம், 1 minute prayer பண்ணுவோம். இன்னைக்கு கர்த்தர் எல்லாரோடும் பேசியிருக்கிறாரு, எல்லாரோடும் பேசியிருக்கிறாரு, எல்லாரோடும் பேசியிருக்கிறாரு, வெவ்வேறு கோணங்கள்ல பேசியிருக்கிறாரு, வெவ்வேறு செய்தியோட பேசியிருக்கிறாரு. அதனால நான் உங்களை குறை காண பிரசங்கம் பண்ணல, ஆனால் நான் தேவனுடைய சத்தமாக உங்களிடத்துல வந்திருக்கிறேன். கரங்களை உயர்த்தி கொள்வோம், ஆண்டவரிடத்துல சொல்லுவோம், ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் உங்க பிள்ளை, உங்க மகன், உங்க மக, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, நான் இன்னொரு பெட்டர் லைஃப், இன்னொரு பெட்டர் ஸ்டெப், இன்னொரு பெட்டர் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நான் முன்னேறணும். ஆண்டவரே, எங்க அப்பா ஆபிரகாம் கிட்ட நான் கற்றுக்கொண்ட பாடத்துக்கு நன்றி. நான் அவருடைய பிள்ளை. ஆண்டவரே, நான் அவருடைய பிள்ளை, நான் உங்களுக்கும் பிள்ளை தானப்பா. என்னை மன்னிச்சு உருவாக்குங்க, என்னை மாற்றுங்க, என்னை நடத்துங்க, என்னை கைவிடாது காத்துக்கொள்ளுங்க. என் சத்தத்தை தூரத்திலிருந்து கேட்கிறவர்கள், தொலைக்காட்சியில கேட்கிறவர்கள் எல்லாருக்கும் நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்துல உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் வாழ்க்கை படட்டும், அவர்கள் செழிக்கட்டும், முன்னேறட்டும், அவர்கள் ஓங்கி வளரட்டும், அவர்கள் வாழ்நாளெல்லாம் சந்ததி சந்ததியாய் ஆசீர்வாதத்தை சுமக்கருளாய் நடத்துவீராக. ஆணி பாய்ந்த உங்களுடைய கரங்களிலே இயேசுராஜா ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன், ஒவ்வொரு குடும்பத்தாரையும் ஒப்பு கொடுக்கிறேன், ஒவ்வொருவர் மேலும் உங்களுடைய இணைப்புரியாத அன்பும் சிநேகமும் ஐக்கியமும் தங்கி தரித்திருப்பதாக. தேவ சமாதானம், தேவ கிருபையும், தேவனுடைய வழி நடத்துதலும் ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக என்று சொல்லி உம்முடைய ஜனத்தை உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.

நாங்களும் நிச்சயமா சொல்றாங்க, என்ன நேர்ந்தாலும் நாங்க உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம் ஆண்டவரே, என்ன இழந்தாலும் நாங்க உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம் ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில விலையேறப்பட்டதை இழக்க நினைத்தாலும் எங்களுக்காக உண்மையே இழந்தீரே, உண்மை ஒரு நாள் நாங்கள் இழக்க மாட்டோம். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே பார்த்து

எங்க உயர்விலும் நீங்க தான் ஆண்டவரே, எங்க தாழ்விலும் நீங்க தான் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்லுவீங்க, நம்மை நாமே ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பு அர்ப்பணிப்பதே ஆராதனையின் உச்சக்கட்டமா இருக்கிறது. இந்த நல்ல மாலை வேளையில் சொல்லுங்கப்பா, எங்களை உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணித்து ஆராதிக்கிற ஆண்டவரே, முழுமையாய் ஒப்பு கொடுத்து ஆராதிக்கிற ஆண்டவரே. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்ல போறோம்.

அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். என் கடன் எல்லாம் மாற போகுதே. கல்யாணம் ஆனவங்க பாடக்கூடாது. ஒரு கல்யாணம் தான் நான் சொன்னது. உங்க கல்யாணம் ஆகாத பிள்ளைகளுக்கு, ரொம்ப நாள காத்துட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கல்யாணத்தை சீக்கிரத்துல கைகூடி பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் பண்ணலாம். 1 2

தேவனை பரிசுத்தமுள்ள ராஜனை இந்த மாலை வேளையில உயர்த்தி ஆராதிப்போமா? நல்ல வாயில திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம். யோசனையில் பெரியவரே செயல்

ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே உமையே நாங்கள் ஆராதிக்கிறோம், உமக்கு நாங்கள் மகிமை தருகிறோம். எல்லா யோசனையில் பெரியவரே, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவரே, எண்ணி

உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆமே. ஹோசேனா. ரெண்டு கைகளை உயர்த்தி ஆண்டவரே ஆராதிங்க பார்க்கலாமே.

எந்த வாசனையாய் அவர் சமூகத்திலே சென்று எட்டட்டும். நம்முடைய ஆராதனையிலே தேவன் பிரியப்படுவாராக. ஓ வேதம் சொல்லுகிறது அவருடைய நாமம் பிரஸ்தாபப்படுகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து ஆசீர்வதிப்பேன். தேவ பிள்ளையே, இந்த மாலை வேளையிலே தேவ ஆவியானவருடைய பிரசன்னம் நம்மை நிறைவாய் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. விசுவாசிக்கிறவங்க, தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவங்க, உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா?

நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா! எங்களை மீட்ட தெய்வமே, எங்களை பாதுகாப்பவரே, எங்களை பராமரித்து நடத்துகிறவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! நல்ல

இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர், அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அந்த பரிசுத்தம் உள்ள தேவனை நாம் பாடி மகிமைப்படுத்துவோம். வாருங்கள், சேர்ந்து ஆராதிப்போம். கர்த்தர் நல்லவர்.

நல்ல ரெண்டு கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மிலே நாங்கள் மகிழ்கிறோம். ஒரு விஷயம் கூட சேர்ந்து என் கூட சேர்ந்து சொல்லுவீங்களா? ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்தப்பா

0: சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம்.
1: ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே.
0: அவர் சிறந்தவர், அவரை போல வேறொரு தெய்வம் இல்லை. அவர் ஆராதிப்பதற்கு நீங்களும் நானும் பாக்கியவான்கள், கொடுத்து வைத்தவர்கள். நாம் சேர்ந்து ஆராதிப்ப வாருங்கள். நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதி

எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் உடையவர். எல்லா முழங்கால்களும் முடங்கத்தக்கதான நாமம் உடையவர். நம்முடைய ஆண்டவர் மாத்திரமே சேர்ந்து சொல்லுவாப்பா, இது எத்தனை மேன்மையுள்ள நாமம் உடையவர். உங்க நாமத்திற்கு இணையாக இந்த உலகத்துல வேற எதுவும் இல்லையே. உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோப்பா. நீர் சிறந்தவர், நீர் மாறாதவர். உண்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம்.

ஆண்டவரே, எங்கள் நல்ல தெய்வமே, உம்மை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம் அப்பா. மேலான நாமம் உடையவர், பூரண அழகுள்ளவர், பதினாயிரங்களில் சிறந்தவர், ஒப்பிட முடியாதவர். எந்த நாளும் எந்த காரியத்தோடும் எந்த நபரோடும் எந்த விதமான காரியத்தோடும் ஒப்பிட முடியாதவர். நீர் ஒப்பற்றவர், நீர் மாறாதவர். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. சேர்ந்து என்னோடு கூட சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவீர்களா? அவர் நல்லவர்,

ஆண்டவரே, உம்முடைய பாதம் எங்களை தாழ்த்தி உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நீ நல்லவர், உம்மை போல வேறொரு தெய்வம் இல்லை. நீ எத்தனை நல்லவரப்பா. ஒரு விஷயம் என்னோடு கூட சேர்ந்து கரங்களை உயர்த்தி கண்களை மூடி, ஆண்டவரே நீர் நல்லவரப்பா, நீர் பார்த்தனர். Yes, you will on worthy to all our praises, oh God. உம்மை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எத்தனை நல்லவரப்பா. சேர்ந்து சொல்லுங்களேன்.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: அன்று பிருந்தா காலையிலிருந்தே முணுமுணுத்துக் கொண்டிருந்தாள். இந்த வெள்ளிக்கிழமையும் நான் ஏன் அந்த நர்சிங் ஹோமிற்கு போய் பாட வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. அன்று நீ கிறிஸ்டி அக்காவிடம் கட்டாயம் வருவேன் என்று கூறினாய். மேலும் ஒரு பாடல் குழுவில் சேர்ந்தால் நீ சில காரியங்களை தியாகம் செய்துதான் ஆக வேண்டும் என்றார்கள் அம்மா. இப்படி இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே சின்ன தம்பி ஒரு அட்டைப்பெட்டியுடன் அறையினுள் நுழைந்தான். இதனுள் என்ன இருக்கிறது தெரியுமா? பாட்டி அம்மாவிற்கு பிறந்தநாள் பரிசாக கொடுக்க நான் ஒரு சிறிய டீப்பாய் விரிப்பு வாங்கியிருக்கிறேன் என்று பெருமையுடன் அதை திறந்து காட்டினான். அதை பார்த்து அம்மா, டே, அந்த விலை போட்ட அட்டையை எடுத்துவிட்டு கிஃப்ட் ராப்ட் பண்ணு என்று சொன்னார்கள். அதற்கு சின்னத்தம்பி, இல்லம்மா, அது இருக்கட்டும், அப்போதான் நான் பாட்டிக்கு எவ்வளவு விலை கொடுத்து வாங்கியிருக்கிறேன் என்பது தெரியும் என்றான். ரொம்பதான் பெருமைப்படாதே, நீ உன் சிறு சேமிப்பில் இவ்வளவு தியாகம் செய்தேன்னு பாட்டியம்மாவிற்கு தெரியணுமாக்கும் என்று கத்தினாள் பிருந்தா. தம்பி, நானும் அதைத்தான் சொல்கிறேன். இந்த பரிசை எவ்வளவுக்கு வாங்கினா என்று சொல்வது முக்கியமானதல்ல. நீ பாட்டியம்மாவை எவ்வளவு நேசித்தால் அவர்களுக்கு பரிசு கொடுக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறாய் என்பதை புரிந்து கொள்வார்கள் என்று சொல்லிக் கொண்டே அம்மா பிருந்தாவை திரும்பி பார்த்தார்கள். என்னை ஏன் இப்படி பார்க்கிறீர்கள் என்றாள் பிருந்தா. அதற்கு அம்மா, அவன் மட்டுமல்ல, நீயும் தான் கடவுளுக்காக அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று புலம்புகிறாய். அதுவும் நீ அவருக்காக எவ்வளவு தியாகம் செய்கிறாய் என்று கூறுவது போலத்தான் இருக்கிறது. கடவுள் நமக்காக செய்த தியாகத்திற்கு மேலாக நம்மால் எதையும் நாம் செய்ய முடியாது. நாம் செய்த பாவத்திற்கான தண்டனையை நாம் பெற்றுக்கொள்ளக் கூடாது என்பதற்காகத்தான் அவர் தன் ஒரே பேரான குமாரனான இயேசுவை சிலுவையில் அடிக்கப்பட ஒப்புக் கொடுத்தார். எனவே நாம் செய்யும் தியாகம் எதையுமே அவருடைய தியாகத்திற்கு ஒப்பிட முடியாது, இல்லையா பிருந்தா என்றார்கள் அம்மா. ஆமாம்மா, நீங்கள் சொல்வது சரிதான் என்று பிருந்தாவும் ஆமோதித்தாள். அவன் அவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார் என்பதுதான் பரிசுத்த வேதம் நமக்கு கற்றுத்தரும் பாடம்.

நெகேமியா 9 அதிகாரம். அந்த மாதம் 24 தேதியிலே இஸ்ரவேல் புத்திரர் உபவாசம் பண்ணி இரட்டுடுத்தி தங்கள் மேல் புழுதியை போட்டு கொண்டவர்களாய் கூடி வந்தார்கள். இஸ்ரவேல் சந்ததியார் மறு ஜாதியார் எல்லாரையும் விட்டு பிரிந்து வந்து நின்று தங்கள் பாவங்களையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டார்கள். அவர்கள் எழுந்திருந்து தங்கள் நிலையில் நின்றார்கள். அப்பொழுது ஒரு ஜாமம் மட்டும் அவருடைய தேவனாய கர்த்தரின் நியாய பிரமாணம் புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. பின்பு ஒரு ஜாமம் மட்டும் அவர்கள் பாவ அறிக்கை பண்ணி தங்கள் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். யெசுவா, பாணி, கத்மியேல், செப்பனியா, புன்னி, செரபியா, பாணி, கெனானி என்பவர்கள் லேவியருடைய படிகளின் மேல் நின்று தங்கள் தேவனாய கர்த்தரை நோக்கி மகா சத்தமாய் ஓலமிட்டார்கள். பின்பு லேவியரான யெசுவா, கத்வியேல், பாணி, ஆசாப்னேயா, செரபியா, ஒதியா, செப்பனியா, பெத்தகியா என்பவர்கள் ஜனங்களை பார்த்து, நீங்கள் எழுந்திருந்து அனாதியாய் என்றென்றைக்கும் இருக்கிற உங்கள் தேவனாய கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி, எந்த ஸ்துதி ஸ்தோத்திரத்துக்கு மேலான உம்முடைய மகிமையுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீரொருவரே கர்த்தர், நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளுடைய சர்வ சேனைகளையும் பூமியையும் அதிலுள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினீர். அவைகளையெல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர். வான சேனைகள் உம்மை பணிந்து கொள்ளுகிறது. ஆபிராமை தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்னும் கல்தேயரின் பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரகாம் என்னும் பெயரிட்ட தேவனாய கர்த்தர் நீர். அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மை உள்ளதாக கண்டு கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், எபூசியர், கிர்காசியருடைய தேசத்தை அவன் சந்ததிக்கு கொடுக்கும்படி அவனோடு உடன்படிக்கை பண்ணி உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர். நீர் நீதி உள்ளவர். எகிப்திலே எங்கள் பிதாக்கள் அனுபவித்த சிறுமையை நீர் கண்டு சிவந்த சமுத்திரத்தின் அவர்கள் கூப்பிடுதலை கேட்டீர். பார்வோனிடத்திலும் அவனுடைய எல்லா ஊழியக்காரிடத்திலும் அவன் தேசத்தின் சகல ஜனிடத்திலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்தீர். அவர்கள் உமது ஜனங்களை அகந்தியா நடத்தினார்கள் என்பது அறிந்திருந்தீர். இப்படியே இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி உமக்கு கீர்த்தியை உண்டாக்கினீர். நீர் அவர்களுக்கு முன்பாக சமுத்திரத்தை பிரித்ததினால் கடலின் நடுவாக கால் நினையாமல் நடந்தார்கள். வலுவான தண்ணீர்களிலே கல்லை போடுகிறது போல அவர்களை தொடர்ந்தவர்களை ஆழங்களிலே போட்டுவிட்டீர். நீர் பகலிலே மேகஸ்தம்பத்தினாலும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியை அவர்களுக்கு வெளிச்சமாக்க இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழி நடத்தினீர். நீர் சீனாய் மலையில் இறங்கி வானத்திலிருந்து அவர்களோட பேசி அவர்களுக்கு செம்மையான நீதி நியாயங்களையும் நல்ல கட்டளைகளும் கற்பனைகளும் ஆகிய உண்மையான பிரமாணங்களை கொடுத்தீர். உமது பரிசுத்த ஓய்வு நாளை அவர்களுக்கு தெரியப்படுத்தி உமது தாசனாகிய மோசேயை கொண்டு அவர்களுக்கு கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாய பிரமாணங்களையும் கற்பித்தீர். அவர்கள் பசிக்கு வானத்திலிருந்து அப்பம் கொடுத்து அவர்கள் தாகத்துக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி நீர் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை சுதந்திரித்து கொள்ள பிரவேசியுங்கள் என்று அவர்களுக்கு சொன்னீர். எங்கள் பிதாக்களாகிய அவர்களோ அகங்காரமாய் நடந்து தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி உம்முடைய கற்பனைகளுக்கு செவிகூடாதே போனார்கள். அவர்கள் செவிகொடுக்க மனதில்லாமலும் அவரிடத்திலே நீ செய்த உம்முடைய அற்புதங்களை நினையாமலும் போய் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி தங்கள் அடிமைத்தனத்துக்கு திரும்பும்படிக்கு அவர்கள் கலகம் பண்ணி ஒரு தலைவனை ஏற்படுத்தினார்கள். ஆகிலும் வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையும் உள்ளவருமான தேவனாகிய நீர் அவர்களை கைவிடவில்லை. அவர்கள் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு கன்று குட்டியை தங்களுக்கு உண்டாக்கி அது உன்னை எகிப்திலிருந்து கொண்டு வந்த உன் தெய்வம் என்று சொல்லி கோபமூட்டத்தக்கதாக பெரிய அக்கிரமங்களை செய்திருந்தாலும் நீர் உம்முடைய மிகுந்த மன ஒழுக்கத்தின்படியே அவர்களை வனாந்திரத்திலே கைவிடவில்லை. அவர்களை வழிநடத்த பகலிலே மேகஸ்தம்பமும்
அவர்களுக்கு வெளிச்சத்தையும் அவர் நடக்க வேண்டிய வழியை காட்ட இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லை. அவர்களுக்கு அறிவை உணர்த்த உம்முடைய நல்லாவியை கட்டளை எட்டியர். அவர்கள் வாய்க்கு உம்முடைய மன்னாவை அருளி அவர்கள் தாகத்துக்கு தண்ணீர் கொடுத்தீர். இப்படி 40 வருஷமாக வனாந்திரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர். அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாய் போகவும் இல்லை, அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை. அவர்களுக்கு ராஜ்யங்களையும் ஜனங்களையும் ஒப்பு கொடுத்து அவர்களை எல்லை எல்லையாக அவர்களுக்கு பங்கிட்டீர். எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனின் தேசத்தையும் பாசானின் ராஜாவாகிய ஓகின் தேசத்தையும் கட்டி கொண்டார்கள். அவர்கள் பிள்ளைகளை வானத்து

சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட துறவுகளையும் ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் ஒலிவத்தோப்புகளையும் கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்திரித்து கொண்டு புசித்து திருப்தியாக கொளுத்து உம்முடைய பெரிய தயவினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். ஆனாலும் அவர்கள் கீழ்ப்படியாதவர்களாகி உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உம்முடைய நியாயப்பிரமாணத்தை தங்களுக்கு புறம்பே அறிந்துவிட்டு தங்களை உம்மிடத்து திரும்பும்படி அவர்களை திறசாட்சியாய் கடிந்து கொண்டு உம்முடைய தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டு கோபமூட்டுகிற பெரிய அக்கிரமங்களை செய்தார்கள். ஆகையால் அவர்களை நெருக்குகிற அவர்கள் சத்துருக்களின் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்தீர். அவர்கள் நெருக்கம் அனுபவிக்கிற காலத்தில் அவர்கள் உம்மை நோக்கி கூப்பிடுற போதோ நீர் பரலோகத்திலிருந்து கேட்டு உம்முடைய மிகுந்த இரக்கத்தினால் அவர்களை அவர்கள் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி விடுகிற இரட்சகர்களை அவர்களை கொடுத்தீர். அவர்களுக்கு இழைப்பாதல் உண்டான போதோ உமக்கு முன்பாக மறுபடியும் பொல்லாப்பு செய்ய தொடங்கினார்கள். ஆகையால் அவர்கள் சத்துருக்கள் அவர்களை ஆளும்படிக்கு அவர்கள் கையிலே ஒப்புவித்தீர். அவர்கள் மனம் திரும்பி உம்மை நோக்கி கூப்பிட்ட போதோ நீர் பரலோகத்திலிருந்து கேட்டு அவர்களை உம்முடைய இரக்கங்களின்படியே அநேகம் தரம் விடுதலாக்கி விட்டீர். அவர்களை உம்முடைய நியாயப்பிரமாணத்துக்கு திருப்ப அவர்களை திருச்சாட்சியாய் கடந்து கொண்டீர். ஆனாலும் அவர்கள் அகங்காரம் கொண்டு உம்முடைய கற்பனைகளுக்கு செவிகூடாமல் கீழ்ப்படிந்து நடக்கிற மனுஷன் செய்து பிழைக்கிற உம்முடைய நீதி நியாயங்களுக்கு விரோதமாக பாவம் செய்து தங்கள் தோளை முரண்டுத்தனமாய் விளக்கி செவிகூடாமல் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி கொண்டார்கள். நீர் அநேக வருஷமாக அவர்கள் மேல் பொறுமையாயிருந்து உம்முடைய ஆவியினால் பேசின உம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர்களை திருச்சாட்சியாய் கடந்து கொண்டாலும் அவர்கள் செவிகூடாதபடியினாலே அவர்களை அந்நிய தேச ஜனங்களின் கையில் ஒப்பு கொடுத்தீர். ஆகிலும் உம்முடைய மிகுந்த இரக்கங்களின்படியே அவர்களை நிர்மூலமாக்காமலும் அவர்களை கைவிடாமலும் இருந்தீர். நீர் கிருபையும் இரக்கமுள்ள தேவன். இப்பொழுதும் உடன்படிக்கையையும் கிருபையும் காக்கிற வல்லமையும் பயங்கரமுள்ள மகா தேவனாகிய எங்கள் தேவனே, அசிரியா ராஜாக்களின் நாட்கள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் எங்களுக்கும் எங்கள் ராஜாக்களுக்கும் எங்கள் பிரபுக்களுக்கும் எங்கள் ஆசாரியர்களுக்கும் எங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் எங்கள் பிதாக்களுக்கும் உம்முடைய ஜனங்கள் அனைவருக்கும் நேரிட்ட சகல வருத்தமும் உமக்கு முன்பாக அற்பமாக காணப்படாதிருப்பதாக. எங்களுக்கு நேரிட பண்ணின எல்லாவற்றிலும் நீர் நீதியுள்ளவர். நீர் உண்மையாய் நடப்பித்தீர். நாங்களோ ஆகாமியம் பண்ணினோம். எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் எங்கள் ஆசாரியர்களும் எங்கள் பிதாக்களும் உம்முடைய நியாயப்பிரமாணத்தின்படி செய்யாமலும் உம்முடைய கற்பனைகளையும் நீர் அவர்களை கடந்து கொண்ட உம்முடைய சாட்சிகளையும் கவனியாமலும் போனார்கள். அவர்கள் தங்கள் ராஜ்யத்திலும் நீர் அவர்களை கொடுத்த உம்முடைய பெரிய தயையிலும் நீர் அவர்களுக்கு முன்பாக திறந்து வைத்த விசாலமும் செழிப்புமான தேசத்திலும் உமக்கு ஊழியம் செய்யாமலும் தங்கள் துர்க்கரமங்களை விட்டு திரும்பாமலும் போனார்கள். இதோ இன்றைய தினம் நாங்கள் அடிமைகளாயிருக்கிறோம். இதோ பலனையும் நன்மையும் அனுபவிக்கும்படி நீ எல்லா பிதாக்களுக்கும் கொடுத்த இந்த தேசத்தில் தானே நாங்கள் அடிமைகளாயிருக்கிறோம். அதன் வருமானம் எங்கள் பாவங்களின் நிமித்தம் நீர் எங்கள் மேல் வைத்த ராஜாக்களுக்கு திரளாய் போகிறது. அவர்கள் தங்களுக்கு இஷ்டமானபடியே எங்கள் சரீரங்களையும் எங்கள் மிருக ஜீவன்களையும் ஆளுகிறார்கள். நாங்கள் மகா இக்கட்டில் அகப்பட்டிருக்கிறோம். இவையெல்லாம் இப்படி இருக்கிறபடியால் நாங்கள் உறுதியான உடன்படிக்கை பண்ணி அதை எழுதி வைக்கிறோம். எங்கள் பிரபுக்களும் எங்கள் லேவியரும் எங்கள் ஆசாரியரும் அதற்கு முத்திரை போடுவார்கள் என்றார்கள்.

0: சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.
1: அனைவருக்கும் வணக்கம். என்னை அறிமுகப்படுத்திக்கிறேன். என்னுடைய பெயர் ஐயப்பன். என்னுடைய சொந்த ஊர் வந்து சோழவந்தான். சோழவந்தான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நல்ல ஒரு அருமையான ஊர். அதனால் சோழவந்தான் வந்து விவசாயத்துக்கு நல்ல ஒரு பெயர் போன பூமின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த அங்கே தான் நான் பிறந்தேன். எங்கள் அப்பா பேர் வந்து சவுந்தரபாண்டியன். அதே போல் என்னுடைய தாயார் பெயர் வந்து முத்துமாணிக்கம். அவங்களும் நல்ல அப்பாவோடு கூட இணைஞ்சு நல்லா அங்கே நல்ல ஒரு குடும்பத்தில் பிறக்க குடும்பத்தில் பிறந்தேன். ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா அங்கே சிறு வயசு வரைக்கும் தான் அங்கே வாழ்ந்து கொண்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்ப சூழ்நிலை காரணமாக அந்த ஊரை விட்டு நாங்கள் புறப்பட வேண்டிய அவசியம் ஆயிடுச்சு. ஆனால் அதே சமயம் நாங்கள் சின்ன வயசாக இருக்கும் போது என்னுடைய தாயார் அந்த குடும்பத்தை நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை, குடும்பத்தில் வறுமை வருகிற பொழுது என்னுடைய தாயார் மரணத்துக்கு ஏதுவாக, அதாவது தற்கொலை செய்து கொள்வதற்கு அடையாளமாக, நாங்கள் மதுரை பட்டணத்திலிருந்து ஒரு நாள் இரவு நள்ளிரவில் கிளம்பி நாங்கள்லாம் புறப்பட்டு வந்துட்டோம். அந்த நள்ளிரவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லோரும் கிளம்பி ஒரு பஸ் எடுத்துகிட்டு நாங்கள் அந்த பஸ்ஸில் ஏறி, மதுரை பஸ் எந்த பஸ்ஸில் ஏறினே தெரியல எங்கள் அம்மாவுக்கு. உடனே ஒரு பஸ்ஸில் ஏறினாங்க. அந்த பஸ் வந்து பழனின்னு போட்டுருந்துச்சு. சரின்ட்டு அந்த பழனி பஸ்ஸில் என்ன செஞ்சாங்க, ட்ராவல் பண்ணாங்க. அந்த ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும் போது எங்கள் அக்காவுக்கு வந்து கொஞ்சம் விவரமான அக்கா, நாங்களாம் அப்புறம் ரொம்ப குட்டி பிள்ளைங்க பாருங்கள். அப்போ எங்கள் அக்கா அழுதுகிட்டே சொல்லியிருக்கிறாங்க எங்கள் அம்மாட்ட, அம்மா நம்மெல்லாம் போய் சாக வேண்டாமா, நம்ம என்ன செய்யலாம், எங்கேயும் போய் பொழைச்சிக்கலாம், எதுக்கு நம்ம போய் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே வந்தாங்க. அந்த பஸ்ஸில் வந்து ஒரு கண்டக்டர், அந்த கண்டக்டர் அம்மாட்ட போய் கேட்டுகிட்டே இருக்கிறான்னு வைங்களேன், நீங்கள் எந்த ஊருக்கு போகணும் எந்த ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. அப்படி கேட்டுகிட்டே இருக்கும்போது அம்மாவுக்கு எந்த ஊருக்கு போகணும்னு சொல்லி தெரியல. ஆனால் ஒரு ஞாபகம், மூத்த அக்காவை பழனியில் கட்டி கொடுத்துருக்கோம். அப்போ அம்மா சொல்லியிருக்காங்க பழனிக்கு முன்னாடி ஏதாவது ஒரு கிராமத்தில் என்ன செஞ்சுருங்க, இறக்கி விட்டுருங்க அப்படின்னு சொல்லினோடனையும் அந்த கண்டக்டர் பாருங்க, அந்த நாங்களாம் பேசிக்கிட்டு இருந்தால் பார்த்துக்கிட்டே வந்திருக்கிற அந்த கண்டக்டர், அந்த கண்டக்டர் என்ன பண்ணியிருக்காரு, ஒன்று புரிஞ்சுக்கிட்டாரு, இவங்கெல்லாம் வந்து நல்லா வாழ்ந்த குடும்பம், ஆளை பார்த்தாவே தெரியுது, அதனால் இவங்களை போய் நம்ம சாக விடாமல் நல்ல ஒரு இடத்துல சேஃப்டி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டக்டர் அந்த பஸ்ஸில் வந்துட்டு இருக்கும்போது சரி டிக்கெட் கொடுத்துட்டார், கணக்கம்பட்டின்னு ஒரு ஊர், அங்கே இறங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தீர்மானம் பண்ணணும். அந்த கணக்கம்பட்டிங்கிற ஊருக்கு வந்த உடனேயும் அந்த கண்டக்டர் என்ன பண்ணார்னா பஸ்ஸை நிறுத்தி, நல்லா யோசிச்சு பாருங்கள் இந்த காலத்தில் எப்படியாவது செய்வாங்களா, அந்த கண்டக்டர் நல்ல ஒரு அன்பான கண்டக்டர், அங்கே பஸ்ஸை நிறுத்தி எங்களுக்கெல்லாம் சாப்பாடு வாங்கி கொடுத்தார். பழனிக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த ஊரில் பஸ்ஸை நிறுத்தி சாப்பாடு வாங்கி கொடுத்து எங்களெல்லாம் போய் ஏதாவது ஒரு குடும்பத்தில் சேஃப்டி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீங்கள் போனீங்கன்னா ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, அங்கே பழனியிலேருந்து போகும்போது இடதுகை பக்கத்தில் ஒரு ஸ்கூல் இருக்கும், அந்த ஸ்கூலுக்கு எதிர்த்தாப்பில் வந்து அன்னைக்கு, அதான் அந்த நாட்களில் வந்து இந்த மருத்துவ சேவை மையம் ஒன்று இருக்கும், அதில் வந்து ஒருத்தவங்க நர்ஸாக ஒர்க் பண்ணாங்க. நர்ஸாக ஒர்க் பண்ணும் போது இந்த கண்டக்டர் அந்த வீட்டுக்கு போகிறார். வீட்டுக்கு போய் அம்மா இந்த குடும்பம் வந்து இறந்து போயிடலாம், தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ட்ராவல் பண்ணி வந்துட்டுருக்காங்க. ஆனால் பார்த்த நல்ல குடும்பமாக இருக்காங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த குடும்பம் மறித்து போயிடக்கூடாது, இந்த குடும்பத்துக்கு ஒரு நீ அடைக்கலம் கொடுங்க, உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை அவங்கள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு அந்த கண்டக்டர் போயிட்டார். இன்றைக்கு வரைக்கும் அந்த கண்டக்டர் எனக்கு யாருன்னு தெரியாது, ஏன்னா அப்போ வந்து சின்ன பிள்ளையாக இருந்த பாருங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கண்டக்டர் அந்த கணக்கம்பட்டிங்கிற கிராமத்தில் விட்டுட்டு போயிட்டார். அந்த நர்சம்மா என்ன பண்ணாங்க, எங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்ய ஆரம்பித்தாங்க. நாங்கள்லாம் அந்த இடத்துல இருந்து வாழும்படி ஒரு முயற்சி எடுத்துக்கொண்டிருந்தோம். அப்போ எங்களுக்கு ஒரு வீடு தேவையாக இருந்துச்சு. அந்த கணக்கம்பட்டிங்கிற கிராமம் வந்து ஃபுல்லாக கவுண்டர்களால் நினைஞ்சது, அங்கேயும் ஃபுல்லாக விவசாயம் தான், வெளியூர்லேருந்து வந்ததுனால யாருமே என்ன செய்யலை, வீடு கொடுக்கவே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரத்தனசாமி கவுண்டர்னு ஒருத்தர் இருந்தார். அவங்க என்ன பண்ணாங்க, குறைஞ்ச வாடகைக்கு, அதாவது மாதம் ஒரு 50 ரூபா அப்படிப்பட்ட வாடகைக்கு அவங்க வீட்டை, ஒரு பெரிய வீட்டை எங்களுக்கு என்ன செஞ்சாங்க, வாடகைக்காக கொடுத்தாங்க. நாங்கள் அந்த வீட்டில் என்ன செஞ்சோம், போய் குடியேறினோம். அப்போ தான் தமிழ்நாட்டில் வந்து MGR சத்துணவு திட்டத்தை அறிமுகப்படுத்திட்டார். அப்போது அந்த திண்டுக்கல் மாவட்ட கலெக்டர் அந்த கணக்கம்பட்டிங்கிற கிராமத்துக்கு வருகிறார், வந்து அந்த சத்துணவு திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறார். சத்துணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தும் போது அந்த ஊர் பெரியவங்களாம் சேர்ந்து இந்த ஊரில் அடைக்கலமாக வந்திருக்கிற இந்த குடும்பத்துக்கு நம்ம என்ன செய்வோம், சத்துணவுல வேலை போட்டு கொடுப்போம். அவங்க என்ன பண்ணுவாங்க, வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லிட்டு எங்க அம்மாவுக்கு அந்த சத்துணவுல ஒரு வேலை போட்டு கொடுத்தாங்க. என்னுடைய அக்காவுக்கு அவங்க என்ன பண்ணாங்க, உதவியாளர் அப்படிங்கிற போஸ்டை அந்த கணக்குமட்டி கிராமத்தில் கொடுத்தாங்க. அப்படியே நாங்கள் அந்த ஸ்கூல்ல எல்லாம் படிக்க ஆரம்பித்தோம். 5வது வகுப்பு வரைக்கும் அந்த ஸ்கூலில் படித்தேன். அங்கே இருக்கிற ஹெட்மாஸ்டர் ஐயா எங்களுக்கு எல்லா விதத்திலும் உதவி செஞ்சாங்க. இப்படி நாங்கள் ஊரை விட்டு வீட்டை விட்டு எல்லா பொருளையும் விட்டு சாகிறதுக்காக தான் அந்த சோளம் தான் அப்படிங்கிற ஊரை விட்டு கிளம்பி வந்தோம். அப்படிங்கும் போது எங்கள்கிட்ட எந்த விதமான துணிமணியும் கிடையாது, எந்த விதமான பொருளும் எங்களுக்கு என்ன செய்யாதுங்க, கிடையவே கிடையாது. அப்படி இருக்கும் போது அந்த ஊரார் வந்து எங்கள் மேலே ஒரு அன்பு வச்சு அந்த ஸ்கூலில் எங்களுக்கு திரும்ப அட்மிஷன் போட்டு நானும் என்னுடைய தம்பியும் அங்கே படிப்பதற்கு அவங்க எல்லா விதத்திலும் உதவி செஞ்சாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போய் படித்து 5வது வகுப்பு வரைக்கும் அங்கே படிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் அண்ணன்லாம் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பக்கத்தில் இருக்கிற பழனி அப்படிங்கிற டவுனுக்கு வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க. அப்போ அண்ணன்லாம் பார்த்தீங்கன்னா தினந்தோறும் அவங்க சைக்கிளில் தான் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அது குடும்பத்தில் ஒரு பெரிய சிரமமாக மாறிச்சு. அப்போ நாங்கள்லாம் எங்கள் அம்மா என்ன பிளான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்படியே நம்ம குடும்பத்தை என்ன செய்வோம், பழனிக்கு நம்ம மூவ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பழனிக்கு நாங்கள் என்ன செஞ்சோம், நாங்கள் குடும்பமாக ஷிஃப்ட் ஆகிட்டோம். அப்போ என்னை எந்த கிளாஸில் சேர்க்கறது, எந்த ஸ்கூலில் சேர்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய போராட்டமாக இருந்துச்சு. அப்போ 6ஆம் கிளாஸ் நான் படிக்கிறேன். அப்போ நான் வந்து பழனியில் சிஎஸ்ஐ வேக்மன் ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு ஸ்கூலில் போய் எனக்கு அட்மிஷன் அங்கே கிடைக்கப்பட்டது. அப்போ என்னுடைய தாயார் வந்து அந்த குடும்பத்தில் பிள்ளைகளையெல்லாம் வளர்ப்பதற்காக பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டு வேலைகள் செய்து எங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்க, வளர்த்தாங்க. ஸோ நாங்கள் வந்து அந்த ஸ்கூலில் போய் படித்து கொண்டிருந்தோம். அப்போ அக்காவுக்கும் அந்த சத்துணவு வேலை மீண்டுமாக அங்கே கிடச்சிச்சு. அக்காவும் அங்கே சத்துணவில் என்ன செஞ்சாங்க, சேர்ந்து அங்கே பணியாற்றினாங்க. அப்படியே அங்கே நான் வளர ஆரம்பித்தேன். வளர ஆரம்பிக்கும் போது குடும்பத்தில் மீண்டும் வறுமை என்ன செஞ்சிருச்சுங்க, குடும்பத்துக்குள்ளே என்ட்ராயிருச்சு. நான் நல்ல ஒரு பயபக்திக்குள்ளே ஆள், நல்லா பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 2 நாள் கோயிலுக்கு போயிடுவேன். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை எங்கள் ஊரில் கோயிலெலாம் இருக்கும், எல்லா கோயிலுக்கும் போய் திருநீர்லாம் வாங்கிட்டு வந்து எங்கள் அம்மாட்ட கொண்டாந்து என்ன செய்வேன், கொடுப்பேன். அந்த சமயத்தில் நாங்கள் அந்த ஸ்கூலில் படிக்கும் போது அங்கே ரெவரன் ரிச்சர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐயா கரஸ்பாண்டண்ட்டாக இருந்தாங்க. அதே மாதிரி என்னுடைய கிளாஸ் டீச்சர் வந்து வசந்தாம்மா, அவங்க அந்த கிளாஸில் 6th ஸ்டாண்டர்டுக்கு அவங்க கிளாஸ் டீச்சராக இருந்தாங்க. அப்போ அவங்க வந்து என்னுடைய நிலைமைகள்லாம் கேட்டு அம்மாவனுடைய சூழ்நிலைகள்லாம் கேட்டுட்டு அவங்க என்ன பண்ணாங்க, எங்களுக்கு ஆண்டவருடைய அன்பை எடுத்து என்ன செஞ்சாங்க, எங்களுக்கு சொன்னாங்க. 4வது படிக்கும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய அன்பை அவங்க எனக்கு எடுத்து என்ன செஞ்சாங்க, விளக்கமாக சொன்னாங்க. ஆனால் என்னுடைய இருதயம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டது. ஏன்னா சிறு வயதிலிருந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல் நல்ல ஒரு பயபக்திக்குரிய பையனாகவே இந்த உலகத்தில் வளர்ந்துட்டேன். அதனால் நான் அப்படியே தான் மறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 6வது, 7வது, 8வது அந்த 3 வகுப்பு படிக்கும் போதும் நான் என்ன செய்யலை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் நம்பலை. நம்பாமையே நான் வாழ்ந்து கொண்டு வந்தேன். என்னுடைய பழைய பழக்க வழக்கத்தின்படியே நான் மூவ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு பின்பதாக 9th ஸ்டாண்டர்ட் போகும்போது நான் திண்டுக்கலுக்கு போனேன். திண்டுக்கலில் போய் டட்லி ஹைசன் ஸ்கூலில் அங்கே நான் படித்தேன். படிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஆண்டவருடைய சத்தியத்தை நான் அறிந்து கொண்டேன். யோவான் 17:3 சொல்லப்படுகிறது, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அந்த வார்த்தையின்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம அறிஞ்சாதான் பரலோகத்துக்கு போக முடியும், நம்ம மறித்த பிறகு நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறத அந்த வசனத்தின் மூலமாக நான் எனக்கு போதிக்கப்பட்டது. அந்த சமயத்தில் தான் நான் என்னுடைய வாழ்க்கையை இயேசப்பாவுக்கு என்ன செஞ்சேன், ஒப்பு கொடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கு பின்பது 10th படிக்கும் போது அந்த லூக்கா 13வது அதிகாரத்தில் வாசி பார்த்தீங்கன்னா 6வது வசனத்தில் 9வது வசனம் வரைக்கும் ஒரு சின்ன கதை இருக்குது. என்ன கதை தெரியுங்களா, அதாவது ஒரு திராட்சை தோட்டக்காரர் வந்து என்ன பண்ணுறாரு, அத்திமரத்தை அந்த தோட்டத்தில் வைக்கிறார். தோட்டத்தில் வச்ச பிறகு அந்த தோட்டக்காரர் வந்து கனி கொடுக்குமான்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருக்கிறார். கனி கொடுக்குமான்னு எதிர்பார்க்கும் போது அந்த கனியே இல்லை. கனி இல்லாத போல தோட்டக்கார் என்ன பண்ணுவார், அந்த மரத்தை வெட்டி போட்டலாம் அப்படின்னு சொல்லும் போது அப்போ அந்த தோட்டத்தில் வேலை செய்ய சொல்கிறாரு, ஐயா இந்த வருஷம் இந்த மரம் இருக்கட்டும், கனி கொடுத்தாலும் சரி கொடுக்காவிட்டாலும் சரி அதுக்கப்புறம் இதை வெட்டி போடலாம் அப்படின்னு அவர் ஒரு பரிந்து பேசுகிறார். பரிந்து பேசுன ரெக்கமெண்டேஷன் பண்ணுறார். அப்போது அந்த வசனம் என் உள்ளத்தில் ஆண்டவர் பேச ஆரம்பித்தார், நம்ம சிறு வயசுலேருந்து பிறந்து வளர்ந்த நாட்களில் நம்மக்கிட்ட ஆண்டவர் கனியுள்ள வாழ்க்கையை எதிர்பார்க்குறாரு. இந்நேரம் நம்ம மரிச்சு போயிருப்போம், பல சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போயிருக்கோம். ஆனால் ஆண்டவர் கனி வேணுங்கிறதுக்காக தான் இத்தனை வருஷம் நம்மளை கொத்தி எரு போட்டு பொறுமையாக காத்திருக்கிறாரு. ஸோ அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு நம்ம வாழ்க்கையை உள்ளத்தை ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் உள்ளத்தில் ஒரு மனம் திரும்புதல் ஏற்பட்டுச்சு. மனம் திரும்புதல்னா நம்ம பாவத்தில் இருக்கிறோம், பாவத்திலிருந்து வெளியில் வரணும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும், அவர் தான் நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினார், அவர் தான் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரித்தார் அப்படிங்கிற சத்தியத்தை எனக்கு சொல்லி கொடுத்தாங்க நிறைய பேர். அப்போ அந்த சத்தியத்துக்கு நான் செபிசாய்க்க ஆரம்பித்தேன். ஆறாம் கிளாஸில் சொல்லும் போதே சொன்னாங்க, ஆனால் நான் அதை ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் நான் பத்தாம் கிளாஸ் படிக்கும் போது 15வது வயதுல வாலிப பருவத்தில் சத்தியத்தை உணர்ந்து கொண்டேன். சரி, ஆண்டவருக்காக நீ நம்ம கண்டிப்பா என்ன செய்ய வேண்டும், வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு 1994 வருஷம் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி கிறிஸ்மஸ் நாளில் திண்டுக்கல்ல வந்து நான் ஞானசான் எடுத்து என் வாழ்க்கையை ஆண்டவருக்கு முழுவதுமாக ஒப்பு கொடுத்தேன். ஞானசானுங்கிறது தேவனோடு செய்யக்கூடிய ஒரு உடன்படிக்கை. இனிமேல் நான் இயேசுவை தான் பின்பற்றுவேன், இயேசு தான் எனக்கு இரட்சகர், இயேசு தான் எனக்கு தகப்பன், இயேசு தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அவரோடு ஒரு உடன்படிக்கை பண்ணி 1994 நான் இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்தேன். பின்பற்ற ஆரம்பிச்சிருந்து என் வாழ்க்கையில் நல்ல சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் என் உள்ளத்தில் ஒரு பெரிய தைரியம் வந்துருச்சு, இனி நமக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு, நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறாரு, அதனால நம்ம எதை பத்தி கவலைப்பட வேண்டாம், நம்முடைய எதிர்காலத்தை அவர் தான் நிர்ணயிக்கிறாரு, மரிச்சாலும் பரலோக ராஜ்யத்துக்கு அவர் நம்மளை கொண்டு போவாரு, மரணங்கிறது நம்ம வாழ்க்கையில வந்து கடைசி கிடையாது, அதுக்கப்புறமும் ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற சத்தியத்தை நான் அந்த நாளில் அறிஞ்சு கொண்டேன். உடனடியாக என்ன பண்ணேன், அதுக்கப்புறம் நான் வேதத்தை படிக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா வேதத்தை படிக்கும் போது ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார், ஜெபம் பண்ணணுங்கிறது நம்ம தேவனோடு கூட பேசுகிறோம். அப்ப வேதத்தை படிக்க படிக்க ஆண்டவர் நிறைய வசனங்கள் மூலமாக என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். நான் தொடர்ந்து ஆண்டவருக்காக என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தேன். ஆண்டவருக்காகவே வாழணும், எனக்கு கனி கொடுத்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒப்பு கொடுத்து வாழ ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நான் மேற்படிப்பு முடிச்சுட்டு 1995 வருஷத்தில் நான் கோயம்புத்தூர் பட்டணம் வந்தேன். ஏன் கோயம்புத்தூர் வந்தேன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாட்களில் டிஜி தினகரன் அங்களுடைய மெசேஜ் அடிக்கடி கேட்பேன். ஏன்னா அவருடைய செய்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆண்டவர் அறியாத மக்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அப்போ நிறைய சோர்ந்து போகாத, கண்ணீர் வடிக்காத அப்படி நிறைய செய்திகளை நான் கேட்க ஆரம்பித்தேன். அப்போ காருணியா வந்து கோயம்புத்தூர் இருக்குன்னு கேள்விப்பட்டு, சரி நம்ம காருணியா பக்கத்தில் போயிடுவோம், அங்கே போயிட்டோம்னா நம்ம ஆண்டவருக்குள்ளே வளர்ந்துடலாம், வேலைக்கு போயிட்டு அங்கேயே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1995 வருஷம் நான் கோயம்புத்தூர் பட்டணத்துக்கு ஒரு சின்ன ஒரு மஞ்சப்பை சின்ன பை அவ்வளோதான், எங்கள்கிட்ட மொத்த சொத்தே அவ்வளோதான், அதை மட்டும் எடுத்துக்கிட்டு வேலைக்கு போவதற்காக நான் கோயம்புத்தூர் பட்டணத்தில் வந்தேன். பேச்சுலராக இருக்கும் போது அங்கே ரூம் எடுத்து நான் தங்கினேன். அதுக்கு பின்பதாக என்னுடைய தாயார் பழனியில் தான் இருந்தாங்க. சரி, பேச்சுலராக இருக்கிறோம், தாயாரையும் நம்ம ஓடு கூட வைத்து கொள்ளலாம் என்று சொல்லி அம்மாவையும் இங்கே கோயம்புத்தூர் கொண்டு வந்தேன். அது சமயம் என்னுடைய தம்பி பரமேஸ்வரன், ஏன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆண்டவர் அறியாதவங்க தான், தம்பி பேர் பரமேஸ்வரன், இன்னொரு அண்ணன் பேர் கணபதி, மூத்த அண்ணன் பேர் வந்து விநாயகம், இன்னொரு அக்கா பேர் வந்து சரஸ்வதி, இன்னொரு அக்கா பேர் வந்து வளர்மதி, இன்னொரு அக்கா பேர் வந்து பொன்னழகு கனகவள்ளி என்று சொல்லி எல்லாருமே ஆண்டவர் அறியாதவங்க தான். இன்றைக்கும் அப்போ அவங்கள கோயம்புத்தூர் பட்டணத்துக்கு நான் ஷிஃப்ட் பண்ணேன். எல்லாருமே கோயம்புத்தூர் பட்டணத்துக்கு என்ன செஞ்சாங்க, தம்பி அண்ணன் அக்கா எல்லாருமே இங்கே ஷிஃப்ட் ஆனாங்க. அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வாழ்க்கையை தேவன் என்ன செஞ்சாருங்க, அமைச்சு கொடுத்தாரு. எல்லாருமே இன்றைக்கி கோயம்புத்தூர் பட்டணத்தில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2001 ஜூன் மாதம் 7 ஆண்டுகள் வேலை செஞ்சேன். அதாவது 95லிருந்து ஒரு 6 வருஷம் நான் வேலை செய்து கொண்டு இருந்தேன். கோயம்புத்தூரில் யூனிவர்சல் ரேடியேட்டர் லிமிடெட் அப்படின்னு ஒரு பிரைவேட் கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியில் நான் தொடர்ந்து பணியாற்றி கொண்டு இருந்தேன். அப்போ பணியாற்றுகிற நாட்களில் பார்த்திங்கன்னா சாயங்கால நேரத்தில் வீட்டுக்கூட்டம் நடத்துவேன். ஏன்னா எனக்கு 5 மணிக்கு ஆஃபீஸ் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்து பேச்சுலர் இருக்கும் போது ஓடி ஓடி ஒரு வாரத்துக்கு 5 வீட்டுக்கூட்டம் நடத்தி சாட்சியெல்லாம் போய் ஜனங்களுக்கு சொல்லி அநேகர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாங்க. அதனால் ஆண்டவர் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தார். பைபிள் ஒரு வசனம் இருக்குது, பக்தியுள்ளவனே கர்த்தர் தமக்கென தெரிந்து கொண்டார் அப்படிங்கிற மாதிரி. சரி, இவனை நம்ம ஊழியத்துக்காக எடுத்துக்கொள்வோம் என்று சொல்லி 2001 ஜூன் மாதம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்றைக்கு முழுஇரவு ஜெபம் முடிச்சு நான் வீட்டுக்கு வரும்போது ஆண்டவர் நான் உன்னை என்னுடைய ஊழியத்துக்காக அழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய மெல்லிய சத்தம், நான் ஜெப ரூமில் இருந்து நைட் 2 மணிக்கு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் வெளிப்படுத்தினார். உடனே சனிக்கிழமை காலையில் என்னுடைய வேலையை நான் உடனே ரிசைன் பண்ணேன். அப்போ நான் சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தேன், ஐபிஏ சர்ச்சுக்கு. அப்போ பாஸ்டர் டேவிட் பிரகாசம் அவர்கிட்ட போய் நான் சொன்னேன், பாஸ்டர் நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன், ஆண்டர் நீ ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாருன்னு. பாஸ்டர் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நான் அந்த சர்ச்சில் மெம்பராக இருந்ததுனால அதுக்கப்புறம் என்ன செய்யணுங்கிறத பாஸ்டர் நீங்கள் கைட் பண்ணுங்கள் அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் பைபிள் காலேஜ் படிக்க ஆண்டர் உதவி செஞ்சார். பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு அதே திருச்சபையில் உடன் ஊழியராக பணியாற்றினேன். அப்புறம் ஒரு ஏரியா பாஸ்டராக, ரீஜனல் பாஸ்டராக, அட்மினிஸ்ட்ரேஷனில் இப்படி பல்வேறு பொறுப்புகளில் அந்த ஆலயத்தில் பணியாற்ற ஆண்டவர் எனக்கு கிருபை செய்தார். 2003 வருஷம் என்னுடைய தாயார் பாஸ்டரியாவை சந்தித்து, ஐயா என்னுடைய மகன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான், எனவே அவனுக்கு நல்ல ஒரு கிறிஸ்தவ பொண்ணை பார்த்து நீங்கள் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அங்கே பாஸ்டர்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க. உடனே பாஸ்டர் வந்துட்டு சரிம்மா நாங்களே பார்த்து வைக்கிறோம் என்று சொல்லி, ஐபிஐ சர்ச்சில் ஊழியம் செய்து கொண்டிருந்த நிறைய சகோதரிகள் இருந்தாங்க, அதில் ஒரு பெண்ணை பாஸ்டரையா சொன்னாங்க, இந்த பொண்ணை கட்டிக்கிங்க அப்படின்னு. அப்படித்தான் நான் என்னுடைய அருமையான மனைவி கிருபா, தேவ கிருபை, அவங்க 2003 டிசம்பர் 10 நாங்கள் திருமணம் செய்து அதே சர்ச்சில் திருமணம் நடைபெற்றது. அநேக பரிசுத்தவான்கள் எங்களை ஆசீர்வதிச்சாங்க. ஆனால் என்ன ஒரு டிராபேக்கு, குழந்தைகள்லாம் போச்சு. டிசம்பர் 2003 எங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா குழந்தையில ஒரு வருஷம் நாங்கள் பெருசாக எடுத்துக்கல. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன குழந்தையிலே குழந்தையிலையான்னு சொல்லிட்டு. அது எங்கள் உள்ளத்தில் ஒரு பெரிய வருத்தத்தை கொண்டு வந்துச்சு. ஸோ தொடர்ந்து நாங்கள் ஆண்டவர்கிட்ட அண்ணாலை போல ஒன்று சாமியில் சொல்லப்பட்டதுபடி தொடர்ந்து நாங்கள் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணோம், பேர் எழுதி வச்சு ஜெபம் பண்ணோம், தம்பிக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி வச்சோம், அது மாத்திரம் பைபிள் வாங்கி வச்சோம். என்றைக்கா இருந்தாலும் சாம்போபேத் இம்மானுவேல் அப்படிங்கிற ஒரு பையனை ஆண்டவர் நம்ம கொடுப்பாருன்னு சொல்லிட்டு 2005 வருஷத்தில் அவனுக்கு ஒரு பேர் வச்சோம், சாம்போபேத் இம்மானுவேல்னு சொல்லிட்டு. நம்ம பேரெல்லாம் வச்சிருவோம், எல்லா வேலையும் முடிச்சு வச்சிருவோம், ஆண்டவர் நமக்கு பையனை கொடுத்துடுவாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பிரசங்கம் பண்ணாங்க. தீர்க்கதரிசன வசனத்தை கேட்டு நாங்கள் அதன்படி செய்ய ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பெரிதான கிருபினால 2010 திருமணமாகி 7 கழித்து நாங்கள் ஆண்டவர் சமூகத்தில் விண்ணப்பித்தபடியே, அதான் அண்ணா சொல்கிறார்ல, இந்த பிள்ளைக்காக நான் ஆண்டவரத்தில் விண்ணப்பம் பண்ணினேன், ஆண்டவர் எனக்கு இந்த பிள்ளையை கொடுத்தாருன்னு சொன்ன மாதிரி நாங்கள் ஜெபம் பண்ணதுபடியே சாமோபித் இம்மானுவேல ஆண்டவர் இந்த பூமிக்கு எங்களுக்கு ஆண்டவர் குழந்தையாக தந்தார். 2010 டிசம்பர் 18 அவன் இந்த உலகத்தில் பிறந்தான். ரொம்ப மகிழ்ச்சி எங்கள் லைஃப்பில், எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான நேரம் அந்த குழந்தை பிறந்தது தான். என் லைஃப்பில் ரொம்ப சந்தோஷமான நேரம் எதுன்னு கேட்டிங்கன்னா, இயேசுக்கு என் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்தது. அதுதான் நான் எடுத்த மிக முக்கியமான தீர்மானம், அதுதான் என் லைஃப்பில் ரொம்ப சந்தோஷமான நேரம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் மகன் இந்த உலகத்தில் என்ன செஞ்சான், பிறந்தான். அதுக்கப்புறம் 2011 வருஷத்தில் நாங்கள் அந்த ஊழியத்திலிருந்து நாங்கள் ராஜினாமா செய்து விட்டு கிறிஸ்துவின் கரிசனை ஊழியங்கள் என்று சொல்லி 2011 வருஷம் செப்டம்பர் மாதத்தில் ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்க ஆண்டர் கிருபை செஞ்சார். செப்டம்பர் 18 அந்த ஊழியத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ 11 அந்த ஊழியத்தை செய்ய ஆண்டர் கிருபை செய்திருக்கிறார். அந்த குழந்தை வளர வளர ஆண்டர் எங்களை ஆசீர்வதிச்சுட்டே வந்தார். ஊழியத்துக்கு செய்யும் போது பல இடங்களுக்கு நாங்கள் டிராவல் பண்ணிகிட்டே இருந்தோம், எல்லாம் வாடகை இடத்துல சபை நடத்தி எல்லாம் மாறி மாறி போயிட்டே இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆண்டர் சமூகத்தில் ஜெபம் பண்ணோம், ஒரு சொந்த இடத்த கொடுங்க ஆண்டவரே, ஏன்னா பைபிள் ரோமரில் இருக்குது, அவர் சொந்த குமாரனே கொடுத்துட்டுக்கும் போது மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று சொல்லிட்டு நான் ஐயப்பனாக இருந்து ஆண்டருக்குள்ளே வந்ததுனால ஆண்டர்கிட்ட ஒன்று சொல்லியிருக்கிறேன், ஆண்டவரே நான் எப்போ ஜெபம் பண்ணாலும் என் ஜெபத்தை நீங்கள் கேட்டுருங்க, ஏன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு நான் உண்மை தான் நான் பின்பற்றுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கேன். ஒன்று சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. இது வரைக்கும் நான் ஆண்டவரை நம்பி என்னென்ன காரியத்துக்கெல்லாம் ஜெபம் பண்ணணும், எல்லா ஜெபத்துக்கும் ஆண்டவர் பதில் கொடுத்துருக்கிறாரு. 10 ஊழிய ஆரம்பித்தாச்சு. ஆண்டு சொந்த இடம் கேட்டோம், ஆண்டு சொந்த இடத்தை கொடுத்துருக்கிறாரு. அங்கே ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி 2021 ஆகஸ்ட் மாதம் முயற்சி எடுத்தோம். இந்த வருஷம் அதை கட்டி முடித்து கீழே அங்கே வேலை அந்த ஆலயத்தில் வந்து ஆண்டு தொழுது கொள்ளும்படி ஆண்டு கிருபி செஞ்சிருக்கிறாரு. நிறைய குடும்பங்கள் எங்களோடு கூட, ஒரு 25 குடும்பங்கள் ஒவ்வொரு வாரமும் எங்களோடு கூட இணைந்து ஆண்டவர் ஆராதிச்சுட்டு இருக்காங்க. அது மாத்திரமல்ல, என் மகனுக்கும் ஆண்டவர் நல்ல ஞானத்தை கொடுத்துருக்கிறாரு. அவனு வந்து இடதுகை பழக்கம் உள்ளவன், அதனால் அவனை கான்வென்டில் ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ இடதுகை பழக்கம் இருந்துச்சுன்னா அவன் நல்லா படிப்பான் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் அவன் நல்லா படிக்கிறான், மீடியாவில் அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ மீடியா மினிஸ்ட்ரி எங்களுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறான். இந்த லாக்டவுன் நாட்களில் கேர் டிவி என்று சொல்லி ஒரு கேர் டிவி ஆரம்பிக்க ஆண்டு கிருபி செஞ்சார். மீடியா மினிஸ்ட்ரிக்குள்ளே வர ஆண்டு உதவி செஞ்சார். தினந்தோறும் 1 வசனம் சொல்லி ஜனங்களுக்காக ஜெபிக்க ஆண்டவர் உதவி செஞ்சார். இப்படியாக ஆண்டவர் எங்கள் குடும்பத்தை இம்மட்டும் நடத்தி கொண்டு வருகிறார். என்னுடைய தகப்பனார் கடந்த 2011 வருஷம் ஏப்ரல் மாதம் கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு அவர் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராக இன்றைக்கு அவர் தேவ சமூகத்தில் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார். என்னுடைய தாயார் வயது முதிர்ந்தவர்களாக இருந்தாலும் இன்றைக்கி என்னோடு கூட இருக்கிறாங்க. நாங்களாம் கிறிஸ்துக்குள்ளே வளர்கிற பார்த்து அவங்க மிகுந்த சந்தோஷத்தோடு கூட இருக்கிறாங்க. எனவே எனக்கு ஒரு மனைவி, அருமையான மகன் என்னோடு கூட இருக்கிறான். எனவே என்னுடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்தை இன்றைக்கி உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு நல்ல நேரத்தை ஆண்டவர் அமைச்சு கொடுத்தாரு. ஒவ்வொருவரும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதில் தாமதம் பண்ணவே வேண்டாம். ஏன்னா இந்த உலகத்தில் மரணம் நமக்கு எப்போ வேண்டுமானாலும் வரும். ஆனால் அதற்குள்ளாக நம்ம சரியான தீர்மானம் எடுத்து நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்காக வாழ்கிற பொழுது நாம் மரித்தாலும் தேவ சமூகத்தில் இருப்போம். தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணின பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள ஆண்டவர் நமக்கு நிச்சயம் கிருபை செய்வார். நம்முடைய பாவங்களுக்காக தான் இயேசு சிலுவையில் ரத்த சிந்தினார். அவர் மரித்தார், மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். இன்றைக்கு நம்மோடு கூட அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எனவே நாம் யாவரும் நீங்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதற்கு உள்ளத்தில் ஒரு ஏவுதல் தீர்மானம் இருந்துச்சுன்னா நேரத்தை நீங்கள் வீணாக்காமல் இன்றைக்கே நீங்கள் ஆண்டவருக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்க. ஆண்டவர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய தாயாரை நீங்கள் அவங்களும் வயது சென்று முதிர்ந்தவர்களானாலும் எங்களோடு கூட இருப்பது அது எங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம். அவங்களும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டாங்க. அவங்க பேர் முத்துமாணிக்கம். ஆனால் இன்றைக்கி அவங்க பேர் ரூத் என்று சொல்லி வைக்கப்பட்டிருக்கிறது. அவங்க ரூத்துவை போல இன்றைக்கி சுகத்தோடு பலத்தோடு இருக்கிறாங்க. எங்கள் ஊழியத்தின் பேர் கிறிஸ்துவின் கரிசன ஊழியங்கள். ஒவ்வொருவருக்கும் கேர் கொடுக்கணும், ஒவ்வொருவரையும் பராமரிக்கணும். அதான் ஊழியத்தினுடைய தரிசனமாக இருக்கிறது. எங்கள் சாட்சி நீங்கள் இதுவரை கேட்டீங்க, ரொம்ப நன்றி. ஆண்டு உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டு நாம் மகிமைப்படுவதாக. ஆமென். காட் பிளஸ் யூ.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம்.
2: உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. ஏசாயா 54:2. விடுவிக்கப்பட்டும் விடுதலையை மனதளவில் கூட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ரஷ்ய நாட்டு கரடியை பற்றி ஒரு செய்தி தொகுப்பு வெளியாகியிருந்தது. ரஷ்யாவில் ஏற்பட்ட ஒரு காட்டு தீ பல ஏக்கர் பரப்பளவில் பரவியிருந்த ஒரு காட்டை எரித்து சாம்பலாக்கியது. அங்கிருந்த காட்டு விலங்குகள் அனைத்தும் எரிந்து போயின. காட்டு தீக்கு தப்பி ஒரு சிலர் லாரியிலே பயணித்துக் கொண்டிருந்தனர். அவர்கள் தாயை பறிகொடுத்த ஒரு கரடி குட்டியை கண்டனர். அவர்கள் அந்த கரடி குட்டியை எடுத்து கொண்டு வந்தனர். அந்த கரடி குட்டி பசியால் வாடியது. ஒருவர் அந்த கரடி குட்டிக்கு ஒரு பால் பாட்டில் வாங்கி அதில் பால் அடைத்து குடிக்க கொடுத்தார். புதிய சூழ்நிலைக்கு தக்க தன்னை அது மாற்றிக்கொண்டது. நாட்கள் செல்ல செல்ல கரடி பெரிதாக வளர்ந்தது. அதற்கு மேலும் அதை வீட்டில் வைத்து பராமரிக்க முடியவில்லை. 10x8 என்ற அளவில் இரும்பு கம்பிகள் பொருத்தப்பட்ட ஒரு மரக்கூண்டை ஒரு மனிதன் வைத்திருந்தான். அவன் தான் அந்த கரடியை வளர்த்துக் கொள்வதாக கூறி அதை வாங்கிச் சென்றான். அந்த கரடி குட்டி அந்த கூண்டுக்குள் வேகமாக இங்கும் அங்குமாக ஓடித்திரி அதை பார்க்க கூட்டம் அலை மோதியது. எனவே அவன் பார்வையாளர்களிடம் கட்டணம் வசூல் பண்ணினான். அவர்கள் அந்த கரடியை கூர்மையான பொருட்களை கொண்டு எரிந்தும் சிகரெட் வைத்து சுட்டும் அதை துன்புறுத்தினர். கரடி வெறுப்பை காண்பித்தது. தன்னை பாதுகாத்துக் கொள்ள அந்த குண்டுக்குள் இங்கும் அங்குமாக 10x8 என்ற அளவில் ஓடி திரிந்தது. ஒரு நாள் ஜெர்மனியில் இருந்து வந்த ஒரு பணக்கார வியாபாரி அந்த கரடியின் மேல் பரிதாபம் கொண்டார். அவர் அதை விலை கொடுத்து வாங்கி ஜெர்மனிக்கு அந்த கூண்டோடு கரடியை ஒரு வாகனத்திலே ஏற்றி எடுத்து சென்றார். அங்கிருந்த ஒரு மிருக காட்சி சாலைக்கு அதை இலவசமாக கொடுத்து விட்டார். அங்கு அந்த கரடி நன்றாக பராமரிக்கப்பட்டது. நல்ல உணவு வழங்கப்பட்டது. இந்த கரடிக்கென்று ஒரு இடமும் ஒதுக்கப்பட்டது. அதை சுற்றிலும் பாதுகாப்பு வேலி அமைக்கப்பட்டது. அந்த கரடி பல வருடங்களாக 10x8 என்ற அளவுடைய அந்த கூண்டுக்குள்ளேயே அடைக்கப்பட்டிருந்ததால் மிகவும் விசாலமான இடத்தில் திறந்துவிடப்பட்ட போதிலும் அது சுதந்திரமாக சுற்றித் திரியாமல் கூண்டுக்குள் இருந்ததைப் போலவே முதலில் முன்னும் பின்னும் 8 நடந்தது, பின்பு 10 நடந்தது. அந்த கரடிக்கு கூண்டுக்குள் இருந்த மனநிலையை விட்டு வெளியே வர முடியவில்லை. அதன் பின்பு அந்த கரடி அலாஸ்காவில் இருந்த ஒரு காட்டிற்குள் இறக்கிவிடப்பட்டது. அதை கண்காணிக்க கண்காணிப்பு கேமராக்கள் காட்டில் இருந்த மரங்களிலே பொருத்தி வைக்கப்பட்டன. விசாலமான காட்டுக்கு சென்றும் 10 முன்னும் 8 பின்னுமாக அந்த கரடி நடந்து கொண்டிருந்தது. அந்த கரடி விசாலமான காட்டுக்குள் சென்றும் தன்னை ஒருபோதும் மாற்றிக்கொள்ளவே இல்லை. அது இப்போது கூண்டுக்குள் இல்லை, ஆனால் மனதளவில் நிரந்தரமாக அது கட்டப்பட்டுவிட்டது. பிரியமானவர்களே, இது ஒரு கரடியின் கதை மட்டுமல்ல, அநேக மனிதர்களின் கதையும் இதுதான். ஒரு காலத்தில் பலரால் உதாசீனப்படுத்தப்பட்டு, துஷ்பிரயோகம் பண்ணப்பட்டு, இழிவாக அற்பமாக எண்ணப்பட்டதால் உண்டான மனநிலை அனைவருக்குள் இன்றும் நிரந்தரமாக தங்கிவிட்டது. அந்த சூழ்நிலையில் இருந்து வெளியே வந்தும் அவர்கள் பழைய மனநிலையை மறப்பதே இல்லை, அதிலேயே வாழ்வார்கள். தேவனால் உலகமெங்கும் பயன்படுத்தப்படும் பாத்திரமாக சகோதரி ஜாய்ஸ் மேயர் விளங்கி வருகிறார்கள். தன் சொந்த தகப்பனால் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டவர் அவர். மனதளவில் மிகவும் பாதிக்கப்பட்டு தான் இனிமேலும் வாழ தகுதியற்றவள் என்ற முடிவுக்கு வந்துவிட்டார். ஆனால் தேவன் அவருடைய சூழ்நிலையை மாற்றினார். தேவனுக்கு அவர்கள் தன் வாழ்வில் இடம் கொடுத்ததால் பழைய தோல்வி மாறியது, குற்ற மனசாட்சி நீங்கியது. தன்னை போல துஷ்பிரயோகம் செய்யப்பட்டு விடுதலை இல்லாமல் இருக்கும் பெண்களை விடுவிக்கும்படி தேவன் அவர்களுக்கு ஒரு மகத்தான ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். இன்று அவர்கள் லட்சக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமாக விளங்குகிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, நீங்களும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் பலரால் உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த மனநிலையிலேயே நீங்கள் தொடர்ந்து வாழ அவசியமில்லை. தேவன் உங்களுக்கு ஒரு விசாலமான ஆசீர்வாதமான வாழ்க்கையை தர ஆயத்தமாயிருக்கிறார். ஆனால் நீங்கள் அதை தடை செய்யாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பழையதை மறந்து தேவன் தரும் புதிய ஆசீர்வாதங்களுக்கு உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். மனதளவில் உங்களை தயார் செய்ய வேண்டும். கடந்த கால கசப்புகளையும் தோல்விகளையும் யோசிக்காமல் தேவன் உங்களுக்கு தரும் புதிய கிருபைகளாலும் புதிய வார்த்தைகளாலும் உங்கள் மனதை நிரப்புங்கள். தேவன் தரும் புதிய மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்களும் சீக்கிரம் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவீர்கள்.

0: தேவ செய்தி, பிலியாமின் வஞ்சகம் வலி போதனை. செய்தி வழங்குபவர் சகோதரன் டிக்சன்.
1: ஜெபிக்கலாம். மகாபரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீருடைய சமூகத்திலே நாங்கள் வந்து உம்முடைய வசனங்களை தியானிக்கவும் வாசிக்கவும் கற்றுக்கொள்ளவும் தேவன் பாராட்டி நம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு சுலாக்கியம், அதற்காக உம்மை துதிக்கிறோம். அநேகர் ஆண்டவரே, இந்த வசனம் கிடைக்காமல் கர்த்தாவே ஆவிக்குரிய வாழ்க்கையில பலவீனராய் இருக்கிற பொழுது தேவரீர் உம்முடைய வசனத்தை நாங்கள் கேட்கவும் அதை தியானிக்கவும் கற்றுக்கொள்ளவும் தேவன் கொடுக்கிற கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். We thank you Lord for this privilege to come to your presence, to read your word, to meditate on your word, to learn from your word. நீர் அப்படி எங்களோடு கூட பேசுகிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய ஆலோசனைகளை தேவன் தருகிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய கரங்களிலே கொடுக்கிறோம் சுவாமி. நீர் பேசுகிறவர், நீரே பேசி எங்களுக்கு கற்றுக்கொடும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. யாத்ராங்கமத்தின் புஸ்தகம் 2 23 வசனத்தில் நாம் வாசிக்கலாம். இந்த வசனம் நம்ம அடிக்கடி நம்ம படிச்சிருப்போம். இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே அடிமைத்தனத்தினாலே தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? யாத்ராகமம் 2:23 வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக இருந்து தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். They are suffering as slaves. அடிமைகள் என்று சொன்னால் நமக்கு தெரியும், இவங்க விருப்பப்படி ஒன்றும் செய்ய முடியாது, இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்ய முடியாது, விடுதலையான ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. அப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலையிலே கர்த்தரை நோக்கி இவர்கள் முறையிட்டுக் கொண்டிருக்கிறது, crying unto God to help, for help. இந்த எகிப்தினுடைய அடிமைத்தனம் அநேக நேரங்களில நீங்க வாசிப்பீங்க அப்படின்னா பாவத்தின் அடிமைத்தனத்துக்கு நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம். பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு என்ன பண்ண முடியாது, தங்களுடைய சொந்த முயற்சினால் பாவத்திலிருந்து வெளியே வர முடியாது. இஸ்ரவேல் ஜனங்களால அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர முடியவே இல்லை. எவ்வளவோ முயற்சி செய்யறாங்க, ஒன்றும் பண்ண முடியறத. அவங்க வாழ்க்கையில எதிர்காலம் என்று ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலை, ஆல்மோஸ்ட் ஹேட் நோ ஃபியூச்சர். So they were struggling and they cried out to God. அநேக நேரங்களில் நம்ம ஆண்டவர்கிட்ட எப்ப கூப்பிடுவோம்னா, எந்த முயற்சியும் நம்ம முயற்சி எதுவுமே ஆகலன்னு போது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். அது மாதிரி இவர்கள் கதறி கொண்டிருக்கிறார்கள். தேவ சமூகத்தில் இந்த கதறல் போய் கேட்டது. கேட்டபோது தேவன் என்ன செய்தார், நமக்கு தெரிந்த சம்பவம். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றார். என்ன சொல்றாரு, நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஆட்டை எடுத்து அதை என்ன பண்ணும், அடித்து அதனுடைய ரத்தத்தை நிலக்கால்களிலே நீங்க பூசணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அப்போ ஏன் அதை செய்ய சொன்னார் அப்படின்னா, தேவன் அங்கே ஒரு நியாய தீர்ப்பை கொண்டு வர போகிறார். God is going to bring a judgment upon Egypt. எகிப்தின் மேல் நியாய தீர்ப்பு வரும்போது தேவன் தம்முடைய பிள்ளைகள் அல்லது தம்மை விசுவாசிக்கிற பிள்ளைகளை பாதுகாக்கும்படிக்கு அவர்களுக்கு ஒரு வழியை சொல்றார். அழிவு வரப்போகிறது, ஆனால் யார் விசுவாசித்து நான் சொல்லுகிறதை கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் அந்த அழிவு, அந்த பாதிப்பு அவருடைய வாழ்க்கையில வராது. அப்ப பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிற மனுஷன் தான் சொந்த முயற்சினால என்ன பண்ணாலும் அவனால் நம்முடைய பாவத்திலிருந்து வெளியே வர முடியாது. Man in his own self efforts can never come out of sin, can never break the bondage of sin. That is why God sent his own son Jesus. இப்ப இந்த சம்பவத்தில் நீங்க வாசிப்பீங்க அப்படின்னா, வாசிங்க யாத்ராகமத்தின் புஸ்தகம் எக்ஸோடஸ் 12:13. யாத்ராகமம் 12:13. நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்காக அடையாளமாயிருக்கும், அந்த ரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போகுவேன், நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் பாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். But the blood on your houses will be a sign for your protection. ஆண்டவர் சொல்றாரு, அந்த ரத்தம் உங்களுக்காக என்னவா இருக்கும், அடையாளமாக இருக்கும். என்ன சொன்னார் சொல்லுங்க, அந்த ரத்தம் உங்களுக்காக அடையாளமாக இருக்கும், நான் அந்த ரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன் அப்படின்னு என்ன சொல்றார் ஆண்டவர். அவர் அவருடைய நியாய தீர்ப்பு வரும்போது எந்தெந்த வீட்டு வாசல்ல அந்த ரத்தத்தின் அடையாளம் இருக்குதோ அந்த வீட்டுக்குள்ள நியாய தீர்ப்பு வர்றதில்ல. When God comes to judge, all he wants to see is that blood on that house. என்ன பார்த்துட்டு இருக்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமையா இருக்கிறாங்க, சொந்த முயற்சினால் வெளியே வர முடியல. அப்ப ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றாரு, ஒரு ஆட்டி அடித்து அவருடைய ரத்தத்தை நீங்க நிலக்கால என்ன பண்ணிருங்க, பூசிருங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ அன்றைக்கு இரவு நேரத்தில் ஆண்டவர் நியாய தீர்ப்பை கொடுக்கும் போது அங்கே ஆண்டவர் ஒவ்வொரு வீட்டையும் கடந்து போகும்போது எதை தான் பார்க்கிறாரு, நிலக்கால தான் பார்க்கிறாரு. நிலக்கால ரத்தம் இருக்கா அடையாளம் இருக்கான்னு பார்க்கிறார். ஹி இஸ் லுக்கிங் ஒன்லி அட் த டோர் போஸ்ட். இது எதுக்கு அடையாளமா இருக்குது, நம்முடைய ரட்சிப்புக்கு அடையாளமா இருக்கிறது. நம்ம ரட்சிப்பை நம்மளால சம்பாதிக்கவே முடியாது. பாவத்திலிருந்து விடுதலை எந்த மனுஷனும் தன்னுடைய சுய முயற்சிகளினால சம்பாதிக்கவே முடியாது. நோ மேன் கேன் பி சேவ்ட் பை ஹிஸ் ஓன் எஃபர்ட்ஸ். நோ ஹியூமன் எஃபர்ட் கேன் சேவ் அஸ் எக்ஸப்ட் த கிரேஸ் ஆஃப் காட், இன்டர்வென்ஷன் ஆஃப் காட். தேவன் அந்த காரியத்தை செய்யறாரு பாருங்களேன். இந்த சம்பவத்தை திருப்பி திருப்பி வாசிக்கும் போது ஒரு காரியத்தை புரிந்து கொண்டேன். அந்த வீட்டுக்கு உள்ள ரத்தம் பூசப்பட்ட நிலக்காலுக்கு உள்ள இருக்கிற மனுஷன் எப்படிப்பட்டவன் ஆண்டவர் பார்க்கவே கிடையாது. அவன் நல்ல மனுஷனா கெட்ட மனுஷனா அவன் எப்படிப்பட்டவன்ங்கிறத ஆண்டவர் பார்க்கவே இல்லை. ரட்சிப்பு என்று வரும்போது ஆண்டவருடைய ரத்தத்தினால் விசுவாசத்தினாலே யார் அவங்க வீட்டில் அந்த ஆட்டின் ரத்தத்தை பூசி இருந்தார்களோ அத்தனை பேரும் பாதுகாக்கப்பட்டார்கள். அதான் வேதத்தினுடைய சத்தியம். அப்ப ரட்சிக்கப்படும் போது தேவன் என்ன செய்யறாரு, உங்களுடைய கடந்த காலம் உங்களுடைய பாவ வாழ்க்கையை பாக்குறது இல்ல, பிதாவாகிய தேவன் இயேசுவின் மேல் நீங்க விசுவாசம் வைத்திருக்கிறீங்களா அப்படிங்கறத மாத்திரம் தான் தேவன் பார்க்கிறார். God only looks at your faith on Jesus. இயேசுவின் மேல் உங்களுடைய விசுவாசத்தை அவர் பார்க்கும் போது உள்ள வந்து உங்க கடந்த வாழ்க்கை எல்லாம் இப்படி இருக்குதே, பழைய வாழ்க்கை இப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பார்க்கறதே கிடையாது. ஏன் என்று சொன்னால் அவர் பார்ப்பதெல்லாம் அந்த பாவத்துக்கான பரிகாரமாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அவர் மேல் நீங்க வைக்கிற விசுவாசம் இருக்குதான்னு பார்த்தாருன்னா நம்ம என்ன கொண்டுறது இல்ல, தண்டனையை ஆண்டவர் கொண்டு வர்றது இல்ல. நீங்க வேதத்துல வாசிக்கும் போது இஸ்ரவேல் புறப்பட்டு வெளியே வந்த போது எகிப்திலும் கொஞ்சம் பேர் வந்தாங்க. Along with the Egyptians, along with the children of Israel, there were some Egyptians who also believed. அவங்களும் விசுவாசித்தாங்க. நான் விசுவாசிக்கிறேன் அவர்களும் ஒரு ஆட்டை அடித்து ரத்தத்தை பூசி இருப்பார்கள், அந்த வீட்டிலும் மரணம் ஏற்படாமல் இருந்திருக்கும் அவர்கள். அதனால ஆண்டவர் மேல விசுவாசித்து அவங்களும் என்ன பண்றாங்க, புறப்பட்டு வர்றாங்க. ரட்சிப்பு அப்படிதான். Salvation is like that. வாசிங்க எபேசியர் 2 Book of Ephesians. எபேசியர் 2:8. Ephesians chapter 2:8. கிருபையினாலே கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. ஓகே, வசனம் அழகா சொல்லுது பாருங்களேன். கிருபையினாலே, பை காட் கிரேஸ் அண்ட் யுவர் ஃபேத், யூ ஹேவ் பீன் சேவ்ட். நாம ரட்சிக்கப்பட்டது தேவனுடைய கிருபை, ரெண்டாவது நம்முடைய விசுவாசம். அந்த ரட்சிப்புக்காக நம்ம ஒண்ணுமே செய்யல. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒண்ணுமே செய்ய முடியல. அவங்க ரட்சிப்புக்காக என்ன செய்ய முடிஞ்சது, ஒண்ணுமே செய்ய முடியாது. அவங்க பலனற்றவர்களா இருக்கிறாங்க. அப்ப பாவத்திலிருந்து தேவன் நம்மை மீட்டுக் கொள்வதற்கு ஆண்டவர் ஒரு விலை கிரயத்தை கொடுக்கிறாரு, அதனாலே நம்மை மீட்டுக் கொண்டார். 9 வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், verse 9, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. This is not by works. நம்முடைய ரட்சிப்பு தேவன் முழுசுமே தேவனுடைய காரியம் தான். அவர் சால்வேஷன் இஸ் டோட்டலி ஃப்ரம் காட். நாம செய்யறதெல்லாம் விசுவாசிக்கிறோம். வித் அவர் ஹார்ட் வி பிலீவ். அதான் அதுக்கு மூலமா நாம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ணிட்டாரு, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்துட்டார். இது செஞ்சது முழுசும் யாரு தான், ஆண்டவர் தான். இவங்க எந்த பலனும் கிடையாது, ஒன்னும் செய்ய முடியாது. தேவன் மகிமையாய் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி கடைசியாக முதற்பேரானவர்களை அடித்து, ஏன் அவருடைய முதற்பேரானவனை அடிமைப்படுத்தினார்கள் என்பதனாலே தேவன் அங்கே அவர்களை வல்லமையான கரத்தினாலே வெளியே கொண்டு வந்துட்டார். இப்போ வனாந்திரத்துக்குள்ளே வந்த பிறகு ஆண்டவர் உங்களை கவனிக்க ஆரம்பிக்கிறார். As long as they were under slavery, when they were covered under blood, God did not look at each an individual, his life, his past, all that. All God wanted to see was the application of blood by faith. ஆண்டவர் எதிர்பார்த்தது ஒண்ணுதான், விசுவாசித்து ரத்தத்தின் அடையாளம் அங்கு இருக்கணும். ஆனா வெளியே வந்த பிறகு பாருங்களேன், ஆண்டவர் உங்களை கவனிக்க ஆரம்பிக்கிறார், ஆண்டவர் உங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் கவனிக்க ஆரம்பிக்கிறார். இன்னைக்கு நிறைய போதனைகள் எப்படி இருக்குதுன்னா, நீங்க எப்படினாலும் வாழலாம், ஆண்டவர் எல்லாத்தையும் செஞ்சுட்டாருங்க, கிருபையின் காலம், நீங்க எப்படினாலும் இருக்கலாம் அப்படிங்கிற போதகம் அதிகம் அதிகமாய் வந்து கொண்டிருக்கிறதுனால நிறைய விசுவாசிகள் விசுவாசத்தை இழந்து போறாங்க. Many believers are losing their faith.

We started the walk of faith. இந்த விசுவாச வாழ்க்கையை ஆரம்பிச்ச பிறகு நம்மளுடைய ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் கவனிச்சுட்டே இருக்கிறார். God is watching everything. ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். வாசிங்க யூதாவின் புஸ்தகம், யூதாவின் புஸ்தகம் 1:5, புக் ஆஃப் ஜூட் சாப்டர் 1:5. நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை கர்த்தர் என்ன பண்ணாரா? ஏன் அவர் தாங்க ரட்சித்தாரு. ஆனா வசனம் என்ன சொல்லுது? விசுவாசியாதவர்களை தேவன் என்ன பண்ணாரா? அழித்தார். Why? ஏன் இது நமக்கு கொஞ்சம் வித்தியாசமா தெரியுது. ஆண்டவர் தானே நம்மளை ரட்சித்தார், அவர் தானே பெரிய காரியத்தை செய்து நம்மளை வெளியே கொண்டு வந்தார். அப்படி வெளியே கொண்டு வந்தவர்களை வசனம் சொல்லுது தேவன் அழித்தார். காரணம் என்ன? அவர்கள் விசுவாசியாமற் போனார்கள். நாம இந்த ஓட்டம் இருக்கு பாருங்களேன், இந்த ஓட்டத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். விசுவாசம் உள்ள தேவ பிள்ளைகள் இன்றைக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாய் ஓட வேண்டிய காலகட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, போதனைகள் அப்படி இருக்குது எல்லா இடத்துலயும். தேவன் கிருபியா இருக்கிறார், தேவன் இரக்கமா இருக்கிறார், ஏ தேவன் தயவா இருக்கிறார். God is a God of grace, God is a God of love, yes. ஆனால் அவர் நீதி உள்ள தேவனா இருக்கிறார். He is a God of righteousness also. அவரால பாவத்தை கண்டு தண்டிக்காமல் இருக்கவே முடியாது. நம்ம என்ன நினைக்கிறான்னு நம்ம நினைச்சுக்கலாம். யூதா எழுதுறார் பாருங்களேன். இது யார் எழுதுனது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் ஒன்று விட்ட சகோதரன், அவர் பேரு யூதா. அவர் எழுதுறார். யாருக்கு எழுதுறாரு அப்படின்னு சொல்லி நீங்க வாசிட்டீங்கன்னா, 2 அழைக்கப்பட்டவர்களுக்கு, ஹீ ஸ்பீக்கிங் டு தோஸ் ஹாஃப் பிரதர் ஆஃப் ஜீசஸ் இஸ் ஜூட், அண்ட் ஹீ ஸ்பீக்கிங் டு தோஸ் ஹூ ஆர் கால்ட் அவுட். அழைக்கப்பட்டவர்கள், இது வந்து வெளியே உள்ளவர்களுக்கு எழுதப்படல, சபையில உள்ளவர்களுக்கு அவர் எழுதுகிறார். நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள். நாம் எப்படி அழைக்கப்பட்டோம், எகிப்திலிருந்து எப்படி இஸ்ரவேல் ஜனர் கர்த்தர் அழைத்தாரோ, அதுபோல உங்களையும் என்னையும் தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு, அடிமைத்தனத்திலிருந்து அழைத்து வெளியே கொண்டு வந்திருக்கிறார். அவரே நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த விசுவாச ஓட்டத்துல ரொம்ப ஜாக்கிரதையா நாம் ஓட வேண்டி இருக்கிறது. அதனாலதான் இந்த இடத்துல வாசிக்கிறோம், அவர் சொல்லுகிறார் யாருக்கு எழுதப்பட்டிருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களுக்கு. He is talking to those who are called. இப்ப என்ன ஆயிடுச்சு, சபையில ஒரு சிலர் பக்க விதமாய் நுழைந்தார்களாம். வாசிங்க 1:4 நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். Some have crept into the church. அப்படின்னா என்ன சொல்றாரு அப்படின்னா, சில வித்தியாசமான போதனைகள் சபைகளுக்குள்ள என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சு, வர ஆரம்பிச்சிருச்சு. வாசிங்க அது என்னன்றதை விளக்கி சொல்லுகிறார். யூதாவின் புஸ்தகம் 1:11. இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனார்கள். இப்போ இந்த பிலேயாம் என்ற மனுஷனை குறித்து நமக்கு தெரியும். You know about this man called பேலம். அவனை மோவாபிய ராஜா கொண்டு வர்றான். எதுக்கு கொண்டு வர்றான்? தேவன் ஆசீர்வதித்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்பதற்காக. ஆரம்பத்திலேயே நோக்கம் தெளிவா இருக்கு. His intentions are very clear. There is no ambiguity. எதுக்காக கூப்பிடுறான்? ஒரே காரியம் தான், இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கணும். பிலேயாமுக்கு நல்லா தெரியும், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை சபிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்ட பொழுது அந்த மாத்திரத்துல இவன் என்ன சொல்லியிருக்கணும், முடியாது வரமாட்டேன்னு சொல்லியிருக்கணும். ஆனா யார் ஆசீர்வதித்தாரோ அவர்கிட்டயே போய் அவனே கேட்கிறான், ஆண்டவரே நான் போட்டுமா வேணாமான்னு கேட்கிறேன். நிறைய நேரங்கள்ல நமக்கு ஆரம்பத்திலே தெரியும், ரைட் இன் த பிகினிங் வி நோ தட் திஸ் இஸ் நாட் அ ரைட் பர்சன், இந்த சரியான நபர் அல்ல, இவர்களோடு ஐக்கியம் வைக்க கூடாது என்று நமக்கு நன்றாய் தெரிந்தும் அநேக நேரங்கள்ல நான் ஜெபம் பண்றேன். நிறைய பேருடைய ஜெபம் அப்படிதான் இருக்கு. தேவ சித்தத்தை அறிந்தும் இவர்கள் ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள், ஆண்டவரே நான் என்ன செய்யணும், அந்நிய நுகத்துல பிணைக்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டார். வசனத்துல என்ன சொன்னாரு, விசுவாசி அவிசுவாசி இணைக்கப்படவே கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அப்போ நான் விரும்புற ஆண்டவரே நான் ஜபிக்கிறேன், நீங்க எனக்கு ஏதாவது சொல்லுங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்லுவாரு, எதுக்காக ஜெபம் பண்ணுன்றது இருக்குது, எதற்காக நாம ஜபிக்கணும், எந்த காரியங்களை குறித்து நாம் ஜபிக்க வேண்டும்,
எந்த

0: காரியங்கள் வேதத்துல திட்டமும் தெளிவுமா எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த காரியத்தை கொடுத்து நீங்க ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் மாத்தி பேசவே மாட்டார். ஏன் என்று சொன்னால் அவர் வார்த்தையிலே மாறாத தேவனா இருக்கிறார். ஒன் சொல்லிட்டாருனா வேண்டாம்னு சொல்லிட்டாருனா திருப்பி திருப்பி நம்ம அவர்கிட்ட போயிட்டு கேட்டேன் ஆண்டவரே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்டா என்ன அர்த்தம்? நீங்க நிறைய பேர் அந்த தப்பு பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் தன்னுடைய சித்தத்தை இந்த வேதத்துல எழுதி நமக்கு கொடுத்து விட்டார். சில காரியங்கள் நமக்கு வந்து ஒரு வேலை, இந்த வேலை இந்த வேலையில எடுக்கலாமா இந்த வேலை எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம ஜெபித்து ஆண்டவர்கிட்ட கேட்டா அர்த்தம் இருக்கு. ஆனா அவிசுவாசியோட பிணைக்கப்படுகிற விஷயம், இந்த விஷயத்துல நம்ம போய் ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே நான் செய்யட்டுமா, ஆண்டவரே நீங்க எனக்கு சொல்லுங்க ஆண்டவரேன்னு எத்தனை முறை கேட்டாலும் ஆண்டவருடைய பதில் ஒண்ணுதான் இருக்கணும், அவிசுவாசியோடு நீ பிணைக்கப்படவே கூடாது. There is no second opinion. நமக்கு அது ரொம்ப இஷ்டம். இப்போல்ல மருத்துவர் ஒரு மருத்துவர்கிட்ட போவாங்க, போயிட்டு செக் பண்ணிட்டு டாக்டர் வந்து ஒரு பிரஸ்கிரிப்ஷன் இந்த மாதிரி கஷ்டம் இருக்குங்க இந்த மருந்து எடுத்துருங்க அப்படின்னு சொன்னா மெடிக்கல் ஃபீல்ட்ல சொல்லுவாங்க ஐ வாண்ட் டு டேக் அ செகண்ட் ஒப்பீனியன், நான் திருப்பி ரெண்டாவது ஒரு கருத்து கேட்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி வேற ஒரு டாக்டர்கிட்ட போவாங்க. எதுக்கு? இதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு, ஐதர் டு கன்ஃபார்ம் இட் ஆர் டு ரெஃப்யூட் இட். ஆனால் வேத வசனத்திலே தேவன் எவைகள் கூடாது என்று சொல்லியிருக்கிறாரோ அவர் ஒன்ஸ் கூடாதுன்னு சொல்லிட்டா அது கூடாதுதான். இவன் நல்லா தெரியுமே, தேவன் இவனோடு கூட பேசி இருக்கிறாரு, இவன் எவ்வளவு விசேஷமான ஒரு மனுஷன் பாருங்க. இவன் யார ஆசீர்வதிக்கிறானோ அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், எவன் சபிக்கிறானோ அவங்க சபிக்கப்பட்டவர்கள். அத்தனை கிருபை பெற்ற ஒரு மனுஷன் இடத்துல ஒரு குரூப் வந்து பேசுறாங்க, பேசுற உடனே என்ன சொல்லிருக்கணும், உங்ககிட்ட எனக்கு எந்த பேச்சும் வேண்டவே வேண்டாம், ஐ வில் நாட் ஹாவ் எனி திங் டு டூ வித் யூ சொல்ல முடியல. இவன் அங்கே அவர்களோடு கை கோக்குறதை நாம் பார்க்கிறோம். பிள்ளையா யாரோட கை கோக்குறான்? மோவாபியரோடு கை கோக்குறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு தேவ பிள்ளைகள் நமக்கு எங்க அசோசியேஷன் எங்க இருக்கு, நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப் எங்க இருக்கு அப்படிங்கறத ரொம்ப கவனமா இருக்கணும். நிறைய பேர் தவறான இந்த ஐக்கியத்தினாலே கெட்டு போய் கொண்டு இருக்கிறார்கள். இவர் சொல்றாரு பாருங்க, யூதா சபைக்கு பேசும்போது சிலர் பக்க வழியாய் வந்து அவர்கள் எதை போதிக்கிறார்கள், பாலாமினுடைய பிள்ளையாமினுடைய எதை போதிக்கிறாங்க, வஞ்சகத்தை அவர்கள் போதிக்கிறார்கள். மூணு காரியங்களை உங்களுக்கு சொல்ல போறோம் பாருங்க. இந்த பிலயாம் என்ற மனுஷன் ஒரு சாதாரணமான மனுஷன் நம்ம நினைக்க கூடாது. மூன்று முறை சபைகளுக்கு எழுதும் போது ஆண்டவர் இவனை குறித்து மென்ஷன் பண்ணி அதுக்கு எச்சரிக்கையாருங்கன்னு சொல்ற. ஆனா மூணு முறை சொல்லும் போதும் மூணு வித்தியாசமான காரியங்களை சொல்ற. முதலாவது என்ன சொல்றார், பிலயாமனுடைய வஞ்சகம், எரர். வாட் இஸ் தி எரர்? அவனுடைய வஞ்சகம் என்ன? அவன் யாரோடு கை கோர்க்க கூடாதோ அவர்களோட அவன் என்ன பண்ணிட்டான், கைகளை கோர்த்து கொண்டான் என்று வாசிக்கிறோம். சில நேரங்களில் சிலருக்கு ஆண்டர் கொடுத்த கிருபை உடனே எடுக்க மாட்டான். God gives somebody a gift, he will not just remove it just like that. பிள்ளையாமட்ட ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, போகக்கூடாது சொல்றாரு, திரும்ப தொடர்ந்து போறான். ஆனாலும் பாருங்களேன், அந்த கடைசியில் நடந்த சம்பவம் எண்ணாகமத்தின் புஸ்தகம் நம்பர்ஸ் சாப்டர் 23 அண்ட் வேர்ஸ் 12, 23 அதிகாரம் 12 வசனம். எண்ணாகமம் 23 அதிகாரம் 12 வசனம். அதற்கு அவன், கர்த்தர் என் வாயில் அருளினதையே சொல்வது என் கடமை அல்லவா. ஐ மஸ்ட் சே, நம்பர்ஸ் 23:12, ஐ மஸ்ட் சே வாட் தி லார்ட் டெல்ஸ் மீ டு சே. இவ்வளவு அழகா சொல்றான், இவ்வளவு அழகா பேசுறான். அப்போ தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாய் இவன் மோவாபியரோடு கை கோத்த பிறகு கூட கர்த்தர் இவன் வாயில வார்த்தைகளை என்ன பண்ணிட்டே இருக்கிறாரு. எத்தனை பேருக்கு விளங்குது? விளங்குனவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். Even after he has a wrong association, his gift has not been recalled by God. God is still putting words in his mouth. இன்னும் ஆண்டவர் அவன் மூலமா என்ன பண்ணிட்டே இருக்கிறாரு, பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆனா நாம இதுல ஜாக்கிரதை, எங்க மாட்டிக்கிறோம்னா இங்கதான் மாட்டிக்கிறோம். தேவனுடைய சித்தத்துக்கு விலகி போயிட்டாங்க. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், இவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை தானே பேசுறாங்க, அதனால இவங்க ஆண்டவரோடு இருக்கிறார்கள் என்று நினைத்து அவர்களோட ஐக்கியம் வைத்துக் கொள்கிறோம். அந்த ஐக்கியம் என்ன பண்ணுது, நம்முடைய வாழ்க்கையை கெடுத்து போடுகிறது. இன்றைக்கு பல விதமான துருபதேசங்கள் இருக்கிறது நம்ம பார்க்கிறோம், நிறைய துருபதேசங்கள். வசனம் அவர்களை குறித்து என்ன சொல்லுகிறது, அப்படிப்பட்டவர்களோடு ஐக்கியம் கொள்ளக்கூடாதுன்னு மட்டும் வசனம் சொல்ல, அவங்களுக்கு வாழ்த்துதல் கூட சொல்லக்கூடாது. ரொம்ப தெளிவா இருக்குது வசனம், அவங்களுக்கு வாழ்த்துதல் கூட சொல்லக்கூடாது. இன்றைக்கு துர் உபதேசத்தை சொல்லுகிறவர்கள் நிறைய பெருகிட்டாங்க. அவங்களுடைய வேலையே என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு அவிசுவாசியை போய் பார்க்க மாட்டாங்க. யாரதான் டார்கெட் பண்ணுவாங்க தெரியுமா, விசுவாசத்துல இருக்கிறவர்களை தான் டார்கெட் பண்ணுவாங்க. ரெண்டாவது, அவர்கள் தங்களுடைய துருபதேசத்தை நல்ல உபதேசத்தை போல அவர்கள் காட்டுவார்கள். Wrong, a person who follows a wrong doctrine will never show that he believes in something different from what is written in the Bible. ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக நிறைய நாட்களில் என்ன சொல்லுவாங்க, நான் போய் அவங்கள்ட்ட பேசி விளக்கி சொல்லுவேன், ஆண்டவர் அப்படி சொல்லியிருக்காரா, அவங்களோட பேசுங்கன்னு சொல்லியிருக்காரு, அவங்களுக்கு விளக்கி சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு, இல்லையே நீ அவனுக்கு வணக்கம் கூட சொல்லாதவங்க ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், அவர்களோடு எந்த சம்பந்தமும் நீங்க கலக்கவே கூடாது என்பதுதான் வசனத்தினுடைய திட்டமும் தெளிவுமான ஆண்டவருடைய ஆலோசனை. இட் இஸ் காட்ஸ் கவுன்சில் தட் வி ஹாவ் நத்திங் டு டூ வித் சச் கைண்ட் ஆஃப் பீப்புள். இன்னைக்கு அவங்க என்ன கொஞ்சம் அப்படியே ஒரு பைபிள் ஸ்டடிக்கு வரீங்களா அப்படின்னு கூடுவாங்க, கேட்கணும் அது எப்படிப்பட்ட உபதேசம், what is the kind of doctrine that they follow, avanga pinpatrugira upadesam enna endrai ariyamal namu poi okkandamna rendu vaaram okkandamna influence panuvaanga adipadiye namakku shekar nariya veda pusthakangal irukirathu vyathyasamana moli peyarpugal there are lot of translations available today and the upade and the translations la edhu right edhu thappu therilla oru sila translations totally wrong. அவர்கள் ஒரு ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தினர் டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருக்காங்க பைபிள அவங்களுக்குன்னு, அப்ப அவங்களுடைய டாக்டர்னு எம்பசைஸ் பண்ற மாதிரி பைபிள டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல ஒரு குறிப்பிட்ட மொழிபெயர்ப்பு என்னன்னா நியூ வேர்ல்டு டிரான்ஸ்லேஷன், புதிய உலகம் மொழிபெயர்ப்பு, ஐ திங்க் தமிழ் அப்படிதான் நினைக்கிறேன், சரியா தெரியல, நியூ வேர்ல்டு டிரான்ஸ்லேஷன் சொல்லி. அந்த டிரான்ஸ்லேஷன் நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா யோவான் 1:1 நமக்கு எல்லாரும் தெரியும், அதிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்திலிருந்து, வார்த்தை In the beginning was the word was with God, the word was God. இதான் வந்து சரியான மொழிபெயர்ப்பு. ஓகே, ஆனால் அந்த ஒரு மொழிபெயர்ப்புல மட்டும் ஆதியிலே வார்த்தை இருந்து, வார்த்தை தேவனிடத்துல இருந்து, வார்த்தை ஒரு தேவனா இருந்தது. என்ன டிஃபரன்ஸ், ஒரு அப்படிங்கறது மட்டும் அங்க சேர்த்துட்டாங்க, டோட்டலா அர்த்தமே என்ன ஆயிருது, மாறி போயிரு. ஆங்கிலத்துல சொல்லணும்னா அப்படின்னு சொன்னா the beginning was the word was with God, the word was a God. அவன் முற்றிலுமாக அதனுடைய அர்த்தம் மாறி போய்விட்டது. அப்ப நாம எவ்வளவு ஜாக்கிரதையா அந்த நாட்களில் இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் கவனமாய் நடக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். எந்த விதம் அப்படி அப்படி தவறான உபதேசம் தெரிஞ்சுட்டா நட்பு கூட தவிர்த்துருங்க. அப்படிப்பட்ட ஆட்கள்கிட்ட நீங்க எந்த விதமான நட்பு கூட என்ன பண்ண வேண்டாம், வைக்கவே வேண்டாம். அவங்க என்ன நினைப்பாங்க, என்னவோ நினைச்சிட்டு போட்டோம். எது ரொம்ப முக்கியம், நம்முடைய ஆத்ம ரட்சிப்பு மிக மிக முக்கியமான காரியம். இங்க பிள்ளையம்மை குறித்து சொல்லப்படுகிறது அவனுடைய வஞ்சகம் என்ன, வசனத்தை தேவன் ஆசீர்வதித்தவர்களை சபிப்பதற்கு ஒரு கூட்டம் எழும்புகிறது, அந்த கூட்டத்தில் இவன் போய் கை கலக்க ஆரம்பிக்கிறான், அதுதான் அவனுடைய வஞ்சகம் என்று வேதம் சொல். தட் இஸ் தி எரர் ஆஃப் பேலம். வாசிங்க 2 யோவான் புஸ்தகம், 2 ஜான், 2 யோவான் புஸ்தகம் 1:10, புக் ஆஃப் 2 ஜான் 1:10-11. ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால், அப்போ இந்த உபதேசம் ரொம்ப முக்கியம் இல்லையா, ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் என்ன சொல்றாரு, அவனே உங்க வீட்டில், if somebody brings another doctrine other than this, don't let him inside your house, unga veetukulla sekkadinga, appuram avanukku vaazhthal sollaamum, avanukku vaazhthal kuda sollaanga, don't greet him also, don't even greet him, that is what the Bible tells us. Appadina avangaloda endha vidhamana aikyamum naan enna panna koodadhu, vaithukollave koodadhu. Indha naatkalile nariya per appadi patta aikyangalile maatikondirukkaraga, nariya per maatikondirukkar, avanga ulla vanda என்ன செய்வாங்க, நமக்கு இருக்கிற விசுவாசத்தை அற்று போக பண்ணுவார்கள். They will spoil your faith, contaminate your faith. அவரை நம்மளால எதுவுமே தெளிவா யோசிக்கவே முடியாது. ஒரு நல்ல ஒரு விசுவாசி, நல்ல ஒரு பிலீவர், ஒரு அருமையான ஒரு மனுஷன், அவ்வளவு ஆண்டவருக்குள்ள இருந்த ஒரு மனுஷன், அவரை சந்திக்கிறதுக்கு ஒரு மனுஷன் வந்துட்டே இருந்தார். அப்ப நான் கேட்டேன், ஏன் அடிக்கடி நீங்க அவரோட நான் பாக்குறேன், ஏன் இந்த மாதிரி அவரோட பேசுறீங்க, இல்ல இல்ல அவரு சரியான புரிந்து கொள்ளுதல் இல்லாமல் இருக்கிறாரு, நான் அவருக்கு காஸ்பல் சொல்லிட்டு இருக்கிறேன், கொஞ்ச நாள்ல பாருங்களேன் அவர் ஆண்டவருக்குள்ள வந்துருவாரு அப்படின்னு சொன்னார். கொஞ்ச நாள்ல பார்த்தா இவரு அவருக்கு சூழ்ச்சி சொல்றாரு, அவரு சூழ்ச்சி சொல்றாரு.
1: ஆனா நான் அப்சர்வ் பண்ண காரியத்தை உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. அவர் இப்படிப்பட்ட தவறான உபதேசத்துல போவதற்கு முன்பதாக அவர் ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. எல்லாரும் அவர்கிட்ட வந்து பேசுவோம். Everybody used to come and talk. He's so loving. அவ்வளவு அன்பா இருப்பார். யாரும் வந்து பேசினாலும் எங்க ஏய் ரெண்டு நாள் வரல அம்மா கூட அப்படியா என்ன பண்ண ஏது பண்ண ரொம்ப அன்பா விசாரிப்பார், உண்மையா விசாரிப்பார். ட்ரூ லவ் வித் இன் ஹிம். அவர் சொல்லுவார் எந்த இது மருந்து இருந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி கிவ் சம் மணி ஆல்சோ. கொஞ்ச நாள் கழிச்சு இந்த இதுல போய் மாட்டின பிறகு அவரே சந்திச்சேன். இதே மாதிரி ஒரு சம்பவம் இன்னொருத்தர் வந்து அவர்கிட்ட வந்து பேசுறாரு டாக்டர். ரொம்ப அவரே வாலண்டியரா வந்து இன்னொருத்தர் வந்து பேசுறாரு, ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை வீட்டுல இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்படியா அப்படியா சரி சரி சரி அப்படின்ட்டாரு. அவன் போன பிறகு சொல்றாரு இவனுக்கு இதே வேலை, ஏதோ ஒரு பொய் சொல்லி ஏதாவது நம்மகிட்ட காசு. பாருங்க அந்த இருதயம் எவ்வளவு லகுவா இருந்த இருதயம் எவ்வளவு கடினமான இருதயமா மாறிச்சு பாத்தீங்களா. வேற ஒண்ணுமே கிடையாது, உபதேசத்துல கோளாறு அவர்களுடைய குணாதிசயத்தை மாற்றி விடுகிறது. இன்னைக்கு நம்ம எங்க ஐக்கியம் வச்சிருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம சும்மா சொல்லலாம். இந்த தவறான உபதேசக்காரங்க யாருமே ஆமா நான் தப்பான உபதேசத்துல இருக்குன்னு சொல்லவே மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் யூ லேர்ன் தட் தே வில் நெவர் அக்செப்ட் that they are following a wrong doctrine because to their conscience it's the right doctrine. அவர்களை பொறுத்த வரைக்கும் சரியான உபதேசம். நமக்கு தெரியும் தவறுன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணிடணும், விலகி போக வேண்டும் என்றுதான் தேவன் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். அதே மாதிரி பாருங்க பேதுருவும் அவர் எழுதும் போது இதே பிழையாமை குறித்து திரும்பவும் எழுதுகிறார். வாசிங்க ரெண்டு பேதுருவின் புஸ்தகம் செகண்ட் பீட்டர் ரெண்டாம் அதிகாரம் 15 வசனம். ரெண்டு பேதுரு ரெண்டாம் அதிகாரம் 15 வசனம். அதுக்கு முன்னாடி நான் திருப்பி அந்த பழைய வசனத்தை மட்டும் நான் வாசித்து முடிக்கிறேன் பாருங்களேன். 2 யோவான் 1:11 அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கும் பங்குள்ளவனாய் இருக்கிறான். Why he says we should not even greet them? He says whoever greets him shares the evil things he is doing. இது நமக்கு மிக மிக பெரிய ஒரு எச்சரிப்பு இல்ல. அவங்க தப்பு செய்யறாங்க நாம என்ன பண்றோம் அவங்களுக்கு வணக்கம் தான் சொல்றோம். வணக்கம் சொன்னாலே வசனம் என்ன சொல்லுது, அவனுடைய துர்க்கிரியைகளுக்கு நம்மள என்ன ஆயிடுறோமா பங்குள்ளவர்களா. ஒருவேளை நமக்கு இது கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரீமா தெரியும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா நமக்கு தெரியும். என்னங்க இப்படி எல்லாம் சொல்றாங்க, ஒரு மனுஷனுக்கு நான் வாழ்த்து கூட சொல்லக்கூடாதா, பிரேசிலார் கூட சொல்லக்கூடாதா, ஏன் சொல்லக்கூடாது தெரியுமா, அவனுடைய லார்டு வேற நம்மளுடைய லார்டு வேற. அதனால தான் சொல்றாரு நீ பிரேஸ் லார்ட் சொல்லாத, அவனை கிரீட்டே என்ன பண்ணாத அப்படின்னு சொல்றாரு. பாருங்க ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு நீங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் உங்களுக்கு இந்த விளக்கம் சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஹாஸ்பிட்டல்ஸ் நம்ம போனோம்னா சில வியாதிகள் ஹைலி கண்டேஜியஸ், தொத்து வியாதியில சில வியாதிகள் எப்படிப்பட்டதா இருக்குது, ரொம்ப ஈஸியா பரவக்கூடியதா இருக்கு. அந்த வார்டில் நீங்க ஒருத்தரை பார்க்க போனீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, இந்த டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு பயங்கரமா அவங்களை பார்த்தாலே வித்தியாசமா இருக்கு, என்னங்க ஒரு இதுக்கு ஃபிளைட் ஏறுற மாதிரி இருக்கிறாரு, அஸ்ட்ரோநாட் மாதிரி இருக்கிறாரு, அப்படிலாம் பயங்கரமா எல்லாம் போட்டிருப்பாங்க. என்ன காரணம் சொல்லுங்க, அந்த வியாதி இவர்களை தொடக்கூடாது. அதை விட இது ரொம்ப பயங்கரம். ஆண்டவருடைய பிள்ளைங்க இன்னைக்கு நம்ம யோசிக்கணும், அப்படிப்பட்ட நபர்களோடு நமக்கு எந்த ஐக்கியமும் வைக்கவே கூடாது. பி வெரி கேர்ஃபுல் பிகாஸ் இட் இஸ் ஹைலி கண்டேஜியஸ். சில அந்த துருபதேசத்தினுடைய ரூட் எல்லாம் போனீங்க அப்படின்னு சொன்னா அவங்க தே ஆர் இன்டு ஹிப்னாட்டிசம், தே ஆர் இன்டு மைண்ட் கண்ட்ரோல், அவங்க மனதை கட்டுப்படுத்துகிறவர்களா இருப்பாங்க. சில நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சிலர் போய் மாட்டிக்குவாங்க பாருங்க, அவர் என்ன சொல்லாரா தான் உக்காரனா உக்கார நில்லுனா நில்லு, அவங்களால நிதானிச்சு புரிஞ்சுக்கவே முடியாது. சோ இதுல நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். பேதுரு எழுதுறாரு பாருங்க, வாசிங்க ரெண்டு பேதுருவின் புஸ்தகம் 2 அதிகாரம் 15 வசனம். செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பிலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள் அவன் அநீதத்தின் கூலியை விழுங்கினார். சொல்லுங்க, ஹேவிங் ஃபர்சேக்கன் அ ரைட் வே தே டிட் கோ அஸ்ட்ரே ஹேவிங் ஃபாலோட் இன் த வே ஆஃப் பேலம் த சன் ஆஃப் பெசோர் ஹூ அ ரிவார்ட் ஆஃப் அன்ரைச்சியஸ்னஸ் டிட் லவ். இங்கே பேதுரு சபைக்கு எழுதுறாரு, என்ன எழுதுறாரு தெரியுமா, சபைக்கு உள்ளவங்களுக்கு நீங்க எச்சரிக்கையா இருங்க. அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா செம்மையான வழியை விட்டு தப்பி, they missed the good way, நல்ல வழியை விட்டு தப்பி எங்க போயிட்டாங்களா, பிலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள் அப்படின்னு சொல்லி இங்க சொல்றத நாம பாக்குறோம். அப்படின்னா என்ன அர்த்தம், அப்படின்னா என்ன அர்த்தம், தவறான நோக்கங்கள். இதுல முதல்ல என்ன பார்த்தோம், பிலேயாமினுடைய வஞ்சகம், இல்லையா, எரர் ஆஃப் பேலாம். இங்க என்ன சொல்றாரு, பிலையாமினுடைய வழி, the way of பேலம். இது என்ன அப்படின்னு சொன்னா தவறான நோக்கங்கள். ஆண்டவர் ஒருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா என்ன பண்ணிருந்தோம், வேண்டாம்னு விட்டுருணும். பாசிங்க எண்ணாகமத்தின் புஸ்தகம் 22:20 Numbers chapter 22 and verse 20. இரவிலே தேவன் பிலையாமினிடத்தில் வந்து, அந்த மனிதர் உன்னை கூப்பிட வந்திருந்தால் நீ எழுந்து அவர்களோட கூடப்போ. ஆண்டவர் இப்ப என்ன சொல்றாரு, பிள்ளையாம பார்த்து நீ திருப்பி வந்து கூப்பிட்டாங்கன்னு நீ என்ன பண்ணு, போ. இப்ப கமன் ஆஸ்க் யூ கோ. வாசிங்க 22 வாசிங்க, அவன் போகிறதுனாலே தேவனுக்கு கோபம் உண்டது, கர்த்தருடைய தூதவனானவர் வழியிலே அவனுக்கு எப்படி நின்னாரா, ஏ கர்த்தர் தானே போக சொன்னாரு, ஆண்டவர் தானே போக சொன்னாரு. God himself asked him to go and now God is standing as an adversary. Yeah. சில நேரங்களில் ரொம்ப அடம் பிடிச்சு கேட்டா ஆண்டவர் சரின்றவர், எனக்கு இதுதான் வேணும், தப்புன்னு தெரியும் இருந்தாலும் நம்ம என்ன சொல்றோம், எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் என்ன பண்ணிடுவாரு, சரி போ அப்படின்றாரு. போன்னு ஒரு பக்கம் அனுப்பிச்சுட்டு இன்னொரு பக்கம் தூதனை முன்னாடி கொண்டது நீக்க வச்சிருவாரு. நம்ம ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப நிதானித்து இந்த விசுவாசம் வாழ்க்கையில நடக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். நோக்கங்கள் சரியா இருக்க வேண்டும். இதே ஆண்டர்ட்ட ஜெபம் பண்றான்ல, இஸ் ஆஸ்கிங் காட், இஸ் பிரேயிங் டு காட். பிலேயாம் வந்து நான் போவேன் நான் பேசுவேன்லாம் வரல, ஆண்டர்ட்ட ஜெபம் பண்றான், ஆண்டவரே நான் போறேன், ஆண்டவரே என் திருப்பி வந்திருக்கான், நான் போலாமா வேண்டாமா கேட்டே இருக்கான், ஆண்டர்ட்ட திருப்பி திருப்பி திருப்பி கேட்டிருக்கான். ஆண்டவர் சொல்ல சரி போ அப்படின்றாரு. ஏன், இவனுடைய நோக்கம் முற்றிலும் தவறா இருந்ததினாலே அங்கே ஆண்டவர் தூதனை கொண்டு வந்து முன்னாடி என்ன பண்றாரு, நிறுத்தி வைக்கிறார். God sends his angel to stand in front of him, not as a friend but as an adversary. இவனுக்கு எதிராளியாக, வசனத்தை வாசிங்களேன், அவனுக்கு எதிராளியாக தேவன் நின்றார். சில நேரங்களில் தீர்க்க தரிசனங்களை வரும் பாருங்க, நம்மளே மெனக்கெட்டு வந்து சொல்லுவாங்க, உங்களை பத்தி தேவன் எனக்கு ஒரு தீர்க்க தரிசனத்தை கொடுத்தாரு. நிதானிக்கணும், இது யார்கிட்ட இருந்து வருது. தீர்க்க தரிசனங்கள் தவறல்ல, ஆனால் தீர்க்க தரிசனங்கள் வரும்போது நிதானிக்கணும், வேர் இஸ் இட் கமிங் ஃப்ரம், யார் இடத்துல இருந்து இது வருகிறது, என்ன நோக்கத்துக்காக வருகிறது, ஏன் கூப்பிட்டு சொல்றாங்க. சில காரியங்கள் எல்லாம் யோசித்து பார்க்கும்போது ஏதோ ஒரு தவறான நோக்கத்தோடு இந்த காரியங்களை செய்கிறவர்கள் உண்டு. நம்ம நோக்கம் எப்பவுமே நேரா இருக்கும். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைங்க இதுல கவனமா இருக்கணும், நம்முடைய நோக்கங்கள் எப்பொழுதுமே நேரா இருக்கணும், ஸ்ட்ரைட்டா இருக்கணும். தவறான நோக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரவே கூடாது. நெவர் ஹாவ் அ ராங் மோட்டிவ் ஃபார் எனி திங் யூ டூ இன் யுவர் லைஃப். சிலர் இந்த ஊழிய பிகினிங்ல இருந்து நான் பார்த்திருக்கேன், என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ ஞானஸ்தான ஆராதனைக்கு நம்ம போறோம், போகும்போது சப்போஸ் ஒருத்தர் நான் கூடி ரெகுலரா போயிட்டே இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டாவது முறை போகும்போது இவரை நான் விட்டுட்டேன், இன்னொருத்தரை கூப்பிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இவர் மனசுல என்ன ஆயிரும், சார் இப்ப நம்மளை என்ன பண்றதில்ல, கூப்பிடுறதில்ல, சரி நம்மளை கூப்பிடுறதில்ல, ஐயோ போனாங்களா, ஆண்டவருக்குள்ளே இவங்க ஞானத்தை எடுத்தாங்களா, சந்தோஷம் அப்படின்னு நினைக்காம என்ன செய்ய முற்படுவாங்க அப்படின்னு சொன்னா, யார் கூட போறாங்களோ அவங்க இனி என்ன பண்ணக்கூடாது, கூட போக கூடாது, அதை எப்படியாவது என்ன பண்ணணும், தடுத்து நிறுத்து. சோ அப்போ அங்க என்ன வந்துருது, நோக்கங்கள் தவறாக போய்விடுகிறது. யுவர் இன்டென்ஷன் பிகம்ஸ் ராங். நாம பழகிறது பேசுறது எல்லாமே பிரைஸ்லான்னு சொன்னா கூட மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்கோம், இவங்களை எப்படியாவது விசுவாசத்துல இருந்து என்ன பண்ணணும், தட்டி விட்டுருணும். நம்மள விசுவாசம் நம்மளை விசாரிக்கிறது கூட அந்த நோக்கத்தோட தான் விசாரணையே இருக்கும், எப்படி இவங்க மைண்ட பாய்சன் பண்ணலாம், எப்படி இவங்களை டிஸ்டர்ப் பண்ணலாம். ஒரு காரியத்தை நல்லா கவனிச்சுக்கணும், மனுஷன் நம்மளுடைய செயல்களை பார்க்கிறார், மேன் இஸ் லுக்கிங் அட் அவர் ஆக்ஷன்ஸ், ஆனால் தேவன் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார், ஹி லுக்ஸ் அட் அவர் இன்டென்ஷன்ஸ், நம்முடைய நோக்கங்களை தான் தேவன் பார்க்கிறார், ரொம்ப முக்கியமான நம்முடைய நோக்கங்களை தேவன் பார்க்கிறார். அப்ப நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணுங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். இப்ப அஞ்சு பேர் ஆண்டவருடைய பந்தி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு காரணத்தினால அஞ்சு பேர்ல ஒருத்தர் விட்டுட்டு இன்னொருத்தர் அதுல இன்க்ளூட் பண்ணா, விட்டவர் என்ன என்ன செய்யக்கூடாது, ஹோச்சுக்கிட்டு யாருமே இனி அங்க நிக்காதபடி நான் பாத்துக்கிறேன். சிலர் அப்படி எல்லாம் சபதம் எடுக்கிறாங்க இல்லையா, சிலர் நீங்க கவனிச்சிருக்கலாம், அவங்க என்ன வேணான்னு சொல்லிட்டீங்களே, யாரு உங்க கூட நிக்கிறான்னு பாக்குறேன். ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும், தேவன் ஒருத்தரை ஏற்படுத்தினால், தேவன் ஒரு காரியத்தை செய்தால், அதற்கு எவ்வளவுதான் மனுஷன் எதிர்த்து போராடி முயற்சி செய்தாலும் அது ஒரு நாளும் வாய்க்கவே
0: ஒரு நாளும் வாய்க்கவே வாய்க்காது. ஆனால் நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதை, இந்த விசுவாச வாழ்க்கையில நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா நடக்கணும். விசாரிக்கிறாங்களா, நம்மகிட்ட வந்து அன்பு செலுத்துறாங்களா, சம்பந்தமே இல்லாம போன் பண்ணி நல்லா இருக்கீங்களா பிரதர், நல்லா இருக்கீங்களா சிஸ்டர், நல்லா இருக்கிறேன், அதோட என்ன பண்ணிருந்தோம், நான் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா, ரைட் பிரதர், போன வாரம் அப்படின்னு ஆரம்பிச்சாங்கன்னா சண்டே சர்ச்ல பத்தி பேசலாமா, சொல்லி பாருங்களேன், பேசாம அதுக்கப்புறம் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இது ஏன் அப்படின்னு சொன்னா, இடறி போனவர்கள் பிறரை இடற செய்ய வேண்டும் என்று முயற்சி பாருங்கள், இது இயற்கை மனுஷனுடைய குணம். ஆனா சபைக்குள்ள அந்த காரியத்தை ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாது, செய்ய முயற்சி செய்யவே கூடாது. ஏன் என்று சொன்னால், மனுஷன் எதை விதைக்கிறானா அதுதான். ஒரு நாள் கண்டிப்பா அறுவடை என்று ஒன்று நிச்சயமாகவே உண்டு. அப்ப ஒவ்வொரு காரியத்தையும் விசுவாசிக்கிற பிள்ளைகள் என்ன பண்ணும், ஜாக்கிரதையா ஒவ்வொரு எவ்ரி ஸ்டெப் பி வெரி வெரி கேர்ஃபுல், ஆல்வேஸ் பி டிசர்னிங், நிதானிச்சு கொண்டே இருங்க. பொதுவான காரியங்கள் பேசுவோம், மூணாவது நபரை பத்தி பேச ஆரம்பிச்சோம், அவங்கள நான் அங்க பார்த்தேன், இவங்கள நான் இங்க பார்த்தேன், இவங்க அங்க போனாங்கன்னு தெரியல, இது நமக்கு தேவையில்லாத வேலை. அவன் உடனே என்ன பண்ணிடணும், அந்த கான்வர்சேஷன் அதோட கட் பண்ணிடணும். இங்கே நம்ம பார்க்கிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மூணு அதிகார மூணு புஸ்தகங்களில பிள்ளையாமை குறித்து எழுதப்பட்டிருக்கிறான். அவ்வளவு பெரிய ஆளா, அதை யோசிச்சு பார்த்தேன், புதிய ஏற்பாட்டில மூன்று இடங்களிலே அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அதுவும் யார் யார் எழுதுறா பாருங்க, பேதுரு எழுதுறாரு, யூதா எழுதுறாரு, மூன்றாவது யோவான் எழுதுறாரு. இவங்க அந்த எச்சரிப்பு ஏன் கொடுக்கறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த மனிதனுடைய காரியங்கள் அவ்வளவு பயங்கரமான காரியங்களா இருக்கிறது, அது இன்றைக்கும் சபையில உள்ளவர்களை வழிவிலக செய்கிறதா இருக்கிறது என்பதனால் அந்த எச்சரிப்பை அவங்க என்ன பண்ணிட்டே இருக்கிறாங்க, கொடுத்துட்டே இருக்காங்க. முதலாவது பேதுரு சொல்றாரு, ரெண்டாவது யூதா சொல்றாரு. இந்த இடத்துல நீங்க வாசிக்கும் போது நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, தவறான நோக்கங்கள், இதுதான் பிள்ளையாமுடைய வழி. முதலாவது அவருடைய வஞ்சகம் என்ன, தவறான ஐக்கியம், எங்க ஐக்கியம் இருக்கணுமோ அங்க ஐக்கியம் இல்ல, தவறான இடத்துல ஐக்கியம். ரெண்டாவது என்ன, பிள்ளையாமனுடைய வழி, அது சரியான வழி அல்ல, அந்த வழியில தேவன் என்ன பண்றாரா, எதிர்த்து நிற்கிறார் அப்படிங்கறத நம்ம வாசிக்கிறோம். பாருங்க, ஆண்டவர் சில நேரங்கள்ல நம்ம ரொம்ப அழுது அழுது கேட்டா சரி ஓகே அப்படின்றவர் இல்ல. நம்ம பிள்ளைங்க கூட சில நேரத்தில் நம்ம அடம் பிடிப்பாங்க, சில பிள்ளைங்க கவனிச்சிருக்கீங்களா, சாப்பிட மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க, அவங்க என்ன வேணுமோ அதை சாதிக்கணும் அப்படிங்கறதுக்காக என்ன பண்ணுவாங்க, செஞ்சுட்டே இருப்பாங்க. அப்போ அப்பா அம்மா நம்ம என்ன பண்ணுவோம், சரி போன சொல்லுவீங்க, தொலைஞ்சு அப்படிதான சொல்லுவாங்க, என்ன தொலைஞ்சு போ, எடுத்துட்டு போ, போய் தொலை அப்படிமா, அவ்வளவுதான். அது ஆசீர்வாதமா இருக்குமா, இருக்காது. சோ ஆண்டவருடைய சித்தம் என்னதென்று நிதானித்து அறியக்கூடிய கிருபைகள் நமக்கு அவசியமாய் இருக்கிறது. We should understand, discern what is God's will for us. நம்முடைய வாழ்க்கையில தேவ சித்தம் என்ன என்பதை நாம் நிச்சயமாக சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு காரியத்தை நீங்க கவனிச்சீங்க அப்படின்னு சொன்னா, பிள்ளையாமன்ற ரொம்ப ரொம்ப பிளெக்சிபிள். அவரு அவருடைய காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, அவருடைய நோக்கமே வேற. அதனால வசனத்துல நீங்க கவனிச்சீங்கன்னா, முதல்ல ஒரு மலையில கொண்டு வந்து நீங்க இவங்களை சபிக்க சொல்லுவாரு, இவன் ஆசீர்வாதத்தை பேசிடுவோம், திரும்பி என்ன பண்ணுவான், இன்னொரு இடத்துல போய் இன்னொரு மலை மேல நின்று அவங்கள காட்டுவான். பாருங்களேன், இவரு அவன் இழுக்கிற இழுப்புகள்லாம் போறான் பாருங்க. அந்த மோவாபுடைய ராஜா எப்படி எல்லாம் சொல்றானோ அப்படி எல்லாம் இவன் என்ன பண்றான், போகிறான். ஆரம்பத்துல என்ன சொன்னான், ஆண்டவர் முடியாதுன்னா முடியாதான்ப்பா அப்படின்னு சொன்னான். அப்ப அந்த ஸ்டாண்ட்ல இருந்து கொஞ்சம் விலகின உடனே இவன் என்ன ஆயிடுறான், மோவாப் ராஜாவுடைய கைக்குலியா மாறிடுறான். மாறிடுறானா, எப்படிப்பட்ட ஒரு சுவாக்கியம் உள்ளவன், எப்படிப்பட்ட ஒரு தகுதி உள்ளவன், எத்தனை பெரிய கிருபையை தேவன் கொடுத்திருந்தார். ஆனா இப்ப என்ன பண்றான், தேவன் ஆசீர்வதித்த ஜனங்களை சபிப்பதற்கு புறப்பட்டு போகிறது மட்டுமல்ல, அவன் எத்தனை முறை முயற்சி செய்யறான், அத்தனை முறை இவனும் என்ன பண்றான், கோஆபரேட் பண்றத நம்ம பார்க்கணும். தேவ பிள்ளைகள் நம்ம ரொம்ப ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்முடைய நோக்கங்கள் எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணும், சரியா இருக்கணும். ஆல்வேஸ் ஹாவ் ரைட் மோட்டிவ்ஸ். எந்த காரியத்தை செய்தாலும் சரி, ஜெபமான நோக்கம் சரியா, ஊழியம் செஞ்சா நோக்கம் சரியா இருக்கணும், ஒரு உதவி செய்தா நோக்கம் என்னவா இருக்கணும், சரியா இருக்கணும். தவறான நோக்கங்கள் இருந்தால் நிச்சயமாக ஒரு நாள் இல்ல ஒரு நாள் என்ன எங்க கொண்டு போய் முடிச்சிடும், நம்மள சிக்கல்ல கொண்டு போய் மாட்ட விட்டுரும். இன்னைக்கு கடைசி நாட்கள்ல இருக்கிற சபை, The church is in the last phase. ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். இதற்கான எல்லா அடையாளங்களும் என்ன பண்ணிட்டே வருது, நிறைவேறி கொண்டே வருகிறது. எல்லா மாற்றங்கள் பாருங்க, எவ்வளவு சேஞ்சஸ், கிளைமேட் சேஞ்சஸ் நடக்கிறது, பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் நடக்கிறது, எல்லாமே ஒரு கிளைமேக்ஸ்க்குள்ள போகிறதே நம்ம பார்க்கிறோம். இட்ஸ் ஆல் கோயிங் டுவர்ட்ஸ் அ கிளைமேக்ஸ். சோ வசனம் என்ன சொல்லுகிறது, இந்த சூழல்ல தான், இப்படிப்பட்ட சூழல்ல தான் சபை உறங்கிக் கொண்டிருக்கும் போது ஒண்ணும் இல்லைங்க அப்படின்னு ஒரு இதுல இருக்கும் போதுதான் என்ன வரும், என்ன வரும், திருடன் வருகிறது போல. ஆண்டவன் காலத்துல யோசிக்கவே கிடையாது, எல்லாமே அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. இட் கோன், சில சொல்லுங்க லைஃப் வில் கோன், வாழ்க்கை போயிட்டே இருக்குங்க, அது நிக்கவே நிக்காது அப்படின்னு சொல்லிதான் அவங்களும் நினைச்சிட்டு இருந்தாங்க. திடீர்னு சொல்லி ஒரு நாள் என்ன வந்துருச்சு, மழை வந்துருச்சு. அவங்களும் அந்த நேரத்துல என்ன பண்ண முடியும், தப்பிக்கவே முடியவில்லை. இன்னைக்கு நாம எவ்வளவு ஜாக்கிரதையா நடக்க முடியுமோ அவ்வளவு ஜாக்கிரதையாய் நடக்க முடியும். விசுவாசத்தை காத்துக் கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். விசுவாசத்தை காத்துக் கொள்ளுகிறதுனா என்ன அர்த்தம், விசுவாசத்தை காத்துக்கொள் அப்படின்னு என்ன அர்த்தம், இவற்றை அந்த பெண்ணு இருக்கு, அந்த பெண்ணை பத்திரமா காத்துக்கொள்ள என்ன அர்த்தம், நீ கவனமா இல்லைன்னா வேற ஒருத்தவன் மேல கவனமா இருக்கிறான்னு அர்த்தம் அப்படிதானே. உங்க உங்க விசுவாசத்தின் மேல நீங்க கவனமா இல்லைன்னா உங்க விசுவாசத்து மேல வேற ஒருத்தன் எப்படி இருக்கிறான், கவனமா இருக்கிறான், எடுத்துக்கொண்டு போயிருவான். அதனால நீங்க விசுவாசத்தை கவனமாய் காத்துக்கொள், கீப் யுவர் ஃபேத். அதான் வசனம் நமக்கு சொல்லுகிறது. அப்ப கடைசி நாட்கள்ல இவைகளை குறித்து மிக மிக எச்சரிக்கை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இரண்டாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, தவறான செய்திகள் இன்னைக்கு நிறைய பாக்குறோம்ல, ஒரு வாட்ஸ்அப் திறந்தாலும் லாட் ஆஃப் ராங் இன்ஃபர்மேஷன், நிறைய தவறான செய்திகள் பரப்பப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அது எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதை நிறைய பேர் என்ன பண்றதே கிடையாது, புரிந்து கொள்வதே இல்லை. பீப்புள் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் பிகாஸ் ஆஃப் த ராங் இன்ஃபர்மேஷன் தட் தே ஆர் ஸ்ப்ரெடிங், தேர்ஸ் எ லாட் ஆஃப் பானிக், லாட் ஆஃப் ட்ரபிள், லாட் ஆஃப் ஹார்ட்ஷிப் டு அதர் பீப்புள். இன்னைக்கு நாம யோசிக்கணும், எந்த தகவல் எனக்கு வந்தாலும் அது சரியா தவறான்னு நிதானிச்சு நான் பார்ப்பேன், பார்க்காம என்ன பண்ண மாட்டேன், யாருக்குமே அனுப்ப மாட்டேன். தயவு செய்து உங்க வாட்ஸ்அப்ல வர்ற எல்லா மெசேஜும் என்ன பண்ணாதீங்க, ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. இதுக்கு ஆமேன் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு அற்புதம் காத்து கொண்டிருக்கிறது. முதல்ல நம்மால் தான் அனுப்பிச்சு விடுவார் இன்னொருத்தருக்கு. ஏன், எவ்வளவு எவ்வளவுதான் வசனம் கேட்டோம், திரும்ப திரும்ப அதே காரியத்தை நம்ம செய்துட்டு இருக்கோம். அது தவறுன்னு நல்லா தெரியும் நமக்கு, அது பொய்யன்னு நமக்கு நல்லா தெரியும். ஆனால் நம்ம என்ன பண்றோம், அதை ஆமேன் போட்டு அதை ஃபார்வர்ட் வர போறோம். பி கேர்ஃபுல், எந்த விஷயத்தையுமே நம்ம பேசுவதற்கு முன்பதாக இது சரியா தவறா என்பதை நிதானித்து அதனுடைய உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்தி விட்டுதான் நம்ம என்ன பண்ணணும், மற்றவங்களுக்கு சொல்லணும். நிறைய விசுவாசத்துல உள்ள அநேகர், நான் சொல்றேன் பாருங்க, நிறைய விசுவாசத்துல உள்ள அநேகர் பொய்களை கேட்டதினால விசுவாசத்தை இழந்து போயிருக்காங்க. சோ மெனி பீப்புள் ஹூ ஷுட் ஹவ் பீன் ஸ்ட்ராங் இன் ஃபேத் ஹவ் லாஸ்ட் தேர் ஃபேத் பிகாஸ் ஆஃப் சம்படி கிவிங் தம் அ ராங் இன்ஃபர்மேஷன். ஒரு அழகான குடும்பம், தேர் ஆல் ப்ரிப்பேர்ட் அண்ட் அவரை ஏத்துட்டாங்க ஞானஸ்தானத்துக்கு என்று ஆயத்தமா இருக்கிறாங்க. அப்போ ஒரே ஒரு நபர் தான் அவர் வீட்டுக்கு போனார். ஒரு நபர் அவர் வீட்டுக்கு போய் சந்திச்சதா தகவல் வந்துச்சு. அதை ஃபாலோ பண்றதுக்கு திருப்பி போறேன், இல்ல இல்ல நான் இப்போ வேணாம் டிசைட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க இது எவ்வளவு கிரிட்டிக்கல் அப்படிங்கறதுனால உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சுமார் ஒரு 2 மாசத்துக்குள்ள 2 மந்த்ஸ் தான் இருக்கும், அந்த சகோதரன் தவறிப்பட்டார். இதுல நான் யோசித்த மிகப்பெரிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு ஆத்மா அநியாயமாக தேவனுடைய சமூகத்தை விட்டு பின்வாங்கி போச்சு. காரணம் என்ன, நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்ன இருக்குது, பிரதிபலன் இருக்கிறது. சோ வி ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல், எந்த விஷயத்தை யார்கிட்ட சொன்னாலும் யார்கிட்ட பேசினாலும் இது சரியா, இது நான் பேசுவது அவசியமா அப்படிங்கறதை ஆராய்ந்து யோசித்து நாம் பேச ஆரம்பிச்சா அநேக இடங்களிலே நம்மை நாம் காத்துக்கொள்ளலாம், அநேகருக்கு நம்ம ஆசீர்வாதமா இருக்கலாம். ஒருத்தருமே ஒரு விஷயம் சொல்றேன், விசுவாசத்துக்கு உதவி செய்யுமா சொல்லுங்க, இல்லைன்னா என்ன பண்ண வேண்டாம், பேசவே வேண்டாம். மூணாவது காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் பாருங்க, வெளிப்படுத்தல் புஸ்தகம் 2 அதிகாரம், புக் ஆஃப் ரெவலேஷன் chapter 2 verse 14, வெளிப்படுத்தல் 2 அதிகாரம் 14 வசனம். ஆகிலும் சில காரியங்களை குறித்து இந்த சபைக்கு ஆண்டவர் பேசுகிற வார்த்தை, ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறைவுண்டு, விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கிறதற்கும் வேசித்தனம் பண்ணுகிறதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு
1: போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. But there are a few things I have against you. There are some among you who follow the teaching of Balaam, who taught Balak how to lead the people of Israel into sin by persuading them to eat food that had been offered to idols and to practice sexual immorality.
0: In the vasanathai neenga vaasikkumbodhu mudhalavadhu enna solla Pilayamunudaiya vanjagam, wrong association, thavarana aikyam. Rendavadhu Pilayamunudaiya vali, thavarana nokangal, wrong motives. மூன்றாவது இங்க என்ன பார்க்கிறோம், பிள்ளையமுடைய போதகம்,
1: the teaching of Balaam. இப்போ பாலாக்கு இவனை அழைத்துக் கொண்டு வருகிறான், சொல்றான் உனக்கு எல்லாம் தரம்பா, நீ இஸ்ரவேல் ஜனங்களை சபிச்சுரு அப்படின்னு சொல்றாரு. உடனே இவர் வராரு, ரொம்ப வராரு. வந்த உடனே ஆண்டவர் குறுக்க நின்று என்ன சொல்லிட்டாரு, ஜாக்கிரதன்ட்டார். இதுல ரொம்ப அழகான விஷயம் என்ன தெரியுமா, அந்த கழுத மட்டும் இல்லைன்னா பிள்ளையம் செத்து போயிருப்பாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த கழுத எனக்கு கீழ்படிஞ்சாலும் நீ தப்பிச்ச, உன்னை உயிரோட காப்பாத்தினது எது, கழுத அப்படின்ட்டு. இப்ப இவனுக்கு என்ன வந்துருச்சு, உயிர் மேல பயந்துருச்சு, அடிச்சுட்டு வராண்டவரு, இவ்வளவு தூரம் நமக்கு தப்பிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு போற. ஆனாலும் போறாரு பாருங்க, போயிட்டு மூணு இடத்துல நின்று சபிக்க சொல்றாரு, மூணு இடத்துலயும் ஆசீர்வாதம் தான் பேசுறாரு. த்ரீ பிளேசஸ் ஹி பிளஸ் த பீப்புள். அப்போ மோஹப் ராஜா சொல்றாரு, ஓடிடு, உனக்கு ஒன்னு நிறைய கொடுக்கலாம்னு நினைச்சேன், ஆனா எல்லாமே போச்சு, ஆனால் நீ போயிரு அப்படின்னு சொல்ற. அப்போ அவன் என்ன பண்றான் பாருங்க, இந்த மோஹப் ராஜாக்கு ஒரு ஐடியா கொடுக்கறான். என்ன கொடுக்கறான் அப்படின்னு சொன்னா, இப்படி எல்லாம் நீ பண்ணா என்ன பண்ண முடியாது, அவங்கள ஜெயிக்க முடியாது. அதனால உன்னுடைய மக்களை, தவறான ஆராதனை செய்கிற மக்களை அந்த இஸ்ரவேல் ஜனங்களோட நீ கலக்க விடு. கலக்க விட்டிய அப்படின்னு சொன்னா அவங்க என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க, உங்களுடைய தேவர்களையும் தேவர்களையும் அவர்கள் என்ன செய்ய ஆரம்பிப்பாங்க, வணங்க ஆரம்பிப்பார்கள். அப்படி செய்தால் தேவன் நிச்சயமா அவங்க மேல என்ன பண்ணுவாரு, கோபப்படுவாரு, அவங்களை நீ ஈஸியா மேற்கொண்டு விடலாம். ஆலோசனை எப்படி பாத்தீங்களா, இதை தான் வேதம் சொல்லுகிறது, பிள்ளையாமுடைய போதகம், பிள்ளையாமுடைய போதகம். அது அப்படியே செய்தாங்க, செய்து இஸ்ரவேல் ஜனங்கள்ல அநேகர் தண்டிக்கப்பட்டாரு. நம்ம சாதாரணமா நம்ம நினைக்கிறோம் அந்நிய ஆராதனையின் கிரியைகள், இது வந்து ரொம்ப எளிமையா எல்லாரும் நினைக்கிறாங்க. இந்த அந்நிய ஆராதனையின் கிரியைகளோடு ரொம்ப சம்பந்தம் பட்டிருப்பது பாலியல் பாவங்கள், செக்ஷுவல் சின்ஸ். இவங்களை எங்க கொண்டு வந்து கனெக்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த ஜனங்களோட கலக்க விடு. மோவாபிய பெண்களும் இஸ்ரவேலில் உள்ள ஆண்களும் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, சம்பந்தம் கலக்க ஆரம்பித்தார்கள். அங்கே ஆரம்பித்த உடனே தேவனுடைய கோபாக்னி அவங்க மேல வர ஆரம்பிக்குது. அவன் போதனை பாருங்க எப்படி டீச்சிங். அப்ப நமக்கு வர்ற ஆலோசனைகளை குறித்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நமக்கு ஒரு ஐடியா கொடுக்கறோம்னா சும்மா போய் என்ன பண்ணக்கூடாது, ஐடியா கொடுக்க கூடாது. விஷயம் என்னன்னு தெரியாம நம்ம ஆலோசனை கொடுக்கவே கூடாது. சரி, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்கும் பாருங்க, மனைவி பேசுனத ஒருத்தர் கேட்டுருவாங்க, கேட்டு வந்து என்ன சொல்லுவாங்க, ஷோ எப்படி தெரியுமா ஜோ அப்படின்னு ரொம்ப சொல்லுவாங்க. நான் சொன்ன அடுத்த பக்கம் கேட்டீங்களா, ரெண்டு பக்கமும் கேளுங்க. எந்த காரியமா இருந்தாலும் நிதானிச்சு ரெண்டு பக்கமும் கேளுங்க, கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தா அர்த்தம் இருக்கிறது. அது இல்லாம ஒரு பக்கம் கேட்டு என்ன பண்ணக்கூடாது, ஆலோசனை கொடுக்கவே கூடாது, தப்பு வரும். ரெண்டு பக்கமும் எதுவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எந்த சம்பவத்தை நீங்க கேட்டாலும் சரி, அதை தீர விசாரித்து அதுக்கப்புறம் தான் நீங்க என்ன பண்ணணும், அதன் மேல எந்த காரியமும் செய்யணும். இங்க ஒரு பயங்கரமான ஆலோசனை கொடுக்கிறாரு பாருங்க, கொடுத்து மோவாப் ராஜா அதை அப்படியே செய்யறான். இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள். இன்னைக்கு நாம் ஆண்டவருடைய பிள்ளைங்க கவனமா இருக்கணும். என்ன தெரியுமா, ஓட்டத்தை ஆரம்பிச்சிட்டோம்ல, இந்த ஓட்டத்தை கரெக்டா என்ன பண்ணணும், முடிக்கணும். கிருபங்க கிருபங்க, எஸ் கிருபையின் காலத்துல தான் நம்ம இருக்கிறோம். வி ஆர் இன் த பீரியட் ஆஃப் கிரேஸ். ஏசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்து நம்ம மேல வர வேண்டிய கோபாக்கினியை மாற்றி இருக்கிறார், அவர் மேல ஏற்று இருக்கிறார் ரட்சிப்பு. That is our salvation. அதுக்கப்புறம் எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறோம், எப்படி பேசிக் கொண்டிருக்கிறோம், எப்படி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம், குடும்பம் எப்படி இருக்கிறது, நம்ம பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள், ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, வேதம் வாசிப்பு எப்படி இருக்கிறது, ஜபம் எப்படி இருக்கிறது, பரிசுத்த வாழ்க்கை எப்படி இருக்கு, சாட்சி எப்படி இருக்குது, இதெல்லாம் தேவர் என்ன பண்ணிட்டே இருக்கிறாரு, அனுதினமும் உன்னிப்பா நம்மளை என்ன பண்ணிட்டே இருக்கிறாரு, கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஓட்டத்தை ஓட ஆரம்பித்தவர்கள் முடிப்பதற்கு நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். என்ன அப்படின்னு சொன்னா, இது நிறைய ஷார்ட்கட்டும் டீவியேஷன்ஸும் வழியில் என்ன பண்ணிட்டே இருக்கும், வந்துகிட்டே இருக்கும், நிறைய வரும்.
0: ஆனால் விசுவாசத்தை காத்து கொண்டால் ஒழிய பரலோக ராஜ்யத்துக்குள்ள நம்ம என்ன பண்ண முடியாது, பிரவேசிக்க முடியாது. ஓட்டத்தை துவங்கி விட்டோம், நல்லது, ரட்சிக்கப்பட்டோம், ரொம்ப நல்லது. ஆனால் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு, அதுதான் மிகப்பெரிய சவாலா இருக்கிறது. கிரேட்டஸ்ட் சேலஞ்ச் ஃபார் a believer today is what is the style, what is your lifestyle today, how are you living your life. காம்ப்ரமைஸ் பண்ணாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்களாய் இருக்கணும். அவருக்கு மட்டும் நான் பயப்படுறேங்க, அவருக்கு தெரியும் நான் பாக்குறது, பேசுறது, யோசிக்கிறது, சிந்தனை, செயல் எல்லாமே தேவன் அறிந்திருக்கிறார். அவருக்கு முன்பதாக குற்றமற்றவனாக நிற்கிறேன் அப்படிங்கிற நிலையில நம்ம நின்னாதான் நம்மளால பரலோக ராஜ்யத்துக்குள்ள என்ன பண்ண முடியும், பிரவேசிக்க முடியும். என்ன சொல்றாங்க, உடனே நியாயப்பிரமாணம், நியாயப்பிரமாணம் கிடையாது. வசனம் அழகா சொல்றாருல, யூதா சொல்றாருல, என்ன சொன்னாரு, அந்த வசனத்தை மட்டும் வாசிட்டு நான் முடிக்கலாம். வாசிங்க, யூதாவின் புஸ்தகம் 1 ஐந்தாம் வசனம். யூதாவின் புஸ்தகம் 1:5. ஆமா, சொல்ற அழகா ஆரம்பிக்கிறார் பாருங்க. நீங்க முன்னமே உங்களுக்கு தெரியும், நம்ம உடனே சொல்லுவோம்ல, அதெல்லாம் தெரியுங்க, செங்கடல் அப்படின்னு ஒண்ணு, அதெல்லாம் தெரியும், கோலியாத் அதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்றாரு. அதனால சொல்றாரு, ஆரம்பிக்கும் போதே சொல்றாரு, சும்மா அசால்ட்டா உற்றாதீங்க. அவர் சொல்ற காரியம் பாருங்க, நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி, பாருங்க வார்த்தையை கவனிங்க, ரட்சித்து. அங்க பாக்கல அவரு, அங்க ரத்தத்தின் அடையாளம் மட்டும் தான் பார்த்தாரு. ஓகே, விசுவாசித்து இருக்கிறான், ரத்தத்தின் அடையாளம் இருக்கிறது, நீ வா வெளியே, உன்னை நான் பாதுகாக்கிறேன் அப்படிதான் ஆண்டவர் சொன்ன ரட்சிப்பின் அனுபவம். வெளியே வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவர் ஸ்கேனர் கீழே நம்ம வந்துடுறோம். இனிமேலாம் ஆண்டவரே ஆண்டவர் இந்த கதைலாம் ஆகாது, ஒரு வழி இருக்குது, மன்னிப்பதற்கு உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். தவறு செய்யும் போது அதை மன்னிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ளவர். தவறிட்டோன்னா உடனே ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணலாம், மன்னிப்பு கேட்டுடலாம். மன்னிப்பு கேட்டா மன்னிக்கிற உண்மை உள்ளவராக இருக்கிறார், அதுல அந்த மாற்றமே கிடையாது. ஆனால் அதே சமயத்துல குறைகளையும் குற்றங்களையும் ஒரு நாளும் நியாயப்படுத்தி என்ன பண்ணக்கூடாது, பேசவே கூடாது. இந்த விசுவாச வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு காரியத்தை சில நேரத்தில் பேசிடுறோம், பேசின உடனே ஆவியானவர் நமக்கு உணர்த்தும் போது சொன்ன ஆவியானவரே தெரியாம நான் பேசிட்டேனே, மன்னிச்சிருங்க, சமாதானம் இல்லாத சூழ்நிலை இருக்குதா, உடனே சொல்லுங்க ஆண்டவரே, தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆண்டவரிடத்துல உடனே உடனே உப்புரமாகிற அந்த அனுபவம் நமக்கு இருந்தால் அப்ப நிச்சயமா ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன பண்ணிடலாம், முன்னேறி போக வேண்டிய இடத்தை போய் சேர்ந்துடலாம். இல்லைன்னா அழகா சொல்றாரு பாருங்க, அவர்களை ரட்சித்து அப்புறம் பின்பு என்ன பண்ணாங்க, விசுவாசியாதவர்கள் அவங்க என்ன பண்றாங்க, ஒரு கண்ணுக்குட்டியை செஞ்சிடறாங்க இல்லையா, அங்க போய் வேவு பார்க்க சொன்னா பார்த்துட்டு வந்து ஐயோ அதெல்லாம் முடியாதுன்றாங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணல, தேவனை விசுவாசிக்கவில்லை, விசுவாசியாதவர்களை தேவர் என்ன பண்ணாரா. ஓ, அப்ப நம்ம எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், நல்ல போராட்டத்தை போராடினேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பிளேயாவினுடைய எந்த காரியமும் காரியத்திலும் மாட்டிக்காம நம்ம என்ன பண்ணிட்டே இருக்கணும், விசுவாச வாழ்க்கையில ஓடிக்கிட்டே இருக்கும். இதுதான் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு. இது மூன்றுமே சபைகளை குறித்து சபையில் இருக்கிறவர்களுக்காக சொல்லப்பட்ட ஆலோசனை. மூணு வித்தியாசமான ஆட்கள் சொல்றாங்க. மூணு பேரை யாரை குறித்து பேசுறாங்க, பிள்ளையாமை குறித்து பேசுறாங்க, அவனுடைய வஞ்சகத்தை குறித்து பேசுறாங்க, அவனுடைய வழியை குறித்து பேசுறாங்க, அடுத்தது அவனுடைய போதனை குறித்து பேசுறாங்க. நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் பாருங்க. இந்த கடைசி நாட்களில் தேவ பிள்ளைகளாகிய நாம் இந்த ஓட்டத்துல கேர்ஃபுல்லா இருப்போம். இன்னைக்கு ஒருவேளை குறைகளோடு நம்ம அதிர்ந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவர் எஸ் இதுல நான் தவறி இருக்கிறேன், இந்த காரியம் எனக்கு குறைவு பட்டிருக்கிறது, தயவா என்னை மன்னியும் கேட்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்டு ஒப்புரவானால் நிச்சயமாகவே பலவீனத்திலே பலத்தை கொடுக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இதெல்லாம் மன்னிக்க முடியல, மன்னிக்கிறது அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அது எப்படி, இது எப்படி நியாயப்படுத்திட்டே இருக்கோம், நம்மளுடைய கோபத்தை நம்ம என்ன பண்ணிட்டே இருக்கிறோம், நியாயப்படுத்திட்டே இருக்கிறோம். அது இப்படி இதனாலதான் நான் கோபமா, அதனாலதான் இல்ல இல்ல ஆண்டவர் சொல்றாரு, மன்னிக்கிற அந்த குணம் நமக்கு வேணும். விளங்குதா உங்களுக்கு? அப்ப ஆண்டவருடைய சமூகத்துல நாம் வரும்போது ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஸ்டாண்டர்டுக்குள்ள நம்ம இல்ல அப்படின்னு சொன்னா எப்படி பரலோக ராஜ்யத்துக்குள்ள நம்ம போக முடியும், முடியாதே. சோ இன்னைக்கு ஆண்டவர சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில என்னென்ன குறைவா இருக்குதோ எல்லாத்தையும் உங்க சமூகத்துல நானு வைக்கிறேன், நீங்க சரி பண்ணுங்க ஆண்டவரே. கொஞ்சம் சில காரியங்கள் கொஞ்சம் நாள் எடுக்கும், ஆனால் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டே இருக்கணும் ஒவ்வொரு நாள், ஆண்டவரே அந்த கிருபை எனக்கு தாங்க, அந்த பலத்தை எனக்கு தாங்க, உன்னுடைய ராஜ்யத்துக்குள்ளே நான் வருவதற்கு நீ என்னை வழி நடத்தும், நீங்க விருப்பம் படாத ஒரு காரியம் கூட என் வாழ்க்கையில ஒரு நாளும் இருக்கக்கூடாது. ஜெபம் பண்ணுவோம், கண்களை மூடு. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு நிமிஷம் எடுத்து நம்மளே நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நாம் கேட்ட இந்த வார்த்தைகளிலே
1: நிச்சயமாகவே தேவன் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். சில நேரங்களில் ஒப்புரவாகிறது கடினமான காரியமா இருக்குது, நம்மை தாழ்த்துகிறது ரொம்ப கடினமான காரியமா இருக்குது, புறங்கூறாமல் இருப்பது கடினமான காரியமா இருக்கிறது, சில காரியங்களை தீர விசாரிக்காம ஒரு தீர்மானத்துக்குள்ளே வருகிறது குறைவான காரியமா இருக்கிறது. நீங்க ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவர் இப்படிப்பட்ட குறைகள் எல்லாம் தேவன் தயவாய் மன்னித்து எங்களை ஒரு விசியாய் ரத்தத்தினால் கழுவி அருளும் ஆண்டவரே. கர்த்தாவே, இப்பொழுது நீர் எங்களை உன்னிப்பாய் கவனிக்கிறீர் என்பதை நாங்கள் இந்த வசனங்களின் மூலமாய் கண்டுபிடித்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியத்தையும் எங்களுடைய சிந்தனைகளிலிருந்து, வார்த்தைகளிலிருந்து, செயல்களிலிருந்து எல்லாவற்றையும் தேவன் கவனித்துக் கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு பிரியமான ஒரு பாதையில் நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நேரத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து நீர் கற்றுக் கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவைகளை கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. இங்க இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் தேவனுடைய ஆளுகையும் சமாதானம் உண்டாகட்டும் என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன். தனிப்பட்ட நபர்களுடைய உள்ளத்துல சமாதான குறைவுகள் இருக்கும் என்று சொன்னால் கர்த்தர் அதையும் மாற்றி போடும். எங்களை அழைத்தவர் நீர், உண்மை உள்ளவர், அதற்காக துதிக்கிறோம். முடிவு பரியந்தம் நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். சகல துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.

ஓ பரிசுத்தாவியே, பரத்தின் ஆவியே, இப்போ இறங்கி வாரும் எம்மை நிரப்பும், நிரம்பி வழியட்டுமே எம் பாத்திரம் நிரம்ப.

அற்புதங்கள் நடப்பதாக, விடுதலை சம்பவிப்பதாக. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களப்பா. உயர்த்தி ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு இல்லங்களிலும், ஒவ்வொரு உள்ளங்களிலும், தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இப்பொழுது கர்த்துடைய பிரசன்னம் கடந்து செல்வதாக, தேவ மகிமை கடந்து செல்வதாக, அபிஷேக வல்லமை கடந்து செல்வதாக, விடுவிக்கிற தேவ பிரசன்னம் கடந்து செல்வதாக, சுகமாக்குகிற கர்த்துடைய வல்லமை கடந்து செல்வதாக, எல்லா பொல்லாத வல்லமைகளை அதமாக்குகிற தேவ பிரசன்னம் கடந்து செல்வதாக, எல்லா வியாதிகள் சுகமாவதாக, பலவீனங்கள் மாறுவதாக, பொல்லாத கிரிகள் அதமாவதாக, பயங்கள் மாறட்டும், பொல்லாத கிரிகள் மாறட்டும், தைரியம் உண்டாகட்டும் ஆண்டவரே. வியாதி படுக்கை மாறுவதாக, மரண படுக்கைகள் மாறுவதாக, இப்பொழுதே அற்புதங்கள் நடப்பதாக. நல்ல கரங்களை தட்டி அந்த ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை மகிமை மகிமை. ஓ ரா கா ட ந லா வா ரா ஷே ரியா ட ந மோ ரி பா பா வா லா ரா தா ந மோ ரி ஷே. உன்னதரே, மாறாதவரே, மகிமை உள்ளவரே, நீர் ஒருவர் தான் உன்னதர். உமக்கு நிகராக ஒருவரும் இல்லை. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை. மேலே வானத்திலும் தேவர்களுக்கிடையே உமக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை. ஒருவரும் இல்லை ஆண்டவரே. தன் நிகரற்றவர்

நீங்க மட்டும்தான் பரிசுத்த. You alone holy, O God. You alone the most high God. Hallelujah. You alone worthy to receive all the worship and praises of God.

எல்லா கனமாகிமே நாங்கள் உமக்கு தருகிறோம். போற்றப்படத்தக்கவரே, புகழப்படத்தக்க

நாமத்திற்கே நாங்கள் மகிமை வரப்பண்ணுகிறோம்ப்பா. உம்முடைய நாமத்தையே நாங்கள் உயர்த்துகிறோம். உயர்ந்திருப்பீராக, மகிமைப்படுவீராக, மகிமைப்படுவீராக. உம்முடைய நாமத்தை

கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை, நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. எங்கள் பரனாகிய கர்த்தாவே, நாங்கள் உம்மையே நம்பி இருக்கிறோம், உம்மையே நம்பி இருக்கிற எங்களை கைவிடாதவரே, புறக்கணியாதவரே, கால்கள் சறுக்கும் போதெல்லாம் உம்முடைய கிருபையினால் தாங்குகிறவரே, அழுது புலம்புகிற நேரமெல்லாம் எங்களை அணைத்து பாதுகாக்கிறவரே, மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படாமல் எங்களை வைத்திருக்கிறவரே, உங்க கோ

மரண இருள் போன்ற சூழ்நிலை தேசத்தில் இன்னைக்கு, மரண இருள் போன்ற சூழ்நிலை, மரண இருள் எங்கு மாட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது, மரண ஓலங்கள் எங்கு கேட்டுக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஹல்லேலூயா. மரண இருளின் பயம் உன்னை தாக்குதா சொல்லுங்க, அப்ப நான் பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கி நடந்தாலும் பொல்லாப்ப பார்த்து பயப்பட மாட்டேன், ஏன்னா தேவரீர் என் கூட இருக்கிறீர். உங்க கோலனு தேற்றுகிறது, உங்க பிரசன்னனு தேற்றுகிறது, உங்க சமூகம் தேற்றுகிறது, உங்க வார்த்தை என்னோடு பேசுகிறது. ஓ ராகா ஷேராமா, இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உங்களை பார்த்து பேசுகிறது. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கிறீங்களா? மரண இருளை போன்ற அனுபவம் வருகிறதா? ஆண்டவருடைய வார்த்தை உங்களை தேற்றுகிறது. எஸ், அவர் உங்களோடு கூட தான் இருக்கிறார். ஓ மரண இருளின் பள்ளத்தாக்கிலே உன்னை தனியாய் விட்டு விடுகிற தேவன் அல்ல, அவர் உன்னோடு இருக்கிறார், அவர் உன்னோடு இருக்கிறார். சங்கீதக்காரன் தாவி சொல்ற, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோல் உமது தடி என்ன தேற்றும். எஸ், அனுபவத்துல தாவீது பேசுறாரியா. மரண இருள் எத்தனையோ நேரம் தாவீதை பிடித்தது, அந்த நேரத்திலாம் கர்த்தர் தாவீதை பாதுகாத்தாரு. அதான் அவர் சொல்றாரு, மரண இருளின் பள்ளத்தாக்குல நான் மட்டும் இல்லப்பா, தேவரீர் ஏன் கூட நீங்க இருந்தீங்க ஆண்டவரே, ஆகவே அவர்களை எளிதாய் கடக்க பண்ணினீரே. இன்னைக்கு நீங்க கடப்பீங்க, கடக்க முடியும், கத்திரமுளை கடக்க பண்ணுகிறார். மரண இருளின் பள்ளத்தாக்க நீங்கள் உருவ நடந்து கடப்பீர்கள், கடப்பீர்கள். ஏன் தெரியுமா? கத்தர் உங்க கூடவே இருக்கிறாங்க, ஆண்டவர் உங்க கூடவே இருக்கிறாரு, கத்துடைய பிரசன்னம் உங்க கூடவே இருக்குதுங்க. பயப்படாதீங்க.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: அன்று பிருந்தா காலையிலிருந்தே முணுமுணுத்துக் கொண்டிருந்தாள். இந்த வெள்ளிக்கிழமையும் நான் ஏன் அந்த நர்சிங் ஹோமிற்கு போய் பாட வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. அன்று நீ கிறிஸ்டி அக்காவிடம் கட்டாயம் வருவேன் என்று கூறினாய். மேலும் ஒரு பாடல் குழுவில் சேர்ந்தால் நீ சில காரியங்களை தியாகம் செய்துதான் ஆக வேண்டும் என்றார்கள் அம்மா. இப்படி இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே சின்ன தம்பி ஒரு அட்டைப்பெட்டியுடன் அறையினுள் நுழைந்தான். இதனுள் என்ன இருக்கிறது தெரியுமா? பாட்டி அம்மாவிற்கு பிறந்தநாள் பரிசாக கொடுக்க நான் ஒரு சிறிய டீப்பாய் விரிப்பு வாங்கியிருக்கிறேன் என்று பெருமையுடன் அதை திறந்து காட்டினான். அதை பார்த்த அம்மா, டே, அந்த விலை போட்ட அட்டையை எடுத்துவிட்டு கிஃப்ட் ராப்ட் பண்ணு என்று சொன்னார்கள். அதற்கு சின்னத்தம்பி, இல்லம்மா, அது இருக்கட்டும், அப்போதான் நான் பாட்டிக்கு எவ்வளவு விலை கொடுத்து வாங்கியிருக்கிறேன் என்பது தெரியும் என்றான். ரொம்பதான் பெருமைப்படாதே, நீ உன் சிறு சேமிப்பில் இவ்வளவு தியாகம் செய்தேன்னு பாட்டியம்மாவிற்கு தெரியணுமாக்கும் என்று கத்தினாள் பிருந்தா. தம்பி, நானும் அதைத்தான் சொல்கிறேன். இந்த பரிசை எவ்வளவுக்கு வாங்கினா என்று சொல்வது முக்கியமானதல்ல. நீ பாட்டியம்மாவை எவ்வளவு நேசித்தால் அவர்களுக்கு பரிசு கொடுக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறாய் என்பதை புரிந்து கொள்வார்கள் என்று சொல்லிக் கொண்டே அம்மா பிருந்தாவை திரும்பி பார்த்தார்கள். என்னை ஏன் இப்படி பார்க்கிறீர்கள் என்றாள் பிருந்தா. அதற்கு அம்மா, அவன் மட்டுமல்ல, நீயும் தான் கடவுளுக்காக அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று புலம்புகிறாய். அதுவும் நீ அவருக்காக எவ்வளவு தியாகம் செய்கிறாய் என்று கூறுவது போலத்தான் இருக்கிறது. கடவுள் நமக்காக செய்த தியாகத்திற்கு மேலாக நம்மால் எதையும் நாம் செய்ய முடியாது. நாம் செய்த பாவத்திற்கான தண்டனையை நாம் பெற்றுக்கொள்ளக் கூடாது என்பதற்காகத்தான் அவர் தன் ஒரே பேரான குமாரனான இயேசுவை சிலுவையில் அடிக்கப்பட ஒப்புக் கொடுத்தார். எனவே நாம் செய்யும் தியாகம் எதையுமே அவருடைய தியாகத்திற்கு ஒப்பிட முடியாது, இல்லையா பிருந்தா என்றார்கள் அம்மா. ஆமாம்மா, நீங்கள் சொல்வது சரிதான் என்று பிருந்தாவும் ஆமோதித்தாள். அவன் அவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார் என்பதுதான் பரிசுத்த வேதம் நமக்கு கற்றுத்தரும் பாடம்.

வெளிப்படுத்தல் 15வது அதிகாரம். பின்பு வானத்திலே பெரிதும் ஆச்சரியமான வேறொரு அடையாளமாகிய கடைசியான 7 வாதைகளையுடைய 7 தூதரை கண்டேன். அவைகளால் தேவனுடைய கோபம் முடிகிறது. அன்றியும் அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகத்துக்கும் அதன் சொரூபத்துக்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் இலக்கத்துக்கும் உள்ளாகாமல் ஜெயங்கொண்டவர்கள் தேவ சுரமண்டலங்களை பிடித்து கொண்டு அந்த கண்ணாடி கடலருகே நிற்கிறதை கண்டேன். அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி, சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவரீருடைய கிரிகைகள் மகத்துவமும் ஆச்சரியமானவைகள், பரிசுத்தவான்களின் ராஜா.

ஆகவே தேவரீர் உடைய வழிகள் நீதியும் சத்தியமானவைகள். கர்த்தாவே, யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம்? தேவரீர் ஒருவரே பரிசுத்தர். எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள். உம்முடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாயின என்றார்கள். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது, இதோ பரலோகத்திலே சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டது. அந்த ஆலயத்திலிருந்து ஏழு வாதிகளுடைய அவ்வேழு தூதர்களும் சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து மார்பருகே பொற்கச்சையை கட்டி கொண்டு புறப்பட்டார்கள். அப்பொழுது அந்த நான்கு ஜீவங்களில் ஒன்று சதா காலங்களும் உயிரோடு இருக்கிற தேவனுடைய கோபாக்கினையால் நிறைந்த பொற்கலசத்தை ஏழையும் அந்த ஏழு தூதர்களுக்கு கொடுத்தது. அப்பொழுது தேவனுடைய மகிமையினால் அவருடைய வல்லமையினாலும் உண்டான புகையினாலே தேவாலயம் நிறைந்தது. ஏழு தூதர்களுடைய ஏழு வாதைகளும் முடியும் வரைக்கும் ஒருவரும் தேவாலயத்துக்குள் பிரவேசிக்க கூடாதிருந்தது.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது அனுதின தியான வேளை.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தின் தலைப்பு இறையரசு வளர்க, First God's Kingdom. வாசிக்க வேண்டிய பகுதி 1 தீமோத்தேயு 2:8. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனிதருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதருள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரத்தில் உள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாயிருக்கிறது. எல்லா மனிதரும் இரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனிதருக்கும் நடுவரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனிதனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. இதற்காகவே நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறவினத்தாருக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்க பண்ணுகிற போதகனாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். நான் பொய் சொல்லாமல் கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன். அன்றியும் புருடர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். இன்றைய மனப்பாட வசனம் 1 யோவான் 5:15. நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். If we know that he hears us, whatsoever we ask, we know that we have the petitions that we have desired of him. கடந்த 2 தினங்களாக மலை பிரசங்கத்தை நாம் தியானித்து வருகிறோம். மலை பிரசங்கம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மன்றாட்டு சொற்பொழிவு, அல்லது அதிகமாக மலை பிரசங்கத்திலே அவர் ஜெபத்தை குறித்தே விளக்கம் போதகம் தந்திருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது என்று நாம் குறிப்பிட்டு வருகிறோம். கடந்த 2 நாட்களிலும் இந்த பெரிய பிரசங்கத்திலே உள்ள முக்கியமான சில வசனங்களை எடுத்து அவற்றிலிருந்து சுருக்கமான தியானங்களின் மூலமாக ஜெபத்திற்கான நல்லாலோசனைகளை நாம் பெற்று வருகிறோம். இன்றும் அதை நாம் தொடர்வோம். மத்தேயு 6:14-15. மனிதருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். இயேசு இங்கு கூறுவது வெறும் வார்த்தைகள் அல்ல, மன்னியாமையின் ஆவியை பேணுவது. பிரியமானவர்களே, அழித்தி சொல்கிறேன், அது நமக்குத்தான் பாதகம். நாம் அறிக்கையிட தவறிய மறந்த அத்தனையும் ஆண்டவர் நமக்கு தாராளமாய் மன்னித்து விட்டார் அல்லவா? பிறர் மீது நாம் இதே மனப்பான்மை கொள்ள வேண்டாமா? இன்னொரு வசனம் மத்தேயு 6:16-18. நீங்கள் உபவாசிக்கும் போது வெளிவேடக்காரரை போல் இராதையுங்கள், அப்பொழுது மறைவில் பார்க்கிற உங்கள் தந்தை உங்களுக்கு வெளிப்படையாய் பலனளிப்பார். தமது மக்கள் தவறாது உபவாசிப்பார்கள் என்று இயேசு நம்பினார். உபவாசம் தேவையா இல்லையா என்று அவர் விவாதித்துக் கொண்டிருக்கவில்லை. நாம் உபவாசத்தை அதிகரிக்க வேண்டும். நமது மறைவான உபவாசம் ஆண்டவருக்கு பிரியம். அதன் பலனை வெளிப்படையான வாழ்விலும் பணியிலும் நாம் காண்போம். இறைவன் நம்மோடு பேச நாம் நேரம் எடுக்காவிடில் அவர் நம் மூலம் பேச நாம் எதிர்பார்க்க முடியாது. நாம் அவரோடு பேச நேரம் செலவழிக்காவிடில் நாம் அவருக்காக பேச நமக்கு செய்தி இருக்காது. எனவேதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், டு பி மச் ஃபார் காட் வி மஸ்ட் பி மச் வித் காட். தேவனுக்காய் அதிகம் சாதிக்க வேண்டுமானால் தேவனோடு அதிக நேரம் செலவழிக்க வேண்டும். இன்னொரு வசனம் மத்தேயு 6:25-33, எண்ணத்தை உண்போம் குடிப்போம் உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். முதலாவது இறைவனது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஜெபமானது உடலுக்கடுத்த உலக தேவைகளையே எப்பொழுதும் சுற்றி சுற்றி வரக்கூடாது. இறையரசு எங்கும் நிறுவப்படுவதே நமது நாட்டமாய் இருக்குமானால் படைவீரருக்கு உணவும் உடையும் அளிப்பது அரசனின் பொறுப்பன்றோ? மிஷினரி பணியும் நற்செய்தி ஊழியமுமே பிரியமானவர்களே நமது கவலையாயிருக்கட்டும். சபைக்காகவும் சமுதாயத்திற்காகவும் ஜெபிப்போம். நாட்டு தலைவர்கள் உலக தலைவர்களுக்காக மன்றாடுவோம். விண்ணிலிருந்து எழுப்புதல் அனுப்பப்பட தேவ சமூகத்திலே புலம்பி கிடப்போம். ஏதாவது ஒரு நாள் ஒரு மணி நேரம் ஜெபிக்க முடியாமல் போனால் அந்த வார இறுதியில் கூடுதல் நேரம் எடுத்து அதை நிறைவேற்றி விடுவோம். இது ஒருவேளை ஒரு சட்டம் போல பிரமாணம் போல தோன்றலாம், ஆனால் முழங்காலில் இவ்வளவாய் பின்வாங்கிய நமக்கு இதுதான் நியாயம் என்று எண்ணுகிறேன். ஜபத்தின் ஆவலை என் நெஞ்சில் அருளும், தெய்வீக லோக நேசத்தை என்னை விட்டு அகற்றும். பூலோக சிந்தனையை வெறுத்து தள்ளுவேன், மேலான நித்திய இன்பத்தை நான் தேட ஏவுமேன் என்பது ஒரு அழகிய பாமாலை பாடல். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். முதலாவது ஜபத்திலே தேவனுடைய ராஜ்யத்தினுடைய விரிவாக்கத்தையும் அவருடைய நீதி எங்கும் நிலைநாட்டப்படுவதையுமே நாம் நாடுவோம், அதற்காகவே மன்றாடுவோம். மற்ற காரியங்கள் எல்லாம் நமக்கு கூடத்தான் கொடுக்கப்படும். எங்கள் மகாபெரிய தேவனே, இந்த அருமையான தியானத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். உம்முடைய குமாரன் எவ்வளவு அழகாக ஜபத்தை பற்றி தனது மலை பிரசங்கத்திலே ஆங்காங்கே போதனைகளை தந்திருக்கிறார். கர்த்தாவே, இந்த அருமையான முத்தான படிப்பினைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். கர்த்தாவே, உடலுக்கடுத்த உலக காரியங்களிலேயே நாங்கள் எங்களுடைய ஜபத்தை நேராக வீணாக்காதபடி உமது நாமம், உமது ராஜ்யம், உமது பிரசன்னம், உமது காரியம் இவைகளிலேயே நாங்கள் அதிக கவனமும் கரிசனையுமாயிருக்க நீர் எங்களுக்கு கற்றுத்தார். ஆண்டவரே, உபவாசிக்க தவறிய எங்களுடைய பாவங்களை நீர் எங்களுக்கு மன்னியும். பெருந்திண்டியினால் நாங்கள் விழிப்பாயிராத அப்படிப்பட்ட சமயங்களுக்காகெல்லாம் நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வந்து உம்மிடத்திலே நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம். கர்த்தாவே, எங்களுக்கு பிரியமான சில காரியங்களை நாங்கள் ஒதுக்கி அகற்றி உமக்கு நேராக எங்களுடைய முகத்தையும் எங்களுடைய கரங்களையும் எங்களுடைய இருதயத்தையும் உயர்த்தி கர்த்தாவே உமக்கு முன்பாக தேவையானால் நெடுஞ்சாடையாய் நாட்டின் எழுப்புதலுக்காக சபையின் உயிர் மீட்சிக்காக விழுந்து கிடக்க நீர் எங்களுக்கு கற்றுத்தார். எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே ஜெப வீரராய் மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.

உண்மையினை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியுமாமே. என் நாவில் சொல் பிறவாவதற்கு முன்பாகவே கர்த்தாவே அதை எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீரே. தேங்க்யூ காட். அதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறேன். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாயிருக்கிறது. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு நேராக ஏறினாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். ஹல்லேலூயா. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே ஓடுவேன்? Bring us back, O God, to your presence. உம்முடைய நிறைவான அந்த பிரசன்னத்திற்கு நேராக ஹல்லேலூயா எங்களை நடத்துவீராக. அந்த கிருபையின் சிங்காசனத்திற்கு முன்பாக வந்து நிற்கிறோம். எங்களை ஆளுகை செய்வீராக. உங்க சமூகத்திலே சமாதானம் உண்டே, உங்க சமூகத்திலே சுகம் உண்டே, உங்க சமூகத்திலே விடுதலை உண்டே. நம்பிக்கை ஆண்டவரே பிறக்கும் ஒருடம் தேவ சமூகம். We look to your name alone, Jesus. We magnify your name. We come in hope.

ஆண்டவருடைய திருப்பாதத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே ராஜாவின் திருப்பாதத்திலே ஹல்லேலூயா. ஓ எங்களுக்கு நம்பிக்கை உண்டு, எங்களுக்கு விடுதலை உண்டு, எங்களுக்கு விடுதலை உண்டு, எங்களுக்கு சுகம் உண்டு. உங்களுடைய சமூகத்திலே நீங்க சொன்னீங்களே, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. Cast all your burden upon him, for he cares for you. எங்களை ஆளுகை செய்கிறவர், எங்களை ஆராய்ந்து அறிகிறவர். Thank you, Lord. உங்களுடைய சமூகத்திலே

0: कृपा
1: करता विसारितु என்றும் கனிவோரே தெய்வோ.
0: ஒவ்வொருவரும் யார் யார் எல்லாம் இந்த நேரத்தில் முகத்து நோக்கி பார்த்து கண்ணீரோடு வேதனையோடு வியாகுலத்தோடு நெருக்கத்தில் பாதையில் போய் கொண்டிருக்கிற குடும்பங்கள் அன்றுவரே அநேகர் இந்த நேரத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு ஆறுதல் உண்டாகட்டும், கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு நம்பிக்கை பிறக்கட்டும். Let faith and hope arise in your presence, O God, at this moment.

செய்ய முடியும் நாங்கள் நினைச்ச காரியம் எல்லாம் தோற்று போகும். எங்கள் தீர்மானங்கள், எங்கள் முயற்சிகள், அல்லேலூயா, எங்கள் முயற்சி எல்லாம் அற்ப பிரயோஜனம் உள்ளது ஆண்டவரே. எவ்ரிதிங், அல்லேலூயா, எவ்ரி டிசிஷன் தட் வி மேக் இன் ஃப்ளஷ் ஹஸ் ஃபெயில்ட், பட் லார்ட் ஹெல்ப் அஸ் ஓ காட், அல்லேலூயா, தட் வி வில் பீ லெட் பை தி ஸ்பிரிட், ஆவியிலே நடத்தப்படுவது

வருஷ கண்களினாலே ஹலேலூயா. எலிசாவுடைய வேலைக்காரன் பார்த்ததெல்லாம் எதிராளனுடைய கூட்டம் தான். ஆனால் எலிசா ஜெபம் பண்ணினான், ஆண்டவரே என் வேலைக்காரனுடைய கண்களை திறந்தது. அவன் கண்கள் திறந்த பொழுது ஆவிக்குரிய கண்களினாலே அவனால் பார்க்க முடிந்தது. ஆயிரம் ஆயிரம் ஹலேலூயா ஹலேலூயா. மலைகளிலே குதிரை வீரர்கள் அக்கினி ரத வீரர்கள் இவர்கள் ரெண்டு பேருக்கும் பாதுகாப்பாய் இருப்பதை ஆண்டவரே ஹலேலூயா. எங்கள் ஆவிக்குரிய கண்கள் ஹலேலூயா திறக்கப்படட்டும் ஆண்டவரே. எங்கள் குருட்டாட்டம் மறையட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்வீராக. மாம்ச கண்களோடு அல்ல ஹலேலூயா. தேவனுடைய திட்டங்களை அறிந்து கொள்வதற்கு, தேவனுடைய காரியங்களை புரிந்து கொள்வதற்கு, இந்த பொல்லாத பயங்கரமான பாவம் நிறைந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே. இந்த உலகத்தின் காரியங்களை ஜெயிப்பதற்கு, இந்த பாவத்தை பாவங்களை ஜெயிப்பதற்கு, பொல்லாங்களை நாங்கள் ஜெயிப்பதற்கு ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்க பலத்தாலே எங்களை இடை கட்டுவீராக. உங்களுடைய ஆவியினாலே எங்களை நடத்துவீராக. எப்படி இயேசு

life. Hallelujah. Marithu ponavigal uyir pettadu. மறித்தவைகள் உயிர் பெற்றதே. அதே போல இந்த நேரத்தில் உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற வறண்டு போன நிலைமையில முடிந்தது, இனி எழும்ப முடியாது என்கிறதான நிலைமையில இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள், ஒவ்வொரு சூழ்நிலைகள், எவ்ரி சிச்சுவேஷன் will be revived.

அக்னி ஊற்றப்படுவதாக, இந்த சூழலிலே ஹல்லேலூயா சுட்டரிக்கப்பட வேண்டியவைகள் சுட்டரிக்கப்படுவதாக, வேண்டாதவைகள் எரிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா பலிபீடத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, அந்த பலிபீடத்திலே எங்களை சமர்ப்பிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே சுட்டரிக்கப்பட வேண்டிய தகனம், ஹல்லேலூயா தகனிக்கப்பட வேண்டியவைகள் தகனிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா ஆவியானவர் அப்பொழுதுதான் ஆண்டவரே எங்களை சுத்த பொண்ணாக நீ தெரிந்து கொண்டு உங்களுடைய வேலைக்காக

Yet we will trust in you. Yet we will put our hope in you. ஆனாலும் அல்லேலூயா கர்த்தர் பேர் அல்லேலூயா நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். நாசிலே சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை பார்க்கிறோம். கர்த்தர் பேரில் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான்.

திராட்சை மலர் துளிர் விடாமல் போனார், திராட்சை செடி பலன் கூடாமல் போனார், தொழுவத்து மாடுகள் மந்தையில் மாடுகள் இல்லாமல் போனார். கர்த்தர் பேரில் நம்பிக்கையாயிருப்பேன், கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பேன், கர்த்தருக்குள் களி கூடுவேன், என் ஆத்துமா அவருக்குள் களி கூடும். கைகளை உயர்த்தி அவருக்கு நன்றி. ஹல்லேலூயா. Hallelujah. Yet we will rejoice. Yet we will put our trust in that living God. Oh, we praise your name, O God.

எங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆளுகை செய்வீராக. நீர் எங்களை நடத்துவீராக. உமக்கு மாத்திரமே எல்லா கன மகிமை துதியை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.

நீங்கள் இப்பொழுது எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் இருக்கிற வண்ணமாகவே இயேசுவிடத்தில் வாருங்கள். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உங்களை சேர்த்துக் கொள்வார், தமது கரங்களால் அணைத்துக் கொள்வார். அநேக நம் வாழ்க்கையில் வரலாம் போகலாம், ஆனால் இயேசு மட்டும்தான் எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு இருப்பவர், கடைசி வரை நம்மோடு கூட நிற்பவர். அவர் நாமம் வல்லமையும் அதிகாரமும் உடையது. அவர் நாமத்தை அறிக்கை செய்து அவர் வார்த்தையில் வளரும் போது கிருபையின் மேல் கிருபை, பலத்தின் மேல் பலன், மகிமையின் மேல் மகிமையும் அடைவீர்கள். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் சுகத்தையும் விடுதலையும் இப்பொழுதே பெற்றுக் கொள்ளுங்கள். எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் இயேசு என்ற நாமம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த உலகமும் அதில் உள்ள பிரச்சனைகளும் தற்காலிகமானது, இயேசுவே நிரந்தரமானவர். நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காக ஆயத்தமாவோம்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. ஏசாயா 54:2. விடுவிக்கப்பட்டும் விடுதலையை மனதளவில் கூட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ரஷ்ய நாட்டு கரடியை பற்றி ஒரு செய்தி தொகுப்பு வெளியாகியிருந்தது. ரஷ்யாவில் ஏற்பட்ட ஒரு காட்டு தீ பல ஏக்கர் பரப்பளவில் பரவியிருந்த ஒரு காட்டை எரித்து சாம்பலாக்கியது. அங்கிருந்த காட்டு விலங்குகள் அனைத்தும் எரிந்து போயின. காட்டு தீக்கு தப்பி ஒரு சிலர் லாரியிலே பயணித்துக் கொண்டிருந்தனர். அவர்கள் தாயை பறிகொடுத்த ஒரு கரடி குட்டியை கண்டனர். அவர்கள் அந்த கரடி குட்டியை எடுத்து கொண்டு வந்தனர். அந்த கரடி குட்டி பசியால் வாடியது. ஒருவர் அந்த கரடி குட்டிக்கு ஒரு பால் பாட்டில் வாங்கி அதில் பால் அடைத்து குடிக்க கொடுத்தார். புதிய சூழ்நிலைக்கு தக்க தன்னை அது மாற்றிக்கொண்டது. நாட்கள் செல்ல செல்ல கரடி பெரிதாக வளர்ந்தது. அதற்கு மேலும் அதை வீட்டில் வைத்து பராமரிக்க முடியவில்லை. 10x8 என்ற அளவில் இரும்பு கம்பிகள் பொருத்தப்பட்ட ஒரு மரக்கூண்டை ஒரு மனிதன் வைத்திருந்தான். அவன் தான் அந்த கரடியை வளர்த்துக் கொள்வதாக கூறி அதை வாங்கிச் சென்றான். அந்த கரடி குட்டி அந்த கூண்டுக்குள் வேகமாக இங்கும் அங்குமாக ஓடித்திரி அதை பார்க்க கூட்டம் அலை மோதியது. எனவே அவன் பார்வையாளர்களிடம் கட்டணம் வசூல் பண்ணினான். அவர்கள் அந்த கரடியை கூர்மையான பொருட்களை கொண்டு எரிந்தும் சிகரெட் வைத்து சுட்டும் அதை துன்புறுத்தினர். கரடி வெறுப்பை காண்பித்தது. தன்னை பாதுகாத்துக் கொள்ள அந்த குண்டுக்குள் இங்கும் அங்குமாக 10x8 என்ற அளவில் ஓடி திரிந்தது. ஒரு நாள் ஜெர்மனியில் இருந்து வந்த ஒரு பணக்கார வியாபாரி அந்த கரடியின் மேல் பரிதாபம் கொண்டார். அவர் அதை விலை கொடுத்து வாங்கி ஜெர்மனிக்கு அந்த கூண்டோடு கரடியை ஒரு வாகனத்திலே ஏற்றி எடுத்து சென்றார். அங்கிருந்த ஒரு மிருக காட்சி சாலைக்கு அதை இலவசமாக கொடுத்து விட்டார். அங்கு அந்த கரடி நன்றாக பராமரிக்கப்பட்டது. நல்ல உணவு வழங்கப்பட்டது. இந்த கரடிக்கென்று ஒரு இடமும் ஒதுக்கப்பட்டது. அதை சுற்றிலும் பாதுகாப்பு வேலி அமைக்கப்பட்டது. அந்த கரடி பல வருடங்களாக 10x8 என்ற அளவுடைய அந்த கூண்டுக்குள்ளேயே அடைக்கப்பட்டிருந்ததால் மிகவும் விசாலமான இடத்தில் திறந்துவிடப்பட்ட போதிலும் அது சுதந்திரமாக சுற்றித் திரியாமல் கூண்டுக்குள் இருந்ததைப் போலவே முதலில் முன்னும் பின்னும் 8 நடந்தது, பின்பு 10 நடந்தது. அந்த கரடிக்கு கூண்டுக்குள் இருந்த மனநிலையை விட்டு வெளியே வர முடியவில்லை. அதன் பின்பு அந்த கரடி அலாஸ்காவில் இருந்த ஒரு காட்டிற்குள் இறக்கிவிடப்பட்டது. அதை கண்காணிக்க கண்காணிப்பு கேமராக்கள் காட்டில் இருந்த மரங்களிலே பொருத்தி வைக்கப்பட்டன. விசாலமான காட்டுக்கு சென்றும் 10 முன்னும் 8 பின்னுமாக அந்த கரடி நடந்து கொண்டிருந்தது. அந்த கரடி விசாலமான காட்டுக்குள் சென்றும் தன்னை ஒருபோதும் மாற்றிக்கொள்ளவே இல்லை. அது இப்போது கூண்டுக்குள் இல்லை, ஆனால் மனதளவில் நிரந்தரமாக அது கட்டப்பட்டு விட்டது. பிரியமானவர்களே, இது ஒரு கரடியின் கதை மட்டுமல்ல, அநேக மனிதர்களின் கதையும் இதுதான். ஒரு காலத்தில் பலரால் உதாசீனப்படுத்தப்பட்டு, துஷ்பிரயோகம் பண்ணப்பட்டு, இழிவாக அற்பமாக எண்ணப்பட்டதால் உண்டான மனநிலை அநேகருக்குள் இன்றும் நிரந்தரமாக தங்கிவிட்டது. அந்த சூழ்நிலையில் இருந்து வெளியே வந்தும் அவர்கள் பழைய மனநிலையை மறப்பதே இல்லை, அதிலேயே வாழ்வார்கள். தேவனால் உலகமெங்கும் பயன்படுத்தப்படும் பாத்திரமாக சகோதரி ஜாய்ஸ் மேயர் விளங்கி வருகிறார்கள். தன் சொந்த தகப்பனால் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டவர் அவர். மனதளவில் மிகவும் பாதிக்கப்பட்டு தான் இனிமேலும் வாழ தகுதியற்றவள் என்ற முடிவுக்கு வந்துவிட்டார். ஆனால் தேவன் அவருடைய சூழ்நிலையை மாற்றினார். தேவனுக்கு அவர்கள் தன் வாழ்வில் இடம் கொடுத்ததால் பழைய தோல்வி மாறியது. குற்ற மனசாட்சி நீங்கியது. தன்னை போல துஷ்பிரயோகம் செய்யப்பட்டு விடுதலை இல்லாமல் இருக்கும் பெண்களை விடுவிக்கும்படி தேவன் அவர்களுக்கு ஒரு மகத்தான ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். இன்று அவர்கள் லட்சக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமாக விளங்குகிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, நீங்களும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் பலரால் உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த மனநிலையிலேயே நீங்கள் தொடர்ந்து வாழ அவசியமில்லை. தேவன் உங்களுக்கு ஒரு விசாலமான ஆசீர்வாதமான வாழ்க்கையை தர ஆயத்தமாயிருக்கிறார். ஆனால் நீங்கள் அதை தடை செய்யாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பழையதை மறந்து தேவன் தரும் புதிய ஆசீர்வாதங்களுக்கு உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். மனதளவில் உங்களை தயார் செய்ய வேண்டும். கடந்த கால கசப்புகளையும் தோல்விகளையும் யோசிக்காமல் தேவன் உங்களுக்கு தரும் புதிய கிருபைகளாலும் புதிய வார்த்தைகளாலும் உங்கள் மனதை நிரப்புங்கள். தேவன் தரும் புதிய மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்களும் சீக்கிரம் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவீர்கள்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
2: எண்ணாகமும் 11:15 வசனத்தை வாசித்து நாம் தியானத்துக்குள்ளே கடந்து செல்வோமாக. உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்தது ஆனால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுது என்னை கொன்று போடும் என்று வேண்டிக் கொண்டான். அதனால இங்க மோசேனுடைய ஒரு ஜபத்தை நாம் பார்க்கிறோம். என்ன ஜபம் பண்ணுறான்? உபத்திரத்தை நான் காணாதபடிக்கு என்னை கொன்று போடும். அப்போ உபத்திரம் என்னது மிக பயங்கரமான ஒரு காரியம். அந்த உபத்திரம் யாருக்கும் வரக்கூடாது, பர்சனல் வாழ்க்கையும் வரக்கூடாது, நம்ம ஜனங்களுக்கும் வரக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு உபத்திரத்தை நாம் பார்க்கும்போது நம்மளுக்கு மனசெல்லாம் உண்மையிலே பதறும். இன்றைக்கி நாடே கொந்தளித்து பதறி கொண்டிருக்கிறது. ஏன் அப்படின்னாக்கா அந்த மணிப்பூரில் நடந்த உபத்திரம் பாருங்கள். மனிதாபிமானமே இல்லாதபடிக்கு அவர்கள் 2 பெண்களை நிர்வாணப்படுத்தி அவங்க என்ன செஞ்சாங்க, பலாத்காரம் பண்ணி அந்த காரியத்தை அவர்கள் பண்ணி அரங்கேற்றம் பண்ணியிருப்பது, அதிலையும் போலீஸ்காரர்கள் மத்தியிலே அவர்கள் கண்களுக்கு முன்பாக அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகள் பேட்டி கொடுத்தாங்களாம். 40 போலீஸ்காரங்க இருந்தாங்க, ஒன்றுமே செய்யலைன்னு உள்ளார அந்த உபத்திரத்தை என்னால் பார்க்க முடியாது. நான் அந்த சீனை பார்த்தாலே கண்ணை எனக்கு அழுக வந்துடும். அப்படிப்பட்ட உபத்திரத்தை காணாதபடிக்கு ஆண்டவர் நம்ம என்ன செய்யணும், காப்பாற்றணும், அவ்வளோதான். ஏன்னா இந்த காலத்தில் இப்படிப்பட்ட உபத்திரங்கள் வரும் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. இப்படிப்பட்ட கடைசி காலத்தில் உபத்திரங்கள் உண்டு, அதை நம்ம பார்த்து தான் ஆகணும். ஆனாலும் நம்ம ஜெபிக்கும் பொழுது, அன்பாலே நம்ம ஜெபிக்கும் போது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வரக்கூடிய உபத்திரத்திலிருந்தும் பொதுவாய் வரக்கூடிய உபத்திரத்திலிருந்தும் நாம் என்ன செய்யலாமா, தப்பிவிக்க முடியும். ஆண்டவரால் ஆண்டவர் நினைச்சா அன்பாலே அந்த உபத்திரத்தின் நாள் கடைசியில் வரும்போது ஆண்டவர் சொல்கிறார், என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தம் இது என்ன செய்யப்படும், சில நாட்களுக்குள்ளே அது முடியறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுவேன், நீங்கள் ஜெபிங்கன்றார். ஆனால் நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அது மோசே அங்கே அப்பயே கற்றுக் கொடுத்துட்டார். இஸ்ரவேல் மக்கள் உபத்திரப்படுவதை அவரால் பார்க்க முடியல. முடியாததுனால்தான் என்னை சாகடிச்சிரு அப்படின்றார், என்னை கொன்று போடும் என்று வேண்டிக் கொள்கிறார். அவர் ஜீவனே விடுறதுக்கு ரெடியாக இருக்கிறார் அந்த உபத்திரத்தை பார்க்க முடியாதபடிக்கு. அதனாலே சில சமயத்தில் நம்ம உபத்திரத்தை பார்த்து பயப்படுகிறோம். நம்ம பர்சனலாக இப்போ வந்து நம்ம ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் நம்ம பார்த்தோம்னா அநேகருக்கு உபத்திரம் வரும், பிரச்சனைகள். உபத்திரம் என்றால் பிரச்சனைகள், பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், இப்படி பல விதத்தில் அதை உருவெடுக்கும். அப்போ அந்த உபத்திரத்தை பார்த்து நம்ம என்ன செய்யணும்னா பயப்படுகிறோம். இன்னொரு விதத்தில் ஆண்டவர் வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுது, உபத்திரத்தை பார்த்து நீ இன்னும் பயப்படாத. உபத்திரத்தை பார்த்து என்ன செய்யாத, பயப்படாத. ஐயோ உபத்திரம் வருதே, உபத்திரம் வரப்போதே, அல்லது உபத்திரம் நமக்கு வந்துருச்சே அப்படின்ற கொடுத்து நீ பயப்படாத. ஏன்னா வரும்னு ஆண்டவர் சொல்கிறார். உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு, உபத்திரம் உண்டு. அடுத்த வார்த்தை நம்ம கவனிக்க தவறி விடுகிறோம், என்னென்ன, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். அடுத்தது என்ன சொல்கிறாரு, நான் உலகத்தை ஜெயித்தேன்றார். என்னத்தை ஜெயித்தாரா, ஃபஸ்ட்டு சொல்கிறாரு உங்களுக்கு உபத்திரம் உண்டுப்பான்றார். உபத்திரத்தை பற்றி அவர் என்ன சொன்னார், தீர்க்க தரிசனமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, உனக்கு உபத்திரம் உண்டு, என் பிள்ளைங்களாக இருந்தால் உனக்கு உபத்திரம் உண்டு. ஆனாலும் நீ உபத்திரத்தை பார்த்து என்ன செய்யாத, பயப்படாத, சோர்ந்து போகாத, திடன் கொள் அப்படின்றார். எப்போ திடன் கொள்ளுன்னு யாரை சொல்லுவோம், சோர்ந்து போகிறவனையும் ரொம்ப கவலைப்பட்டு உபத்திரத்தை பார்த்து கலங்கி நிற்கிறவனையும் தான் சோர்ந்து போகாத, திடன் கொள்ப்பா, பரவாயில்ல, தேத்திக்கோ அப்படின்னே சொல்லுவாங்க. அப்போ திடன் கொள்ளு என்று ஆண்டவர் சொல்லும்போது அவர் சொல்லிட்டு என்னன்னு சொல்கிறாருன்னா, நான் உலகத்தை ஜெயித்தேன்றார். அப்போ அந்த உபத்திரத்தின் வாயில் என்ன ஆண்டவர் ஒப்பு கொடுத்து, அந்த உபத்திரத்தின் மத்தியில் நான் வாழ்ந்து நான் உலகத்தை ஜெயித்து காட்டினதை போல நீங்களும் என்ன செய்யலாம், என்ன பின்பற்றும் போது ஜெயித்து காட்டலாம். அன்பாலே அந்த உபத்திரத்தை எப்படி நம்ம ஜெயிக்கிறது அப்படின்னு தான் தெரியாமல் நம்ம அதை காண முடியாதபடிக்கு, சகிக்க முடியாதபடிக்கு எனக்கு வேண்டாம் இந்த உபத்திரம்னு சொல்கிறோம். ஆனால் உபத்திரப்பட்டவர்களை நாம் பார்க்கும்போது அவங்கெல்லாம் தாவீதை பார்க்குறேன், தாவீதுக்கு வந்த உபத்திரத்தை போல் நமக்கெல்லாம் வந்துச்சான்னாக்கா நான் கொஞ்சம் யோசிக்கணும். தாவீது பெத்த பிள்ளைய என்ன செஞ்சான், தோற்று தோற்று அடித்தான் கொல்றதுக்கு.
3: அதில் மாமனார் சவுல் வந்து அவருக்கு என்னது மாமனார் சொந்த மகளை கொடுத்துருக்கிறார் மாப்பிள்ளைக்கு, ஆனாலும் கொல்றதுக்கு என்ன செஞ்சார், திட்டம் போட்டு அவனை தொத்தி தொத்தி அடித்தார். அவ்வளோ உபத்திரங்கள் அவனுக்கு வந்தது. ஆனால் அந்த தாவீதுக்கு அவ்வளோ உபத்திரங்கள் வந்த போதிலும் அவர் ஒன்று சொல்கிறார், எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வசனம் அது என் வாழ்க்கையில், நான் எப்பயுமே அதை நினச்சி பார்ப்பேன், தியானிப்பேன். 119வது சங்கீதம் 71வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். இந்த மோசே என்ன சொல்கிறாரு, இந்த உபத்திரத்தை காணாதபடிக்கு என்னை கொண்டு போடுன்றாரு. அவர் லெவல் அவள்தான். ஆனால் தாவீது லெவல் என்னன்னா, உபத்திரத்து மேலே உபத்திரத்தை பார்த்து பார்த்து அவருக்கு பழகி போனதுனால இந்த உபத்திரம் வந்தது என்னன்னு சொல்கிறாரு, நல்லதுன்னு சொல்கிறார். இன்றைக்கி புதிய ஏற்பாட்டு காலத்து பக்தர்களாக இருக்கிற நாம் உபத்திரம் வராமல் இருக்கிறது ஜெபிக்கிறது நல்லது. கண்டிப்பாக மோசே போல் இந்த உபத்திரத்தை நான் பார்க்கக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபிக்கணும் கண்டிப்பாக. அதுக்காக தான் இந்த ஜெபத்தை நமக்கு கற்றுத்தரேன். ஆனால் அதே சமயத்தில் தாவீதினுடைய காரியம் என்னது, இந்த உபத்திரம் வந்தது நல்லதுன்னு ஜெபிக்கிறார். என்னன்னு சொல்கிறாரு, தாவீது ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்னாக்கா அதில் ஒரு சத்தியம் இருக்குது மறைபொருள். இந்த அந்த சத்தியத்தை நான் கற்றுக்கிட்டேன் ஆண்டவரே. இந்த சத்தியத்தை இப்போ ஒரு ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கோ ஒரு தேசத்துக்கோ ஒரு உபத்திரத்தை ஆண்டவர் அனுமதிக்கிறாருன்னா கொஞ்சம் யோசிக்கணும். ஏன் உபத்திரம் வருது, உபத்திரத்தின் வாயிலாக தான் நான் உன்னை தெரிந்து கொண்டேன்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். என்னதான் இப்போ பொண்ணை புடமிடுறதுக்கு என்ன செய்வாங்கன்னாக்கா அக்னியில் போடுவாங்க, நல்லா பழுக்க காய்ச்சுவாங்க. அந்த பொண்ணு வந்து என்ன செய்யும், பொண்ணுன்னா பவுனு அந்த தங்கம், தங்கத்தை போட்டு நல்லா காய்ச்சுவாங்க. காய்ச்சினா அது என்ன ஆகும், நல்லா உருகி அழுக்கு தனியாக சுத்த தங்கம் தனியாக பிரியும். அப்போ அதை அந்த நெருப்பில் போட்டு நல்லா காய்ச்சினாதான் அந்த பிரியும், அந்த அழுக்கு வந்து அதை விட்டு பிரியும், இல்லைன்னா பிரியாது. அதே போல் வெள்ளியை வந்து சுத்தமாக்கணும்னா அதை என்ன செய்வாங்க, குகையில் போட்டுருவாங்க, அந்த நெருப்பு குகையில் போட்டு அதே போல் சுத்த வெள்ளி தனியாக வரும், அழுக்கு தனியாக வந்துடும். அப்போ ஒரு ப்ராசஸ், ஒரு சுத்திகரிப்பதற்கு ஒரு ப்ராசஸ் ஆண்டவர் நியமிச்சுக்கிறார். எப்படி தங்கத்தை சுத்திகரிக்கணும், வெள்ளியை எப்படி சுத்திகரிக்கணும், அதேபோல் மனுஷனை எப்படி சுத்திகரிக்கணும் அப்படின்னாக்கா மனுஷனை சுத்திகரிக்கக்கூடிய ப்ராசஸ் தான் உபத்திரம். மனுஷனை சுத்திகரிக்க ப்ராசஸ் தான் இந்த உபத்திரம். இந்த உபத்திரத்தின் மூலம்தான் ஒன்றை நான் தெரிஞ்சுக்கிட்டேன்டார். இந்த உபத்திரத்தில் நீ வந்து எப்படி இருக்கிற, உன்னை வந்து ஒப்பு கொடுக்குறியா உபத்திரத்துக்கு, நீ சுத்திகரிக்கப்பட ஒப்பு கொடுக்குறியா இல்லை எதிர்த்து நிற்கிறியா உபத்திரத்தில், இன்னும் மேலும் உபத்திரத்துக்கு ஏதுவான ஒரு செயலை செய்கிறியான்றதை பார்க்குற. அதனால தான் இங்கே பாருங்கள் அன்பாவிலே, இந்த உபத்திரம் வரும்போது முறுமுறுக்கிற ஜனங்கள் தான் சங்காரமானார்கள். யார் சங்காரமானாங்க, முறுமுறுக்கிற ஜனங்கள். அதை வரவேற்கிற ஜனங்கள் சங்காரமாகவில்லை. யாரெல்லாம் உபத்திரத்தை பார்த்து முறுமுறுக்கிறாங்களோ அவங்க தான் சங்காரமானாங்க. அதனால தான் மோசே என்னால் காண முடியல அப்படின்னு சொன்னார். ஆனால் தாவீது அப்படி இல்லை, உபத்திரத்தை வரவேற்க கற்றுக்கொண்டார். அதனால தான் அவர் என்ன செஞ்சார், ஜெயிச்சு காட்டினார். இன்றைக்கி நாம் எப்படி இருக்க போகிறோம், நம்முடைய மனநிலை எப்படி இருக்குது, உபத்திரத்தை கண்டு ஆண்டவரை முறுமுறுக்கிற ஒரு பக்தனாக இருக்க போறியா, இல்லை உபத்திரத்தையும் வேதனையும் கண்டு, ஏன்னா அது நம்முடைய சுத்திகரிப்புக்காக உண்டான ப்ராசஸ். அதனால தான் அவன் யோபு வந்து அவன் சோத்திரம் பண்ணான், தாவீது வந்து வரவேற்றான், யோபு என்ன செஞ்சார், யோபுக்கு வந்த உபத்திரத்தை பார்த்து அவர் என்ன செஞ்சார், சோத்திரம் பண்ணி துதிச்சான் ஆண்டவரை. மனைவிட்ட சொன்னான், ஆண்டவர் கையில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா, கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்து கொடுத்தார் கர்த்தருக்கு சோத்திரம் சொல்லி போடி அப்படின்னான். அப்போ அன்பான் இல்லையே, ஒவ்வொருத்தங்க டிசைன் டிசைனாக என்ன செஞ்சாங்க, உபத்திரத்தை வரவேற்றாங்க. அப்போ நாம் எதை கற்றுக்கணும், நம்ம என்னத்தை கற்றுக்க போகிறோம், அதுதான் இன்றைக்கி நம்ம இந்த உபத்திரத்தை பார்த்துட்டு சில பேர் தாங்க முடியாமல் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. என்ன பண்ணிக்கிறாங்க, இன்றைக்கி நிறைய பேர் இன்றைக்கி பேப்பரில் நான் படிச்சிருக்கிறேன், அவங்களுக்கு வயிற்று வலி தாங்க முடியாமல் ஒரு வயதானவர் என்ன செய்வார், முதியவர் சேர்த்துப்பட்டார் அப்படின்வாங்க. இல்லை கடன் பிரச்சனைன்ற உபத்திரம் தாங்காமல் குடும்பமாக என்ன செய்யாங்க, சேர்த்து போகிறாங்க. உண்மையிலே என் வீட்டுக்கு 3வது வீட்டுக்காரு பேங்கில் வந்து நல்லா அப்ரைசர் வேலை பண்ணிகிட்டு இருந்தார், நல்லா இருந்தார், நல்ல நகை வேலை செய்கிற அவர் குடும்பம் நல்லா சந்தோஷமாக போயிட்டு இருந்தது. திடீர்னு அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நான் பார்த்தேன், பிள்ளைங்கள்லாம் பெருசாகிச்சிங்க, இவங்க லக்ஸுரிஸாக வாழ ஆரம்பித்தாங்க. சாதாரணமாக சிம்பிளாக வாழ்ந்துருந்தவங்க திடீர்னு ஆடம்பரமாக வாழ ஆரம்பித்தாங்க. எங்கே பார்த்தாலும் டூர் போனாங்க, கார் வாங்கினாங்க, அது இதுன்னு என்னென்னவோ செஞ்சார். நாங்களாம் உண்மையிலே ஆச்சரியப்பட்டேன், இவர் என்ன சாதாரணமாக ஒரு அப்ரைசராக இருக்கிற திடீர்னு இவருடைய வாழ்க்கை மாற்றமாக இருக்குது அப்படின்னு நான்லாம் கொஞ்சம் டவுட் பட்டேன். அம்மாலே கொஞ்சம் நாளைக்கு பிறகு தெரியுது, அந்த பேங்க்கில் இருந்து நகைகள்லாம் லாக்கரில் இருந்த நகையெல்லாம் அவர் என்ன செஞ்சார், எடுத்து அந்த நகையெல்லாம் இவர் என்ன செஞ்சார், விற்று உபயோகப்படுத்திட்டு இருக்கிறாரு. அந்த லாக்கரில் கல்லையும் மண்ணையும் பொட்டலம் கட்டி வச்சுக்கிறார். இது நடந்தது எங்கள் ஊர் பண்ருட்டி இந்தியன் பேங்க்கில் நடந்தது. அப்புறம் ஆடிட்டர் வரும்போது பார்த்தாக்கா, இவர் ஆடிட்டர் வரும்போது லாக்கரை திறந்து என்ன செய்வாங்க பார்ப்பாங்களா இல்லையா, எவ்வளோ நகை இருக்குது, எவ்வளோ அடமானத்தில் நகை இருக்குதுன்னு செக்கிங் பண்ணுவோம். அதுதான் ஆடிட்டர் வேலை. அப்போ எல்லாமே அங்கே கல் தான் இருக்குது, அந்த பொட்டலத்தில் என்ன இருக்குது, இவர் என்ன செஞ்சார் அந்த நகையெல்லாம் எடுத்து செலவு பண்ணிட்டார், ஷோக்காக இவர் இது பண்ணிட்டார். அப்போ இவருக்கு பதட்டம் வந்துபிச்சு, இவர் என்ன செஞ்சார், ஃபேமிலியை கூப்பிட்டுக்கிட்டாரு, கூப்பிட்டு கோயிலுக்கு போகலான்னு சொல்லி அப்படியே கோயிலுக்கு போயிட்டு கும்பகோணத்தில் லாஜில் குரூமு போட்டு அத்தனை பேர் குடும்பமாக பாயசம் சாப்பிட்டு செத்துக்கிட்டான். அன்பாலே இன்றைக்கி அந்த உபத்திரத்தை அவரால் என்ன செய்ய முடியல, அவருடைய ஆடம்பர வாழ்க்கை அவரை உபத்திரத்துக்குள்ளாக தள்ளியது. இப்போ ஆண்டவர் கேட்பாரா கேட்கமா, ஊடாமுட்டு நகையெல்லாம் எடுத்துருந்தாக்க என்ன ஆகும், இப்போ பிசாசு என்ன செய்யுது அவரை அந்த உபத்திரத்தில் உண்மையாக இருக்க தெரியல. உபத்திரத்தில் ஒன்று ஆண்டவரை திட்டம், இல்லை நம்ம மேலே நம்ம சாடிக்கிட்டு, இல்லை தான் அடுத்தவங்களை சாடிக்கிட்டு நம்ம எதாவது வீணாக போயிடும். அன்பாவில்லே இந்த காலத்தில் உபத்திரம் வரும்போது அதுக்கு தான் திஷ்டாந்தகமாக வேதத்தில் இதெல்லாம் எழுதப்பட்டிருக்குது. நம்ம அதெல்லாம் கற்றுக்கணுன்னு தான் இந்த உபத்திர காலத்தில் மக்கள் என்ன செஞ்சாங்க, உபத்திர காலத்தில் பரிசுத்தவான்கள் எப்படியாக ஜெபித்தாங்க, உபத்திரத்தை எப்படியாக. அதனால தான் ஆண்டவர் அழகாக சொன்னார், உபத்திரம் உண்டு, நீ திடன்கொள், நான் உலகத்தை ஜெயித்த மாதிரி நீனும் ஜெயிப்ப முடியும் அப்படின்றார். அப்போ ஆண்டவரை ஃபாலோ பண்ணும்பொழுது, இப்போ இயேசு கிறிஸ்துக்கிட்ட நான் கற்றுக்கிட்டது அதுதான், இயேசு கிறிஸ்துக்கு உபத்திரத்தை கொடுத்தான் பிசாசை. இந்த 40 நாள் அவர் உபவாசம் வந்துட்டு அவர் வரும்போது மத்திய நாளில் இருக்கும், மத்திய நாளில் பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் 3 விதத்தில் அவருக்கு உபத்திரத்தை கொடுத்தான். பசியை கொடுத்து உபத்திரத்தை கொடுத்தான், அவருக்கு வந்து ஆண்டுடைய வார்த்தையை வச்சு உபத்திரத்தை கொடுத்தான், இப்படி தாழை விழுந்து என்னை வணங்குன்னு உபத்திரத்தை கொடுத்தான், இப்படி பல டார்ச்சர் கொடுத்தான் பிசாசு. ஆனால் இவர் எல்லாத்தையுமே அவர் ஜெயித்தார். எப்படி ஜெயித்தார் அந்த பிசாசுகள் அப்படின்னா, இவர் வசனத்தை வச்சு தான் ஜெயித்தார். ஆனால் அந்த வசனத்தை வச்சு அவன் மடக்கிறான், நீ என்ன போய் குதிச்சுப்பார், உன்னுடைய பிதா உன்னை கையில் ஏந்திராரா பார்ப்போம், நீ இந்த உப்பரிலேருந்து குதி பார்ப்போம் அப்படின்னு. அப்போ அதே வசனத்தை அவனும் சொல்கிறான், சாத்தானும் சொல்கிறான், இன்றைக்கி இப்படி தாங்க உபத்திரத்தை கொண்டு வருவான் சாத்தா. நண்பாவிலே நம்ம இன்றைக்கி வசனம் மட்டும் தெரியலன்னா நம்ம ஜெயிக்கவே முடியாது. ஏசாண்டவர் வந்து மாம்ச பிரகாரமான வந்த உபத்திரத்தையும், உலக பிரகாரமான வந்த உபத்திரத்தையும், ஆவிக்குரிய பிரகாரமான வந்த உபத்திரத்தையும் அவர் வசனத்தை வச்சு தான் டாலரேட் பண்ணார். 3 விதமான உபத்திரமாக நான் அது ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பார்த்தேன். ஒன்று மாமிச பிரகாரமான உபத்திரம். இன்றைக்கி அநேக வாலிபர்களுக்கு, அநேக இன்றைக்கி இக்காலத்து வயோதிபர்களுக்கும் சரி எல்லாருக்கும் சரி மாம்சமான உபத்திரங்கள் அதிகமாக வருகிறது. இன்றைக்கி செல்ஃபோனு அதுலேயும் வந்த பிறகு இன்றைக்கி நிறையா குடும்பங்கள் இன்றைக்கி கொலையிலும் தற்கொலையிலும் இன்றைக்கி அக்யூஸ்டாகவும் மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா மாமிச பிரகாரமான செல்ஃபோன் அது அவங்கள என்ன செய்யுது, தவறான காரியத்தை தூண்டுகிறது. ஆண்டவர் அதை எப்படி ஜெயித்தாருன்னு நீ அவரை கொஞ்சம் உத்து பார்த்துன்னு வச்சுக்கியன், நீ நானும் ஜெயிப்போம். ஏசாண்டவரை ஃபாலோ பண்ணுற நாம் ஏசாண்டவர் எப்படி ஜெயித்தார் அப்படின்னு நம்ம ஜெயிக்கலாம். உண்மையிலே இதை சொல்லும்போது ஒரு ஊழியக்காரருடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவத்தை அவர் அந்த அவருடைய புத்தகத்தில் எழுதியிருந்தார். அவர் மீட்டிங் முடிச்சுட்டு வரும்போது ஒரு பொண்ணு அப்படி கிராஸ் ஆகி போனோடனே ஆண்டவர் சொன்னார், அந்த பொண்ணை அவருடைய இருதயத்தை எனக்கு கொடுக்க சொல்லு, அவருடைய இருதயத்தை எனக்கு கொடுக்க சொல்லுன்னு சொன்னாராம். அவர் அந்த பொண்ணை கூப்பிட்டு அந்த கூட்டத்திலே சொல்கிறாரு, ஏப்பா ஆண்டவர் உன் இருதயத்தை எனக்கு கொடுன்னு சொல்கிறாரு, கொடுத்துருமா அப்படின்னோடனே இந்த பொண்ணு அந்த ஊழியக்கார்ட்ட பதில் என்ன தெரியுமா சொன்னால், அங்கிள் டூ லேட் அங்கிள், ஆண்டவருக்கு டூ லேட் சொல்லுங்கன்னா. யாருக்கு என்னம்மா சொல்கிறேன், எனக்கு ஒரே ஒரு இருதயம் தான் ஆண்டவர் கொடுத்துருக்குறாரு, அதை நான் ஏற்கனவே என்னுடைய பாய் ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டேன், ஆண்டவர் டூ லேட் சொல்லுங்கள் அப்படின்னு. இவர் அப்படியே மனசு கஷ்டமாயிடுச்சு, போயிட்டாவே உடனே டூ லேட் நிற்கிட்டு நிற்கலை. ஆனால் கடைசியில் போகும்போது அவள் காரில் போகும்போது அந்த பாய் ஃப்ரெண்டுன்னு ஃபோன் வருது, டார்லிங் நான் என்னை மறந்துடு, எங்கள் வீட்டில் ரொம்ப அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அந்த லவ் முறிஞ்சு போச்சு. அவ்வளோதான், இவள் போன காரு இவ என்ன செஞ்சா, காரை ஆக்சிடெண்ட்டுக்குள்ளாக விபத்துக்குள்ளாக செலுத்தி இவ இறந்து போனான். அன்பாலே அந்த விபத்தெடுத்து அவளால் தாங்க முடியல, அவளை தற்கொலைக்கு நேராக பிசாசு கொண்டு போகுது. அப்போ மாமிச பிரகாரமான உபத்திரங்கள் வரும்பொழுது, இல்லை ஆவிக்குரிய உபத்திரங்கள் வரும்போது, அல்லது உலக பிரகாரமான உபத்திரங்கள் உனக்கு எனக்கும் வரும்போது, அதை ஏசாண்டர் எப்படி அதை ஜெயித்தாரோ அதே பாணியில் நாம் என்ன செய்யணும், ஜெயிக்க கட்ட. அவர் எப்படி ஒரே பாணியில் தான் ஜெயித்தார், வசனத்தை வச்சு தான் ஜெயித்தார். இன்றைக்கி அதுதான் வசனத்தை அறிவீர்கள், வசனம் உங்களை விடுதலையாக்கும். அன்பாலே இந்த உபத்திரம் வந்தது நல்லதுன்னு சொன்னார், உபத்திரம் வந்தது நல்லது பிரமாணத்தை கற்றுக்கொண்டார். இன்றைக்கி நாம் எதை கற்றுக்கொண்டிருக்கிறோம் கொஞ்சம் ஒப்பு கொடுப்போம். இந்த உபத்திரத்தை காணாதபடிக்கு, அதுவும் கடைசி காலத்தில் உபத்திரத்தை காணாதபடிக்கு நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரால் எடுத்துக்கொள்ளப்படணும். அதுதான் இன்றைக்கி நம்ம ஜெபிக்கிற ஒரு ஜபமாக இருக்கணும். அந்த உபத்திர காலத்தில் நம்ம நிச்சயமாக வாழவே முடியாது. அதனால் அந்த காலங்களே நான் பார்க்கக்கூடாது ஆண்டவரே, அதுக்குள்ளேயே உம்முடைய வருகை வந்து என்ன, என்னையும் எங்கள் சபையாரையும் எட்டுக்கணும்னு நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாக அது உபத்திரத்திலிருந்து நம்மளை தப்பு வைப்பாராக. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காய் நன்றி. மோசே உபத்திரத்தை காணாதபடிக்கு ஜெபித்தான் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே தாவீது உபத்திரத்தை வரவேற்று ஜெபித்தான் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே நாங்களோ ஆண்டவரே இந்த உபத்திரத்தின் கடைசி காலத்தில் இருக்கிறோம். அந்த உபத்திரம் என்னுடைய வாழ்க்கையில், எங்களுடைய வாழ்க்கையில், எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணாதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் உம்முடைய ஆண்டவரே ரகசிய வருகளை எடுத்துக்கொள்ளப்பட என்னை எங்களையும் தகுதிப்படுத்தும். அப்படியே செய்ய போகிறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன் ஜீவனில் தகப்பனே. ஆமென். காட் பிளெஸ்.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. புலம்பலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 37வது வசனம். ஆண்டவர் கட்டளையிடாதிருக்க காரியம் சம்பவிக்கும் என்று சொல்லுகிறவன் யார்? கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எந்த ஒரு காரியம் வாய்க்கப்பட வேண்டுமானாலும் நடக்க வேண்டுமானாலும் தேவன் கட்டளையிட வேண்டும். தேவனுடைய சிங்காசனம் என்பது எல்லா வல்லமைகளை விடவும் மேலானது, உயர்ந்தது. எசையாறிலே எசையா கண்ட காட்சி அதுதான். உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே கர்த்தர் வீற்றிருப்பதை அவன் பார்க்கிறான். இந்த பூமியிலே நடக்கிற, சம்பவிக்கிற அல்லது வாய்க்கப்பட வேண்டிய எந்த ஒரு காரியமும் சரியாகி வாய்க்கப்பட வேண்டுமானால் தேவன் கட்டளையிட வேண்டும். அவர் கட்டளையிட இல்லாதவைகள் சிருஷ்டிக்கப்படும். அவர் கட்டளையிட நிற்கும். வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லுகிறவர். ஆண்டவர் ஒன்றை சொன்னால் அது ஆகும். அவர் கட்டளையிட நிற்கும். இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, வேலைக்காரருடைய கண்கள் தங்கள் எஜமான்களின் கையையும் வேலைக்காரியின் கண்கள் தங்கள் எஜமாட்டியின் கையையும் நோக்கி இருக்குமா போல. நமக்காய் கட்டளையிடுகிற, நமக்காய் யாவையும் செய்து முடிக்க போகிற உன்னதமான தேவனை நம்முடைய கண்கள் நோக்கி இருக்கும் போது எந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில வாய்க்கப்பட வேண்டுமோ அந்த காரியத்துக்கான கட்டளையை நமக்காக கர்த்தர் வெளிப்படுத்துவார். எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்ட செய்தியை நெகேமியா கேள்விப்பட்டு மிகவும் துக்கித்து அழுது உபவாசித்தான். ஆண்டவருடைய திரு சமூகத்திலே தன்னை தாழ்த்தி தன் பாவங்கள், தன் ஜனத்தின் பாவங்களை அறிக்கை செய்து ஆண்டவருடைய இரக்கத்துக்காக தேவனை நோக்கி கெஞ்சுகிறான். 2வது அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அவன் ராஜா சமூகத்துல போய் நிற்கும் போது ராஜா கண்ணில் தயை கிடைக்கிறதை பார்க்க முடியும். அவன் கேட்டது அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அவன் தன்மேல் கர்த்தருடைய கரம் இருப்பதை அறிகிறான், உணர்கிறான். இப்பொழுது அவனுக்கு விரோதமாய் எழும்பின சன்பலாத், தொபியா இவர்களிடத்திலே சொல்லுகிறான், பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கை கூடி வர பண்ணுவார் என்று. அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். நாங்கள் செய்யறதுனால காரியம் வாய்க்கும் என்று சொல்லவில்லை. பரலோகத்தின் தேவனானவர் காரியத்தை எங்களுக்கு கை கூடி வர பண்ணுவார். நாம் என்ன செய்தாலும் என்ன முயற்சித்தாலும் கர்த்தர் கட்டளையிட்டால் மாத்திரமே அவைகள் சம்பவிக்கும். எனவேதான் அப்போஸ்தலன் ஆகிய பவுல் சொல்லுகிறார், நான் நட்டேன் போல நீர் பாய்ச்சினா விளைய செய்கிறது கர்த்தர். நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவன், விளைய செய்கிற தேவன், அவரால் தான் எல்லாமே ஆகும். கர்த்தருடைய திருச்சமூகத்தை நோக்கி பாருங்கள். எந்த காரியம் வாய்க்கப்பட வேண்டுமோ கர்த்தர் கிருபையாய் அந்த காரியம் வாய்க்கப்பட வேண்டிய கட்டளையை நமக்காக பிறப்பிப்பாராக. ஜெபிக்கலாம். எங்கள் நல்ல தகப்பனே, ஆண்டவர் நீர் கட்டளையிட நிற்கும். நீங்க சொல்லாம எந்த ஒரு காரியமும் எங்க வாழ்க்கையில நடக்காதுப்பா. என்னென்ன காரியங்கள் வாய்க்கப்பட வேண்டும் என்று பிள்ளைங்க ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியங்கள் வாய்க்கப்பட வேண்டிய கட்டளையை கிருபையாய் பிறப்பிப்பிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: வாழும் வார்த்தையும்.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிஃபேன் எஃப்எம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்வுக்கூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கான தலைப்பு சுவாசம். ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். ஆதியாகமம் 2:7. ஜீவ வார்த்தை கூடாக பகிர்ந்து கொள்வோம். சுவாசம், தேவன் ஊதிய சுவாசம் மனுஷனுக்குள்ளே சுவாசத்தை ஏற்படுத்தியது மட்டுமல்ல, அவனுக்குள் ஜீவனை கொண்டு வந்தது. அவன் ஆவியும் ஜீவாத்மாவும் உடையவனானான். நீங்கள் எப்பொழுதாகிலும் உங்களுடைய சுவாசத்தை குறித்து சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா? அது எத்தனை ஆச்சரியமான கர்த்தருடைய செயல் என்பதை தியானித்திருக்கிறீர்களா? சாதாரணமாக ஒரு மனுஷன் 1 மணி நேரத்துக்கு 1050 முறை சுவாசிக்கிறான் என்று ஒரு புத்தகத்தில் வாசித்தேன். ஒரே நாளில் 25,000 தடவைக்கு மேலாக அவன் சுவாசித்து விடுகிறான். 42 வயதிற்குள் சுமார் 4,000,000,000 தடவை அவன் காற்றை உட்கொண்டு வெளியேற்றுகிறான். இரவும் பகலும் அந்த இயந்திரம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. நீங்கள் நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும், நீங்கள் நின்றாலும் தூங்கினாலும், அந்த சுவாசம் நிற்காமல் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. அது தானாகவே இயங்குகிறது. உங்களுடைய எந்த சுய முயற்சியும் இன்றி இயற்கையாகவே இரவும் பகலும் இயங்கும்படி கர்த்தர் அதை அமைத்திருக்கிறார். நம் கர்த்தர் எத்தனை ஆச்சரியமானவர்! ஆம், அவர் எல்லாருக்கும் சுவாசத்தை கொடுக்கிறவர். சுவாசத்தை இடைவிடாமல் செய்கிற அந்த நுரையீரலை நோக்கி பாருங்கள். அது இரத்தத்திலிருந்து கரியமில வாயுவை அகற்றி பிராணவாயுவை கொண்டு வருகிறது. பிராணவாயு நம்முடைய ஜீவனுக்கு எவ்வளவு முக்கியமானது! ஒரு மனுஷனுக்கு தொடர்ந்து 10 நிமிடத்திற்கு பிராணவாயு கிடைக்காமல் போனால் அவன் மரித்து விடுவான். ஆம், இந்த மூச்சு அவருடைய கைகளில் தான் இருக்கிறது. நீங்கள் தினமும் சுவாசிக்கும் ஒவ்வொரு சுவாசத்துக்காகவும் தேவனை நன்றியோடு துதிக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். ஒருமுறை ஒரு வயதான மூதாட்டி மரணப்படுக்கையில் இருந்தார். அவருடைய மரண நேரம் சமீபித்து விட்டது என்று அறிந்த போதகர் அவரை பார்த்து வேதத்தில் உள்ள எந்த பகுதியை வாசிக்க வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அந்த மூதாட்டி கண்ணீர் என்ற குரலில் சங்கீதம் 150:6 வாசியுங்கள் என்று சொன்னார்கள். அந்த வசனம் சுவாசம் உள்ள ஜாவும் கர்த்தரை துதிப்பதாக என்பதாகும். ஆம், அந்த மூதாட்டின் பிறப்பின் நாளில் இருந்து கடைசி மூச்சு இருக்கிற வரையிலும் காத்த கர்த்தரை துதியாமல் நித்தியத்துக்குள் செல்வது எப்படி? நித்தியம் என்பது சுவாசம் நிற்பதன் ஆரம்பமாயிருக்கிறது. உள்ளே இழுக்கும் மூச்சு மீண்டும் வெளியே வராமல் போகும் போது மனுஷன் நித்தியத்திற்குள் பிரவேசித்து விடுகிறான். மனுஷன் எவ்வளவு பெரியவனா இருந்தாலும் அவனுடைய நாசியில் உள்ள சுவாசம் போய்விட்டால் அவன் ஒன்றுமில்லை. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள். எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். எசாயா 2:22 காணலாம். தேவ பிள்ளைகளே, உங்கள் நாசியில் உள்ள ஒவ்வொரு சுவாசமும் கர்த்தருடைய ஈவு என்பதை அறிந்து கர்த்தரை துதிப்பீர்களாக? அவரில் மாத்திரம் உங்கள் நம்பிக்கையை வைப்பீர்களாக? உங்கள் நினைவுக்கு, என் சுவாசம் என்னிலும் தேவன் தந்த ஆவி என் நாசியிலும் இருக்குமட்டும். என் உதடுகள் தீமையை சொல்வதும் இல்லை, என் நாக்கு கபடம் பேசுவதும் இல்லை. ஜோபு 27:2-3 இங்கனமாக நாங்கள் காணலாம். ஆம், அன்பார்ந்த தேவ ஜனங்களே, 24 மணி நேரங்களிலும் இப்படியான தேவ செய்திகளை நீங்கள் கேட்டு மகிழ நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். 1 கொரிந்தியர் 6:14. அது ஒரு ஈஸ்டர் ஞாயிறு. 1973 உகாண்டா நகரமே இடி அமீன் என்பவனின் கொடுங்கோலாட்சியில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்தது. தன்னுடைய கிறிஸ்தவ விசுவாசத்திற்காக இளைஞன் ஒருவனை படைவீரன் ஒருவன் ஆக்ரோஷமாக அடித்து கொண்டிருந்தான். அவனுடைய முகமே அடையாளம் காண முடியாதபடி சிதைந்தது. தன்னுடைய ஷூ அணிந்த கால்களால் அந்த இளைஞனுடைய எலும்புகளின் மீது ஏறி மிதித்து உடைத்து கொண்டிருக்கும் காட்சி இளம் போதகர் கேஃபா செம்பாங்கி என்பவரின் மனதை விட்டு மறைந்து போகவே இல்லை. ஆனால் 1973 ஈஸ்டர் ஞாயிறன்று போதகர் செம்பாங்கி மிகவும் பகிரங்கமாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று மிகப்பெரிய மைதானத்தில் கூடியிருந்த 7000 பேருக்கு பிரசங்கித்தார். இடியமையினுடைய ரகசிய போலீசார் 5 பேர் போதகரை பின்தொடர்ந்து சென்றனர். போதகர் சபைக்குள்ளே சென்றதும் இவர்கள் 5 பேரும் உள்ளே சென்று சபையின் கதவை தாளிட்டனர். அவர்கள் போதகரிடம், நீர் இடியமையினுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாததால் நாங்கள் உன்னை இப்போது சுட்டு கொல்லப் போகிறோம், நீ கடைசியாக சொல்ல விரும்புவதை எங்களிடம் சொல் என்றனர். போதகர் தன்னுடைய அழகான மனைவி மற்றும் ஒரே பெண் குழந்தையை நினைத்து பார்த்தார். உடல் நடுங்கியது. ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு அவருடைய உள்ளத்திலே மிகப்பெரிய தைரியத்தை கொடுத்தார். போதகர், நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொள்ளுங்கள். நான் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஏற்கனவே மரித்து போனவன். என்னுடைய உண்மையான வாழ்க்கை கிறிஸ்து இயேசுவுக்குள் தான் மறைந்திருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை இப்பொழுது ஆபத்தான சூழ்நிலையில் இல்லை, உங்கள் வாழ்க்கை தான் ஆபத்தில் இருக்கிறது. நான் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் உயிர் வாழ்கிறேன். ஆனால் நீங்கள் தான் இப்பொழுது உங்கள் பாவங்களில் மரித்து போயிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து தாமே உங்களை நித்திய அழிவிலிருந்து பாதுகாப்பாராக என்று சொன்னார். அந்த 5 போலீஸ்காரர்களில் தலைவனானவன் போதகர் முகத்தையே நீண்ட நேரமாக உற்று பார்த்து கொண்டிருந்தான். பின்பு தன்னுடைய துப்பாக்கியை கீழே இறக்கி வைத்துவிட்டு, நீங்கள் எங்களுக்காக தயவு செய்து ஜெபிப்பீர்களா என்று கேட்டான். போதகரும் அவ்வாறே ஜெபித்தார். அவர்கள் 5 பேரும் அந்நேரமே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு போதகரை பாதுகாப்பவர்களாக மாறினார்கள். ஆம் பிரியமானவர்களே, நாம் விசுவாசித்தால் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் அதே வல்லமை நமக்குள்ளும் கிரியை செய்யும். அப்போது நம்முடைய பயங்கள் மாறும். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை உயிர்ப்பித்த அதே பிதாவின் வல்லமை நமக்குள் வரும்போது நமக்கு இயற்கைக்கு மாறான தைரியம் கிடைக்கும். நாம் பயப்படாமல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தைரியமாய் அறிவிக்க முடியும். அதிகாரங்களையும் துறைத்தனங்களையும் முறியடித்து கல்லறை மீது போடப்பட்டிருந்த ரோம ராஜ்யத்தின் முத்திரையை உடைத்து இயேசு கிறிஸ்துவை கல்லறையை விட்டு உயிரோடு எழும்ப பண்ணின பிதாவின் வல்லமை நமக்கு எதிராக கிரியை செய்யும் துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உடைத்து எறியும். நமக்கு விரோதமாகவும் ஊழியங்களுக்கு விரோதமாகவும் வரும் பிசாசின் சக்திகளை முறியடிக்கும். எதிர்க்கிறவர்களையும் சாதகமானவர்களாக மாறப்பண்ணும். உங்களுக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காது.

சிந்திப்போம் செயல்படுவோம். நல்லா யோசிச்சு பாருங்க, நாம தூங்கும் நேரத்தை தவிர மற்ற நேரங்கள்ல நாம அதிகமா பேசுறோம் இல்லையா? ஆனா நாம பேசுறத விட அமைதியா இருக்கிறதுக்கு தான் அதிக நேரத்தை ஒதுக்கணும். எந்த சூழ்நிலைகள்லாம் நாம அமைதியா இருக்கணும்? கோபத்துல நம்ம யார்கிட்டையும் பேசாம இருக்கிறது நல்லது. விஷயம் முழுமையா தெரியாதப்போ அடுத்தவங்க பேசும்போது நாம அமைதியா இருக்கணும். நாம பேசும் வார்த்தைகள் அடுத்தவங்கள புண்படுத்தும்னு நமக்கு தோணுச்சுதுன்னா, அந்த வார்த்தைகளுக்காக நாம பின்னாடி வெட்கப்படுவோம்னு நினைச்சோம்னா, நம்முடைய வார்த்தைகள் பிரச்சனைகளை உண்டு பண்ணும்னு நாம உறுதியா நம்புனா, அப்படிப்பட்ட நேரங்கள்ல நாம கண்டிப்பா மௌனத்தை கடைபிடிக்கணும். நமக்கு சம்பந்தமில்லாத ஒரு விஷயத்தை பற்றி மற்றவங்க பேசிக்கிட்டு இருந்தா ஒன்னும் சொல்லாம இருப்போம். நம்முடைய வார்த்தைகள் வேறொருவருடைய நற்பெயரை சேதப்படுத்தும்னா வாயை இறுக மூடிக்கிடுவோம். நட்பை முறிக்கும் வார்த்தைகள், பின்னால் நம் மனசாட்சியை உலுக்கும் வார்த்தைகள், முகஸ்துதி செய்ய பயன்படும் வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து வராம தடுப்போம். ரெண்டு பேர் மனஸ்தாபத்துல இருக்கும்போது, இரண்டு பக்கமும் தெளிவா தெரியாம இருக்கும்போது மௌனம் காப்போம். அதிக வேலை இருக்கும்போது எதையும் பேசாமல் அமைதியா வேலை செய்வோம். இப்படி நாம ஒவ்வொரு வார்த்தை பேசுறதுக்கு முன்னாலும் யோசிச்சு பார்த்து, நன்மையான வார்த்தைகளை மட்டுமே பேசி தீமையான வார்த்தைகளை பேசாம நம் வாயை காத்துக்கிட்டோம்னா கடவுள் நம் மேல பிரியமாயிருப்பாரு. தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான், தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கமடைவான் அப்படின்னு பரிசுத்த வேதாகமத்துல தெள்ள தெளிவா போடப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்ல, நாவை பற்றி வேதாகமம் என்ன சொல்றதுன்னு கேளுங்க. நாவானதும் சிறிய அவயமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்புத்தான். அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாயிருக்கிறது. ஜாக்கிரதையுள்ளவங்களா அமைதியா வாழுவோம்.

0: நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து ஊழியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீதிமொழிகள் 6:23 35 வரைக்கும் நாம் அந்த பகுதி அப்படியே ஒரு வாசிக்க போறோம், அப்புறமா அதை தியானிக்க போறோம்.
2: So we're going to read from Proverbs chapter 6 verses 23 to verse 35.
1: 23. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிட்சையே ஜீவ வழி.
2: For the commandment is a lamp and the law a light, reproofs of instruction are the way of life.
1: அது உன்னை துன்மார்க்க ஸ்திரீக்கும் இச்சகம் பேசும் நாவுடைய பரஸ்திரீக்கும் விலக்கி காக்கும். உன் இருதயத்திலே அவள் அழகை இச்சியாதே, அவள் உன் கண்ணிமைகளினால் உன்னை பிடிக்க விடாதே. வேசி நிமித்தம் ஒரு அப்பத்துணிக்கையையும் இறக்க வேண்டியதாகும். விபச்சாரியானவள் அருமையான உயிரை வேட்டையாடுகிறாள். தன் வஸ்திரம் வேகாமல் மடியிலே எவனாவது நெருப்பை வைத்து கொள்ளக்கூடுமோ? தன் கால் சுடாமல் எவனாவது தழலின் மேல் நடக்கக்கூடுமோ? பிறனுடைய மனைவியினிடத்தில் பிரவேசிப்பவனும் அப்படியே அவளை தொடுகிற எவனும் ஆக்கினைக்கு தப்பான்.
2: To keep you from the evil woman, from the flattering tongue of a seductress, do not lust after her beauty in your heart, nor let her allure you with her eyelids. For by means of a harlot, a man is reduced to a crust of bread, and an adulteress will prey upon his precious life. Can a man take fire to his bosom and his clothes not be burned? Can one walk on hot coals and his feet not be seared? So is he who goes into his neighbor's wife. Whoever touches her shall not be innocent.
1: 30 வசனத்திலிருந்து பாருங்கள்.
2: From verse 30.
1: திருடன் தன் பசியை ஆற்ற திருடினால் ஜனங்கள் அவனை இகழ மாட்டார்கள். அவன் கண்டுபிடிக்கப்பட்டால் 7 கொடுத்து தீர வேண்டும். தன் வீட்டில் உள்ள பொருளையெல்லாம் கொடுக்க வேண்டியதாகும். ஸ்திரீயுடனே விபச்சாரம் பண்ணுகிறவன் மதிகட்டவன். அப்படி செய்கிறவன் தன் ஆத்துமாவை கெடுத்து போடுகிறான். வாதையையும் லச்சையையும் அடைவான். அவன் நிந்தை ஒழியாது. ஸ்திரீயை பற்றிய எரிச்சல் புருஷனுக்கு மூர்க்கத்தை உண்டு பண்ணும். அவன் பழிவாங்கும் நாளில் தப்பவிடான். அவன் எந்த ஈட்டையும் பாரான். அநேகம் வெகுமதிகளை கொடுத்தாலும் அமர்ந்திருக்க மாட்டான்.
2: People do not despise a thief if he steals to satisfy himself when he is starving. Yet when he is found, he must restore sevenfold. He may have to give up all the substance of his house. Whoever commits adultery with a woman lacks understanding. He who does so destroys his own soul. Wounds and dishonor he will get, and his reproach will not be wiped away. For jealousy is a husband's fury, therefore he will not spare in the day of vengeance. He will accept no recompense, nor will he be appeased, though you give many gifts.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the holy name of God.
1: ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே இந்த பகுதியிலே சில நாட்களாகவே நாம் நின்று அப்படியே நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம்.
2: By the grace of God, we are remaining in the scripture portion for many days and meditating on this.
1: கடந்த முறை நான் பேசின பொழுது நான் உங்களோடு ஷேர் பண்ண காரியம், ஒரு மனிதனை இக்கட்டிலே இடுக்கண்ணிலே ஒரு கண்ணிலே சிக்க வைக்க 5 ஸ்திரீகளை இங்கே ஞானி வந்து குறிப்பிட்டு பேசுகிறார்.
2: So last time when I shared with you, I told about 5 of women that are mentioned by this wise man who can ensnare us.
1: நீங்கள் 24 வசனத்திலிருந்து அதை வாசிக்கலாம்.
2: You can read that from verse 24 onwards.
1: அதுல பார்த்தா முதலாவது அவர் துன்மார்க்க ஸ்திரீ அப்படிங்கற ஒரு பெண்ணினுடைய ஒரு தன்மையை குறிப்பிடுகிறார்.
2: First he speaks about the nature of an evil woman.
1: அதுக்கப்புறம் அதே 24 வசனத்துல பரஸ்திரீ அப்படின்ற ஒரு பெண்ணையும் அவர் சுட்டி காட்டுறாரு.
2: And again he speaks about the seductress here.
1: அதுக்கப்புறமா நீங்க 26 வசனத்துக்கு வந்தா வேசி என்கிற பெண்ணை அவர் சுட்டி காட்டுகிறார்.
2: And in verse 26 he highlights a woman named harlot.
1: அதே 26 வசனத்துல விபச்சாரி என்கிற பெண் அவளையும் நாங்க பார்க்கிறோம்.
2: And again in verse 26 we read about adulteress.
1: அதே போல நீங்கள் 29 வசனத்துக்கு வரும்போது பிறனுடைய மனைவி என்று வருகிறது.
2: And again if you come to verse 29 we read about neighbor's wife.
1: இவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பாவத்திற்கு அடையாளமா இருக்காங்க.
2: So each kind of woman is a significance of each kind of sin.
1: துன்மார்க்க ஸ்திரீ என்று சொல்லுகிறது, இச்சகம் பேசுகிற பரஸ்திரீ என்று சொல்லுகிறது, தங்களை பாவத்திற்கு ஈடுபடுத்திக் கொள்ளும்படி தங்களை முழுவதுமாக அர்ப்பணித்தவர்கள் தேவனற்ற ஒரு கூட்டத்தை பற்றி அது பேசுது.
2: So when you speak about this evil woman and the seductress who have a flattering tongue, they are the women who just live in sin, who committed their life to sin, they live a life devoid of God.
1: அதே போல ஒரு வேசி அல்லது பிறனுடைய மனைவி என்பது கொடுக்கப்பட்ட கட்டுப்பாடுகளை மீறி அல்லது எல்லைகளை தாண்டி துணிகரமாக குற்றங்களில் ஈடுபடுவதற்கு தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்களை பற்றி பேசுது.
2: And again when you speak about harlot and neighbor's wife, they are the people who just go and dare to do and enter into this evil, do commit sin without any kind of fear in them.
1: அடுத்தது வந்து நீங்க விபச்சாரி என்று பார்க்கும்போது பாவத்தையே பணமாக்குகிற ஒரு வியாபாரமாய் மாற்றுகிற ஒரு தொழிலுக்கு பாவம் எப்படி நம்மை வளவழைக்கும், எப்படி அது நம்மை சுண்டி இழுக்கும். பணம் இருந்தா நீ பாவம் செய்யலாம் என்பது போல ஒரு நிலைமைக்கு நம்மள பாவம் எப்படி தள்ள முடியும், இதற்கு எச்சரிப்பா இருக்கணும்னு சொல்லி தகப்பன் தம் பிள்ளைக்கு சொல்லுகிறார்.
2: And again when you speak about adulteress, this is a case where when you have money you can easily get into sin, therefore it is like inviting you to do that sin, and this is a kind of business that is being done and you should be very careful about it.
1: இதெல்லாம் ஒரு தகப்பன் தம் பிள்ளைக்கு வந்து புத்திமதியா பேசுறாரு.
2: So this is an instruction given by a father to his son.
1: சில வேளையில பெற்றோர் வந்து சில காரியங்களை வயது வரும்போது வெளிப்படையாக பிள்ளைகள்கிட்ட பேச வேண்டியது அவசியம் அப்படின்றது இந்த வசனங்கள் நமக்கு சொல்லி காட்டுது.
2: So these scriptures shows us that parents sometimes have to speak openly to the children when they attain that age.
1: காரியங்களை வந்து மறைத்து கொண்டே இருப்பது பிள்ளைகளுக்கு பாதுகாப்பானதல்ல.
2: It is not a protective case when you conceal matters with your children.
1: இது வந்து நம்ம 20th century 21st century வாழும்போது நம்ம இவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கிறோம் நினைக்கிறோம். இது வந்து கிட்டத்தட்ட 3500 முன்பாக எழுதப்பட்ட இந்த புத்தகத்துல அன்றைக்கு இதே பிரச்சனைகள் இருந்திருக்கிறது.
2: So we think that we face these kinds of problems one in this 21st century, but this scripture was written almost 3500 years ago and even then they had these kind of problem.
1: அன்றைக்கு இவ்வளவு பெரிய ஜனத்தொகை கிடையாது.
2: Those days they did not have such a kind of population.
1: இன்றைக்கு நாம சொல்ற மாதிரி உலகமயமாகுதல் கிடையாது.
2: So like they did not have globalization like how we say today.
1: இன்றைக்கு நாம பார்க்கிறது போல பெண்களுக்கான உரிமைகள் அன்னைக்கு ரொம்ப கிடையாது.
2: So those days women did not have much right like we speak today.
1: ஆனா அவ்வளவு ஒரு நெருக்கமான ஒரு சமுதாயமாக ஒரு கட்டுப்பாடு உள்ள சமுதாயமாக கணிக்கப்பட்ட அந்த காலத்திலேயே பாவம் என்பது பல வகைகள்ல அன்றைக்கே வந்து அது வாழ்க்கையை வந்து தாக்கி இருக்கிறது என்பது இந்த வசனங்களை படிக்கும் போது தெரியுது.
2: So even in that society which is very restricted and constrained, we can see sin has entered the life of people in many ways as we read the scripture.
1: அதான் அந்த ஞானி சொல்றது போல முன்பிருந்ததே இப்பொழுதும் இருக்கிறதுன்னு சொல்றாரு பாருங்க.
2: So like the wise man says, which was former is again present now.
1: அதாவது வேதம் மாத்திரம் ஒரு குறிப்பிட்ட கலாச்சாரத்துக்கு ஒரு குறிக்கப்பட்ட ஒரு கால அளவுக்குள்ள கட்டுப்படுத்தப்படக்கூடிய ஒன்று அல்ல. எந்த காலத்திலேயும் எந்த சமுதாயத்திலேயும் எந்த ஒரு கலாச்சாரத்திலேயும் அது பேசக்கூடியது, சம்பந்தப்படுத்தக்கூடியது.
2: So this Bible cannot be limited to a kind of a culture or a limited period or a season, but this can be applicable to all kinds of season, all the culture and all the seasons.
1: இப்ப இந்த ஐந்து விதமான பெண்கள் குறிக்கிற ஒரு 3 பாவம் என்று எடுத்துக்கொண்டா கூட அதற்கு வந்து சரியான ஆன்டிடோட், அதுக்கு சரியான எதிர்வினை என்னன்னு கேட்டா, அதை தடுப்பனை என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம வாசிக்கிற அந்த 23rd verse.
2: So when you see this 5 of women who can bring sin in 3 of way, the right antidote that can be given for this kind of sin is found in verse 23.
1: அதுல வாசிக்கிறோம், கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிட்சையே ஜீவ வழி.
2: It says the commandment is a lamp and the law a light, reproofs of instruction or the way of life.
1: இதை வாசித்த பொழுது எனக்கு சற்று கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஏன்னா என்னதான் பாவம் உலகத்தில் நிறைஞ்சிருந்தாலும், எவ்வளவுதான் சோதனைகள் பெருகி இருந்தாலும், ஐயோ இதெல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது, இதெல்லாம் ரொம்ப வல்லமை உள்ளதாக இருக்குன்னு நினைத்தாலும், கர்த்தர் வந்து அதற்கு ஒரு தீர்வு கொடுக்காம ஒரு நாள் நம்மளை ஆண்டவர் நடுவழியில விட்டதே இல்லை, விட போகிறது இல்லை.
2: I really found it interesting when I read this, because no matter how much the sin is increased in this world, how much you encounter temptation in this world, but the Lord will never leave us without a solution half the way.
1: இந்த பாவத்தின் நடுவிலேயும் கர்த்தர் கட்டளையை கொடுக்கிறார், இந்த பாவத்தின் நடுவிலேயும் தேவன் வேதத்தை நமக்கு தந்திருக்கிறார், போதக சிக்ஷையை கொடுத்து இந்த பாவத்திலிருந்து விடுபட அதை மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு உண்டாக்கி இருக்கிற வழிக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன்.
2: So the Lord has given his commandment amidst this sin, and also he has given his law and reproofs of instruction amidst this sin, and for paving a way to come out of this sin in this world.
1: இதை ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையிலே கடைபிடிப்பானால்,
2: if a person follows this in his life,
1: 22வது வசனத்துல வாசிக்கிறோம், நீ நடக்கும்போது அது உனக்கு வழி காட்டிரும்.
2: So as we read in verse 22, when you roam or walk, they will lead you.
1: நீ படுக்கும்போது அது உன்னை காப்பாற்றும்.
2: When you sleep, they will keep you.
1: நீ விழிக்கும்போது அது உன்னோட சம்பாஷிக்கும்.
2: And when you awake, they will speak with you.
1: இன்னொரு விதமாய் சொன்னால்,
2: in other words,
1: நீ வாழ்க்கையின் எந்த நிலையில இருந்தாலும் தேவனுடைய வேதமும் அவருடைய கற்பனையும் அவருடைய கட்டளையும் உனக்கு போதுமானது, பயப்பட வேண்டாம்.
2: No matter in whatever state you might be, but the commandment, the law and reproofs of instruction of God is enough and sufficient for you. You need not be afraid.
1: அதுல வாசிக்கும் போது, whether you are active, whether you are passive, or whether you have failed, it doesn't matter. God's word is enough for you. நீ வந்து முழு ஈடுபாடோடு நீ நடந்து கொண்டிருந்தாலும், நீ சுறுசுறுப்பாக வாழ்கிற வாழ்க்கையா இருந்தாலும் சரி, நீ பாவத்திற்கு பதில் சொல்லாமல் அப்படியே பாசிவா படுத்து கிடந்தாலும் பரவாயில்ல, நீ வந்து ஒருவேளை தவறே செய்திருந்தாலும், ஒருவேளை நீ வந்து வழி விலகி இருந்தாலும், அல்லது எந்த காரியத்தை நீ எதிர்கொள்ள வேண்டியதா இருந்தாலும், தேவனுடைய வார்த்தை போதுமானது, அந்த காலத்துல உன்னை நடத்தக்கூடியது என்பதை ரொம்ப அழகா அங்க ஞானி நமக்கு சொல்லுகிறார்.
2: So that is what here the wise man, the preacher tries to say, whether you are active or you are passive, not responding to the sin, or whether you are involved in that sin, no matter whatever may be the situation, you have the word of God which can help you out.
1: நிறைய வேளையில நாம வந்து நம்ம பிள்ளைகள் தவறும் போது, ஏன் நாமே தவறும் போது கூட எல்லாம் முடிஞ்சிருச்சு நம்ம நினைக்கிறோம்.
2: So many times when our children commit a mistake, or when we commit a mistake, we think that everything is gone.
1: ஆனால் வேதம் என்ன சொல்லுதுனா, அவங்க தவறும்போது கூட தேவனுடைய வார்த்தை அவர்களுடைய போதகம், அந்த பிள்ளைகளை திரும்ப நல்வழிப்படுத்த வல்லமை உள்ளது என்பதை அது நமக்கு சுட்டி காட்டுது.
2: But the Bible highlights and shows that though we stray away or fall into sin, this word of God, this commandment of the reproofs of instruction,

0: அந்த உறவுகளில் வந்து விசேஷமாக நம்முடைய திருமண உறவுகள் என்று வரும்போது எப்படி நம்ம எல்லைகளை தாண்டாமல் இருக்கணும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக அவர் அங்கே எழுதுறாரு.
1: So when you read the scripture portion and when you come to the point of relationship, especially marital relationships, it speaks about the boundaries that we have to maintain where we should not cross that boundaries in our life.
0: இப்போ இந்த தகப்பன் வந்து யாரோட டீல் பண்றாருன்னு கேட்டா நல்ல வளர்ந்த ஒரு பையன் அல்லது திருமணமான ஒரு பிள்ளைகிட்ட கூட அவர் பேசக்கூடிய ஆலோசனைகள் அவர் சொல்றாரு.
1: So here the father deals with a son who is an adult, who has grown up to an extent, to a point to get married, where he gives an advice to him.
0: அவர் சொல்றாரு, அப்பா நீ குடும்பத்தை நடத்துற, நீ வந்து திருமணம் ஆயிட்ட அப்படின்றதுக்காக நீ பாவத்தெல்லாம் மேற்கொண்ட முடியும், நீ சோதனைகள் எல்லாம் கடந்துட்டேன்னு மட்டும் நீ வந்து அஜாக்கிரதையா இருந்துறாத.
1: So he says here, since you are married, since you have got your family, you are leading your family, it doesn't mean that you can be careless, that you cannot fall into sin, in this kind of sin.
0: அதாவது திருமணமான உனக்கும் சோதனைகள் தொடர்ந்து வரும் அப்படின்றத மறந்துடாத.
1: So don't forget that even if you are married, there are temptations that are following you.
0: திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரிலாக்ஸ் ஆயிடாத.
1: So don't relax yourself saying that you are married.
0: நீ வந்து அஜாக்கிரதையா இருந்துறாத.
1: Don't be very careless.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: சொல்லுகிறத பாருங்களேன், சில காரியங்களை அவர் பேசுறாரு.
1: He speaks certain things here.
0: மூன்று முக்கியமான காரியங்களை அவர் அவங்க சுட்டி காட்டுறாரு.
1: He shows three important things here.
0: 30ஆம் வசனத்திலிருந்து நான் 31ஆம் வசனம் வரைக்கும் முதல்ல வாசிக்கிறேன்.
1: First let us read verses 30 and 31.
0: திருடன் தன் பசியை ஆற்ற திருடினால் ஜனங்கள் அவனை இகழ மாட்டார்கள். அவன் கண்டுபிடிக்கப்பட்டால் 7 மடங்கு கொடுத்து தீர வேண்டும். தன் வீட்டில் உள்ள பொருள்களை எல்லாம் கொடுக்க வேண்டியதாகும்.
1: People do not despise a thief if he steals to satisfy himself when he is starving. Yet when he is found, he must restore 7-fold. He may have to give up all the substance of his house.
0: முதலாவது நான் சொன்னேன், no chance அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில உறவுகளில் வந்து நாம தவறு செய்யும்போது, தவறு செய்துட்டு நான் தப்பிச்சிடலாம், நான் வந்து கரப்படாம நான் வந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிற துணிகரம் யாருக்குமே வரக்கூடாது.
1: So when I come to say there is no chance in marriage relationships or family relationships, we should not have a guts that after I commit mistake, I can easily come out of it.
0: அதாவது இங்க என்னன்னா, 30-31ல என்ன பேசுறாருன்னா, நீ சாக்கு போக்கு சொல்லி தப்பிக்க முடியாது.
1: So here he speaks in this verses 30 and 31 that there is no excuse.
0: சாக்கு போக்கு சொல்லிட்டு தப்பிக்க முடியாது.
1: So there is no excuse for you to escape.
0: முதலாவது நம்ம எச்சரிப்படைய வேண்டியது என்னன்னா, நம்ம வாழ்க்கையில வந்து சாக்கு போக்குகளை சொல்லிட்டு நம்ம தவறுகள்ல இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்ற ஒரு கிளாஸ் நமக்கு இருக்கு அப்படி நம்ம நினைக்க கூடாது.
1: So the first thing that we should have a mind is that we should not have a clause that we can easily give an excuse and escape from this problem.
0: அதான் அங்க வாசிக்கிறோம், no excuse. எந்த சாக்கு போக்கு நீ சொல்ல முடியாது.
1: So that's what he says, no excuse.
0: திருடன் தன் பசியை ஆற்ற திருடிட்டு அவன் வந்து நான் பசிக்காக திருடினேன்னு ஜனங்க விட்டுருவாங்களா?
1: So if a thief steals to satisfy his hungry, and if he says I just steal because I was hungry, will people leave him?
0: வேதம் சொல்லுகிறது 7 மடங்கு அவட்ட திரும்பி வாங்க விட மாட்டாங்க.
1: So they will just restore or get 7-fold from him.
0: தன் வீட்டில் உள்ள எல்லா பொருளையும் கொடுக்க வேண்டியிருக்கும்னு போட்டிருக்கு.
1: Sometimes he may have to give up all the substance of his house.
0: பொதுவாகவே தவறு செய்யும் போது நம்ம வந்து நம்ம மனது எங்க திரும்பும்னு சொன்னா, அதுக்கு ஒரு எக்ஸ்கியூஸ், அதுக்கு ஒரு சாக்கு போக்க தேடி அதற்கு பின்பாக மறைந்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு வழக்கம் அநேகருக்கு உண்டு.
1: So generally whenever we commit a mistake, we always seek for excuse and we try to hide ourselves behind that.
0: அதாவது இது ஆதாம் ஏவாள் காலத்துல இருந்தே இதன வாசிக்கிறோம்.
1: So this is what we read right from the time of Adam and Eve.
0: நான் சாப்பிடல ஆண்டவரே, நீர் கொடுத்த மனைவி எனக்கு கொடுத்தாள், அதனால நான் சாப்பிட்டேன்.
1: He said, Lord, I did not eat it, but the wife whom you gave, she gave me and I ate it.
0: நான் சாப்பிடல ஆண்டவரே, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, அதனால நான் சாப்பிட்டேன்.
1: I did not eat it, Lord, the serpent deceived me and so I ate it.
0: ஆண்டவர் அந்த எக்ஸ்கியூசஸ் ஏற்றுக்கொள்ளவே இல்லை.
1: The Lord did not accept those excuses.
0: நிறைய வேளையில நாம வந்து தவறு செய்யும் போது நாம உடனே நம்முடைய உத்தரவாதங்களை நாம வந்து கை கழுவி விடலாம் நம்ம நினைக்கிறோம்.
1: So many times when we commit mistake, we easily want to give up all our responsibilities.
0: இது வந்து மனித இயல்பு பாருங்க.
1: This is a general nature of a man.
0: வாழ்க்கையில வெற்றி பெற்றுட்டான்

0: வாழ்க்கையில வந்து கொஞ்சம் ஏதாவது ஒன்றுல அவன் ஜெயம் பெற்றுட்டான் அப்படின்னா உடனே மொத்த அப்ளாஸையும் அப்ரிசியேஷனையும் தாம்பக திருப்பிக்கிடுவான்.
1: So when a person is successful or if he has succeeded in anything in his life, immediately he turns all the applause and appreciation towards himself.
0: ஓ இதா ஒரு காரியம் நல்லதா நடந்துருச்சுனா உடனே தான் தான் அதை செய்தேன் அப்படின்னு இவனை தன்னையே முன்னிறுத்தி கொள்வான்.
1: So if something happens or turns out good, he keeps himself to the front saying that he is the one and responsible for that.
0: நான் தான் இதை யோசிச்சேன், நான் தான் ஆரம்பிச்சேன், நான் தான் முடிச்சேன் அப்படின்னு தன்னை முதல் நிலை.
1: So he will keep himself with the priority saying that I the one who did it, I the one who thought about it, I the one who gave the idea.
0: இதெல்லாம் சொல்லிட்டு தவறு நடந்துச்சுனா வேற ஒருத்தனை காட்டி விட்டு நான் இல்ல இன்னொருத்தர்னு சொல்லிரும்.
1: But if something happens wrong, if there's any mistake that is committed, then he will just point out to the other person and he will escape.
0: ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீ இந்த உறவுகளில் நீ தவறு செய்துட்டு எக்ஸ்கியூஸ் கொடுக்கறதுனால, நீ ஏதாவது ஒரு சாக்கு போக்க நீ சொல்றதுனால தப்பித்து கொள்ளலான்னு மட்டும் நினைச்சிடாதப்பா.
1: But the Bible says, see, after committing such kind of mistakes, and if you think that you can give an excuse and escape from this, you cannot.
0: நிறைய வேளையில் சில குடும்ப பிரச்சனைகளை நான் டீல் பண்ணும்போது நிறைய பேர் ஒளிய விரும்புகிற ஒரு ஒரு கிளாஸ் வந்து இதுதான்.
1: So many times when I deal with family problems, the very clause people want to hide themselves in is this one.
0: Pastor, என் மனைவி மாத்திரம் அன்பா இருந்திருந்தா இந்த தப்பை நான் செஞ்சிருக்க மாட்டேன் பாஸ்டர்.
1: Pastor, if my wife was loving, I would have not committed this mistake, Pastor.
0: என் புருஷன் மாத்திரம் என் மேல அன்பா இருந்திருந்தார்னா இந்த வழிக்கு நான் போயிருக்கவே மாட்டேன் பாஸ்டர்.
1: If my husband would have loved me so much, I would have not taken this path, Pastor.
0: அவர் என்ன சரியா கவனிக்கல, அவர் என்கிட்ட சரியா பேசல, அதனால தான் இந்த தப்பு பண்ணிட்டேன்.
1: He did not take care of me properly, he did not speak to me properly, that is why I committed this mistake.
0: நான் சொல்லுவேன், இது தேவனுடைய நியாய தீர்ப்புல நிற்கவே நிற்காது.
1: I tell you, this will not prevail in the judgment of God.
0: இவர்களால செய்தேன், அவர்களால செய்தேன், இதனால செய்தேன், அதனால செய்தேன்னு சூழ்நிலைகள் மேலேயோ அல்லது நம்மை சூழ்ந்திருக்கிற மனிதர்கள் மேலேயோ நாம வந்து பழிய சுமத்திட்டு நாம செய்யற பாவத்தை தைரியமா செய்யறதுக்கு, துணிகரமா செய்யறதுக்கு, அல்லது அதை விடுதலையோடு செய்யறதுக்கு நம்ம மனம் வந்து இடம் கொடுக்கவே கூடாது.
1: Our heart should not give room for you to commit those mistakes freely or liberally, having blaming other person or the circumstances that is around you.
0: வாழ்க்கை என்பது எல்லாமே நாம் நினைத்தது போல கை கூடி வருகிற காரியம் அல்ல.
1: So life is not something that is favorable as we think.
0: நிறைய வேளையில வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம் தான்.
1: Many times life is really a struggle.
0: எல்லாமே எதிர்வினையாக இருக்கும் பொழுது அதற்கு எதிர்நீச்சல் போட்டு நம்முடைய நீதியையும் பரிசுத்தத்தையும் காத்துக்கொள்ள நாம உத்தரவாதம் எடுக்க வேண்டும்.
1: So when things are contrary and against us, we have to face and go against it, and we have to take the responsibility for everything in our life.
0: ஒரு நல்ல போர்ச்சேவகனாக நீ தீங்கு அனுபவி என்று வாசிக்கிறோம்.
1: So you have to encounter this trouble as a good soldier of God.
0: இந்த சோதனையும் போராட்டங்கள் இல்லாமல் வாழ்க்கையில ஒரு நாள் இன்பம் காணவே முடியாது.
1: So without this struggle and temptation, you cannot have a peace or joy in your life.
0: நம்முடைய சூழ்நிலைகள் எவ்வளவு தாறுமாறாக இருந்தாலும் அதன் நடுவிலே நாம் கர்த்தருடைய வசனத்தை பிடித்துக்கொண்டு நாம் ஜீவ ஒளியை நாம் பின்பற்றி சுடர்களை போல இந்த உலகத்தில் நம்ம பிரகாசிக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை.
1: No matter how crooked is your path, but you have to hold on to the word of God and shine like these lights in this world, and which is a great responsibility upon us.
0: சொல்றாரு, பிறனுடைய மனைவியிட்ட போய் சேர்ந்திரவன், எனக்கு பசிச்சு அதனால நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்ற திருடனை போல அவன் தப்பிச்சிட முடியாது.
1: He says, I like going to the neighbor's wife, like a thief who says, I just stole just to satisfy my hunger. You cannot easily escape giving that excuse.
0: நான் சொல்றாரு, எந்த ஒரு சாக்கு போக்கையும் சொல்லி நீங்க வந்து உங்க உத்தரவாதத்துல தப்பிக்க முடியாது. அதனால தான் நான் சொன்னேன், no chance.
1: So that is why he says that you cannot give any excuse and escape from the responsibility, and therefore no chance.
0: இரண்டாவது நான் சொல்லுவேன், எக்ஸ்கியூஸ் கொடுக்கிறது மாத்திரம் இல்ல.
1: Number 2, not only excuse.
0: ரெண்டாவது மனிதர் செய்யற வேலையை இங்க அழகா சுட்டி காட்டுறாரு 32 வசனத்துல இருந்து பாருங்களேன்.
1: When we read from verse 32 onwards,
0: ஸ்திரீயுடனே விபச்சாரம் பண்ணுகிறவன் மதிகட்டவன், அப்படி செய்கிறவன் தன் ஆத்துமாவை கெடுத்து போடுகிறான், வாதையையும் லச்சையையும் அடைவான்.
1: Whoever commits adultery with a woman lacks understanding. He who does so destroys his own soul. Wounds and dishonor he will get.
0: முதலாவது சொன்னேன், சாக்கு போக்கு சொல்லி தப்பிக்க முடியாது.
1: Number one, I told you, no excuse.
0: உறவுகள்ல மாத்திர சீர்கேடுகளை சீர்கட்ட விதமா வாழ்ந்துட்டு ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி தப்பிச்சுக்கலாம், தப்பிக்க முடியாது.
1: So you cannot give an excuse and escape from when you live an immoral life.
0: ரெண்டாவது சொல்லுவேன், சீர்கட்ட உறவுகளை வாழ்ந்துட்டு தப்பித்து கொள்ளலாம் என்று நினைக்க கூடாது.
1: So number two, I will tell you, there is no escape when you involve in immoral relationships.
0: No excuses, no escape. அதைதான் அங்க வாசிக்கிறோம்.
1: So that is what we read here.
0: அப்படி செய்கிறவன் தன் ஆத்துமாவை கெடுத்து போடுகிறான், வாதையையும் லட்சையையும் அடைவான்.
1: He who does so destroys his own soul, wounds and dishonor he will get.
0: இதேதான் 27-28 வசனத்துல இன்னொரு விதமா விளக்குறார் அவர்.
1: So this is the same thing is explained another way in verses 27 and 28.
0: தன் வஸ்திரம் வேகாமல் மடியிலே எவனாவது நெருப்பை வைத்துக் கொள்ள கூடுமோ?
1: Can a man take fire to his bosom and his clothes not be burned?
0: தன் கால் சுடாமல் எவனாவது தழலின் மேல் நடக்க கூடுமோ?
1: Can one walk on hot coals and his feet not be seared?
0: அப்ப அர்த்தம் என்னன்னா, இந்த தவறான வழியில ஒருத்தன் உட்பிரவேசிச்சுட்டு எனக்கு பாதிப்பே இல்லாம நான் தப்பிச்சு வெளியே வந்துருவேன்னு யாருமே நினைக்க கூடாது.
1: So it means that if a person involves in such kind of immoral relationships and sins, and if he says that he can easily escape without any harm, he cannot.
0: தப்பிக்கவே முடியாது.
1: He cannot escape.
0: இதை வந்து ஒரு மனுஷன் நிச்சயமா தான் லைஃப்ல கணக்கு கொடுத்தாகணும்.
1: Every person have to give account of these things in their life.
0: மறைந்திருக்கிற எல்லா மறைபொருள்களும் ஒரு நாள் வெளியே வந்துரும்.
1: So all the hidden things will come to light one day.
0: நம்முடைய உறவுகளை குறித்து நாம் ரொம்ப ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும்.
1: We should be very careful about our relationships.
0: தாவீதை போன்ற அநேக மனிதர்கள் தவறான உறவுகளை வந்து ரொம்ப அழகாக அவங்க வந்து மறைக்க பார்த்திருக்காங்க.
1: So many people like David also try to cover very beautifully their sins which have they committed.
0: பாருங்க, இந்த பத்சேபாளுடைய பாவத்துல அவன் என்னெல்லாம் செய்து மறைச்சிருக்கான் பாருங்க.
1: So in the sin of Bathsheba, see what are the things he did to cover it.
0: அந்த பத்சேபாளோடு அவன் கொண்ட கள்ள உறவை மறைப்பதற்கு அவனுடைய கணவனை வரவழைத்து அவனை வீட்டுக்கு போன்னு துரத்துறான்.
1: So in order to cover up the sin that he committed with Bathsheba, he called her husband and asked him to go to his house.
0: ஆனால் அது கை கூடலன்ன உடனே அந்த கணவனை அவன் கையிலே ஒரு ரகசிய கடிதம் கொடுத்து கொன்றே போட்டான்.
1: But when it did not happen, he gave a secret letter to his own husband and killed him.
0: முடிவில் பாருங்க, எல்லா காரியம் எவ்வளவு தந்திரமா மறைத்தாலும்
1: at the end, no matter how cunningly he tried to cover up everything,
0: காரியம் வந்து வெளியே வந்தது.
1: The matter came out.
0: அதை மறைக்க முடியல.
1: He was not able to conceal it.
0: எனக்கு ஆச்சரியமா இருந்தது, இந்த மறைக்க முயற்சி செய்தவர் யாருன்னா தேசத்தினுடைய அதிபர். அவர் தான் தேசத்தின் ராஜா, அதிகாரம் முழுவதும் அவர் கையில் இருக்கு.
1: So it is more surprising to see that the person who tried to cover up the sin was the king, the ruler of the nation.
0: அதிகாரம் முழுவதும் கையில் இருக்கிற மனுஷனாலேயே உறவுகளின் பாவத்தை மறைக்க முடியல அப்படின்னா நம்ம எவ்வளவு எச்சரிப்பா இருக்கணும் யோசித்து பாருங்க.
1: So even if a person who has all the power is not able to cover up his sins, then how much we should be very careful about it.
0: சில பேர் பாருங்க, பேச்சு திறமையில வந்து தங்கள் பாவங்களை வந்து மறைக்கிறதுக்கு அவங்க துணிறாங்க.
1: So some people, because of their speech, the talent of speech, they try to cover up their sins.
0: சில பேர் பொய் சொல்லி மறைச்சிரலாம் நினைக்கிறாங்க.
1: Some people think that they can cover up by lying.
0: சிலர வந்து வஞ்சித்து மறைக்கலாம் நினைக்கிறாங்க.
1: Some think that they can cover up by deceiving.
0: நல்ல நாடகம் போட்டு நல்லவனை போல தங்களை காண்பித்து பாவத்தை மறைச்சிரலாம் நினைக்கிறாங்க.
1: Some people try to act smart or try to act as if they are good and live a camouflaged life and they want to cover it up.
0: சிலர் பாத்தீங்கன்னா இவங்க யூஸ் பண்ற ஒரு வெப்பன் என்ன, பரிதாபத்தை சம்பாதிச்சுக்கிறது. நான் ரொம்ப பாதிக்கப்பட்டவன், நான் ரொம்ப ரொம்ப தொந்தரவு என் மேல வந்திருக்கு, என்னை வந்து ரொம்ப பாதிச்சிருக்காங்க, எனக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்தாங்க, இப்படியெல்லாம் சொல்லி எப்படியாகிலும் அந்த தான் செய்த பாவத்தை ஜனங்க கவனிக்காம அவங்க திசை திருப்பி அவங்கள வேறொரு பக்கம் திருப்பிட்டு தப்பிச்சிடலாம்னு சில பேர் நினைக்கிறாங்க.
1: Some people try to use a weapon of sympathy and they show off as if they have been affected, they have been totally troubled and pestered by other person and that is why they involved in the sin and they try to divert or distract other people from that sin.
0: ஆனா வேதம் சொல்லுது நீ தப்பிக்கவே முடியாது.
1: But the Bible says there is no escape.
0: உன் மடியில வந்து நீ நெருப்ப வச்சுக்கிட்டு வஸ்திரம் வேகாம வஸ்திரம் எரியாம நீ காத்து கொள்ள முடியுமா?
1: So if you place fire on your bosom, can you keep your clothes without burning?
0: கால் சுடாம தழல்ல நடக்க முடியுமா?
1: Can you walk on hot coals without your feet being seared?
0: நீ எந்த வினையை செய்கிறாரோ செய்கிறாயோ அந்த வினையை நீ அறுத்துதான் ஆகணும்.
1: So whatever you sow, you have to reap it.
0: இன்னைக்கு அநேகர் இதுல வந்து சற்று தைரியம் கொண்டுறாங்க, நம்மளெல்லாம் யாரும் கண்டுபிடிக்கவே மாட்டாங்க.
1: So many people become bold in this that no one can easily find them out.
0: நான் சொல்லுவேன், நம்மளுடைய உறவுகள் விஷயத்துல மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்.
1: I tell you, we should be very careful about our relationships.
0: நம்ம நிறைய ஸ்டோரீஸ் நம்ம படிக்கிறோம், கிறிஸ்தவ உலகத்திலே நம்ம படிக்கிறோம்.
1: We read many stories even in Christian world.
0: தவறான உறவுகளை மறைக்க சில பேர் பணம் கொடுத்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா மறைச்சிடலாம் அப்படின்னு
1: நினைக்கிறாங்க. Many people think that they can pay money and just cover up their immoral relationships.
0: சில பேர் வந்து பிரசங்கம் பண்ணியே மறைக்கிறாங்க.
1: Many people preach and cover them up.
0: அவங்க இருக்கிற மேடைகள்ல நின்னுக்கிட்டு தங்களுடைய குடும்பத்தை வந்து பால் கடிச்சு அவங்களை எல்லாரையும் பாவிகள்னு காமிச்சு அவங்களால நான் ரொம்ப பாதிக்கப்பட்டேன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு பிம்பத்தை உருவாக்கி எல்லார் கவனத்தையும் அந்த குடும்பத்தின் மேல எரிச்சல் பக்கம் திருப்பிட்டு தங்களுடைய துன்மார்க்கமான வாழ்க்கைக்கு அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஒரு மூடிய போட்டுறலாம் நினைக்கிறாங்க.
1: So many people also preach on their stages and also give an image to their family that it is totally a desolation, it is a family which has ruined their life and they try to cover up with a lid by that.
0: அநேக முறை இந்த மாதிரி சம்பவங்களை நான் கேள்விப்பட்டிருக்கோம்.
1: We have heard so many incidents like this.
0: அவங்க சொல்ற காரியங்கள் எல்லாம் கேட்டிங்கன்னா அப்பா நமக்கே பரிதாபம் வந்துரும் அவங்க மேல.
1: When you listen to the things that they explain, we also feel very pity for them.
0: ஐயோ இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்களா, இவ்வளவு அவங்க வந்து வஞ்சிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். பாருங்க, போய் கடைசியில காரியத்தை விசாரிச்சு பார்த்தா எல்லாம் எதிரடியா இருக்கும்.
1: So we would be thinking so easy affected so much, so he is being troubled so much, but at the end when you inquire the thing will be totally contrast.
0: Na solluven idai pola oru manushan uravugala ellaiya taanduvaanana no escape, nee tappithu chellave mudiyad abindrada niyani inga romba vetta velichama kaamichirukkar.
1: I tell you, in this way if a person try to cross the boundaries in this immoral relationship, there is no escape.
0: 32nd vasanathila ama aathumaviy geduthu poduvan.
1: In verse 32 he will destroy his own soul.
0: Adha avanal thadukka mudiyadhu,
1: that he cannot stop.
0: Than aathumavin alive avan kaapatra mudiyadhu, avan tappivikka mudiyadhu.
1: He cannot stop or escape from the destruction of his soul.
0: 33rd vasanathila vaadhai adaivaanu podu.
1: And verse 33 says he will get dishonor.
0: வாதையை அடைவான். Verse 33. Wounds. அவன் வாழ்க்கையில வாதிக்கப்படுவான். அந்த wound வந்து அவனை விட்டு போகாது.
1: Those wounds will not leave him.
0: அநேகர் வார்த்தைகளாலும் அநேகர் தங்களுடைய செயல்களால் அவனை wound பண்ணுவாங்க.
1: Many people will wound him by their actions and words.
0: அதை யாராலும் நிறுத்த முடியாது. அது ஒரு நாள் நிச்சயமா அவன் அனுபவிப்பான்.
1: No one can stop it and he will suffer one day.
0: என்றைக்குமே அவன் வந்து இன்பத்திலே வாழ்ந்துடலாம் நினைச்சிட கூடாது. ஒரு நாள் வாதை வருது.
1: He cannot think that he can live in this joy always, there is wounds coming the way.
0: அது மாத்திரமல்ல, நீங்க அதே 33rd வசனம் வாசிக்கும்போது லட்சய அடைவான்.
1: And verse 33 again it says that he will get dishonor.
0: அதாவது அவனுக்கு இருக்கிற எல்லா பெயர் புகழ் எல்லாம் ஒரு நாள் அவனை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும்.
1: And all the name and reputation will be taken away from him.
0: அவ்வளவு நாள் அவன் வைத்து பராமரித்து பாதுகாத்து வைத்திருந்த நல்ல பெயர் எல்லாம் ஒன்றுமில்லாமல் உடைந்து போகும்.
1: All the good reputation and the name which he gathered so far will become nothing.
0: அவனுடைய பெயர் மறக்கப்பட்டு போகும்.
1: His name will be forgotten.
0: அவனை ஜனங்கள் உதாசீனப்படுத்துவார்கள்.
1: People will despise him.
0: அதை காப்பாற்றிக் கொள்ள அவனுக்கு திராணி இருக்காது.
1: He will not have the ability to save him.
0: நான் சொல்லுவேன், இப்படிப்பட்ட தப்பிக்க முடியாத ஒரு பிரச்சனையில நாம ஈடுபடாதபடி நாம் ஆரம்பத்திலே நம்மை நாம காத்து கொள்றது நல்லது.
1: I tell you, it is very necessary for us to keep ourselves that we may not encounter such kind of problem where there is no escape.
0: நான் நினைக்கிறேன் இந்த காரணத்தினால தான் யோசேப்பு அவன் பலவந்தப்படுத்தப்படும் பொழுது நிர்வாணமா கூட ஓடி போயிட்டான்.
1: And I think because of this reason, even when Joseph was even compelled and forced to commit a sin, he just went away, ran away even naked.
0: பிறனுடைய மனைவியோடு எனக்கு எந்த உறவாடுதலும் வேண்டாம்.
1: I don't want any relationship with neighbor's wife.
0: எல்லையை தாண்டி நான் சுடுபடாம நான் வந்து அதற்கு வேண்டிய விலை செலுத்தாம நான் தப்பிக்கவே முடியாதுன்றது அவன் தெரிந்து வைத்திருந்தான்.
1: He had an idea that he cannot escape without being burnt or seared when he crossed the boundary.
0: இதுல ஒரு முக்கியமான வசனத்தை நான் காமிச்சு நான் முன்னாடி போக விரும்பறேன்.
1: I want to show an important verse here and go forward.
0: தயவு செய்து எபிரேயர் எழுதின நிருபம் 13 அதிகாரத்துக்கு வாங்களேன்.
1: Come to Hebrews chapter 13.
0: அங்கே 13 அதிகாரத்தின் 4 வசனம் பாருங்க.
1: Verse 4.
0: விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசூசிப்படாததாயும் இருப்பதாக வேசி கள்ளரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார்.
1: Marriage is honorable in all and the bed undefiled, but adulterers and fornicators God will judge.
0: இதுல மூணு குறிப்பு சமீபத்துல ஒரு திருமணம் நடந்ததுக்கு இதுல பேசினேன் நான்.
1: So there are three points here. Recently there was a marriage and I spoke there.
0: அதுல மூணு முக்கியமான குறிப்புகள் இருக்கு.
1: There are three important points here.
0: Three H's நான் சொல்வேன். Number 1 marriage is holy. Number 2 marriage is honorable. Number 3 marriage ends in heaven. விவாகம் கணம் உள்ளது. It is honorable. விவாகம் பரிசுத்தம் உள்ளது. It is holy. மூன்றாவது விவாகத்தினுடைய முடிவு எங்கன்னா பூமியில் இல்லை, கர்த்தர்ட்ட ஒரு நாள் நம்ம கணக்கு கொடுக்கணும். அதை நம்ம மறந்துடவே கூடாது.
1: We should never forget that we are accountable to God.
0: இந்த பூமியோடு எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட
1: கூடாது. Don't think everything ends in this world.
0: அதனால தான் ஆண்டவர் சொல்றார் மல்கியாவில், உன் இளவயதின் மனைவிக்கும் உனக்கும் நான் நடுவே சாட்சியாக இருக்கிறேன்னு
1: சொன்னார். That's why God told in Malachi that I am a witness between your young wife and yourself.
0: எல்லா உலக மனிதருடைய கண்களுக்கு நம்ம மறைச்சு ஒளிச்சிட்டாலும் தேவனுக்கு முன்பாக நம்ம கணக்கு கொடுக்கணும்.
1: Though we conceal and cover up everything before the eyes of men, but we are accountable to God.
0: ஆண்டவர் சொல்லுகிறாரு, வேசி கள்ளனும் விபச்சாரக்காரனையும் கர்த்தர் நியாயம் தீர்ப்பாராம்.
1: And the Lord says the fornicators and the adulterers God will judge.
0: அந்த நியாய தீர்ப்பின் நாளுக்கு நாம வந்து தப்பித்து கொள்ளலாம் நினைச்சிர கூடாது.
1: We can never think that we can escape on the day of judgment.
0: So number 1 நான் சொல்வேன், no excuse when it comes to relationships. No excuses will work. உறவு என்று வரும்பொழுது, குடும்ப உறவுகள் என்று வரும்போது, அப்படி நடக்கலை, இப்படி நடக்கலை, என்னை அப்படி நடத்தலை, இப்படி நடத்தலை, என் சூழ்நிலை இப்படி என்று சொல்லியெல்லாம் நீங்கள் வந்து எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டு தப்பிக்க முடியாது.
1: So when you come to relationships, there is no excuse that works out saying that they did not treat me this way, they did not do this, that is why I did this.
0: என்ன மோசமான நிலை இருந்தாலும் நம்முடைய பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டியதனுடைய உத்தரவாதம் நம்ம தலை மேல இருக்கு.
1: No matter how bad the situation is, it is our responsibility to protect our holiness.
0: சோதனை வரதா செய்யும்.
1: We will have temptation.
0: சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான்.
1: He who endures temptation is blessed.
0: சாக்கு போக்கு சொல்லி தப்பிக்க கூடாது.
1: You cannot escape by saying excuses.
0: இரண்டாவது சொல்றோம், எந்த தப்பித்து செல்லுதலுமே இங்க கிடையாது.
1: And number 2, no escape.
0: அவன் வந்து தப்பிக்கவே முடியாது. அவன் எதை விதைக்கிறானோ அறுத்துற வேண்டும்.
1: So he cannot escape. Whatever he sows, he may have to reap it.
0: மூன்றாவது ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்குது.
1: And third and important one.
0: 33 வசனத்தின் இரண்டாவது பகுதியில இருந்து வாசிக்கலாம்.
1: From second part of verse 33 onwards.
0: அவர் சொல்றாரு, அவன் நிந்தை ஒளியாது அப்படிங்கற வார்த்தை இருக்கு.
1: He says his reproach will not be wiped away.
0: ஆழமான வார்த்தை இது.
1: That's a deeper word.
0: நம்மை ரொம்ப எச்சரிப்புக்குள்ளாக்குகிற, பயமுறுத்துகிற ஒரு வார்த்தை இது.
1: This is a word that will give, that will caution us and gives us a fear.
0: Number 1, no excuse. எந்த சாக்கு போக்கு சொல்ல முடியாதுன்னு சொன்னேன். ரெண்டாவது சொன்னேன், நோ எஸ்கேப், தப்பித்து செல்லவே முடியாது. மூன்றாவது, நோ எண்ட், நோ எண்ட். உறவுகளில் மாத்திரம் நாம் வந்து உண்மைக்கேடாக நடந்துட்டு நாம வந்து அந்த பிரச்சனையை ஒரு ஃபுல் ஸ்டாப் போட்டு முடிச்சிடலாம் நீங்க நினைச்சீங்கன்னா அப்படி அது முடிகிற விஷயம் கிடையாது.
1: If you think you can have an immoral relationship and you can easily end that, it is not an ending job.
0: இந்த ஒரு பின்விளைவை நினைச்சாலே நம்ம ரொம்ப பயந்து நாம இந்த காரியத்தை ரொம்ப ரொம்ப எச்சரிப்பா இருப்போம்.
1: So if you think about these consequences, we will be fearing it and we will be very careful about it.
0: அங்க என்ன போட்ருக்கு?
1: What is it written?
0: ஒருவேளை உங்க பாவத்தை நீங்க முடிச்சிடலாம்.
1: Maybe you can end your sin.
0: உங்க செயலை நீங்க நிறுத்திடலாம்.
1: You may stop your act.
0: ஒருவேளை உங்க பனிஷ்மெண்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை இருக்கு பாருங்க, அதை கூட நீங்க ஓரளவுக்கு முடிச்சிடலாம்.
1: Maybe you can even fulfill the punishment that is given to you.
0: நீங்க செட்டில்மென்ட் பண்ணிரலாம்.
1: You can even make settlement.
0: அங்க வாஸ்தவம் பாத்தீங்களா, ஒருத்தன் திருடன் பசியா இருக்கிறேன்னு சொல்லி திருடிட்டாலும் 7 மடங்கு அவன் கொடுக்கணும்னு சொல்லி போட்டுருக்கு.
1: As we read, if a thief steals to satisfy his hunger, he may have to restore sevenfold.
0: தன் வீட்டில் உள்ள பொருட்களை எல்லாம் கொடுக்க வேண்டியிருக்குமா?
1: He may have to give up all the substance of his house.
0: அதை கூட நீங்க கொடுத்து செட்டில் பண்ணலாம்.
1: Maybe you can give that and settle it.
0: பணத்தை கொடுத்தேன், பொருளை கொடுத்தேன், நான் வந்து பேசி தீர்த்துட்டேன், நான் ஊரை மாத்திட்டேன், நீங்க என்ன வேணா சொல்லுங்க.
1: So I gave money, I gave things, I gave goods, I just spoke, we gave to a settlement.
0: ஆனால் அந்த வார்த்தை ரொம்ப பயங்கரமானது. அவன் நிந்தை ஒளியவே ஒளியாது.
1: But the word that is mentioned here is really terrible. His reproach will not be wiped away.
0: அவன் பெற்றெடுத்த அல்லது அவன் சம்பாதித்த கெட்ட பெயருக்கு விமோக்ஷனமே கிடையாது.
1: The bad name that he earned, there is no end for that.
0: சில பேர் இதை கேட்டுட்டு இருக்கவங்களுக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கும்.
1: Some people who listen to it, you might feel very sorrowful.
0: என்ன பாஸ்டர், அப்பனா என் லைஃப்க்கு வந்து ஒரு பெர்ஃபெக்டான ஒரு க்ளோஷரே கிடையாதா? நான் செய்த தப்புக்கு ஒரு முழுமையான ஒரு விடுதலை கிடையாதா நீங்க யோசிக்கலாம்.
1: You may think, what pastor, is there no any perfect closure for the sin that I committed?
0: ஏன் கர்த்தர் வந்து பாவத்தை வெறுக்கிறாரு, பாவம் நம்மள அண்ட கூடாதுன்னு விரும்புறாரு அப்படின்னா, இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இது.
1: So this is an important reason why the Lord hates sin and why he expects that the sin should not approach us.
0: ஏன் வந்து நம்முடைய உறவுகள்ல பரிசுத்தமா இருக்கணும்னு கர்த்தர் வந்து ரொம்ப கண்டிப்பா இருக்கிறார்ன்றது நம்முடைய நன்மைக்காக அப்படின்றதை இதுல நீங்க விளங்கிக் கொள்ளலாம்.
1: So you can understand from this why the Lord is so strict about maintaining holiness in our relationships.
0: நீங்கள் என்னதான் நீங்க ஈடுகட்டினாலும் சரி செய்தாலும் சில காரியங்களை நீங்க முடிவு கொண்டு வரவே முடியாது.
1: No matter whatever you recompense or restore, certain things cannot be ended.
0: அதுல ஒன்னு நிந்தை.
1: And one is reproach.
0: அதனால் வருகிற அவமானம்.
1: The shame that we encounter because of this.
0: அது ஒரு ஆள்கிட்ட இல்லாவிட்டாலும் சில பேர்கிட்ட வாழ்நாள் எல்லாம் நீங்க பதில் சொல்லி அவர்களுக்கு முன்பாக நிற்கும் போது தலை குனிந்தா நிற்கணும்.
1: When you have to answer all through your life and certain people, you may have to stand with the shame.
0: அது ரொம்ப வேதனையானது.
1: That is really painful.
0: நாம் வரப்போகும் வேதனையை நினைத்து அவமானத்தை நினைப்போமானால் உறவுகளில் நாம் வந்து பிசக மாட்டோம்.
1: When you think about that shame and reproach that you will encounter, you will not commit this immoral sins.
0: நம்முடைய வாழ்க்கையை வந்து பரிசுத்தமாய் காத்து கொள்வதற்கு ரொம்ப முக்கியமான ஒரு எச்சரிப்பு.
1: So this is an important caution to keep our life holy.
0: நம்முடைய உறவுகள் முடிவில் மகிமையா இருக்கணும்.
1: Our relationship, it should be glorious in the end.
0: முடிவு வெட்கமா இருக்க கூடாது.
1: The end should not be a shame.
0: நாம எச்சரிப்புடன் இதில் வாழ வேண்டியது அவசியம்.
1: And it is necessary for us to live with a caution here.
0: நான் அடிக்கடி நான் யோசிப்பேன்.
1: I used to think very often.
0: அந்த யோசேப்பு வந்து ஒரு தற்காலிகமான ஒரு அவமானத்தை அவன் வந்து ஏற்றுக்கொண்டான்.
1: So this Joseph accepted a temporary shame.
0: ஒரு வாலிப பையன் வஸ்திரம் இல்லாம ரோட்ல ஓடுறதுன்றது சாதாரண காரியம் இல்ல.
1: It is not an easy job, an ordinary job for a young man to run naked on the streets.
0: ஆனால் அவனுடைய அவமானம் தற்காலிகமானது.
1: But his shame was temporary.
0: ஆனால் அவனுடைய மகிமையோ நித்தியமானது.
1: But his glory was eternal.
0: தன்னுடைய மனசாட்சிக்கு முன்பாகவும் அவன் தலை குனிய வேண்டியதில்லை.
1: He need not bow down even before his conscience.
0: அவன் தன்னுடைய ஊரார் முன்பாகவும் குடும்பத்துக்கு முன்பாகவும் அவன் தன்னுடைய எஜமானுக்கு முன்பாகவும் தலை குனிய வேண்டிய அவசியமே இல்லை.
1: He need not bow before even his family, the society and also his master.
0: அதனால தானே வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பான்.
1: That's why we read in the Bible, the righteous is bold as lion.
0: பாஸ்டர் சுந்தரம் அவர்கள் சொல்லுவார்களாம், அப்பா சொல்லுவாங்க.
1: Father used to say that, Pastor Sundaram used to say this.
0: அவங்க சொல்லுவாங்களாம், உலகமே உனக்கு எதிராக நின்று, உலகமே உனக்கு சுற்றி நின்று நீ நல்லவன் என்று சொல்லி உன்னுடைய சொந்த மனசாட்சி நீ கெட்டவன் என்று சொன்னால் உன்னால் தைரியமா வாழ முடியாது என்று சொல்வாராம்.
1: He says, if the entire world is around you and if they say that you are good, but if your conscience says that you are bad, you cannot live a bold life.
0: நீ தைரியமா நிற்க முடியாது.
1: You cannot stand bold.
0: ஆனால் உலகமே உன்னை சுற்றி நின்று நீ பாவி என்று உன்னை குற்றம் சாட்டியும் உன் மனசாட்சி வந்து உன்னை பார்த்து நீ நல்லவன், நீ செய்தது சரி, நீ உத்தமன், நீ நீதியாய் நடந்தாய் என்று உன் மனசாட்சி உன்னை பற்றி சொல்லுமானால் நீ சிங்கத்தை போல நீ தைரியமாய் நிற்பாய் என்று சொல்வாராம்.
1: But if the entire world stands around you and accuses you that you are bad, but if your own conscience says that you are good, you are upright, you are a perfect man and holy righteous, then you are as bold as a lion.
0: அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக இருந்த ஏப்ரஹாம் லிங்கன் என்று சொன்னவர் ஒரு முறை ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் சொன்னாரு.
1: ஏப்ரஹாம் லிங்கன் who was the president of America, he told a statement.
0: அவர் சொன்னாரு, உலகத்துல எனக்கு ஒரு நண்பன் கூட எனக்கு ஒரு வேளை என் வாழ்க்கையில இல்லாத ஒரு நிலை வந்தாலும்,
1: he said, even if I come to a state where there is not even single friend in this world,
0: எனக்கு கடைசியா ஒரு நண்பன் எனக்கு எப்பவுமே கூட இருப்பான்.
1: There will be one friend who will stand with me until the end.
0: யார் தெரியுமா?
1: You know who is he?
0: என்னுடைய மனசாட்சி.
1: It is my conscience.
0: எல்லாருமே என்ன பொல்லாதவன் சொல்லி என்ன விட்டு போயிட்டாலும்,
1: no matter even everyone leaves me saying that I'm a wicked man,
0: என்னுடைய மனசாட்சி என்ன விடவே விடாது. அது என்ன வந்து நீ நேர்மையானவன் என்பது எனக்கு எப்பொழுதுமே சொல்லும், என் தனிமையில கூட அது எனக்கு நிக்கும்னு சொன்னாராம்.
1: He said my conscience will stand with me even in my loneliness and say that I'm upright and honest.
0: அமெரிக்க தேசம் அவருக்கு ஒரு பெயர் கொடுத்தது, ஆனஸ்ட் ஏப், நேர்மை உள்ள ஏப் என்று சொல்லி அவரை வந்து அன்பாய் அழைத்தார்கள்.
1: So this America gave him a title that he was an honest ape.
0: எவ்வளவு அருமையான ஒரு வாழ்க்கை அது.
1: So what a beautiful life was it?
0: நம்முடைய வாழ்க்கை இப்படி இருந்தால் எவ்வளவு அருமையா இருக்கும்.
1: If our life be so, our life would be very beautiful.
0: கர்த்தர் நமக்கு நல்ல குடும்பங்களை தர்றாரு.
1: The Lord gives us good families.
0: நல்ல உறவுகளை தர்றாரு.
1: The Lord gives us good relationships.
0: கணவனோ மனைவியோ யாரா இருந்தாலும் சரி.
1: No matter whether it is husband or wife.
0: நம்முடைய உறவுகள்ல ஒரு வெளிப்படை தன்மை, ஒரு தைரியம், ஒரு பரிசுத்தம் ரொம்ப அவசியம்.
1: There should be an openness, there should be a boldness and holiness that is essential for our relationships.
0: வாய்ப்பே இல்லை என்பது எவ்வளவு முக்கியம்.
1: How important is no chance.
0: மூன்று காரியம் சொன்னேன்.
1: I told you three things.
0: முதலாவது சாக்கு போக்கு சொல்ல வாய்ப்பே இல்லை.
1: Number one, no excuse.
0: சாக்கு போக்கு சொல்ல வாய்ப்பே இல்லை.
1: There is no chance to give excuse.
0: நாம் உறவுகளிலே ஈடுபட்டிருப்போமானால் அதனுடைய உத்தரவாதத்தை நாம் எடுத்துதான் ஆக வேண்டும்.
1: If you involved in relationships, you may have to take the responsibility.
0: சூழ்நிலைகளின் அழுத்தத்தின் மேல் நாம் பாரம் போடவே கூடாது.
1: You cannot burden the based upon the pressure of the circumstances.
0: இரண்டாவது தப்பித்து செல்ல வழியே இல்லை.
1: Number two, no escape.
0: எதை செய்கிறோமோ அதற்கு நாம் நிச்சயமாக விலை கொடுத்துதான் ஆகணும்.
1: Whatever you do, you may have to pay a price for it.
0: 34-35 வசனத்திலே அதேதான் எழுதியிருக்கு.
1: So in verse 34 and 35 it is written.
0: ஸ்திரீயை பற்றிய எரிச்சல் புருஷனுக்கு மூர்க்கத்தை உண்டு பண்ணும், அவன் பழி வாங்கும் நாளில் தப்ப விடான். அவன் எந்த ஈட்டையும் பாரான், அநேகம் வெகுமதிகளை கொடுத்தாலும் அவன் இருக்க மாட்டான்.
1: For jealousy is a husband's fury, therefore he will not spare in the day of vengeance. He will accept no recompense, nor will he be appeased though you give many gifts.
0: எவ்வளவு எச்சரிப்பா இருக்கணும்.
1: Oh, careful, we have to be.
0: தப்பித்து செல்ல வழி இல்லை.
1: There is no escape.
0: சுடாமல் தப்பித்து விட முடியாது, கொடாமல் தப்பித்து விட முடியாது.
1: You cannot escape without being seared, or you cannot escape without giving.
0: எத்தனை சாக்கு போக்குகளை சொன்னாலும் தப்பிக்க முடியாது.
1: No matter how many excuses you may give, you cannot escape.
0: மூன்றாவது.
1: Number 3.
0: அவனுடைய நிந்தை ஒளியவே ஒளியாது.
1: There is no end to his reproach.
0: கர்த்தர் நம்மோடு இந்த எச்சரிப்பின் வார்த்தைகளை பேசி நம்மை எச்சரிப்பாராக.
1: May the Lord caution us through these words of warning.
0: உன் இளவயதின் மனைவியோடு மகிழ்ந்திரு என்று வாசிக்கிறோம்.
1: We read, you rejoice with your young wife.
0: ஒருவருக்கொருவர் உண்மையா இருங்க.
1: You be faithful to each other.
0: ஒருவருக்கொருவர் கீழ்ப்பணிந்திருங்க.
1: You obey each other.
0: ஒருவருக்கொருவர் நீங்க கனம் பண்ணுங்க.
1: You honor each other.
0: ஒருவரை ஒருவர் மகிழ்வீங்க.
1: You make each other happy.
0: ஒருவருக்கொருவர் உண்மையாயிருங்க.
1: You be faithful to each other.
0: அப்பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து கர்த்தர் நம்ம கொடுத்த உறவுகள் மூலமாக நம்முடைய சந்ததிகளுக்கும் நம்முடைய வீடுகளுக்கும் பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளை கர்த்தர் கட்டளையிடுவார்.
1: Then the Lord will bless us and the Lord will give a great blessing to our descendants and family through our relationships.
0: நான் இதை பேசும்போது பாஸ்டர் அப்ப நான் ஒருவேளை நான் என் லைஃப்ல தவறு பண்ணிட்டேன், எனக்கு வந்து அப்ப விடுவே கிடையாதா அப்படி நீங்க யோசிக்கலாம்.
1: So you may think as I speak this, you may think, Pastor, I have committed a great blunder and mistake in my life. Is there no chance to escape from this?
0: நரேவளம் எதுக்கு பயப்படுறோம் தெரியுமா?
1: Many times we are afraid of what?
0: இந்த உலகத்துல நம்ம செலுத்த வேண்டிய சில காரியங்களை பார்த்து நம்ம பயப்படுறோம்.
1: Many times we are afraid of the things that we may have to pay in this world.
0: இந்த உலகத்துல நமக்கு வரப்போகும் அவமானத்தை குறித்து நம்ம ரொம்ப பயப்படுறோம்.
1: We are much afraid about the shame that we may have to encounter in this world.
0: ஆனா மனிதனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியே தான் வருவிக்கும்.
1: But fear of man only brings a snare.
0: நான் சொல்லுவேன், நீங்க மனிதருக்கு பயப்படாதீங்க. மனிதனுக்கு பயப்படுவதை விட தேவனுக்கு பயப்படுங்க.
1: Actually, don't fear man. Rather than fearing man, fear God.
0: இந்த உலகத்தில் உங்கள் சரீரத்தை கொல்லக்கூடியவர்கள், உங்கள் பெயரை கெடுக்கக்கூடியவர்களை நீங்கள் பயப்படுவதை பார்க்கிலும் நம்மை நித்திய நரகத்தில் தள்ளக்கூடிய வல்லமை உள்ள தேவனுக்கு பயப்படுங்க.
1: So rather than fearing men who can just kill your body and mortal body, but fear God who can just put you into eternal hell.
0: அவருக்கு நம்ம பயந்திருக்கணும்.
1: We should be afraid of him.
0: நிறையவள் இந்த தற்காலிகமான ஒரு அவமானத்துக்கு ரொம்ப பயப்படுறோம். இனிமேல் வரப்போகும் நியாய தீர்ப்புக்கு நம்ம பயப்பட மாட்டேங்கிறோம்.
1: Many times we are afraid of temporary shame that we are going to encounter, but we are not afraid of the eternal punishment.
0: மனிதருக்கு முன்பாக முகம் எப்படி இருக்கும்ன்றதுல ரொம்ப கவனமா இருக்கிறோம். தேவனுக்கு முன்பாக நம்ம எப்படி நிக்க போறோம்ன்றத பத்தி நம்ம நினைக்கிறது இல்ல.
1: We are much afraid and concerned how we will face men in this world, but we are not concerned about how we will face God.
0: வேதம் உண்மை உள்ளது.
1: The word, Bible is true.
0: இந்த உலகத்துல நாம வந்து செய்கிற தவறுகளுக்கு இந்த உலகம் வந்து நம்மளை மன்னிக்காது.
1: So this world may not forgive for the sins that we commit in this world.
0: நீங்க எத்தனை மன்னிப்பு கேட்டாலும், எத்தனை நீங்க வந்து காரியங்களை வந்து அவர்களுக்கு நீங்க ஈடு செய்யறன்னு கொடுத்தாலும் என்னைக்கு இருந்தாலும் உங்களை பார்க்கும்போது திரும்ப உங்களுக்கு அந்த லேபிள் ஒட்டாம உங்களை விடாது.
1: No matter how much you may ask forgiveness or how much you may give a compensation, the next time they see, they will actually give that label.
0: உங்களுடைய நிந்தை, உங்களுடைய அவமானம் ஒழியவே ஒழியாது.
1: Your reproach and your shame will never be wiped away.
0: ஆனால் நான் சொல்லுவேன், இந்த உலகம் அப்படின்றது ஒரு தற்காலிகமானதுன்றதை மறந்துடாதீங்க.
1: But I tell you, don't forget that this world is really a temporary place.
0: மனிதன் மன்னிக்க மாட்டான், மனிதன் மறக்க மாட்டான்.
1: Men will not forget. A man will not forget.
0: ஆனால் வேதம் சொல்லுகிறது,
1: but the Bible says,
0: தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான்.
1: So he who conceals his sin will not live, but he who confesses and lives shall receive mercy.
0: நான் சொல்லுவேன், நம்முடைய பாவம் இரத்தாம்பரம் போல் சிவப்பாய் இருந்தாலும் அதை பனியை போல வெண்மையாய் மாற்ற தேவன் வல்லவராய் இருக்கிறார்.
1: Actually, even if our sin is a red like scarlet, our God is able to make it white as dew.
0: இந்த உலகத்துல நீங்க அவமானத்தை, நிந்தையை, நீங்க உறவுகள்ல வர்ற சீர்கேடுகளால் நீங்க அனுபவித்துக் கொண்டிருக்கலாம்.
1: So you might be encountering shame and reproach because of the immoral relationships that is in this world.
0: கடந்த காலத்துல அறியாமல் நீங்கள் செய்த அல்லது துணிகரமாய் செய்த சில காரியங்களுக்காக நீங்க இந்த உலகத்துல வேதனை அனுபவிக்க வேண்டி இருக்கலாம்.
1: You may have to go through this kind of suffering and pain because of the sins that you committed out of ignorance or presumptuousness.
0: அதை கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுத்துருங்க.
1: You committed to God.
0: அதை நீங்க பொறுமையோடு சகித்து தான் ஆகணும்.
1: You may have to endure it patiently.
0: ஆனால்
1: but
0: கர்த்தருக்கு முன்பாக உங்க மனசாட்சியை சுத்திகரிச்சிருங்க.
1: But you cleanse your conscience before God.
0: ஏனால் இந்த வாழ்க்கை ஒரு நாள் முடிந்து போகும்.
1: Because one day this life will end.
0: எந்தெந்த நித்தியமா இயேசுவோட தான் நாம வாழ போறோம்.
1: And we're going to live with Jesus for eternal.
0: அவருடைய வருகைக்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க.
1: And prepare yourself for his arrival.
0: அங்கே துக்கமும் இல்லை, கண்ணீரும் இல்லை.
1: There is no sorrow, there is no tears there.
0: அங்கே அவமானம் இல்லை.
1: There is no shame there.
0: அங்கே அவருக்கு முன்பாக நாம சமாதானத்தோடு நிற்போமானால் நம்முடைய அவமானத்திற்கு இடமே இல்லை.
1: And there, if you stand in peace before God, there is no room for sorrow.
0: அங்கே நித்திய மகிழ்ச்சி, நித்திய கனம், நித்திய பேரின்பம்.
1: So it is a eternal joy, eternal peace and eternal happiness.
0: கர்த்தர் நமக்கு கொடுத்த எச்சரிப்பின் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வோம்.
1: Let us accept the words of warning which the Lord has given us.
0: தவறு செய்திருந்தால் இதனுடைய பின்விளைவுகள் உண்டு என்பதை அறிந்து அதை பொறுமையாய் சகிப்போம்.
1: If you have committed a mistake, let us understand that there is a consequence and endure patiently.
0: அந்த வேதனை நடுவுல மனிதனை காட்டிலும் தேவனை பிரியப்படுத்துவோம்.
1: And amidst that suffering, let us please God rather than pleasing men.
0: தேவனண்டே மனம் திரும்புவோம்.
1: Let us repent and turn to God.
0: நித்திய வாழ்வில் தேவனுடைய நீங்காத கிரீடத்தையும் நீங்காத பலனையும் பெற்றுக்கொள்ள நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம்.
1: So let us prepare ourselves to receive that eternal crown and eternal kingdom in the kingdom of God.
0: ஜெபம் பண்ணலாம்.
1: Let us pray.
0: இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே,
1: our merciful and gracious father,
0: அநேக வேளையில் நாங்கள் உறவாடும் உறவுகளை குறித்து நாங்கள் சற்று கவனம் இல்லாமல் இருந்து விடுகிறோம்.
1: So many times, Lord, we are not much concerned about the relationships that we have.
0: ஆனால் இன்றைக்கு நாங்கள் ஒரு எச்சரிப்பின் வார்த்தையை கேட்டோம்.
1: But today we have heard words of warning, Lord.
0: நாங்கள் எந்த சாக்குப்போக்கு சொல்ல முடியாது.
1: Lord, we cannot give any excuses.
0: எதை கொடுத்தும் தப்பித்துக் கொள்ளவே முடியாது.
1: Lord, we cannot escape by giving anything.
0: ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில எங்களுக்கு வரப்போகும் அவமானத்திற்கு முடிவே இருக்காது.
1: And there is no end for the reproach that will come in our life, Lord.
0: தப்பித்து செல்ல வாய்ப்பே இல்லை என்பதை நாங்கள் உணர்ந்து எங்களை ஜாக்கிரதையோடு எங்கள் உறவுகளை பரிசுத்தத்தோடு காத்துக்கொள்ள கிருபை தார்.
1: Lord, give us grace having known that there is no escape and excuse to escape from this, and let us, Lord, be careful in maintaining our relationships.
0: இந்த பாடலில் நாங்கள் பாடுவது போல எங்கள் ஜீவனுடைய எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என்று எழுதும் ஆண்டவரே.
1: Lord, as we sing in this song, Lord, Lord, in all the Lord territories of our life, let you write that it is holy, Father.
0: ஒரு பரிசுத்தத்தினால் எங்களை அலங்கரியும்.
1: Lord, beautify us through your holiness.
0: எங்களுடைய உறவுகளிலே உம்முடைய பரிசுத்தமும் நீதியும் வெளிப்படட்டும்.
1: Let your holiness and righteousness be manifested in our relationships.
0: சத்தியத்தின் பாதையில் எங்களை வெளிப்படுத்தும்.
1: And lead us and reveal your paths of truth, Lord.
0: உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தும்.
1: Glorify your name alone.
0: இந்த நாள் இந்த வார்த்தையை கேட்டு தங்களுடைய தவறுகளை உணருகிறவர்கள் பாவங்களை உம்மிடத்திலே மனந்திரும்புகிறவர்களை நீர் மன்னிக்க உண்மை உள்ளவராக இருப்பதற்காய் நன்றி.
1: Lord, thank you that you are faithful to forgive people who repent and turn to you having realized and being convicted by their mistakes.
0: மனிதன் மன்னிக்காமல் மறக்காமல் போனாலும் நீர் மன்னிக்கிறீர், நீர் பாவத்தை மறக்கிறீர், அவருடைய வாழ்க்கையை திருப்ப எழுப்பி கட்ட நீர் உண்மை உள்ளவராய் இருக்கிறீர்.
1: Lord, even if the man may not, Lord, forgive or forget, but you are faithful to forgive and forget and also to build up their life again, Lord.
0: அவருடைய வாழ்க்கையை மறுபடியும் சீர்படுத்த நீர் வல்லவராய் இருக்கிறீர்.
1: Lord, you are able to set right their life again, Lord.
0: Thank you, Lord, for your restoration. மறுபடியும் அவர்களை நிலைநிறுத்துவதற்காய் நன்றி.
1: Lord, thank you for your restoration, Lord.
0: உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும்.
1: Let your name alone be magnified.
0: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
1: In Jesus' name we pray.
0: Amen.
1: Amen.
0: Amen.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபன் எஃப்எம்இன் அனுதின தியானம். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். சங்கீதம் 107:20 வசனம். தேவனுடைய வசனங்களை விசுவாசிக்காத ஒரு மனிதன் டிஎல் மோடி நடத்திய கூட்டங்களுக்கு ஒரு நாள் வந்தான். மோடி அந்த மனிதனோடு பேசிய போது அந்த மனிதன், நான் வேதாகமத்தில் 12 வசனங்களை நான் விசுவாசிப்பதில்லை என்றான். ஆனால் மோடி அந்த மனிதனோடு பேசிய போது வேத வசனங்களை மேற்கோள் காட்டியே பேசிக் கொண்டிருந்தார். அந்த மனிதன் வேத வசனங்களை விசுவாசிக்காவிட்டாலும் தேவன் தம்முடைய வசனங்கள் வெறுமையாய் திரும்ப விடமாட்டார் என்ற விசுவாசத்தோடு வார்த்தைக்கு வார்த்தை வேத வசனங்களை வைத்து மட்டும் அந்த மனிதனோடு பேசினார். ஏனெனில் தேவனுடைய வசனம் இருபுறமும் கருக்குள்ளது என்று வேதம் கூறுவதால் அது நிச்சயம் அந்த மனிதனுக்குள் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும் என்று மோடி எதிர்பார்த்தார். ஆனாலும் அந்த மனிதன் நான் வேத வசனங்களை விசுவாசிப்பதில்லை என்று சொல்லிக்கொண்டே இருந்தான். ஆனால் டிஎல் மோடியும் விடவில்லை. தொடர்ந்து அந்த மனிதனோடு வேத வசனங்களை வைத்தே பேசிக் கொண்டிருந்தார். சுமார் 2 முன் நாத்திகனாக அந்த கூட்டத்திற்கு வந்த அந்த மனிதன் ரட்சிக்கப்பட்ட மனிதனாக மிகுந்த சந்தோஷத்தோடு தன் வீட்டுக்கு திரும்பிச் சென்றான். ரட்சிக்கப்பட்ட சில நாட்களுக்கு பின்பு அவன் பாஸ்டனில் குடியிருக்கும்படி அங்கு செல்ல நேர்ந்தது. அவன் பாஸ்டன் செல்லும் முன்பு டிஎல் மோடி அவனிடம், நீ இப்போது வேத வசனங்களை விசுவாசிக்கிறாயா என்று கேட்டார். அதற்கு அந்த மனிதன், வேதாகமத்தின் முன்னட்டைக்கும் பின்னட்டைக்கும் இடையே உள்ள அனைத்து வசனங்களையும் நான் இப்போது விசுவாசிக்கிறேன் என்றான். ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. தேவனுடைய வசனம் ஒருபோதும் வெறுமையாய் திரும்பி வராது. அது எதற்காக அனுப்பப்பட்டதோ அந்த காரியம் வாய்க்கும்படி செய்தே திரும்பும். 100 அதிபதி ஒருவன் வியாதியாய் கிடந்த தன் வேலைக்காரனுக்காக இயேசு கிறிஸ்துவிடம் விண்ணப்பம் பண்ணும்படி வந்தான். இயேசு கிறிஸ்து, நான் வந்து அவனை சுகமாக்குவேன் என்றார். ஆனால் 100 அதிபதி, நீர் என் வீட்டுக்கு வர நான் பாத்திரன் அல்ல. நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்றான். இயேசு கிறிஸ்து அவனை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். இயேசு கிறிஸ்து அந்த வீட்டுக்கு செல்லாவிட்டாலும் தன்னுடைய வார்த்தையை அனுப்பினார். அந்த வார்த்தையின்படியே அவன் வேலைக்காரன் அந்நேரமே சொஸ்தமானான். ஆம் பிரியமானவர்களே, அவர் நம் வாழ்விலும் நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக தமது வசனத்தை அனுப்புகிறார். அதை நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொள்வோமானால் நம் வாழ்விலும் அற்புதங்கள் நடக்கும்.

எத்தனை பேர் உண்மையாக சொல்றீங்களா ஆண்டவரே? எங்க நம்பிக்கை உங்க மேலதாப்பா, எங்க நம்பிக்கை உங்க மேலதாண்டவரே. எங்கள் நம்பிக்கையை கைவிடாதவர், எங்கள் நம்பிக்கை கெட்டு போக அனுமதியாதவர், எங்களை ஒரு நாள் புறக்கணியாதவர், எங்களை ஒரு நாள் தள்ளாதவர் நீங்க மட்டும்தானப்பா. ஹல்லேலூயா. நீரே எங்கள் நம்பிக்கை, நீரே எங்கள் அடைக்கலம், நீரே எங்கள் மறைவரன்னு சொல்றவங்க நல்லா கரங்களை தட்டி, கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஒரு தேவ அபிஷேகம் இறங்கிக் கொண்டிருக்கிற, ஒரு கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கிக் கொண்டிருக்கிற இந்த ஆலயம் முழுது கர்த்தருடைய ஆவியானுடைய மகிமையுள்ள அபிஷேகம் இறங்கிக் கொண்டிருக்கிற, மகிமையுள்ள அபிஷேகம் இறங்கிக் கொண்டிருக்கிற, மகிமையுள்ள அபிஷேகம் இறங்கிக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது இழந்து போன அபிஷேகம், இழந்து போன ஆவிக்குரிய வாழ்க்கை ஓ இப்பொழுது திரும்பி கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள் இயேசு நாமத்தில், பெற்றுக்கொள் இயேசு நாமத்தில் இழந்த வரங்கள், இழந்த அபிஷேகம், இழந்த அந்நிய பாஷை, இழந்த கிருபைகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் என் தேவனாகிய கர்த்தர் திருப்பி கொண்டிருக்கிறார். Receive in the name of Jesus. Receive in the name of Jesus. நல்ல கரங்களை

கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி. ஆண்டவருக்கு மகிமை, கர்த்தருக்கு

கரங்களை தட்டி, கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்த, நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, உண்மையே நம்புவேன், உண்மையே நோக்கி பார்ப்பேன். எங்கள் நம்பிக்கை நீர்தான், எங்கள் அடைக்கலம் நீர்தான், நீர்தான் எங்கள் துணை, எங்கள் கேடகம், எங்கள் ரட்சண்ய கம்பவை நெகிழ விடாமல் கைவிடாமல் காக்கிறவர் நீரே, நீரே. எங்க நம்பிக்கை உங்க மேல சொல்றவங்க தலைக்கு மேல கையை தட்டி, நல்ல தலைக்கு மேல கரங்களை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல தலைக்கு மேல கையை தட்டி, எங்க நம்பிக்கை நீங்க தான், எங்க அடைக்கலம் நீங்க தான், எங்க மறைவிடம் நீங்க தான்ப்பா, உண்மை உயர்த்துகிறோம்.

நல்ல கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. நல்ல கைகளை தட்டி உம்மை நம்புவேன் என் வாழ்நாள் முழுவதும் நான் உம்மை நம்புவேன். எத்தனை பேர் உண்மையா சொல்லு, கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். என் வாழ்நாள் முழுவதும் நான் உம்மை நம்புவேன், நான் உம்மை சேவிப்பேன், நான் உம்மை பின்பற்றுவேன். என்ன நேர்ந்தாலும், யார் கைவிட்டாலும், யார் புறக்கணித்தாலும் உம்மையே நான் நம்புவேன், நம்புவேன், நம்புவேன்.

உமக்கு கோடி நன்றி, உமக்கு கோடி நன்றி, உமக்கு கோடி நன்றி. நல்ல கரங்களை தட்டி, கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். உமக்கு கோடி நன்றி. ஆச்சரியமாய் நடத்தினவரே, ஆதரவாய் உடனிருந்தவரே, இதுவரைக்கும் தாங்கினவரே, இதுவரைக்கும் ஏந்தினவரே, இதுவரைக்கும் கொண்டு வந்தவரே, இதுவரைக்கும் பாதுகாத்தவரே, இதுவரைக்கும் ஜீவனை தந்தவரே, இதுவரைக்கும் உருவாக்கினவரே, இதுவரைக்கும் பலப்படுத்தினவரே, இதுவரைக்கும் நடத்தினவரே. நல்ல கரங்களை தட்டி, கரங்களை தட்டி கோடி நன்றி, கோடி நன்றி. நடத்தினவரே, பாதுகாத்தவரே, கொண்டு வந்தவரே, பராமரித்தவரே, மீட்டுக் கொண்டவரே, ஆச்சரியமாய் நடத்தின அதிசயமான தெய்வமே. அப்போஸ்தல நாட்கள் திரும்ப போகிறது, ஆதி அப்போஸ்தல நாட்கள் திரும்ப போகிறது, ஆதி அப்போஸ்தல நாட்கள் திரும்ப போகிறது. உன் வாயில கத்தர் அபிஷேகத்தை வைக்கிறார், உன் நாக்கில கத்தர் அபிஷேகத்தை வைக்கிறார். நீ பேசும்போது வல்லமை வெளிப்படும், நீ பேசும்போது பிசாசு அலறும், நீ பேசும்போது அற்புதம் நடக்கும், நீ பேசும்போது பாவ உணர்வு உண்டாகும், நீ பேசும்போது பொல்லாத கிரியை அதமாகும், நீ பேசும்போது அற்புதம் நடக்கும்.

நெகேமியா 9 அதிகாரம். அந்த மாதம் 24 தேதியிலே இஸ்ரவேல் புத்திரர் உபவாசம் பண்ணி இரட்டுடுத்தி தங்கள் மேல் புழுதி

கானானி கெனானி என்பவர்கள் லேவியருடைய படிகளின் மேல் நின்று தங்கள் தேவனாகிய கர்த்தரை நோக்கி மகா சத்தமாய் ஓலமிட்டார்கள். பின்பு லேவியரான யெசுவா, கத்வியேல், பாணி, ஆசாப்னேயா, செரபியா, ஒதியா, செப்பனியா, பெத்தகியா என்பவர்கள் ஜனங்களை பார்த்து, நீங்கள் எழுந்திருந்து அனாதியாய் என்றென்றிருக்கும் இருக்கிற உங்கள் தேவனாய கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி, எந்த ஸ்துதி ஸ்தோத்திரத்துக்கும் மேலான உம்முடைய மகிமையுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீரொருவரே கர்த்தர், நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளுடைய சர்வ சேனைகளையும் பூமியையும் அதிலுள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகளிலுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினீர். அவைகளெல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர். வான சேனைகள் உம்மை பணிந்து கொள்ளுகிறது. ஆபிராமை தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்னும் கல்தேரின் பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரகாம் என்னும் பெயரிட்ட தேவனாய கர்த்தர் நீர். அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மை உள்ளதாக கண்டு கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், எபூசியர், கிர்காசியருடைய தேசத்தை அவன் சந்ததிக்கு கொடுக்கும்படி அவனோடு உடன்படிக்கை பண்ணி உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர். நீர் நீதி உள்ளவர். எகிப்திலே எங்கள் பிதாக்கள் அனுபவித்த சிறுமையை நீர் கண்டு சிவந்த சமுத்திரத்தின் அவர்கள் கூப்பிடுதலை கேட்டீர். பார்வோனிடத்திலும் அவனுடைய எல்லா ஊழியக்காரிடத்திலும் அவன் தேசத்தின் சகல ஜனத்திலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்தீர். அவர்கள் உமது ஜனங்களை அகந்தியா நடத்தினார்கள் என்பது அறிந்திருந்தீர். இப்படியே இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி உமக்கு கீர்த்தியை உண்டாக்கினீர். நீர் அவர்களுக்கு முன்பாக சமுத்திரத்தை பிரித்ததினால் கடலின் நடுவாக கால் நினையாமல் நடந்தார்கள். வலுவான தண்ணீர்களிலே கல்லை போடுகிறது போல அவர்களை தொடர்ந்தவர்களை ஆழங்களிலே போட்டுவிட்டீர். நீர் பகலிலே மேகஸ்தம்பத்தினாலும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியை அவர்களுக்கு வெளிச்சமாக்க இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழி நடத்தினீர். நீர் சீனாய் மலையில் இறங்கி வானத்திலிருந்து அவர்களோட பேசி அவர்களுக்கு செம்மையான நீதி நியாயங்களையும் நல்ல கட்டளைகளும் கற்பனைகளும் ஆகிய உண்மையான பிரமாணங்களை கொடுத்தீர். உமது பரிசுத்த ஓய்வினாலே அவர்களுக்கு தெரியப்படுத்தி உமது தாசனாகிய மோசேயை கொண்டு அவர்களுக்கு கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாய பிரமாணங்களையும் கற்பித்தீர். அவர்கள் பசிக்கு வானத்திலிருந்து அப்பம் கொடுத்து அவர்கள் தாகத்துக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி நீர் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள பிரவேசியுங்கள் என்று அவர்களுக்கு சொன்னீர். எங்கள் பிதாக்களாகிய அவர்களோ அகங்காரமாய் நடந்து தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி உம்முடைய கற்பனைகளுக்கு செவிகூடாதே போனார்கள். அவர்கள் செவி கொடுக்க மனதில்லாமலும் அவரிடத்திலே நீ செய்த உம்முடைய அற்புதங்களை நினையாமலும் போய் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி தங்கள் அடிமைத்தனத்துக்கு திரும்பும்படிக்கு அவர்கள் கலகம் பண்ணி ஒரு தலைவனை ஏற்படுத்தினார்கள். ஆகிலும் வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையும் உள்ளவருமான தேவனாகிய நீர் அவர்களை கைவிடவில்லை. அவர்கள் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு கன்று குட்டியை தங்களுக்கு உண்டாக்கி அது உன்னை எகிப்திலிருந்து கொண்டு வந்த உன் தெய்வம் என்று சொல்லி கோபமூட்டத்தக்கதாக பெரிய அக்கிரமங்களை செய்திருந்தாலும் நீர் உம்முடைய மிகுந்த மன இறுக்கத்தின்படியே அவர்களை வனாந்திரத்திலே கைவிடவில்லை. அவர்களை வழிநடத்த பகலிலே மேகஸ்தம்பமும் அவர்களுக்கு வெளிச்சத்தையும் அவர் நடக்க வேண்டிய வழியை காட்ட இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லை. அவர்களுக்கு அறுவை உணர்த்த உம்முடைய நல்லாவியை கட்டளையிட்டீர். அவர்கள் வாய்க்கு உம்முடைய மன்னாவை அருளி அவர்கள் தாகத்துக்கு தண்ணீர் கொடுத்தீர். இப்படி 40 வருஷமாக வனாந்திரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர். அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாய் போகவும் இல்லை, அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை. அவர்களுக்கு ராஜ்யங்களையும் ஜனங்களையும் ஒப்பு கொடுத்து அவர்களை எல்லை எல்லையாக அவர்களுக்கு பங்கிட்டீர். எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனின் தேசத்தையும் பாசானின் ராஜாவாகிய ஓகின் தேசத்தையும் கட்டிக்கொண்டார்கள். அவர்கள் பிள்ளைகளை வானத்து நட்சத்திர

ஜனங்களைப் போல பெருக பண்ணி சுதந்திரத்துக் கொள்ளும்படி நீர் அவர்களுக்கு பிதாக்களுக்கு சொன்ன தேசத்திலே அவர்களை அழைத்து வந்தீர். அப்படியே பிள்ளைகள் உட்பிரவேசித்து தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டார்கள். நீர் அவர்களுக்கு நன்றாய் தேசத்தின் குடிகளாகிய கானானியரை தாழ்த்தி அவர்களையும் அவர்கள் ராஜாக்களையும் தேசத்தின் ஜனங்களையும் தங்கள் இஷ்டப்படி செய்ய அவர் கையிலே ஒப்பு கொடுத்தீர். அவர்கள் அரணான பட்டணங்களையும் சுழமையான பூமியையும் கட்டிக்கொண்டு சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட துறவுகளையும் ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் ஒலிவத்தோப்புகளையும் கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்திரித்து கொண்டு புசித்து திருப்தியாக கொளுத்து உம்முடைய பெரிய தயவினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். ஆனாலும் அவர்கள் கீழ்ப்படியாதவர்களாகி உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உம்முடைய நியாயப்பிரமாணத்தை தங்களுக்கு புறம்பே அறிந்துவிட்டு தங்களை உம்மிடத்து திரும்பும்படி அவர்களை திறசாட்சியாய் கடிந்து கொண்டு உம்முடைய தீர்க்க தரிசிகளை கொன்று போட்டு கோபமூட்டுகிற பெரிய அக்கிரமங்களை செய்தார்கள். ஆகையால் அவர்களை நெருக்குகிற அவர்கள் சத்துருக்களின் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்தீர். அவர்கள் நெருக்கம் அனுபவிக்கிற காலத்தில் அவர்கள் உம்மை நோக்கி கூப்பிடுற போதோ நீர் பரலோகத்திலிருந்து கேட்டு உம்முடைய மிகுந்த இரக்கத்தினால் அவர்களை அவர்கள் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி விடுகிற இரட்சகர்களை அவர்களை கொடுத்தீர். அவர்களுக்கு இளைப்பாறுதல் உண்டான போதோ உமக்கு முன்பாக மறுபடியும் பொல்லாப்பு செய்ய தொடங்கினார்கள். ஆகையால் அவர்கள் சத்துருக்கள் அவர்களை ஆளும்படிக்கு அவர்கள் கையிலே ஒப்புவித்தீர். அவர்கள் மனம் திரும்பி உம்மை நோக்கி கூப்பிட்ட போதோ நீர் பரலோகத்திலிருந்து கேட்டு அவர்களை உம்முடைய இரக்கங்களின்படியே அநேகம் தரம் விடுதலாக்கி விட்டீர். அவர்களை உம்முடைய நியாயப்பிரமாணத்துக்கு திருப்ப அவர்களை திருட்சாட்சியாய் கடந்து கொண்டீர். ஆனாலும் அவர்கள் அகங்காரம் கொண்டு உம்முடைய கற்பனைகளுக்கு செவிகூடாமல் கீழ்ப்படிந்து நடக்கிற மனுஷன் செய்து பிழைக்கிற உம்முடைய நீதி நியாயங்களுக்கு விரோதமாக பாவம் செய்து தங்கள் தோலை முரண்டுத்தனமாய் விளக்கி செவிகூடாமல் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி கொண்டார்கள். நீர் அநேக வருஷமாக அவர்கள் மேல் பொறுமையாயிருந்து உம்முடைய ஆவியினால் பேசின உம்முடைய தீர்க்க தரிசனை கொண்டு அவர்களை திருசாட்சியாய் கடந்து கொண்டாலும் அவர்கள் செவிகூடாதபடியினாலே அவர்களை அந்நிய தேச ஜனங்களின் கையில் ஒப்பு கொடுத்தீர். ஆகிலும் உம்முடைய மிகுந்த இரக்கங்களின்படியே அவர்களை நிர்மூலமாக்காமலும் அவர்களை கைவிடாமலும் இருந்தீர். நீர் கிருபையும் இரக்கமுள்ள தேவன். இப்பொழுதும் உடன்படிக்கையையும் கிருபையும் காக்கிற வல்லமையும் பயங்கரமுள்ள மகாதேவனாகிய எங்கள் தேவனே, அசிரியா ராஜாக்களின் நாட்கள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் எங்களுக்கும் எங்கள் ராஜாக்களுக்கும் எங்கள் பிரபுக்களுக்கும் எங்கள் ஆசாரியர்களுக்கும் எங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் எங்கள் பிதாக்களுக்கும் உம்முடைய ஜனங்கள் அனைவருக்கும் நேரிட்ட சகல வருத்தமும் உமக்கு முன்பாக அற்பமாக காணப்படாதிருப்பதாக. எங்களுக்கு நேரிட பண்ணின எல்லாவற்றிலும் நீர் நீதியுள்ளவர். நீர் உண்மையாய் நடப்பித்தீர். நாங்களோ ஆகாமியம் பண்ணினோம். எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் எங்கள் ஆசாரியர்களும் எங்கள் பிதாக்களும் உம்முடைய நியாயப்பிரமாணத்தின்படி செய்யாமலும் உம்முடைய கற்பனைகளையும் நீர் அவர்களை கடந்து கொண்ட உம்முடைய சாட்சிகளையும் கவனியாமலும் போனார்கள். அவர்கள் தங்கள் ராஜ்யத்திலும் நீர் அவர்களை கொடுத்த உம்முடைய பெரிய தயையிலும் நீர் அவர்களுக்கு முன்பாக திறந்து வைத்த விசாலமும் செழிப்புமான தேசத்திலும் உமக்கு ஊழியம் செய்யாமலும் தங்கள் துர்க்கர்மங்களை விட்டு திரும்பாமலும் போனார்கள். இதோ இன்றைய தினம் நாங்கள் அடிமைகளாயிருக்கிறோம். இதோ பலனையும் நன்மையும் அனுபவிக்கும்படி நீர் எல்லா பிதாக்களுக்கும் கொடுத்த இந்த தேசத்தில் தானே நாங்கள் அடிமைகளாயிருக்கிறோம். அதன் வருமானம் எங்கள் பாவங்களின் நிமித்தம் நீர் எங்கள் மேல் வைத்த ராஜாக்களுக்கு திரளாய் போகிறது. அவர்கள் தங்களுக்கு இஷ்டமானபடியே எங்கள் சரீரங்களையும் எங்கள் மிருக ஜீவன்களையும் ஆளுகிறார்கள். நாங்கள் மகா இக்கட்டில் அகப்பட்டிருக்கிறோம். இவையெல்லாம் இப்படி இருக்கிறபடியால் நாங்கள் உறுதியான உடன்படிக்கை பண்ணி அதை எழுதி வைக்கிறோம். எங்கள் பிரபுக்களும் எங்கள் லேவியரும்
எங்கள் ஆசாரியரும் அதற்கு முத்திரை போடுவார்கள் என்றார்கள்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை நெகேமியாவின் புஸ்தகம் 1:11. ஆண்டவரே, உமது அடியானின் ஜபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வரப்பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியருளும் என்று பிரார்த்தித்தேன். நான் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாய் இருந்தேன். என கண்பாந்தவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்கள் நீண்ட நாள் ஜபத்திற்கு பதில் தருகிற நாளாய், நீங்கள் நினைத்திருக்கிற செய்து முடிக்க வேண்டிய காரியங்கள் யாவும் கைகூடி வருகிற நாளாயும், நீங்கள் வேண்டிக் கொண்டதற்கும் அதிகமாய் செய்கிற ஒரு நாளாய் இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நெகேமியாவின் புஸ்தகம் 2:2 நீ துக்கமுகமாய் இருக்கிறது என்ன என்று ராஜா நெகேமியாவை பார்த்து கேட்கிறார். இன்றைக்கும் கர்த்தர் உங்களை பார்த்து அப்படியே கேட்கிறார். நெகேமியாவின் புஸ்தகம் 2:4 நீ கேட்கிற காரியம் என்ன என்று ராஜா கேட்கிறார். கர்த்தரும் உங்களை பார்த்து உங்களுக்கு என்ன வேண்டும் நான் நிறைவேற்றுவேன் என்று கேட்கிறவராய் உங்கள் மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். நெகேமியாவின் புஸ்தகம் 2:6 நீ எப்பொழுது திரும்பி வருவாய் என்று கேட்கிறார் ராஜா. கர்த்தரும் உங்களை பார்த்து ஏக்கத்துடன் எப்போது என் சமூகத்தை தேடி வருவாய் என்று கேட்கிறார். இப்படியாக கர்த்தர் உங்களிடம் இந்த 3 கேள்விகளை கேட்டு உங்களுக்கு பதில் தருகிறார். நீங்கள் உங்கள் சூழ்நிலைகள், காரியங்கள், பிள்ளைகளின் எதிர்காலங்களை குறித்து துக்கமுகமாய் இல்லாமல் அவரிடம் கேளுங்கள். அவர் சமூகத்தை நாடுங்கள். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான். இன்றைக்கும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உத்தரவுகளை வெளிப்பட செய்ய போகிறார். அதாவது, எவைகளுக்காய் உத்தரவு பதில் கிடைக்காமல் நீண்ட நாள் காத்திருக்கிறீர்களோ அவைகளுக்கு இன்றைக்கு பதிலை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். நெகேமியாவின் புஸ்தகம் 2:9 வாசிக்கும் போது, நெகேமியா ராஜாவுக்கு பான பாத்திரக்காரனாயிருந்தவன். ஆனால் அவன் ராஜாவிடம் அலங்கம் கட்ட உத்தரவு கேட்கும்போது அவனுக்கு அதிபதியாய் செய்கிற கடிதத்தையும் அந்தஸ்தையும் தந்து அனுப்பினான் என்று பார்க்கின்றோம். இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்காய் உங்கள் தலை உயர்த்தும்படிக்கு உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தப் போகிறார். நீங்கள் இப்பொழுது இருக்கிற நிலையிலிருந்து மேலான நிலையை அடைவீர்கள். நீங்களும் உங்கள் குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும். நெகேமியாவின் புஸ்தகம் 2:7 யூதா தேசத்திற்கு போகும் மட்டும் வழிவிட்டு அனுப்பும்படிக்கு கடிதங்கள் கொடுத்தார் ராஜா என்று வாசிக்கின்றோம். இன்றைக்கும் உங்களின் தடைகளை விலக்கி போட்டு உங்களை ஆசீர்வாதமான செயல்களுக்குள் பிரவேசிக்கும்படிக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். நெகேமியாவின் புஸ்தகம் 2:8 வாசிக்கும் போது, நெகேமியாவிற்கு ராஜா அலங்கம் கட்டுவதற்கு தான் தங்கியிருக்க போகும் வீட்டை கட்டுவதற்கும் தேவையான பொன்னையும் மரத்தையும் பொருளையும் கொடுக்கிறார் என்று வாசிக்கின்றோம். இன்றைக்கும் கர்த்தர் உங்களின் தேவைகளை சந்திக்கும்படிக்கு உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். தடைகள் விலகும்படிக்கு, அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கும்படிக்கு உங்களை விசாலமான இடத்திலே நடத்தி சென்று வேண்டிக் கொண்டதற்கு அதிகமாய் ஆசீர்வதித்து உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவப்பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் GFANFM இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமா இருப்பதாக உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். இந்த காலை நேரத்திலே ஒரு அருமையான வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். 2 சாமுவேல் 5:10 தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் தாவீதோடு இருந்தார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தர் கூட இருந்தா எப்படியெல்லாம் அந்த மனுஷனுடைய வாழ்க்கை மாறும் என்பதற்கு தாவீதனுடைய வாழ்க்கை ஒரு முன் உதாரணம். நம்ம கூட கர்த்தர் இருந்தா இப்படியே நம்முடைய வாழ்க்கையும் மாறிக்கொண்டே இருக்கும். தாவீதனுடைய வாழ்க்கையில கர்த்தர் கூட இருந்து ஒவ்வொரு நாளும் அற்புதமா நடத்தினார். தாவீதனுடைய ஆரம்பத்தை பாருங்கள். 78:70 பின்பு வாசிக்கும் போது, தாவீதை ஆட்டு தொழுவங்களில் இருந்து தெரிந்து கொண்டு கரவலாடுகளின் பின்பாக தெரிந்த அவனை அழைத்து, தமது சுதந்திரமாகிய யாக்கோபையும் தமது ஜனமாகிய இஸ்ரவேலை மேய்ப்பதற்காக ஆண்டவர் அழைத்து வருவார். தாவீதை அழைத்து வரும்போது பாருங்கள், சாதாரண நிலைமையிலே குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்டு ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு வாலிபன். 1 சாமுவேல் 16 தீர்க்கதரிசியாகிய சாமுவேலை ஈசாயின் குடும்பத்திற்கு அனுப்புவார். அப்படி அனுப்புகிற போது ஈசாயின் மூத்த மகனாகிய எலியாபை பார்ப்பார். சாமுவேல் பார்த்த உடனே இவன் தான் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் என்று சொல்லி அபிஷேக தைலத்தை அவன் மேல் ஊற்ற போகிற போது கர்த்தர் சொல்வார், தடுத்து இவனுடைய தோற்றத்தையும் வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் மனுஷன் பார்க்கிறபடி பாறேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று சொல்லி அவனை ஒதுக்கி விடுவார். அடுத்து சம்மா வருவான், அடுத்து எல்லா சகோதரர்கள் வருவார்கள், எல்லாரும் வேண்டவர் சொல்வார், வேண்டாம், இவன் இல்லை, இவன் இல்லை, இவன் இல்லை. கடைசி யார் பார்க்கிறா வீட்டுல, ஈசாய் சொல்வார், ஒருத்தன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான், அவன் தூரமான இடத்துல ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான், சரி அவனை வர சொல்லு. தாவீது வந்த போது கர்த்தர் சொல்வார், இவன் தான், இவனை அபிஷேகம் பண்ணு. அந்த சூழ்நிலையிலே சாமுவேல் தாவீதை அபிஷேகம் பண்ணுவார். கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதை நிரப்புவார். அவருடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாய் மாறிக்கொண்டே வரும். கர்த்தர் அவரை உருவாக்கி கொண்டே வருவார். தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது எப்படி ஒரு மூலையில் இருந்த மனுஷனை தெரிந்து கொண்டு நாளுக்கு நாள் அவனை உருவாக்கி, நாளுக்கு நாள் அவனை பண்படுத்தி, நாளுக்கு நாள் கற்றுக் கொடுத்து ஒரு உன்னத ஸ்தானத்திற்கு கொண்டு வந்தாரோ, அதே போல இதை காண்கிற சகோதரா சகோதரி, உங்க வாழ்க்கை ஒரு மூலையிலே கிடக்கலாம். யாரும் நினைப்பாரற்று, யாருமே கவனிக்க முடியாத இடத்தில் இருக்கலாம். கர்த்தர் உங்க கூட இருந்தா நீங்க எந்த இடத்துல யாரால் ஒதுக்கப்பட்டு, யாரால் தனிமைப்படுத்தப்பட்டு சாதாரண நிலைமையில் இருந்தாலும் கர்த்தர் கூட இருந்தால் ஏற்ற சமயத்திலே கர்த்தர் உங்களை வெளியே பிரித்தெடுத்து உங்களை உன்னத ஸ்தானத்திற்கு கொண்டு வருவார். ஆனால் நாம் செய்ய வேண்டியதெல்லாம், நம்ம கூட கர்த்தர் இருக்கணும். முதலாவது தேவனையும் உடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேட வேண்டும். முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாய் காத்து கொண்டால் நிச்சயம் கர்த்தர் நம்ம கூட இருப்பார். கர்த்தர் கூட இருந்தா சொல்ல வேண்டாம், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அநேக பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் இருந்த போது கர்த்தர் அவர்கள் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றி போட்டார். இதை காண்கிற சகோதரா சகோதரி, உங்க கூட கர்த்தர் இருந்தால் தாவீதின் வாழ்க்கை எப்படி மாற்றப்பட்டதோ அதே போல ஆண்டவர் மாற்றுவார். தாவீது அநேக மேடு பள்ளங்களை தாண்டி வந்தார். நிறைய நெருக்கம், போராட்டம், சஞ்சலம், வேதனை, தவிப்பு, எல்லா அனுபவங்களுக்குள்ளாய் கடந்து வந்தார். ஆனா கர்த்தர் கூட இருந்தார். அதனாலதான் 23 தாவீது ஆணித்தரமா சொல்றாரு, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை நடத்தி கொண்டு போவார். கர்த்தர் ஏன் கூட இருக்கிறார்? நான் கர்த்தர் கூட இருக்கிறேன். இந்த காலை நேரத்துல நாமும் சொல்லுவோமா, கர்த்தாவே நான் உங்க கூட இருக்கிறேன், நீங்க ஏன் கூட இருங்க. தாவீதின் வாழ்க்கையை மாற்றினது போல என் வாழ்க்கையை மாற்றி என் கூட இருந்து நீங்க அற்புதம் செய்யுங்கப்பா. நான் எப்போ உங்க கூட இருக்க விரும்புகிறேன், நீங்க என் கூட இருங்க. சொல்லுவோமா கண்களை மூடி. அருமை பிதாவே, இந்த நல்ல காலை நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். தாவீதோடு கூட கர்த்தர் இருந்த போது எப்படி தாவீதினுடைய வாழ்க்கையை மாற்றினீங்களோ, இதை காண்கிற நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் அவர்களோடு இருந்து கர்த்தாவே நீர்கள் வாழ்க்கையை மாற்றி ஆசீர்வதித்து உன்னத ஸ்தானத்திற்கு, உன்னத நிலைமைக்கு கொண்டு வாங்கப்பா. எத்தனையோ கண்ணீர் பாதைகள்,
போராட்டங்கள், சஞ்சலங்கள் அவர்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் நீங்க கூட இருந்து அற்புதங்களை செய்யும்படி ஜெபிக்கிறோம், தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு இரட்சக நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென்.

0: ஐக்கியம் உடைந்தது ஏன் என்ற தலைப்பில் ஊழியர் ஆண்ட்ரூ தேவ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் ஆசீர்வாதம் பெருகியது. அந்த ஆசீர்வாதத்தினால் ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் கேப் உண்டாச்சு. அது அப்படியே மனஸ்தாபம் ஆச்சு. அப்புறம் அந்த கேப் எங்க தொடங்குச்சுன்னா, முதல்ல அவங்க ஆட்கள்ல இருந்து தொடங்குச்சு. என்ன, ரெண்டு பேருக்கும் மந்த, ரெண்டு பேருக்கும் பெருகுச்சு. அப்போ அவங்களுக்கும் தண்ணி காட்டணும், இவங்க மிருகங்களுக்கு தண்ணி காட்டணும், அந்த மேய்ப்பர்களுக்கும் இந்த மேய்ப்பர்களுக்கும் போட்டி நடந்திருக்கும், போட்டி சண்டையாக இருக்கும், வார்த்தை பேச்சு வந்திருக்கும். ஒரே வீட்டில் ஒரே குடும்பத்தில் ஒரே மந்தை ரெண்டாயிடுச்சு, ஆட்கள் ரெண்டாயிட்டாங்க. இப்போ அது என்னது, இது உன்னது, இது உங்களை சார்ந்தது, இது எங்களை சார்ந்தது, இது எனக்கு சொந்தம், அது உனக்கு சொந்தம். ஸோ பெரிய உறவுல ஒரு சின்ன கீறல் ஏற்பட்டு அது பிளவுக்கு காரணமாகுது. அந்த பிளவு எங்கேருந்து தொடங்குதுன்னா, இப்போ அவங்க ஆட்கள் அவங்க மேய்ப்பர்கள் கிட்டேருந்து தொடங்குது. அந்த பிளவுக்கு காரணம் என்னன்னா, அவங்களுடைய மந்தையின் பெருக்கும், ஆஸ்தியின் பெருக்கும், செல்வத்தின் பெருக்கும். இந்த பெருக்கத்தினால இவ்வளவு வருஷம் ஒன்னா இருந்தவங்க இப்ப பிரிய ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இது கீழே தொடங்கின விரிச்சல் மேல பெரியவங்க வரைக்கும் வந்துட்டு, இப்போ ஆபிரகாமும் லோத்தும் வாக்குவாதத்துல வந்து நின்று பேசக்கூடிய அளவுக்கு வர வேண்டிய இடத்துல, உறவுகள் முறிய வேண்டிய இடத்துல வந்துட்டாங்க. ரெண்டு பேருமே ஒன்னா இருந்தாங்க, ரெண்டு பேருமே ஒன்னா நடந்தாங்க, ரெண்டு பேருமே ஒன்னா வாழ்ந்தாங்க. பல நாள் ஒரே கூடாரத்துல உண்டாங்க, உறங்கினாங்க, நடந்தாங்க. இப்போ ரெண்டு பேரும் பிரியறாங்க. ஐக்கியம் உடைவது ஏன்? ரொம்ப முக்கியமான பாடம். ஏன் ஐக்கியம் உடையுது, ஏன் உறவுகள் உடையுது? இந்த அதிகாரம் பல பாடங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்குது. ஐக்கியம் உடைவது ஏன், உறவுகள் உடைவது ஏன், நட்புகள் உடைவது ஏன்? நம்பர் ஒன், ஐக்கியம் உடைவது ஏன்? வார்த்தையினால், வார்த்தையின் பெருக்கத்தில் வர வாக்குவாதம், இதனால் ஐக்கியம் உடையுது. பாருங்க, எவ்வளோ பேர் ஆரம்பத்தில் ஒன்னா இருந்தாங்க, ஆனால் இப்போ ஒன்னா இல்லை. எவ்வளோ பேர் நண்பர்களாக இருந்தாங்க, ஆனால் ஒரு பெருக்கம் வந்தபொழுது நண்பர்களாக இல்லை. வசதி இல்லாதப்ப நல்லா உறவாடினாங்க, மனம் விட்டு பேசினாங்க. வசதி வந்த பிறகு பேசுறத குறைச்சிட்டாங்க. கீழே இருந்தப்ப ஓப்பனா பேசினாங்க, ஓப்பனா உறவாடினாங்க, டிரான்ஸ்பரண்டா இருந்துச்சு உறவு, பேச்சு, நட்பு. கொஞ்சம் அப்படி பசுமை வந்ததுமே, வளர்ச்சி வந்ததுமே, பெருக்கம் வந்ததுமே ஓப்பனா பேசுறது இல்லை. கடன் இருந்தப்ப எனக்கு இவ்வளவு கடன் இருக்குது, ஆனா இவ்வளவுதான் சம்பளம் வருது அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். ஆனா கடனே இல்லை, லாபம் வர்றப்ப அப்படி சொல்றது இல்லை, எனக்கு இவ்வளவு லாபம் வந்துச்சு அப்படின்னு. ஏன் நம்மளை மறைக்க ஆரம்பிக்கிறோம்? சோ கீழே இருந்த வாழ்க்கையில, கஷ்டத்துல இருந்த வாழ்க்கையில, கவலையோட இருந்த வாழ்க்கையில, சிறுக இருந்த வாழ்க்கையில வாழ்ந்தப்ப உறவுகள் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு, ஓப்பனா இருந்துச்சு, திக்கா இருந்துச்சு, இறுக்கமா இருந்துச்சு. ஆனா ஒரு பெருக்கம் அப்படின்னு வரப்ப அந்த பெருக்கம் மனுஷனை மாத்துது. அந்த மாற்றம் அவனுக்கு இருதயத்திலையும் அவனுடைய வாழ்க்கையிலையும் மாத்துது. அதனால அவன் தன்னை மேன்மையா நினைச்சு இன்னொருத்தரை தாழ்மையா நினைக்கிறான். இப்போ உறவுகள் ஏன் உடையுது? காமனா காரணங்கள் சிலது இருக்குது. ஐக்கியங்கள் ஏன் உடையுது? வார்த்தை, ஒரு வார்த்தையினால ரெண்டாச்சு, ஒரு சொல்லுனால, ஒரு மீனிங்னால தப்பா புரிஞ்சு கோபப்பட்டு பேசுனதுனால, வாக்குவாதத்தினால நீ என்ன நான் என்ன, யார பார்த்து கேட்ட, என்ன பார்த்தா கேட்ட, நீ என்ன, வாக்குவாத வார்த்தைகளால உறவுகள் உடைகிறது. அப்போ வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். எது முக்கியம்? உறவு முக்கியம். உடைஞ்சிட்டா கட்ட முடியாது, உடைக்கிறது ஈஸி, உடைக்கிறது ஈஸி, ரொம்ப ஈஸி. ஒன் வேர்ட், ஒரு வேர்டு போதும் உடைக்கிறதுக்கு. ஆனா கட்டுறதுக்கு ஒரு வார்த்தை போதாது, கட்டுறதுக்கு பல வார்த்தைகள் தேவைப்படுது, பல வாரங்கள் மாதங்கள் தேவைப்படுது. அப்போ ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் ஆஸ்தி பெருகின பொழுது அவர்களுடைய மந்தை மேய்ப்பர்களுக்குள்ள வாக்குவாதம் உண்டாச்சு. ஆரம்பம் அதுதான். அப்போ என்ன முக்கியம்? வார்த்தைகளில கவனம் முக்கியம். வார்த்தை பணம் மாதிரி, அது ரொம்ப கவனமா செலவு பண்ண வேண்டியது இருக்குது. ஆனா பொறுமையா இருந்தா அது செல்வம் மாதிரி சேர்த்து வைக்கிறது. நீதிமொழிகளின் புத்தகம் இதையெல்லாம் நமக்கு கத்துக் கொடுக்குது. எப்படி பேசணும், எப்படி வாயை திறக்கணும், எப்படி வார்த்தைகளை பயன்படுத்தணும், எப்படி மௌனமா இருக்கணும், எப்படி ஞானமா வாயை திறக்கணும், ஞானம் விளங்க வாயை திறக்கிறாள், எப்படி கட்டணும் வீட்டை. புத்தி உள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுறா, புத்தி இல்லாத ஸ்திரீ அதை கைகளால இடிக்கிறா. குணசாலியான ஸ்திரீ வீட்டை கட்டுறா, குணசாலி இல்லாத ஸ்திரீ வீட்டை இடிக்கிறா. நல்ல புருஷன் நீதிமான், அவன் வார்த்தைகளால களி கூறப்படுகிறான். வார்த்தைகள் சரியில்லைன்னா உறவுகள் உடையுது. அப்போ நீதிமொழிகளின் புத்தகம் நம்ம வார்த்தைகளை எப்படி பயன்படுத்தணும் சொல்லுது. ஏன் சொல்லுது? உறவுகளை கட்டுவதற்கு அது உதவி செய்து, உதவி செய்து. ஐக்கியம் உடைவது ஏன்? நம்பர் டூ, பணம் பொருளாதாரம். பணம் ஒரு ரீசன், அந்த பணத்தின் பொருளாதார பெருக்கும் ஐக்கியத்தை உடைக்குது, உறவுகளை உடைக்குது, நட்புகளை உடைக்குது. ஒரு காலத்துல ஒன்னா தான் இருந்தோம், ஆனா ஒரு உதவி செஞ்சாங்க, பண உதவி, அந்த பணத்தை திருப்பி தர முடியாததுனால அந்த உறவு பாதிக்கப்படுது, அந்த உறவுகள் முடிஞ்சு போகுது. பணம் இல்லாதப்ப நல்லா இருந்தாங்க, பணம் வந்த பிறகு, மேல வந்த பிறகு, செல்வம் பெருகின பிறகு உறவுகள். அப்போ ஒரு மனுஷனுடைய பெருக்கம் இருக்கிறது, பண பெருக்கம், பொருளாதார பெருக்கம், அது ஐஸ்வர்யவானுக்கு உறவுகளை முறிக்குது. ஆனா பெரும்பான்மையான இடங்கள்ல பணத்து நிமித்தமா ஐக்கியங்கள் உடையுது, பொருளாதார வளர்ச்சியின் நிமித்தமா, பெருக்கத்து நிமித்தமா ஐக்கியம் உடையுது. ஏன்? பணம் இருந்தா என்ன வரும்னா, இவங்க எல்லாம் என்ன நமக்கு, நம்மளால முடியாதா, இவங்க உதவி என்ன நமக்கு தேவை, நமக்கு தான் எல்லாம் இருக்குத, இவங்க யாரு, நம்மளால வாழ முடியாதா, நம்மளால இதை செய்ய முடியாதா. சோ பணம் அவனை தனித்து வாழும்படி, தன்னை சார்ந்து வாழும்படி, யாரையும் நாடாதபடி அவனை வளர்க்குது. இதனால என்ன ஆகுது? ஐக்கியம் உடையுது. யாக்கோபு எழுதுறாரு, ஓ உங்க சபைக்கு வரப்ப ஏழை ஒரு பக்கத்துல இருக்கிறான், பணக்காரன் ஒரு பக்கத்துல இருக்கிறான், மிடுக்கான வஸ்திரத்தை உடுத்தி வரவங்களுக்கு நீங்க வேற மாதிரி ட்ரீட் பண்றீங்க, ஏழைய வேற மாதிரி ட்ரீட் பண்றீங்களே, ஏன் ஐக்கியம் வரல? ஐக்கியம் உடைஞ்சு இருக்குது. இறுக்கமா வரல, நெருக்கமா வரல, ஒற்றுமை இணைக்க முடியல. ஏன் தெரியுமா? பணம் உன் புத்திய மாத்துது, பணம் உன் பெருமையை கூட்டுது, உன் தன்னம்பிக்கைய அது கூட்டி கூட்டி உன்னை உன்னையே சார்ந்து நிக்கணும், யாரோட நெருங்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு உன்னை பிரிக்குது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேர் அப்படின்னது. பணம் தேவை, பண ஆசை இருக்குது, அது உன்னை ஜனத்திலிருந்து ஜனத்தை பிரிக்குது, உறவுகள்ல இருந்து பிரிக்குது, நட்புல இருந்து பிரிக்குது, உன்னை எப்பவுமே தூரத்துல நிறுத்தி வைக்குது, தூரத்துல நிறுத்தி வைக்குது. அதனால பணம் பெருகும் போது எச்சரிக்கையா இருங்க, செல்வம் பெருகும் போது எச்சரிக்கையா இருங்க. ஏன்னா பணத்தை விட ஜனம் ரொம்ப முக்கியம், பொருளை விட மனுஷன் ரொம்ப முக்கியம். ஏன் ஐக்கியம் உடையுது? மனுஷன் மேல பற்று இல்லை, பொருள் மேல பற்று. பொருளை விட பணத்தை விட மனுஷனை முக்கியமா நினைச்சா இதெல்லாம் ஒண்ணும் இல்லை. கடன் வாங்கி திருப்பி கொடுக்கல, அதனால நடந்தது என்ன? கோபப்பட்டு கேட்டீங்க இல்ல, உறவு முறிஞ்சிருச்சு இல்ல. அப்போ உறவுகள் முறியுது. எனக்கு இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை பேசுற பிரசங்கிங் மாறங்க மேல எனக்கு கோபம் உண்டு, வருத்தம் இல்லை. ஏன் தெரியுமா? எப்பவுமே கர்த்தர் உன்னை வாழ வைப்பாரு, பெருக செய்வாரு, நீ ஐஸ்வர்யவானா மாறுவ அப்படின்னு எப்பவுமே ஜனங்களுக்கு ஐஸ்வர்யவானா ஆகிறதுக்குனே பேசுறாங்க பாருங்க. அந்த பிரீச்சர் என்ன சொல்லி கொடுக்கறாங்க ஜனங்களுக்குன்னா, நீ பணக்காரனா ஆகு அப்படின்னு சொல்லி கொடுக்கறாங்க. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? விளைவு, நீ பொருளை சார்ந்து வாழு, பொருள்ல பெருகு, தேவனிடத்துல விட பொருள் மேல நீ வளர்ச்சி செய், கவனம் செலுத்து. சொல்லல, ஆனா அதான் நடக்கும். பிரீச்சர் சொல்லாத இருக்கலாம், ஆனா பொருள் சேர்றப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும் தெரியுமா? ஐஸ்வர்யம் சேர்றப்ப, பொருள் சேர்றப்ப, பணம் சேர்றப்ப தேவனை விட இதன் மேலதான் நாட்டம் இருக்குது, இது மேலதான் நாட்டம் அதிகமா இருக்குது. அப்போ விசுவாசிகளை பிரசங்கி மாறுங்க, பொருளாதார ஆசீர்வாதத்துக்கு நேரா நடத்திட்டு போனா ஜனங்களை பொருள் ரீதியா தேவனிடத்துல இருந்து பிரிக்கிறோம். பொருள் சிநேகத்தை, தேவ அன்பை, அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய குறைக்குது. இதை சார்ந்து வாழும்படி சொல்லுது. எவ்வளவு கிறிஸ்தவ வியாபாரிகளை பாருங்க, பணம் பணம் பணம் அலையறாங்க, ஜனத்தை விட இரக்கம் இல்லாத பணக்காரரா இருக்கிறாங்களே. எவ்வளவு செல்வம், எவ்வளவு ஐஸ்வர்யம் அவங்க கிட்ட இருக்குது, ஆனா எவ்வளவு தேவனுக்கு கொடுக்கறாங்க? ஓபனா சொல்லுங்க பாப்போம். எவ்வளவு இன்கம் டாக்ஸ் கட்டுற, உன் இன்கம் டாக்ஸ் கட்டுறது அதிகமா இருக்குது, ஆனால் தேவனுக்கு கொடுக்கிறது கஞ்சத்தனமா இருக்குது. உனக்கு எதுக்கு பொருளாதாரம்? உனக்கு எதுக்கு பணம்? உனக்கு எதுக்கு ஜபம்? நீ பொருள் திருடன். உன்னை பொருளாதார ஆசீர்வாதத்தை நீ பெருகணும்ன்றதுக்காக நான் எதுக்கு பிரசங்கம் பண்ணணும்? உன்னால தேவனுக்கு என்ன லாபம்? ஊழியத்துக்கு என்ன லாபம்? சபைக்கு என்ன லாபம்? பொருளாதார ஆசீர்வாதத்தை பத்தி உனக்கு பிரசங்கம் பண்றோம், அழறோம், ஜெபிக்கிறோம். நீ வளர்ந்த பிறகு உன் பொருளாதாரத்தினால என்ன செஞ்ச தேவனுக்கு? என்ன செஞ்ச? என்ன, எவ்வளவு உன் செல்வம், எவ்வளவு இன்கம், எவ்வளவு உன் இன்கம் டாக்ஸ், எவ்வளவு சொத்து? ஏன் கொடுத்தாரு தெரியுமா? கர்த்தருக்காக, கர்த்தர் சபையை கட்ட, கர்த்தர் ஊழியத்தை தாங்க, கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் பிள்ளைகளை தாங்க, ஏழைகளை தாங்க, விதவைகளை தாங்க, வறியவர்களை தாங்க. கர்த்தர் உனக்கு அதை நம்பி கொடுக்கிறப்ப நீ உன்னை சார்ந்து, உன் பொருள் சார்ந்து, உன் செல்வத்தை சார்ந்து சுயநலமா வாழ்றதுக்கு உனக்கு எதுக்கு பிரசங்கம்? உனக்கு எதுக்கு ஜபம் பண்ணணும் பிரசங்கியார்? நான் கேட்கிறேன், பிரசங்கிமார்களை கேட்கிறேன், இவ்வளவு வருஷம் பிரசங்கம் பண்ணீங்கல்ல, இந்த மக்கள் எல்லாம் செல்வத்துல பெருகணும்னு, அந்த மக்கள் என்ன மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழ்னாங்கன்னு செக் பண்ணீங்களா? கர்த்தருக்கு என்ன செஞ்சாங்கன்னு செக் பண்ணீங்களா? இல்லையே. அப்ப ஏன் அதையே பிரசங்கம் பண்றீங்க? ஏன் அவங்களை பணக்காரர் ஆக்கணும்னு நினைக்கிறீங்க? அவங்க தேவனை நேசிக்கிட்டோம், ஏழைகளை நேசிக்கிட்டோம், எத்தனை வீடு வாங்கி இருக்கிற, ஆனா எத்தனை சபையை கட்டி இருக்கிற. யோசித்து பாரு, உன் செல்வத்தினால, உன் பணத்தினால, உன் பொருளாதார ஆசீர்வாதத்தினால வீடுகள் வீடுகள் வீடுகள்னு வாங்குற, கடை கடை கடைன்னு வாங்குற, பிசினஸ் பிசினஸ் பிசினஸ் செய்யற. இப்ப சொல்லு, உன்னால எத்தனை சபைகள் கட்டப்பட்டுச்சு சொல்லு பாப்போம். அப்ப உனக்கு எதுக்கு பிரசங்கம்? உனக்கு எதுக்கு ஜபம்? உனக்கு எதுக்கு நீ பணக்காரன் ஆகணும்ன்றதுக்காக இந்த செய்தியை சொல்லணும்? வேதம் என்ன சொல்லுது? வாங்குங்கள் வாங்குங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்படி சொல்லல, என்ன சொல்லுது தெரியுமா? கொடுங்கள் கொடுங்கள் அப்படின்னு சொல்லுது. கொடுத்தியா? சங்கீதம் 112:9 சொல்லுது, வாரியறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், வாரியறைத்தான் சேக்கல வாரி இறைச்சான் ஏழைகளுக்கு கொடுத்தான். அவனுடைய நீதி தேவனால. நீதிமொழிகள் 19:17 சொல்லுது, ஏழைக்கு இறங்குகிறவன் கொடுக்கிறவன் அவருக்கே கடன் கொடுக்கிறான் அவருக்கு. லூக்கா 6:32 சொல்லுது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். 2 கொரிந்தியர் 9:7 சொல்லுது, 9 சொல்லுது, உதாரத்துவமாய் கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமா இருக்கிறாரு. எங்கேயாவது பெருகுங்க, வாங்கி வச்சுக்கொள்ளுங்க, நீங்க அனுபவிங்க அப்படின்னு சொல்லல. உனக்கு தேவன் கொடுத்தா கொடுத்துரு கொடுத்துரு கொடுத்துரு கொடுத்துரு. தேவனுக்கு கொடு, சபைக்கு கொடு, ஏழைகளுக்கு கொடு. ஏன் வச்சிருக்கிற? அப்படி நீ கொடுத்தினா உனக்கு இந்த பிரசங்கம் பொருளாதார பிரசங்கம் நீ இன்னும் பெருகிறதுக்கு ஜெபம் பண்றோம், ஜெபம் பண்றோம், வெளியே வா, பொருளாதார கட்டிலிருந்து வெளியே வா, வெளியே வா. ஐக்கியம் உடஞ்சிச்சு இல்ல, நீ ஏழையா இருந்தப்போ எவ்வளவு பேர் உன் கூட உறவாடினாங்க, நீ அவங்க கூட உறவாடின, நீ பணக்காரனான பிறகு இப்ப உன் கூட இருக்கிறவங்க எல்லாம் பணக்காரங்க, ஒரு ஏழை கூட உனக்கு இல்ல. இப்ப ஏழையை நீ துச்சியமா பாக்குற. ஆதி சபையில விதவைகளை ஆதரிச்சாங்க, விதவைகளை. ஆதி சபையில வீடுகளை விட்டு அப்போஸ்தலருடைய கால்கள்ல கொண்டு வந்து வச்சாங்க. இப்ப சொல்லுங்க, எத்தனை வீடுகளை வித்தீங்க கர்த்தருக்காக? கர்த்தருக்காக. ஐக்கியம் உடைவது ஏன்? பணம். நம்பர் 3, அன்பு. சுயநலம். ஏன் ஐக்கியம் உடையுது? அன்பு இல்ல, சுயநலம். எப்பவுமே சுயநலம். நானு, என் பிள்ளை, என் குடும்பம் நல்லா இருந்தா போதும். காண்கிற சகோதரனிடத்தில் சகோதரத்தில் அன்பு கூறல. நம்மள ஒருத்தர் பார்க்க வந்துட்டு அவங்க ஏழையா இருந்தா, நம்ம நல்லா உடுத்திருந்தா, ஐயோ ஏழையா இருக்கிறாங்க, அவங்களுக்கு கஷ்டமா இருக்குது, ஏதாவது தேவை இருக்குமோ அப்படின்னு இருதயம் அடிக்கணும். சாஃப்டா இருந்தா அடிக்கும். சுயநலக்காரங்க நரகத்துக்கு போவாங்க. லிசன், லாசருன்னு ஒரு ஒருத்தர் இருந்தான், ஐஸ்வர்யவான் ஒருத்தர் இருந்தான். ஐஸ்வர்யவான் தினமும் அனுதினமும் நல்லா உடுத்தி வாழ்ந்தான். லாசரு அப்படி இல்லை, வாசல்ல இருந்தான், வியாதியா இருந்தான், நாய்கள் அவன் பருக்களை நக்கிட்டு, பசியா இருந்தான், சரியான உணவு இல்லை. ரெண்டு பேரும் மறிக்கிறான். ரெண்டு பேரும் மறிச்சதும் ஐஸ்வர்யவான் நரகத்துல இருக்கிறான், லாசரு பரதேசத்துல இருக்கிறான். என்ன பண்ண அவன் நரகம் போறதுக்கு? கொலை பண்ணானா? இல்ல. திருடினானா? இல்ல. வேற என்ன பண்ணான்? அவன் என்ன தப்பு பண்ணான்? நரகம் போவோம், நரகம் போயிட்டானே. அவன் என்ன பண்ணான்னா, அவன் செல்ஃபிஷா வாழ்ந்தான், வேற எந்த தப்பு பண்ணல. எப்படி செல்ஃபிஷ்னு கேளுங்க. அனுதினமும் தான் தான் தான், தேவன் இல்லாத ஒரு செல்ஃபிஷ் வாழ்க்கை வாழ்ந்துட்டே இருந்தானா, யாரை பத்தியும் கவலை இல்லை. வெளியே ஒருத்த ஏழை பிச்சை எடுத்துட்டு இருக்கிற

எந்த லாசரு வீட்டு வாசல் இருந்தா அவங்கிட்டே உதவி கேட்கிறானா? அதை விட எப்படி செல்ஃபிஷ்ன்ற பாருங்க. தகப்பனாகிய ஆபிரகாமே, அப்படியானால் நீர் ஒண்ணு செய்யும், எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு, நீர் லாசருவை அனுப்பி அவங்க இந்த வேதனையான இடத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுங்க. செல்ஃபிஷ் மேன். அப்ப கூட அவன் அவன் பிரதேசத்தான் யோசிக்கிறான். அன்பு இல்லாதவன், சுயநலக்காரன், எனக்கு 5 பிரதேசம் உண்டு, அவங்க இங்க வரக்கூடாது. செல்ஃபிஷ் பீப்புள். நீ சுயநலக்காரனா யோசித்து பாரு. நீ உன் குடும்பம் உன் பிள்ளை, நீ உன் குடும்பம் உன் பொண்ணு, வேற யார பத்தியும் நீ யோசிக்கல. நீ மட்டும் நல்லா இருந்தா போதும், யார பத்தியும். பி கேர்ஃபுல். ஐக்கியம் உடையுது, நேசி, அன்புனால கட்டு உறவுகளை. அன்பு இல்லாம சுயநலமா இருந்தேன்னா ஐக்கியம் உடையும், உறவுகள் முறியும். நம்பர் 4, தாழ்மை பெருமை. தாழ்மை பெருமை, தாழ்மையும் பெருமையும் எங்க மேட்ச் ஆகாது, ஐக்கியம் உடையும். நான் ப்ரைடா இருந்தேன் வைங்க, அம்பலா இருக்கிறவங்க என் கூட இணைய முடியாது. ஓகே, நான் தாழ்மையா இருக்கிறேன்னு வைங்க, பெருமையா இருக்கிறவன் என் கூட இணைய முடியாது. ஏன்னா அவங்க பார்வை, அவங்க பேச்சு, அவங்க பேசுற விதம், அவங்க ஆக்ஷன், த ஸ்பிரிட், ஸ்பிரிட் இட்செல்ஃப் ப்ரைடு. முடியாது ராஜா, முடியாது. ஒருமிச்சு நடக்க முடியாது, சேர்ந்து ஜெபம் பண்ண முடியாது ராஜா, இருதயம் ஒட்டாது. பிரதர், பெருமையா இருந்து ஒன்னத்தை செய்ய முடியாது. தள்ளுவாரு கீழே. பேசுறப்போ பெருமையா பேசுறியா? ஆக்ஷன்ல பெருமை இருக்கா? நடையில பெருமை இருக்கா? மிடுக்கு இருக்கா? இறங்கு, தாழ்மைக்கு வா, எல்லாம் செட் ஆகும், எல்லாம் இணையும், ஆவி ஒட்டும். தாழ்மையும் பெருமையும் இணையாது, இணையாது, முறிக்கும், ஐக்கியத்தை முறிக்கும். சிலரோட யாருமே சேர முடியாது, சிலரோட பேசவே முடியாது, நெருங்கவே முடியாது. ஆல்வேஸ் ப்ரைடு, பீகாக், ப்ரைடு பீகாக். படிப்பை குறிச்சு, பேக்ரவுண்ட குறிச்சு, ஜாதிய குறிச்சு, இனத்தை குறிச்சு, நாலேஜ குறிச்சு, கலரை குறிச்சு, பதவியை குறிச்சு. ப்ரைடு மேன், ப்ரைடு உமன், பி கேர்ஃபுல், பி கேர்ஃபுல். தள்ளிடுவாரு தேவன், கீழே தள்ளுவாரு. ஏற்கனவே ப்ரைடா இருந்தவங்களெல்லாம் கீழே தள்ளி இருக்கிறாரு. உழுந்துவன் உழுந்துவன் தான், இன்னும் மேல வரல. ஐக்கியம் உடைவது ஏன்? பெருமையா இருந்தா ஐக்கியம் உடையும். தாழ்மையை தறி. உன் ராஜா தாழ்மை உள்ள ராஜா, கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மேலும் வர ராஜா. உன் ராஜா தாழ்மையை தரிச்ச ராஜா, சாந்த குணத்தின் ராஜா, சமாதானத்தின் ராஜா. அவரை பார்த்தாலே தாழ்மை. கால கழுவுன ராஜா, ஐயோ ராஜா, எவ்வளோ உன்னதத்திலிருந்து இறங்கி வந்து சீசனை கால தொட்டு அவன் கால கழுவி தொடச்ச ராஜா. எங்க போய் சொல்றது, எங்க போய் சொல்றது? இந்த ராஜாவுக்கு வாழ்க்கப்பட்டு இந்த ராஜாவை சேவிக்கிற நீ எப்படி பெருமையா பேச முடியும்? எப்படி பெருமையா வாழ முடியும்? எப்படி பெருமை உனக்குள்ள வர முடியும்? நம்பர் 5, மன்னிப்பு குறை. மன்னிக்கணும். அந்த மன்னிப்பு இருக்குது உலகத்துல, வேற எந்த மதத்துக்கும் அது சொந்தம் கிடையாது, எந்த மதமும் அதை செய்யல. அது தெரியுமா உங்களுக்கு? வேற எந்த மதமும் மன்னிப்பை போதிக்கல, ஒரே ஒருத்தர் தான் மன்னிப்பை போதிக்கிறார். வேற எந்த மதமும் போதிக்கல, யாருக்கும் மன்னிப்பை குறிச்சு எந்த மதம் கத்து கொடுக்கல. கிறிஸ்து மட்டும்தான் மன்னிப்ப உலகத்துக்கு சொல்றாரு. அந்த தேவன் ஜனங்களின் பாவங்களை மன்னிக்கிற பழக்கத்தை உண்டாக்குறாரு. அவருக்கே மன்னிக்கிற குணம் இருக்குது. அந்த தேவன் மன்னிக்கிறதுனால எல்லா பாவங்களையும் முதுகுக்கு பின்னால போட்டு மன்னிக்கிறாராம். எல்லார் பாவங்களையும் கடலுக்கு ஆழத்துல போட்டு மன்னிக்கிறாராம்.
வேற எந்த கடவுளுக்கும் மன்னிக்கிற குணம் இல்லை.

கடவுள்கள் கையில ஆயுதங்கள் வச்சிருக்குது. அந்த கடவுளை தொழுகிறவன் கையில ஆயுதங்களை வச்சிருக்கிறான். ஆனால் மன்னிப்ப மட்டும் கையில வச்சு கரம் நீட்டி அழைக்கிற ஒரே தெய்வம் உலகத்துல உண்டானால் இந்த தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் தான் உன்னை மன்னிக்க முடியும். அவர் தான் உலகத்தின் பாவங்களை மன்னிக்க முடியும். இந்த மன்னிப்பை கொடுக்கிறவர் அவர் தான். அப்படி இருக்கும்போது உன் சகோதரன் உன் சகோதரி தவறு செஞ்சா மன்னிக்கிறியா? மன்னிச்சிருக்கிறியா? மன்னிக்க முடியுதா? சபையில மன்னிப்பு உண்டா? வந்து மன்னிப்பு கேட்டது உண்டா? ஆமா பாஸ்டர், தப்பு செஞ்சேன், மன்னிச்சிருங்க பாஸ்டர், ஐ எம் சோ சாரி அப்படின்னு எத்தனை பேர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கிறோம் சொல்லுங்க பாப்போம். ஐ எம் சோ சாரி. ஆனா குறைகளை பேசுறோம், அதனால மன்னிக்க முடியல. ஐக்கியம் உடைவது ஏன்? குறை குறை. ஐக்கியம் உடைவது ஏன்? குறையே பார்த்து குறையே கண்டுபிடிச்சு குறையே பேசுற. ஐக்கியம் உடைவது ஏன்? நம்மள பார்க்கல, எதிர இருக்கிறவங்க குறைய பார்க்கிறோம். ஐக்கியம் உடைவது ஏன்? உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை பார்க்காத எதிர இருக்கிறவங்களுடைய கண்ணில் இருக்கிற துரும்ப பார்க்கறியே. ஐக்கியம் உடையுதே. மன்னிச்சுட்டான் எப்போ முடிஞ்சிருக்கும்? ஒன் வேர்ட் இறங்கி கீழே போய் ஐம் சாரி பிரதர், ஐம் சாரி சிஸ்டர், என் இருதயம் தப்பே இல்லை, நான் மன்னிச்சுட்டேன். என் இருதயத்தில் வைராக்கியம் இல்லை, கோபம் இல்லை, நான் மன்னிச்சுட்டேன், ஐம் சோ சாரி. உன் இருதயத்தில் அப்படி சொல்ல முடியுமா? யாரு மேலுமே எனக்கு கோபம் இல்லை, எனக்கு யாருமே எதிரி கிடையாது அப்படின்னு சொல்ல முடியுமா? ஐயோ, அவரே மன்னிக்கிறவரு, அவரிடத்துல பிள்ளைங்களா இருந்துக்குன்னு வைராக்கியம் கோபம் விரோதம் மார்க்க பேதம் பிரிவினு இத பேசிக்கிட்டு இருக்கிறோம். மன்னிப்பு கேள், தயங்காத, இறங்கி போ, தயங்காத, யோசிக்காத. ஐக்கியம் உடைவது ஏன்? விசுவாசம் அவிசுவாசம். ஒரு விசுவாசத்தில் இருக்கிறவங்க அவிசுவாசியோட மெர்ஜ் ஆக முடியாது. இன்னொன்னு, ரெண்டு பேருமே விசுவாசின்னு வைங்க, ஒருத்தர் விசுவாசத்தில் இருக்கிறாரு இன்னொருத்தர் விசுவாசத்தில் இல்லை, அப்படின்னா ஐக்கியம் மேட்ச் ஆகாது, உடையும். நீங்க விசுவாசத்தை பத்தி பேசுவீங்க, அவர் விசுவாசத்தை பத்தி பேச மாட்டாரு. உதாரணத்துக்கு, மனைவி ரட்சிக்கப்பட்ட விசுவாசி, புருஷன் ரட்சிக்கப்படாத அவிசுவாசி, எப்படி உறவு இருக்கும்? எப்படி ஐக்கியமா இருக்க முடியும்? ஆனா வேதம் சொல்லுது, மனைவியின் பக்தியின் நிமித்தம் அவளுடைய ஜபத்தின் நிமித்தம் புருஷன் பரிசுத்தமாக்கப்படுறா அப்படின்னு. அப்போ அந்த விசுவாசத்தினால அவிசுவாசிய கூட நம்ம விசுவாசிய மாத்த முடியுது. அப்ப என்ன செய்யணும்? அட்டாச் பண்ணி உறவுகளை காத்துக்கொள்ள பாருங்க. லூஸ் பண்ணீங்கன்னா அந்த மனுஷனை மாத்த முடியாது, அந்த மனுஷன் ஏமாத்த முடியாது, அந்த பிள்ளை ஏமாத்த முடியாது. உங்க விசுவாசம் அந்த அவிசுவாசிய மாத்துது. உங்க நம்பிக்கை, உங்க ஜபம், உங்க பரிசுத்தம் அந்த மனுஷனை அல்லது மனுஷைய கட்டுது, எழுப்புது. ஆனா அவங்கள விட்டுட்டீங்கன்னா ஐக்கியம் உடஞ்சிருது, உடஞ்சிருது. சேர முடியல, ஜெபிக்க முடியல, பேச முடியல, முகத்தை முகத்தை பார்க்க முடியல, கண் கண் பார்க்க முடியலையே, குனிஞ்சுதானே. ஐக்கியம் உடைவது ஏன்? முன்னேற்றம் பின்மாற்றம். ஒரு பின்மாற்றக்காரரோட ஐக்கியமாவே ஆவே முடியாது. ஏன்னா அவன் எங்கேயோ போயிட்டான், பின்மாறி. நம்ம முன்னேறோம். சோ மேட்ச் ஆகவே இல்லை. நீங்க கவனிச்சு பாருங்க, விசுவாசத்துல இருந்து தேவனை விட்டு பின்வாங்கி போறவங்க எல்லாம் திரும்ப கொண்டு வந்து சேர்க்க முடியாது. ஏன் தெரியுமா? அவங்க எப்பவுமே பழையசே பேசுவாங்க, பழைய குறையே சொல்லுவாங்க, பழைய காரணத்தையே கலருவாங்க. அவங்கள திரும்ப தூக்கி நிறுத்த முடியாது. புதுசா ஒரு விசுவாசிய கொண்டு வரலாம், பேக்ஸ்லைட் ஆனவங்களை கொண்டு வரது கஷ்டம். அவங்க ஐக்கியப்பட மாட்டாங்க. எவ்வளவுதான் கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க, எவ்வளவுதான் ஜபத்துக்கு கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க, என்ன கூட்டம் வச்சாலும். ஏன்னா அவங்க பழசியே பேசி பழசியே பேசி பழசியே பேசி சொல்லிருப்பாங்க, ஆல்ரெடி லாஸ்ட், ஆவி லாஸ்ட் ஆயிடுச்சு, ஆத்மா பின்மாறி போய் கிடக்குது, எப்படி விசுவாசத்துக்குள்ள வர முடியும்? சோ ஒரு விசுவாசியோட ஒரு பின்மாறி போன ஆளு ஒட்ட முடியாது.
அப்போ நீ பின்மாறி போன ஆளா இருந்தா ஐக்கியத்துல சேர மாட்ட, தேவ அழைப்புக்கு வர மாட்ட, தேவ சபைக்கு உன் செவிய சாய்க்க மாட்ட, தேவ சபையில கர்த்தர் சொல்றத கேட்க மாட்ட. ஏன் நீ பின்மாறி போயிட்ட? எப்படி நீ ஐக்கியத்துல ஒட்ட முடியும்? முடியல. திரும்பு, மனம் திரும்பு, மாறு, அழுது புலம்பு, பழைய நிலைக்கு வா, ஆதி அன்புக்கு வா. நீ முதல்ல பேசுற குறைய நிறுத்தி உன்னை ஒப்பு கொடுத்து ஐம் சாரி, எல்லாத்தையும் விடுறேன், இனிமே எதுவும் பேச மாட்டேன், லார்ட் என்னை மன்னிங்க, அந்த நிலைக்கு வா. ஹம்பிள் படு, தாழ்மைப்படு, அப்பதான் உன் பின்மாற்றத்தை தேவன் மன்னிச்சு உன்னை இணைப்பாரு, ஐக்கியத்தோட இணைப்பாரு, போதகனோட இணைப்பாரு, மூப்பர்களோட இணைப்பாரு, சபையோட இணைப்பாரு, பரிசுத்த ஆவியானவரோட இணைப்பாரு, ஊழியங்களோட இணைப்பாரு, ஆட்களை இணைப்பாரு. ஆபிரகாம், லோத்து ஈஸியா பிரிஞ்சு போயிட்டாங்க. இப்போ ஆபிரகாம் பேசுறாரு, லோத்து பாரு, நீயும் நானும் சகோதரர், உனக்கு என்ன வேணும், நீ போறியா போ, எவ்வளவு வலது புறமா போ, இடது புறமா போ, உன் கண்ணு பாக்குற தூரம் போ, ஆனா ஒண்ணு, சண்டை வேணாம், வாக்குவாதம் வேணாம், நாம் சகோதரர், நம் சகோதரர், அதனால பெட்டர், நீ இத மறந்துடாத, ஒருவேளை நீ போறியா போ, நான் நிக்கிறேன். இன்னைக்கு ஆபிரகாமுடைய வாழ்க்கையில, லோத்துடைய வாழ்க்கையிலிருந்து இதைதான் முக்கியமா கற்றுக்கொள்ள வேண்டியிருக்குது. என்ன நடந்தாலும் பிரதர், நம்ம பிரதர்ஸ், சிஸ்டர், நம்ம சிஸ்டர்ஸ், நோ, நம்ம அப்படி செய்யக்கூடாது, நம்ம பிரியக்கூடாது. அப்படியே பிரியணுமா? சமாதானமா பிரியலாம், திரும்ப சந்திக்கலாம், பகை இல்லை, விரோதம் இல்லை, நம்ம பிரதர்ஸ், நாம் சகோதரர் அப்படின்னு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருப்பார். இதுதான் ஸ்பிரிச்சுவல் மேன் எடுத்து வைக்கிற ஸ்டெப். நாம் சகோதரர், நீ பிரிஞ்சு போலாம், ஆனா நம்ம சகோதரர், மறந்துடாத, திரும்ப சந்திப்போம். நீ ஆவில குளிந்திருக்கிற, பின்மாறி போன, அவிசுவாசமா போயிட்ட, ஆனா ஒண்ணு, நாம் சகோதரர், உடையக்கூடாது, சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது, உடையக்கூடாது. அப்போ இந்த இடத்துல எவ்வளவு ஈஸியா எவ்வளவு பெரிய உறவு முறியுது. ஆனா ஆபிராம் அந்த இடத்துல ஒரு ஐக்கானா நின்று, ஓகே, எல்லாம் நடந்தது நடக்கட்டும், ஒரே காரியம், நம் சகோதரர் லோத், அதை மறந்துடாத, உனக்கு விருப்பமானா நீ போ, நம்ம சகோதரர். என் அன்புக்குரியவங்களே, நாம் சகோதரர் அப்படின்றத, நாம் சகோதரிகள் அப்படின்றத எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். அந்த உறவு முறியக்கூடாது. அது குடும்பமா இருக்கலாம், சபையா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், வியாபாரமா இருக்கலாம், சகோதரர், நாம சகோதரிகள், அதுதான் ரொம்ப முக்கியம். கர்த்தர் நம்ம எல்லாரையும் அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்துல இறுக்கமா வைப்பாராக. எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்திருப்போம், 1 minute prayer பண்ணுவோம். இன்னைக்கு கர்த்தர் எல்லாரோடும் பேசியிருக்கிறாரு, எல்லாரோடும் பேசியிருக்கிறாரு, எல்லாரோடும் பேசியிருக்கிறாரு, வெவ்வேறு கோணங்கள்ல பேசியிருக்கிறாரு, வெவ்வேறு செய்தியோட பேசியிருக்கிறாரு. அதனால நான் உங்களை குறை காண பிரசங்கம் பண்ணல, ஆனால் நான் தேவனுடைய சத்தமாக உங்களிடத்துல வந்திருக்கிறேன். கரங்களை உயர்த்தி கொள்ளுவோம், ஆண்டவரிடத்துல சொல்லுவோம், ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரே, நான் உங்க பிள்ளை, உங்க மகன், உங்க மகன், என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, நான் இன்னொரு பெட்டர் லைஃப், இன்னொரு பெட்டர் ஸ்டெப், இன்னொரு பெட்டர் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நான் முன்னேறணும். ஆண்டவரே, எங்க அப்பா ஆபிரகாம் கிட்ட நான் கற்றுக்கொண்ட பாடத்துக்கு நன்றி, நான் அவருடைய புள்ள, ஆண்டவரே, நான் அவருடைய புள்ள, நான் உங்களுக்கும் பிள்ளைதானப்பா, என்னை மன்னிச்சு உருவாக்குங்க, என்னை மாற்றுங்க, என்னை நடத்துங்க, என்னை கைவிடாது காத்துக்கொள்ளுங்க. என் சத்தத்தை தூரத்திலிருந்து கேட்கிறவர்கள், தொலைக்காட்சியில கேட்கிறவர்கள் எல்லாருக்கும் நான் ஜெபிக்கிறேன், இயேசுவின் நாமத்துல உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன், வாழ்க்கை படட்டும், அவர்கள் செழிக்கட்டும், முன்னேறட்டும், அவர்கள் ஓங்கி வளரட்டும், அவர்கள் வாழ்நாளெல்லாம் சந்ததி சந்ததியாய்
ஆசீர்வாதத்தை சுமக்கிறவர்களாய் நடத்துவீராக. ஆணி பாய்ந்த உங்களுடைய கரங்களிலே இயேசுராஜா ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன், ஒவ்வொரு குடும்பத்தாரையும் ஒப்புக் கொடுக்கிறேன், ஒவ்வொருவரும் மேலும் உடைய இணைப்புரியாத அன்பும் சிநேகமும் ஐக்கியமும் தங்கி தரித்திருப்பதாக. தேவ சமாதானம், தேவ கிருபையும், தேவனுடைய வழி நடத்துதலும் ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களுடைய ஜனத்தை உங்களுடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: அன்று பிருந்தா காலையிலிருந்தே முணுமுணுத்துக் கொண்டிருந்தாள். இந்த வெள்ளிக்கிழமையும் நான் ஏன் அந்த நர்சிங் ஹோமிற்கு போய் பாட வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. அன்று நீ கிறிஸ்டி அக்காவிடம் கட்டாயம் வருவேன் என்று கூறினாய். மேலும் ஒரு பாடல் குழுவில் சேர்ந்தால் நீ சில காரியங்களை தியாகம் செய்துதான் ஆக வேண்டும் என்றார்கள் அம்மா. இப்படி இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே சின்ன தம்பி ஒரு அட்டைப்பெட்டியுடன் அறையினுள் நுழைந்தான். இதனுள் என்ன இருக்கிறது தெரியுமா? பாட்டி அம்மாவிற்கு பிறந்தநாள் பரிசாக கொடுக்க நான் ஒரு சிறிய டீப்பாய் விரிப்பு வாங்கியிருக்கிறேன் என்று பெருமையுடன் அதை திறந்து காட்டினான். அதை பார்த்து அம்மா, டே, அந்த விலை போட்ட அட்டையை எடுத்துவிட்டு கிஃப்ட் ராப்ட் பண்ணு என்று சொன்னார்கள். அதற்கு சின்னத்தம்பி, இல்லம்மா, அது இருக்கட்டும், அப்போதான் நான் பாட்டிக்கு எவ்வளவு விலை கொடுத்து வாங்கியிருக்கிறேன் என்பது தெரியும் என்றான். ரொம்பதான் பெருமைப்படாதே, நீ உன் சிறு சேமிப்பில் இவ்வளவு தியாகம் செய்தேன்னு பாட்டியம்மாவிற்கு தெரியணுமாக்கும் என்று கத்தினாள் பிருந்தா. தம்பி, நானும் அதைத்தான் சொல்கிறேன். இந்த பரிசை எவ்வளவுக்கு வாங்கினா என்று சொல்வது முக்கியமானதல்ல. நீ பாட்டியம்மாவை எவ்வளவு நேசித்தால் அவர்களுக்கு பரிசு கொடுக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறாய் என்பதை புரிந்து கொள்வார்கள் என்று சொல்லிக் கொண்டே அம்மா பிருந்தாவை திரும்பி பார்த்தார்கள். என்னை ஏன் இப்படி பார்க்கிறீர்கள் என்றாள் பிருந்தா. அதற்கு அம்மா, அவன் மட்டுமல்ல, நீயும் தான் கடவுளுக்காக அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று புலம்புகிறாய். அதுவும் நீ அவருக்காக எவ்வளவு தியாகம் செய்கிறாய் என்று கூறுவது போலத்தான் இருக்கிறது. கடவுள் நமக்காக செய்த தியாகத்திற்கு மேலாக நம்மால் எதையும் நாம் செய்ய முடியாது. நாம் செய்த பாவத்திற்கான தண்டனையை நாம் பெற்றுக்கொள்ளக் கூடாது என்பதற்காகத்தான் அவர் தன் ஒரே பேரான குமாரனான இயேசுவை சிலுவையில் அடிக்கப்பட ஒப்புக் கொடுத்தார். எனவே நாம் செய்யும் தியாகம் எதையுமே அவருடைய தியாகத்திற்கு ஒப்பிட முடியாது, இல்லையா பிருந்தா என்றார்கள் அம்மா. ஆமாம்மா, நீங்கள் சொல்வது சரிதான் என்று பிருந்தாவும் ஆமோதித்தாள். அவன் அவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார் என்பதுதான் பரிசுத்த வேதம் நமக்கு கற்றுத்தரும் பாடம்.

நிச்சயமா சொல்றோம் ஆண்டவரே, என்ன நேர்ந்தாலும் நாங்க உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம் ஆண்டவரே, என்ன இழந்தாலும் நாங்க உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம் ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில விலையேறப்பட்டதை இழக்க நினைத்தாலும் எங்களுக்காக உண்மையே இழந்தீரே, உண்மை ஒரு நாள் நாங்கள் இழக்க மாட்டோம். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே பார்த்து.

எங்க உயர்விலும் நீங்க தான் ஆண்டவரே, எங்க தாழ்விலும் நீங்க தான் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்லுவீங்க, நம்மை நாமே ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பு அர்ப்பணிப்பதே ஆராதனையின் உச்சக்கட்டமா இருக்கிறது. இந்த நல்ல மாலை வேளையில் சொல்லுங்கப்பா, எங்களை உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணித்து ஆராதிக்கிற ஆண்டவரே, முழுமையாய் ஒப்பு கொடுத்து ஆராதிக்கிற ஆண்டவரே. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்ல போறோம்,

ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். என் கடன் எல்லாம் மாற போகுதே. கல்யாணம் ஆனவங்க பாடக்கூடாது. ஒரு கல்யாணம் தான் நான் சொன்னது. உங்க கல்யாணம் ஆகாத பிள்ளைகளுக்கு, ரொம்ப நாள காத்துட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கல்யாணத்தை சீக்கிரத்துல கைக்குடி பண்ணுவார். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன் பண்ணலாம். 1 2

ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே உமையே நாங்கள் ஆராதிக்கிறோம், உமக்கு நாங்கள் மகிமை தருகிறோம். எல்லா யோசனையில் பெரியவரே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம்.

நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆமென். ரெண்டு கைகளை உயர்த்தி ஆண்டவரே ஆராதிங்க பார்க்கலாமே.

உம்முடைய ஆராதனை தேவன் நுகர்ந்து மகிழ்கிற சுகந்த வாசனையாய் அவர் சமூகத்திலே சென்று எட்டட்டும். நம்முடைய ஆராதனையில தேவன் பிரியப்படுவாராக. ஓ வேதம் சொல்லுகிறது, அவருடைய நாமம் பிரஸ்தாபப்படுகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து ஆசீர்வதிப்பேன். தேவ பிள்ளையே, இந்த மாலை வேளையில தேவ ஆவியானவருடைய பிரசன்னம் நம்மை நிறைவாய் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. விசுவாசிக்கிறவங்க, தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவங்க, உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து தேவன் நாமத்தை மகிமைப்படுத்தும்.

கர்த்தனை நல்லவர். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. எங்களை மீட்ட தெய்வமே, எங்களை பாதுகாப்பவரே, எங்களை பராமரித்து நடத்துகிறவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நல்ல கைகளை

இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர், அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அந்த பரிசுத்தம் உள்ள தேவனை நாம் பாடி மகிமைப்படுத்துவோம். வாருங்கள், சேர்ந்து ஆராதிப்போம். கர்த்தர் நல்ல

நல்ல ரெண்டு கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மிலே நாங்கள் மகிழ்கிறோம். ஒரு விஷயம் கூட சேர்ந்து சொல்லுவீங்களா? ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்தப்பா.

0: சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம்.
1: ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே.
0: அவர் சிறந்தவர், அவரை போல வேறொரு தெய்வம் இல்லை. அவர் ஆராதிப்பதற்கு நீங்களும் நானும் பாக்கியவான்கள், கொடுத்து வைத்தவர்கள். நாம் சேர்ந்து ஆராதிப்ப வாருங்கள். நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதி

எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் உடையவர். எல்லா முழங்கால்களும் முடங்கத்தக்கதான நாமம் உடையவர். நம்முடைய ஆண்டவர் மாத்திரமே சேர்ந்து சொல்லுவாப்பா, இது எத்தனை மேன்மையுள்ள நாமம் உடையவர். உங்க நாமத்திற்கு இணையாக இந்த உலகத்துல வேற எதுவும் இல்லையே. உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோப்பா. நீர் சிறந்தவர், நீர் மாறாதவர். உண்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம்.

கேசரை போல அழகு இந்த உலகில் இல்லையே. அவர் கண்கள் புறா கண்கள் என்னை கவர்ந்து கொண்டது. கண்ணீர்கள் விரும்பிடும் பரிமள தைலமே. ஆயிரம் பதினாயிரங்களில் சிறந்தவர் நீரே. சேர்ந்து ஆராதிக்கலாமா? ஓ ஆண்டவரே, எத்தனை அழகுள்ளவர், இப்பூரண அழகு.

ஆண்டவரே, எங்கள் நல்ல தெய்வமே, உம்மை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம் அப்பா. மேலான நாமம் உடையவர், பூரண அழகுள்ளவர், பதினாயிரங்களில் சிறந்தவர், ஒப்பிட முடியாதவர். எந்த நாளும் எந்த காரியத்தோடும் எந்த நபரோடும் எந்த விதமான காரியத்தோடும் ஒப்பிட முடியாதவர். நீர் ஒப்பற்றவர், நீர் மாறாதவர். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. சேர்ந்து என்னோடு கூட சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவீர்களா? அவர் நல்லவர்.

இருக்கிற ஆண்டவரே, எங்கள் ஆராதனைக்கு, எங்கள் துதிக்கு, எல்லா மகிமைக்கு, எல்லா கனத்திற்கும் நீர் ஒருவரை பார்க்கிறவர், நீர் ஒருவரை புகழ்ச்சிக்குரியவர், நீர் ஒருவரை மேன்மைக்குரியவர், நீர் ஒருவரே எல்லாம் நான் எல்லா மகிமைக்குரியவர். அப்பா உமை

நாம் ஆண்டவரே உம்முடைய பாதம் எங்களை தாழ்த்தி உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நல்லவர், உம்மை போல வேறொரு தெய்வம் இல்லை. எத்தனை நல்லவரப்பா. ஒரு விசை என்னோட கூட சேர்ந்து கரங்களை உயர்த்தி கண்களை மூடி ஆண்டவரே நீ நல்லவரப்பா. நீ பார்த்தன எஸ் யூ வில் ஆன் வர்தி டு ஆல் அவர் பிரைசஸ் ஓ காட். உம்மை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இது எத்தனை நல்லவரப்பா. சேர்ந்து சொல்லுங்களேன்.

வெளிப்படுத்தல் 15வது அதிகாரம். பின்பு வானத்திலே பெரிதும் ஆச்சரியமான வேறொரு அடையாளமாகிய கடைசியான 7 வாதைகளையுடைய 7 தூதரை கண்டேன். அவைகளால் தேவனுடைய கோபம் முடிகிறது. அன்றியும் அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும், மிருகத்துக்கும் அதன் சொரூபத்துக்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் இலக்கத்துக்கும் உள்ளாகாமல் ஜெயங்கொண்டவர்கள் தேவ சுரமண்டலங்களை பிடித்து கொண்டு அந்த கண்ணாடி கடலருகே நிற்கிறதை கண்டேன். அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி, சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவரீருடைய கிரிகைகள் மகத்துவமும் ஆச்சரியமானவைகள், பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவரீருடைய வழிகள் நீதியும் சத்தியமானவைகள், கர்த்தாவே, யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம்? தேவரீர் ஒருவரே பரிசுத்தர், எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள், உம்முடைய நீதியான செயல்கள் வெளியிறங்கமாயின என்றார்கள். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது, இதோ பரலோகத்திலே சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டது. அந்த ஆலயத்திலிருந்து 7 வாதைகளுடைய அவ்வேழு தூதர்களும் சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து மார்பருகே பொற்கச்சையை கட்டி கொண்டு புறப்பட்டார்கள். அப்பொழுது அந்த 4 ஜீவன்களில் ஒன்று, சதா காலங்களும் உயிரோடு இருக்கிற தேவனுடைய கோபாக்கினையால் நிறைந்த பொற்கலசத்தை 7ஐயும் அந்த 7 தூதர்களுக்கு கொடுத்தது. அப்பொழுது தேவனுடைய மகிமையினால் அவருடைய வல்லமையினாலும் உண்டான புகையினாலே தேவாலயம் நிறைந்தது. 7 தூதர்களுடைய 7 வாதைகளும் முடியும் வரைக்கும் ஒருவரும் தேவாலயத்துக்குள் பிரவேசிக்க கூடாதிருந்தது.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. ஏசாயா 54:2. விடுவிக்கப்பட்டும் விடுதலையை மனதளவில் கூட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ரஷ்ய நாட்டு கரடியை பற்றி ஒரு செய்தி தொகுப்பு வெளியாகியிருந்தது. ரஷ்யாவில் ஏற்பட்ட ஒரு காட்டு தீ பல ஏக்கர் பரப்பளவில் பரவியிருந்த ஒரு காட்டை எரித்து சாம்பலாக்கியது. அங்கிருந்த காட்டு விலங்குகள் அனைத்தும் எரிந்து போயின. காட்டு தீக்கு தப்பி ஒரு சிலர் லாரியிலே பயணித்துக் கொண்டிருந்தனர். அவர்கள் தாயை பறிகொடுத்த ஒரு கரடி குட்டியை கண்டனர். அவர்கள் அந்த கரடி குட்டியை எடுத்து கொண்டு வந்தனர். அந்த கரடி குட்டி பசியால் வாடியது. ஒருவர் அந்த கரடி குட்டிக்கு ஒரு பால் பாட்டில் வாங்கி அதில் பால் அடைத்து குடிக்க கொடுத்தார். புதிய சூழ்நிலைக்கு தக்க தன்னை அது மாற்றிக்கொண்டது. நாட்கள் செல்ல செல்ல கரடி பெரிதாக வளர்ந்தது. அதற்கு மேலும் அதை வீட்டில் வைத்து பராமரிக்க முடியவில்லை. 10x8 என்ற அளவில் இரும்பு கம்பிகள் பொருத்தப்பட்ட ஒரு மரக்கூண்டை ஒரு மனிதன் வைத்திருந்தான். அவன் தான் அந்த கரடியை வளர்த்துக் கொள்வதாக கூறி அதை வாங்கிச் சென்றான். அந்த கரடி குட்டி அந்த கூண்டுக்குள் வேகமாக இங்கும் அங்குமாக ஓடித்திரி அதை பார்க்க கூட்டம் அலை மோதியது. எனவே அவன் பார்வையாளர்களிடம் கட்டணம் வசூல் பண்ணினான். அவர்கள் அந்த கரடியை கூர்மையான பொருட்களை கொண்டு எரிந்தும் சிகரெட் வைத்து சுட்டும் அதை துன்புறுத்தினர். கரடி வெறுப்பை காண்பித்தது. தன்னை பாதுகாத்துக் கொள்ள அந்த குண்டுக்குள் இங்கும் அங்குமாக 10x8 என்ற அளவில் ஓடித்திரிந்தது. ஒரு நாள் ஜெர்மனியில் இருந்து வந்த ஒரு பணக்கார வியாபாரி அந்த கரடியின் மேல் பரிதாபம் கொண்டார். அவர் அதை விலை கொடுத்து வாங்கி ஜெர்மனிக்கு அந்த கூண்டோடு கரடியை ஒரு வாகனத்திலே ஏற்றி எடுத்து சென்றார். அங்கிருந்த ஒரு மிருக காட்சி சாலைக்கு அதை இலவசமாக கொடுத்து விட்டார். அங்கு அந்த கரடி நன்றாக பராமரிக்கப்பட்டது. நல்ல உணவு வழங்கப்பட்டது. இந்த கரடிக்கென்று ஒரு இடமும் ஒதுக்கப்பட்டது. அதை சுற்றிலும் பாதுகாப்பு வேலி அமைக்கப்பட்டது. அந்த கரடி பல வருடங்களாக 10x8 என்ற அளவுடைய அந்த கூண்டுக்குள்ளேயே அடைக்கப்பட்டிருந்ததால் மிகவும் விசாலமான இடத்தில் திறந்துவிடப்பட்ட போதிலும் அது சுதந்திரமாக சுற்றி திரியாமல் கூண்டுக்குள் இருந்ததைப் போலவே முதலில் முன்னும் பின்னும் 8 நடந்தது, பின்பு 10 நடந்தது. அந்த கரடிக்கு கூண்டுக்குள் இருந்த மனநிலையை விட்டு வெளியே வர முடியவில்லை. அதன் பின்பு அந்த கரடி அலாஸ்காவில் இருந்த ஒரு காட்டிற்குள் இறக்கிவிடப்பட்டது. அதை கண்காணிக்க கண்காணிப்பு கேமராக்கள் காட்டில் இருந்த மரங்களிலே பொருத்தி வைக்கப்பட்டன. விசாலமான காட்டுக்கு சென்றும் 10 முன்னும் 8 பின்னுமாக அந்த கரடி நடந்து கொண்டிருந்தது. அந்த கரடி விசாலமான காட்டுக்குள் சென்றும் தன்னை ஒருபோதும் மாற்றிக்கொள்ளவே இல்லை. அது இப்போது கூண்டுக்குள் இல்லை, ஆனால் மனதளவில் நிரந்தரமாக அது கட்டப்பட்டுவிட்டது. பிரியமானவர்களே, இது ஒரு கரடியின் கதை மட்டுமல்ல, அநேக மனிதர்களின் கதையும் இதுதான். ஒரு காலத்தில் பலரால் உதாசீனப்படுத்தப்பட்டு, துஷ்பிரயோகம் பண்ணப்பட்டு, இழிவாக அற்பமாக எண்ணப்பட்டதால் உண்டான மனநிலை அநேகருக்குள் இன்றும்

இன்று அவர்கள் லட்சக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமாக விளங்குகிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, நீங்களும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் பலரால் உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த மனநிலையிலேயே நீங்கள் தொடர்ந்து வாழ அவசியமில்லை. தேவன் உங்களுக்கு ஒரு விசாலமான ஆசீர்வாதமான வாழ்க்கையை தர ஆயத்தமாயிருக்கிறார். ஆனால் நீங்கள் அதை தடை செய்யாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பழையதை மறந்து தேவன் தரும் புதிய ஆசீர்வாதங்களுக்கு உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். மனதளவில் உங்களை தயார் செய்ய வேண்டும். கடந்த கால கசப்புகளையும் தோல்விகளையும் யோசிக்காமல் தேவன் உங்களுக்கு தரும் புதிய கிருபைகளாலும் புதிய வார்த்தைகளாலும் உங்கள் மனதை நிரப்புங்கள். தேவன் தரும் புதிய மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்களும் சீக்கிரம் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவீர்கள்.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது அனுதின தியான வேளை.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தின் தலைப்பு இறையரசு வளர்க, First God's Kingdom. வாசிக்க வேண்டிய பகுதி 1 தீமோத்தேயு 2:8. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனிதருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரத்தில் உள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாயிருக்கிறது. எல்லா மனிதரும் இரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனிதருக்கும் நடுவரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனிதனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. இதற்காகவே நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறவினத்தாருக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்க பண்ணுகிற போதகனாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். நான் பொய் சொல்லாமல் கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன். அன்றியும் புருடர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். இன்றைய மனப்பாட வசனம் 1 யோவான் 5:15. நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். இஃப் வி நோ தட் ஹி ஹியர்ஸ் அஸ், வாட்ஸ் எவர் வி ஆஸ்க், வி நோ தட் வி ஹாவ் த பெட்டிஷன்ஸ் தட் வி ஹவ் டிசையர்ட் ஆஃப் ஹிம். கடந்த 2 தினங்களாக மலைப்பிரசங்கத்தை நாம் தியானித்து வருகிறோம். மலைப்பிரசங்கம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மன்றாட்டு சொற்பொழிவு, அல்லது அதிகமாக மலைப்பிரசங்கத்திலே அவர் ஜெபத்தை குறித்தே விளக்கம் போதகம் தந்திருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது என்று நாம் குறிப்பிட்டு வருகிறோம். கடந்த 2 நாட்களிலும் இந்த பெரிய பிரசங்கத்திலே உள்ள முக்கியமான சில வசனங்களை எடுத்து அவற்றிலிருந்து சுருக்கமான தியானங்களின் மூலமாக ஜெபத்திற்கான நல்லாலோசனைகளை நாம் பெற்று வருகிறோம். இன்றும் அதை நாம் தொடர்வோம். மத்தேயு 6:14-15. மனிதருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். இயேசு இங்கு கூறுவது வெறும் வார்த்தைகள் அல்ல, மன்னியாமையின் ஆவியை பேணுவது. பிரியமானவர்களே, அழித்தி சொல்கிறேன், அது நமக்குத்தான் பாதகம். நாம் அறிக்கையிட தவறிய மறந்த அத்தனையும் ஆண்டவர் நமக்கு தாராளமாய் மன்னித்து விட்டார் அல்லவா? பிறர் மீது நாம் இதே மனப்பான்மை கொள்ள வேண்டாமா? இன்னொரு வசனம் மத்தேயு 6:16-18. நீங்கள் உபவாசிக்கும் போது வெளிவேடக்காரரை போல் இராதையுங்கள், அப்பொழுது மறைவில் பார்க்கிற உங்கள் தந்தை உங்களுக்கு வெளிப்படையாய் பலனளிப்பார். தமது மக்கள் தவறாது உபவாசிப்பார்கள் என்று இயேசு நம்பினார். உபவாசம் தேவையா இல்லையா என்று அவர் விவாதித்துக் கொண்டிருக்கவில்லை. நாம் உபவாசத்தை அதிகரிக்க வேண்டும். நமது மறைவான உபவாசம் ஆண்டவருக்கு பிரியம். அதன் பலனை வெளிப்படையான வாழ்விலும் பணியிலும் நாம் காண்போம். இறைவன் நம்மோடு பேச நாம் நேரம் எடுக்காவிடில் அவர் நம் மூலம் பேச நாம் எதிர்பார்க்க முடியாது. நாம் அவரோடு பேச நேரம் செலவழிக்காவிடில் நாம் அவருக்காக பேச நமக்கு செய்தி இருக்காது. எனவேதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், டு பி மச் ஃபார் காட் வி மஸ்ட் பி மச் வித் காட். தேவனுக்காய் அதிகம் சாதிக்க வேண்டுமானால் தேவனோடு அதிக நேரம் செலவழிக்க வேண்டும். இன்னொரு வசனம் மத்தேயு 6:25-33, எண்ணத்தை உண்போம் குடிப்போம் உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். முதலாவது இறைவனது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஜெபமானது உடலுக்கடுத்த உலக தேவைகளையே எப்பொழுதும் சுற்றி சுற்றி வரக்கூடாது. இறையரசு எங்கும் நிறுவப்படுவதே நமது நாட்டமாய் இருக்குமானால் படைவீரருக்கு உணவும் உடையும் அளிப்பது அரசனின் பொறுப்பன்றோ? மிஷினரி பணியும் நற்செய்தி ஊழியமுமே பிரியமானவர்களே நமது கவலையாயிருக்கட்டும். சபைக்காகவும் சமுதாயத்திற்காகவும் ஜெபிப்போம். நாட்டு தலைவர்கள் உலக தலைவர்களுக்காக மன்றாடுவோம். விண்ணிலிருந்து எழுப்புதல் அனுப்பப்பட தேவ சமூகத்திலே புலம்பி கிடப்போம். ஏதாவது ஒரு நாள் ஒரு மணி நேரம் ஜெபிக்க முடியாமல் போனால் அந்த வார இறுதியில் கூடுதல் நேரம் எடுத்து அதை நிறைவேற்றி விடுவோம். இது ஒருவேளை ஒரு சட்டம் போல பிரமாணம் போல தோன்றலாம், ஆனால் முழங்காலில் இவ்வளவாய் பின்வாங்கிய நமக்கு இதுதான் நியாயம் என்று எண்ணுகிறேன். ஜபத்தின் ஆவலை என் நெஞ்சில் அருளும், தெய்வீக லோக நேசத்தை என்னை விட்டு அகற்றும். பூலோக சிந்தனையை வெறுத்து தள்ளுவேன், மேலான நித்திய இன்பத்தை நான் தேட ஏவுமேன் என்பது ஒரு அழகிய பாமாலை பாடல். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். முதலாவது ஜபத்திலே தேவனுடைய ராஜ்யத்தினுடைய விரிவாக்கத்தையும் அவருடைய நீதி எங்கும் நிலைநாட்டப்படுவதையுமே நாம் நாடுவோம், அதற்காகவே மன்றாடுவோம். மற்ற காரியங்கள் எல்லாம் நமக்கு கூடத்தான் கொடுக்கப்படும். எங்கள் மகாபெரிய தேவனே, இந்த அருமையான தியானத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். உம்முடைய குமாரன் எவ்வளவு அழகாக ஜபத்தை பற்றி தனது மலை பிரசங்கத்திலே ஆங்காங்கே போதனைகளை தந்திருக்கிறார். கர்த்தாவே, இந்த அருமையான முத்தான படிப்பினைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, உடலுக்கடுத்த உலக காரியங்களிலேயே நாங்கள் எங்களுடைய ஜபத்தை நேராக வீணாக்காதபடி உமது நாமம் உமது ராஜ்யம் உமது பிரசன்னம் உமது காரியம் இவைகளிலேயே நாங்கள் அதிக கவனமும் கரிசனையுமாயிருக்க நீர் எங்களுக்கு கற்றுத்தார். ஆண்டவரே, உபவாசிக்க தவறிய எங்களுடைய பாவங்களை நீர் எங்களுக்கு மன்னியும். பெருந்திண்டியினால் நாங்கள் விழிப்பாயிராத அப்படிப்பட்ட சமயங்களுக்காகெல்லாம் நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வந்து உம்மிடத்திலே நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம். கர்த்தாவே, எங்களுக்கு பிரியமான சில காரியங்களை நாங்கள் ஒதுக்கி அகற்றி உமக்கு நேராக எங்களுடைய முகத்தையும் எங்களுடைய கரங்களையும் எங்களுடைய இதயத்தையும் உயர்த்தி கர்த்தாவே உமக்கு முன்பாக தேவையானால் நெடுஞ்சாடையாய் நாட்டின் எழுப்புதலுக்காக சபையின் உயிர் மீட்சிக்காக விழுந்து கிடக்க நீர் எங்களுக்கு கற்றுத்தார். எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே ஜெப வீரராய் மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.

0: சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.
1: அனைவருக்கும் வணக்கம். என்னை அறிமுகப்படுத்திக்கிறேன். என்னுடைய பெயர் ஐயப்பன். என்னுடைய சொந்த ஊர் வந்து சோழவந்தார். சோழவந்தான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நல்ல ஒரு அருமையான ஊர். அதனால் சோழவந்தான் வந்து விவசாயத்துக்கு நல்ல ஒரு பெயர் போன பூமின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த அங்கே தான் நான் பிறந்தேன். எங்கள் அப்பா பேர் வந்து சவுந்தரபாண்டியன். அதே போல் என்னுடைய தாயார் பெயர் வந்து முத்துமாணிக்கம். அவங்களும் நல்ல அப்பாவோடு கூட இணைஞ்சு நல்லா அங்கே நல்ல ஒரு குடும்பத்தில் பிறக்க குடும்பத்தில் பிறந்தேன். ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா அங்கே சிறு வயசு வரைக்கும் தான் அங்கே வாழ்ந்து கொண்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்ப சூழ்நிலை காரணமாக அந்த ஊரை விட்டு நாங்கள் புறப்பட வேண்டிய அவசியம் ஆயிடுச்சு. ஆனால் அதே சமயம் நாங்கள் சின்ன வயசாக இருக்கும் போது என்னுடைய தாயார் அந்த குடும்பத்தை நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை, குடும்பத்தில் வறுமை வருகிற பொழுது என்னுடைய தாயார் மரணத்துக்கு ஏதுவாக, அதாவது தற்கொலை செய்து கொள்வதற்கு அடையாளமாக, நாங்கள் மதுரை பட்டணத்திலிருந்து ஒரு நாள் இரவு நள்ளிரவில் கிளம்பி நாங்கள்லாம் புறப்பட்டு வந்துட்டோம். அந்த நள்ளிரவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லோரும் கிளம்பி ஒரு பஸ் எடுத்துட்டு நாங்கள் அந்த பஸ்ஸில் ஏறி மதுரை பஸ் எந்த பஸ்ஸில் ஏறினே தெரியல எங்கள் அம்மாவுக்கு. உடனே ஒரு பஸ்ஸில் ஏறினாங்க. அந்த பஸ் வந்து பழனின்னு போட்டுருந்துச்சு. சரின்ட்டு அந்த பழனி பஸ்ஸில் என்ன செஞ்சாங்க, ட்ராவல் பண்ணாங்க. அந்த ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும் போது எங்கள் அக்காவுக்கு வந்து கொஞ்சம் விவரமான அக்கா, எங்கள் நாங்களாம் அப்புறம் ரொம்ப குட்டி பிள்ளைங்க பாருங்கள். அப்போ எங்கள் அக்கா அழுதுகிட்டே சொல்லியிருக்கிறாங்க எங்கள் அம்மாட்ட, அம்மா நம்மெல்லாம் போய் சாக வேண்டாமா, நம்ம என்ன செய்யலாம், எங்கேயும் போய் பொழைச்சிக்கலாம், எதுக்கு நம்ம போய் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே வந்தாங்க. அந்த பஸ்ஸில் வந்து ஒரு கண்டக்டர், அந்த கண்டக்டரு அம்மாட்ட போய் கேட்டுகிட்டே இருக்கிறான்னு வைங்களேன், நீங்கள் எந்த ஊருக்கு போகணும் எந்த ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. அப்படி கேட்டுகிட்டே இருக்கும் போது அம்மாவுக்கு எந்த ஊருக்கு போகணும்னு சொல்லி தெரியல. ஆனால் ஒரு ஞாபகம், மூத்த அக்காவை பழனியில் கட்டி கொடுத்துருக்கோம். அப்போ அம்மா சொல்லியிருக்காங்க, பழனிக்கு முன்னாடி ஏதாவது ஒரு கிராமத்தில் என்ன செஞ்சுருங்க, இறக்கி விட்டுருங்க அப்படின்னு சொல்லினோடனையும் அந்த கண்டக்டர் பாருங்க, அந்த நாங்களாம் பேசிக்கிட்டு இருந்தால் பார்த்துக்கிட்டே வந்திருக்கிற அந்த கண்டக்டர், அந்த கண்டக்டர் என்ன பண்ணியிருக்காரு, ஒன்று புரிஞ்சுக்கிட்டாரு, இவங்கெல்லாம் வந்து நல்லா வாழ்ந்த குடும்பம், ஆளை பார்த்தாவே தெரியுது, அதனால் இவங்களை போய் நம்ம சாக விடாமல் நல்ல ஒரு இடத்துல சேஃப்டி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டக்டர் அந்த பஸ்ஸில் வந்துட்டு இருக்கும் போது சரி டிக்கெட் கொடுத்துட்டார். கணக்கம்பட்டின்னு ஒரு ஊர், அங்கே இறங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தீர்மானம் பண்ணணும். அந்த கணக்கம்பட்டிங்கிற ஊருக்கு வந்த உடனேயும் அந்த கண்டக்டர் என்ன பண்ணார்னா, பஸ்ஸை நிறுத்தி நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த காலத்தில் எப்படியாவது செய்வாங்களா, அந்த கண்டக்டர் நல்ல ஒரு அன்பான கண்டக்டர், அங்கே பஸ்ஸை நிறுத்தி எங்களுக்கெல்லாம் சாப்பாடு வாங்கி கொடுத்தார். பழனிக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த ஊரில் பஸ்ஸை நிறுத்தி சாப்பாடு வாங்கி கொடுத்து எங்களெல்லாம் போய் ஏதாவது ஒரு குடும்பத்தில் சேஃப்டி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீங்கள் போனீங்கன்னா ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, அங்கே பழனியிலேருந்து போகும்போது இடது கை பக்கத்தில் ஒரு ஸ்கூல் இருக்கும், அந்த ஸ்கூலுக்கு எதிர்த்தாப்பில் வந்து அன்னைக்கு அதான் அந்த நாட்களில் வந்து இந்த மருத்துவ சேவை மையம் ஒன்று இருக்கும், அதில் வந்து ஒருத்தவங்க நர்ஸாக ஒர்க் பண்ணாங்க. நர்ஸாக ஒர்க் பண்ணும் போது இந்த கண்டக்டர் அந்த வீட்டுக்கு போகிறார். வீட்டுக்கு போய் அம்மா இந்த குடும்பம் வந்து இறந்து போயிடலாம், தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ட்ராவல் பண்ணி வந்துட்டுருக்காங்க. ஆனால் பார்த்தா நல்ல குடும்பமாக இருக்காங்க, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த குடும்பம் மறிச்சு போயிடக்கூடாது, இந்த குடும்பத்துக்கு ஒரு நீ அடைக்கலம் கொடுங்க, உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை அவங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு அந்த கண்டக்டர் போயிட்டார். இன்றைக்கு வரைக்கும் அந்த கண்டக்டர் எனக்கு யாருன்னு தெரியாது, ஏன்னா அப்போ வந்து சின்ன பிள்ளையாக இருந்த பாருங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கண்டக்டர் அந்த கணக்கம்பட்டிங்கிற கிராமத்தில் விட்டுட்டு போயிட்டார். அந்த நர்சம்மா என்ன பண்ணாங்க, எங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்ய ஆரம்பித்தாங்க. நாங்கள்லாம் அந்த இடத்துல இருந்து வாழும்படி ஒரு முயற்சி எடுத்துக்கொண்டு இருந்தோம். அப்போ எங்களுக்கு ஒரு வீடு தேவையாக இருந்துச்சு. அந்த கணக்கம்பட்டிங்கிற கிராமம் வந்து ஃபுல்லாக கவுண்டர்களால் நினைஞ்சது, அங்கேயும் ஃபுல்லாக விவசாயம் தான், வெளியூர்லேருந்து வந்ததுனால யாருமே என்ன செய்யலை, வீடு கொடுக்கவே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரத்தனசாமி கவுண்டர்னு ஒருத்தர் இருந்தார். அவங்க என்ன பண்ணாங்க, குறைஞ்ச வாடகைக்கு, அதாவது மாதம் ஒரு 50 ரூபா அப்படிப்பட்ட வாடகைக்கு அவங்க வீட்டை, ஒரு பெரிய வீட்டை எங்களுக்கு என்ன செஞ்சாங்க, வாடகைக்காக கொடுத்தாங்க. நாங்கள் அந்த வீட்டில் என்ன செஞ்சோம், போய் குடியேறினோம். அப்போ தான் தமிழ்நாட்டில் வந்து MGR சத்துணவு திட்டத்தை அறிமுகப்படுத்திட்டார். அப்போது அந்த திண்டுக்கல் மாவட்ட கலெக்டர் அந்த கணக்கம்பட்டிங்கிற கிராமத்துக்கு வருகிறார். வந்து அந்த சத்துணவு திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறார். சத்துணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தும் போது அந்த ஊர் பெரியவங்களாம் சேர்ந்து இந்த ஊரில் அடைக்கலமாக வந்திருக்கிற இந்த குடும்பத்துக்கு நம்ம என்ன செய்வோம், சத்துணவில் வேலை போட்டு கொடுப்போம். அவங்க என்ன பண்ணுவாங்க, வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவுக்கு அந்த சத்துணவில் ஒரு வேலை போட்டு கொடுத்தாங்க. என்னுடைய அக்காவுக்கு அவங்க என்ன பண்ணாங்க, உதவியாளர் அப்படிங்கிற போஸ்ட்டை அந்த கணக்குமட்டி கிராமத்தில் கொடுத்தாங்க. அப்படியே நாங்கள் அந்த ஸ்கூல்லலாம் படிக்க ஆரம்பித்தோம். 5வது வகுப்பு வரைக்கும் அந்த ஸ்கூலில் படித்தேன். அங்கே இருக்கிற ஹெட்மாஸ்டர் ஐயா எங்களுக்கு எல்லா விதத்திலும் உதவி செஞ்சாங்க. இப்படி நாங்கள் ஊரை விட்டு வீட்டை விட்டு எல்லா பொருளையும் விட்டு சாகிறதுக்காக தான் அந்த சோளம் தான் அப்படிங்கிற ஊரை விட்டு கிளம்பி வந்தோம். அப்படிங்கும் போது எங்கள்கிட்ட எந்த விதமான துணிமணியும் கிடையாது, எந்த விதமான பொருளும் எங்களுக்கு என்ன செய்யாதுங்க, கிடையவே கிடையாது. அப்படி இருக்கும் போது அந்த ஊரார் வந்து எங்கள் மேலே ஒரு அன்பு வச்சு அந்த ஸ்கூலில் எங்களுக்கு திரும்ப அட்மிஷன் போட்டு நானும் என்னுடைய தம்பியும் அங்கே படிப்பதற்கு அவங்க எல்லா விதத்திலும் உதவி செஞ்சாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போய் படித்து 5வது வகுப்பு வரைக்கும் அங்கே படிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் அண்ணன்லாம் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பக்கத்தில் இருக்கிற பழனி அப்படிங்கிற டவுனுக்கு வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க. அப்போ அண்ணன்லாம் பார்த்தீங்கன்னா தினந்தோறும் அவங்க சைக்கிளில் தான் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அது குடும்பத்தில் ஒரு பெரிய சிரமமாக மாறிச்சு. அப்போ நாங்கள்லாம் எங்கள் அம்மா என்ன பிளான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்படியே நம்ம குடும்பத்தை என்ன செய்வோம், பழனிக்கு நம்ம மூவ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பழனிக்கு நாங்கள் என்ன செஞ்சோம், நாங்கள் குடும்பமாக ஷிஃப்ட் ஆகிட்டோம். அப்போ என்னை எந்த கிளாஸில் சேர்க்கறது, எந்த ஸ்கூலில் சேர்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய போராட்டமாக இருந்துச்சு. அப்போ 6வது கிளாஸ் நான் படிக்கிறேன். அப்போ நான் வந்து பழனியில் சிஎஸ்ஐ வேக்மன் ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு ஸ்கூலில் போய் எனக்கு அட்மிஷன் அங்கே கிடைக்கப்பட்டது. அப்போ என்னுடைய தாயார் வந்து அந்த குடும்பத்தில் பிள்ளைகளெல்லாம் வளர்ப்பதற்காக பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டு வேலைகள் செய்து எங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்க, வளர்த்தாங்க. ஸோ நாங்கள் வந்து அந்த ஸ்கூலில் போய் படித்து கொண்டிருந்தோம். அப்போ அக்காவுக்கும் அந்த சத்துணவு வேலை மீண்டுமாக அங்கே கிடச்சிச்சு. அக்காவும் அங்கே சத்துணவில் என்ன செஞ்சாங்க, சேர்ந்து அங்கே பணியாற்றினாங்க. அப்படியே அங்கே நான் வளர ஆரம்பித்தேன். வளர ஆரம்பிக்கும் போது குடும்பத்தில் மீண்டும் வறுமை என்ன செஞ்சிருச்சுங்க, குடும்பத்துக்குள்ளே என்டர் ஆயிடுச்சு. நான் நல்ல ஒரு பயபக்திக்குள்ளே ஆள், நல்லா பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 2 நாள் கோயிலுக்கு போயிடுவேன். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை எங்கள் ஊரில் கோயிலெலாம் இருக்கும், எல்லா கோயிலுக்கும் போய் திருநீர்லாம் வாங்கிட்டு வந்து எங்கள் அம்மாட்ட கொண்டாந்து என்ன செய்வேன், கொடுப்பேன். அந்த சமயத்தில் நாங்கள் அந்த ஸ்கூலில் படிக்கும் போது அங்கே ரெவரன் ரிச்சர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐயா கரஸ்பாண்டண்ட்டாக இருந்தாங்க. அதே மாதிரி என்னுடைய கிளாஸ் டீச்சர் வந்து வசந்தாம்மா, அவங்க அந்த கிளாஸில் 6th ஸ்டாண்டர்டுக்கு அவங்க கிளாஸ் டீச்சராக இருந்தாங்க. அப்போ அவங்க வந்து என்னுடைய நிலைமைகள்லாம் கேட்டு அம்மாவனுடைய சூழ்நிலைகள்லாம் கேட்டுட்டு அவங்க என்ன பண்ணாங்க, எங்களுக்கு ஆண்டவருடைய அன்பை எடுத்து என்ன செஞ்சாங்க, எங்களுக்கு சொன்னாங்க. 4வது படிக்கும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய அன்பை அவங்க எனக்கு எடுத்து என்ன செஞ்சாங்க, விளக்கமாக சொன்னாங்க. ஆனால் என்னுடைய இருதயம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டது. ஏன்னா சிறு வயதிலேருந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல் நல்ல ஒரு பயபக்திக்குரிய பையனாகவே இந்த உலகத்தில் வளர்ந்துட்டேன். அதனால் நான் அப்படியே தான் மறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 6வது, 7வது, 8வது அந்த 3 வகுப்பு படிக்கும் போதும் நான் என்ன செய்யலை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் நம்பலை. நம்பாமையே நான் வாழ்ந்து கொண்டு வந்தேன். என்னுடைய பழைய பழக்க வழக்கத்தின்படியே நான் மூவ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு பின்பதாக 9th ஸ்டாண்டர்ட் போகும்போது நான் திண்டுக்கலுக்கு போனேன். திண்டுக்கலில் போய் டட்லி ஹைசன் ஸ்கூலில் அங்கே நான் படித்தேன். படிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஆண்டவருடைய சத்தியத்தை நான் அறிந்து கொண்டேன். யோவான் 17:3 சொல்லப்படுகிறது, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அந்த வார்த்தையின்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம அறிஞ்சாதான் பரலோகத்துக்கு போக முடியும், நம்ம மறித்த பிறகு நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறத அந்த வசனத்தின் மூலமாக நான் எனக்கு போதிக்கப்பட்டது. அந்த சமயத்தில் தான் நான் என்னுடைய வாழ்க்கையை இயேசப்பாவுக்கு என்ன செஞ்சேன், ஒப்பு கொடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கு பின்பது 10th படிக்கும் போது அந்த லூக்கா 13வது அதிகாரத்தில் வாசி பார்த்தீங்கன்னா 6வது வசனத்தில் 9வது வசனம் வரைக்கும் ஒரு சின்ன கதை இருக்குது. என்ன கதை தெரியுங்களா, அதாவது ஒரு திராட்சை தோட்டக்காரர் வந்து என்ன பண்ணுறாரு, அத்திமரத்தை அந்த தோட்டத்தில் வைக்கிறார். தோட்டத்தில் வச்ச பிறகு அந்த தோட்டக்காரர் வந்து கனி கொடுக்குமான்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருக்கிறார். கனி கொடுக்குமான்னு எதிர்பார்க்கும் போது அந்த கனியே இல்லை. கனி இல்லாத போல தோட்டக்கார் என்ன பண்ணுவார், அந்த மரத்தை வெட்டி போட்டலாம் அப்படின்னு சொல்லும் போது அப்போ அந்த தோட்டத்தில் வேலை செய்ய சொல்கிறாரு, ஐயா இந்த வருஷம் இந்த மரம் இருக்கட்டும், கனி கொடுத்தாலும் சரி கொடுக்காவிட்டாலும் சரி அதுக்கப்புறம் இதை வெட்டி போடலாம் அப்படின்னு அவர் ஒரு பரிந்து பேசுகிறார். பரிந்து பேசுன்னு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறார். அப்போது அந்த வசனம் என் உள்ளத்தில் ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். நம்ம சிறு வயசுலேருந்து பிறந்து வளர்ந்த நாட்களில் நம்மகிட்ட ஆண்டர் கனியுள்ள வாழ்க்கையை எதிர்பார்க்குறாரு. இந்நேரம் நம்ம மறித்து போயிருப்போம், பல சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போயிருக்கோம். ஆனால் ஆண்டவர் கனி வேணுங்கிறதுக்காக தான் இத்தனை வருஷம் நம்மளை கொத்தி எரு போட்டு பொறுமையாக காத்திருக்கிறாரு. ஸோ அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு நம்ம வாழ்க்கையை உள்ளத்தை ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் உள்ளத்தில் ஒரு மனந்திரும்புதல் ஏற்பட்டுச்சு. மனந்திரும்புதல்னா நம்ம பாவத்தில் இருக்கிறோம், பாவத்திலிருந்து வெளியில் வரணும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும், அவர் தான் நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினார், அவர் தான் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரித்தார் அப்படிங்கிற சத்தியத்தை எனக்கு சொல்லி கொடுத்தாங்க நிறைய பேர். அப்போ அந்த சத்தியத்துக்கு நான் செவிசாய்க்க ஆரம்பித்தேன். ஆறாம் கிளாஸில் சொல்லும் போதே சொன்னாங்க, ஆனால் நான் அது ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் நான் பத்தாம் கிளாஸ் படிக்கும்போது 15வது வயதில் வாலிப பருவத்தில் நான் சத்தியத்தை உணர்ந்து கொண்டேன். சரி, ஆண்டவருக்காக நீ நம்ம கண்டிப்பாக என்ன செய்ய வேண்டும், வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு 1994 வருஷம் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி கிறிஸ்மஸ் நாளில் திண்டுக்கல்ல வந்து நான் ஞானசான் எடுத்து என் வாழ்க்கையை ஆண்டவருக்கு முழுவதுமாக ஒப்புக் கொடுத்தேன். ஞானசானுங்கிறது தேவனோடு செய்யக்கூடிய ஒரு உடன்படிக்கை. இனிமேல் நான் இயேசுவை தான் பின்பற்றுவேன், இயேசு தான் எனக்கு இரட்சகர், இயேசு தான் எனக்கு தகப்பன், இயேசு தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அவரோடு ஒரு உடன்படிக்கை பண்ணி 1994 நான் இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்தேன். பின்பற்ற ஆரம்பிச்சிருந்து என் வாழ்க்கையில் நல்ல சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் என் உள்ளத்தில் ஒரு பெரிய தைரியம் வந்துருச்சு, இனி நமக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு, நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறாரு, அதனால நம்ம எதை பத்தி கவலைப்பட வேண்டாம், நம்முடைய எதிர்காலத்தை அவர் தான் நிர்ணயிக்கிறாரு, மரிச்சாலும் பரலோக ராஜ்யத்துக்கு அவர் நம்மளை கொண்டு போவாரு, மரணங்கிறது நம்ம வாழ்க்கையில வந்து கடைசி கிடையாது, அதுக்கப்புறமும் ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற சத்தியத்தை நான் அந்த நாளில் அறிஞ்சு கொண்டேன். உடனடியாக என்ன பண்ணேன், அதுக்கப்புறம் நான் வேதத்தை படிக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா வேதத்தை படிக்கும் போது ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார், ஜபம் பண்ணுங்கிறது நம்ம தேவனோடு கூட பேசுகிறோம். அப்ப வேதத்தை படிக்க படிக்க ஆண்டவர் நிறைய வசனங்கள் மூலமாக என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். நான் தொடர்ந்து ஆண்டவருக்காக என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தேன். ஆண்டவருக்காகவே வாழணும், என கனி கொடுத்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒப்பு கொடுத்து வாழ ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நான் மேற்படிப்பு முடிச்சுட்டு 1995 வருஷத்தில் நான் கோயம்புத்தூர் பட்டணம் வந்தேன். ஏன் கோயம்புத்தூர் வந்தேன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாட்களில் டிஜி தென்னகரன் அங்குளுடைய மெசேஜ் அடிக்கடி கேட்பேன். ஏன்னா அவருடைய செய்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆண்டவர் அறியாத மக்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அப்போ நிறைய சோர்ந்து போகாத, கண்ணீர் வடிக்காத அப்படி நிறைய செய்திகளை நான் கேட்க ஆரம்பித்தேன். அப்போ காருணியா வந்து கோயம்புத்தூர் இருக்குன்னு கேள்விப்பட்டு, சரி நம்ம காருணியா பக்கத்தில் போயிடுவோம், அங்கே போயிட்டோம்னா நம்ம ஆண்டருக்குள்ள வளர்ந்துடலாம், வேலைக்கு போயிட்டு அங்கேயே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1995 வருஷம் நான் கோயம்புத்தூர் பட்டணத்துக்கு ஒரு சின்ன ஒரு மஞ்சப்பை சின்ன பை அவ்வளோதான், என்கிட்ட மொத்த சொத்தே அவ்வளோதான், அதை மட்டும் எடுத்துக்கிட்டு வேலைக்கு போவதற்காக நான் கோயம்புத்தூர் பட்டணத்தில் வந்தேன். பேச்சுலராக இருக்கும் போது அங்கே ரூம் எடுத்து நான் தங்கினேன். அதுக்கு பின்பதாக என்னுடைய தாயார் பழனியில் தான் இருந்தாங்க. சரி, பேச்சுலராக இருக்கிறோம், தாயாரையும் நம்ம ஓடு கூட வைத்து கொள்ளலாம் என்று சொல்லி அம்மாவையும் இங்கே கோயம்புத்தூர் கொண்டு வந்தேன். அது சமயம் என்னுடைய தம்பி பரமேஸ்வரன், ஏன்னா என் வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆண்டவர் அறியாதவங்க தான், தம்பி பேர் பரமேஸ்வரன், இன்னொரு அண்ணன் பேர் கணபதி, மூத்த அண்ணன் பேர் வந்து விநாயகம், இன்னொரு அக்கா பேர் வந்து சரஸ்வதி, இன்னொரு அக்கா பேர் வந்து வளர்மதி, இன்னொரு அக்கா பேர் வந்து பொன்னழகு கனகவள்ளி என்று சொல்லி எல்லாருமே ஆண்டவர் அறியாதவங்க தான். இன்றைக்கும் அப்போ அவங்கள கோயம்புத்தூர் பட்டணத்துக்கு நான் ஷிஃப்ட் பண்ணேன். எல்லாருமே கோயம்புத்தூர் பட்டணத்துக்கு என்ன செஞ்சாங்க, தம்பி அண்ணன் அக்கா எல்லாருமே இங்கே ஷிஃப்ட் ஆனாங்க. அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வாழ்க்கையை தேவன் என்ன செஞ்சாருங்க, அமைச்சு கொடுத்தாரு. எல்லாருமே இன்றைக்கி கோயம்புத்தூர் பட்டணத்தில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2001 ஜூன் மாதம் 7 ஆண்டுகள் வேலை செஞ்சேன். அதாவது 1995 ஒரு 6 வருஷம் நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். கோயம்புத்தூரில் யூனிவர்சல் ரேடியேட்டர் லிமிடெட் அப்படின்னு ஒரு பிரைவேட் கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியில் நான் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருந்தேன். அப்போ பணியாற்றுகிற நாட்களில் பார்த்தீங்கன்னா சாயங்கால நேரத்தில் வீட்டுக்கூட்டம் நடத்துவேன். ஏன்னா எனக்கு 5 மணிக்கு ஆஃபீஸ் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்து பேச்சுலர் இருக்கும் போது ஓடி ஓடி ஒரு வாரத்துக்கு 5 வீட்டுக்கூட்டம் நடத்தி சாட்சியெல்லாம் போய் ஜனங்களுக்கு சொல்லி அநேகர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாங்க. அதனால் ஆண்டவர் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தார். பைபிள் ஒரு வசனம் இருக்குது, பக்தியுள்ளவனே கர்த்தர் தமக்கென தெரிந்து கொண்டார் அப்படிங்கிற மாதிரி. சரி, இவனை நம்ம ஊழியத்துக்காக எடுத்துக்கொள்வோம் என்று சொல்லி 2001 ஜூன் மாதம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்றைக்கு முழுயரவு ஜெபம் முடிச்சு நான் வீட்டுக்கு வரும்போது ஆண்டவர் நான் உன்னை என்னுடைய ஊழியத்துக்காக அழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய மெல்லிய சத்தம், நான் ஜெப ரூமில் இருந்து நைட் 2 மணிக்கு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் வெளிப்படுத்தினார். உடனே சனிக்கிழமை காலையில் என்னுடைய வேலையை நான் உடனே ரிசைன் பண்ணேன். அப்போ நான் சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தேன், ஐபிஏ சர்ச்சுக்கு. அப்போ பாஸ்டர் டேவிட் பிரகாசம் அவர்கிட்ட போய் நான் சொன்னேன், பாஸ்டர் நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன், ஆண்டர் நீ ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாருன்னு. பாஸ்டர் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நான் அந்த சர்ச்சில் மெம்பராக இருந்ததுனால அதுக்கப்புறம் என்ன செய்யணுங்கிறத பாஸ்டர் நீங்கள் கைட் பண்ணுங்கள் அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் பைபிள் காலேஜ் படிக்க ஆண்டர் உதவி செஞ்சார். பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு அதே திருச்சபையில் உடன் ஊழியராக பணியாற்றினேன். அப்புறம் ஒரு ஏரியா பாஸ்டராக, ரீஜனல் பாஸ்டராக, அட்மினிஸ்ட்ரேஷனில், இப்படி பல்வேறு பொறுப்புகளில் அந்த ஆலயத்தில் பணியாற்ற ஆண்டவர் எனக்கு கிருபை செய்தார். 2003 வருஷம் என்னுடைய தாயார் பாஸ்டரியாவை சந்தித்து, ஐயா என்னுடைய மகன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான், எனவே அவனுக்கு நல்ல ஒரு கிறிஸ்தவ பொண்ணை பார்த்து நீங்கள் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அங்கே பாஸ்டர்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க. உடனே பாஸ்டர் வந்துட்டு, சரிம்மா நாங்களே பார்த்து வைக்கிறோம் என்று சொல்லி, ஐபிஐ சர்ச்சில் ஊழியம் செய்து கொண்டிருந்த நிறைய சகோதரிகள் இருந்தாங்க, அதில் ஒரு பெண்ணை பாஸ்டரையா சொன்னாங்க, இந்த பொண்ணை கட்டிக்கிங்க அப்படின்னு. அப்படித்தான் நான் என்னுடைய அருமையான மனைவி கிருபா, தேவ கிருபை, அவங்க 2003 டிசம்பர் 10 நாங்கள் திருமணம் செய்து அதே சர்ச்சில் திருமணம் நடைபெற்றது. அநேக பரிசுத்தவான்கள் எங்களை ஆசீர்வதித்தாங்க. ஆனால் என்ன ஒரு டிராபேக்கு, குழந்தையெல்லாம் போச்சு. டிசம்பர் 2003 எங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா குழந்தை இல்லை, ஒரு வருஷம் நாங்கள் பெருசாக எடுத்துக்கல. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன குழந்தையிலே குழந்தை இல்லையான்னு சொல்லிட்டு. அது எங்கள் உள்ளத்தில் ஒரு பெரிய வருத்தத்தை கொண்டு வந்துச்சு. ஸோ தொடர்ந்து நாங்கள் ஆண்டவர்கிட்ட அண்ணாலை போல ஒன்று சாமியில் சொல்லப்பட்டதுபடி தொடர்ந்து நாங்கள் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணோம், பேர் எழுதி வச்சு ஜெபம் பண்ணோம், தம்பிக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி வச்சோம், அது மாத்திரம் பைபிள் வாங்கி வச்சோம். என்றைக்கா இருந்தாலும் சாம்போபேத் இம்மானுவேல் அப்படிங்கிற ஒரு பையன் ஆண்டர் நம்ம கொடுப்பாருன்னு சொல்லிட்டு 2005 வருஷத்தில் அவனுக்கு ஒரு பேர் வச்சோம், சாம்போபேத் இம்மானுவேல்னு சொல்லிட்டு. நம்ம பேரெல்லாம் வச்சிருவோம், எல்லா வேலையும் முடிச்சு வச்சிருவோம், ஆண்டர் நமக்கு பையனை கொடுத்துருவாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பிரசங்கம் பண்ணாங்க. தீர்க்கதரிசன வசனத்தை கேட்டு நாங்கள் அதன்படி செய்ய ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பெரிதான கிருபியினால 2010 திருமணமாகி 7 கழித்து நாங்கள் ஆண்டவர் சமூகத்தில் விண்ணப்பித்தபடியே, அதான் அண்ணா சொல்கிறார்ல, இந்த பிள்ளைக்காக நான் ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணினேன், ஆண்டவர் எனக்கு இந்த பிள்ளையை கொடுத்தான்னு சொன்ன மாதிரி நாங்கள் ஜெபம் பண்ணதுபடியே சாமோபித் இம்மானுவேல ஆண்டவர் இந்த பூமிக்கு எங்களுக்கு ஆண்டவர் குழந்தையாக தந்தார். 2010 டிசம்பர் 18 அவன் இந்த உலகத்தில் பிறந்தான். ரொம்ப மகிழ்ச்சி எங்கள் லைஃப்பில், எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான நேரம் அந்த குழந்தை பிறந்தது தான். என் லைஃப்பில் ரொம்ப சந்தோஷமான நேரம் எதுன்னு கேட்டிங்கன்னா, இயேசுக்கு என் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்தது. அதுதான் நான் எடுத்த மிக முக்கியமான தீர்மானம், அதுதான் என் லைஃப்பில் ரொம்ப சந்தோஷமான நேரம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் மகன் இந்த உலகத்தில் என்ன செஞ்சான், பிறந்த

இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆண்ட சமயத்தில் ஜோம் பண்ணோம், ஒரு சொந்த இடத்த கொடுங்க ஆண்டவரே. ஏன்னா பைபிள் ரோமரில் இருக்கு, அவர் சொந்த குமாரனே கொடுத்துட்டு இருக்கும்போது மற்ற எல்லாவற்றையும் அல்லாது இருப்பது எப்படி என்று சொல்லிட்டு நான் ஐயப்பனாருந்து ஆண்டருக்குள்ள வந்ததுனால ஆண்டர்கிட்ட ஒன்று சொல்லியிருக்கிறேன், ஆண்டவரே நான் எப்போ ஜோம் பண்ணாலும் என் ஜபத்தை நீங்கள் கேட்டுருங்க, ஏன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு நான் உண்மை தான் நான் பின்பற்றுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கேன். ஒன்று சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. இது வரைக்கும் நான் ஆண்டவரை நம்பி என்னென்ன காரியத்துக்கெல்லாம் ஜெபம் பண்ணணும், எல்லா ஜெபத்துக்கும் ஆண்டவர் பதில் கொடுத்துருக்கிறாரு. 10 ஆண்டுகள் ஊழிய ஆரம்பித்தாச்சு, ஆண்டு சொந்த இடம் கேட்டோம், ஆண்டு சொந்த இடத்தை கொடுத்துருக்கிறாரு. அங்கே ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி 2021 ஆகஸ்ட் மாதம் முயற்சி எடுத்தோம். இந்த வருஷம் அதை கட்டி முடித்து கீழே அங்கே வேலை அந்த ஆலயத்தில் வந்து ஆண்டு தொழுது கொள்ளும்படி ஆண்டு கிருபி செஞ்சிருக்கிறாரு. நிறைய குடும்பங்கள் எங்களோடு கூட, ஒரு 25 குடும்பங்கள் ஒவ்வொரு வாரமும் எங்களோடு கூட இணைந்து ஆண்டவர் ஆராதிச்சுட்டு இருக்காங்க. அது மாத்திரமல்ல, என் மகனுக்கும் ஆண்டவர் நல்ல ஞானத்தை கொடுத்துருக்கிறாரு. அவனை வந்து இடதுகை பழக்கம் உள்ளவன், அதனால் அவனை கான்வென்டில் ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ இடதுகை பழக்கம் இருந்துச்சுன்னா அவன் நல்லா படிப்பான் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் அவன் நல்லா படிக்கிறான், மீடியாவில் அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ மீடியா மினிஸ்ட்ரி எங்களுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறான். இந்த லாக்டவுன் நாட்களில் கேர் டிவி என்று சொல்லி ஒரு கேர் டிவி ஆரம்பிக்க ஆண்டு கிருபி செஞ்சார். மீடியா மினிஸ்ட்ரிக்குள்ளே வர ஆண்டு உதவி செஞ்சார். தினந்தோறும் 1 நிமிஷம் வசனம் சொல்லி ஜனங்களுக்காக ஜெபிக்க ஆண்டு உதவி செஞ்சார். இப்படியாக ஆண்டு எங்கள் குடும்பத்தை இம்மட்டும் நடத்தி கொண்டு வருகிறார். என்னுடைய தகப்பனார் கடந்த 2011 ஏப்ரல் மாதம் கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு அவர் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராக இன்றைக்கு அவர் தேவ சமூகத்தில் இழைப்பாறிக் கொண்டிருக்கிறார். என்னுடைய தாயார் வயது முதிர்ந்தவர்களாக இருந்தாலும் இன்றைக்கி என்னோடு கூட இருக்கிறாங்க. நாங்களாம் கிறிஸ்துக்குள்ளே வளர்கிற பார்த்து அவங்க மிகுந்த சந்தோஷத்தோடு கூட இருக்கிறாங்க. எனவே எனக்கு ஒரு மனைவி, அருமையான மகன் என்னோடு கூட இருக்கிறான். எனவே என்னுடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்தை இன்றைக்கி உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு நல்ல நேரத்தை ஆண்டவர் அமைச்சு கொடுத்தாரு. ஒவ்வொருவரும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதில் தாமதம் பண்ணவே வேண்டாம். ஏன்னா இந்த உலகத்தில் மரணம் நமக்கு எப்போ வேண்டுமானாலும் வரும். ஆனால் அதற்குள்ளாக நம்ம சரியான தீர்மானம் எடுத்து நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்காக வாழ்கிற பொழுது நாம் மரித்தாலும் தேவ சமூகத்தில் இருப்போம். தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணின பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள ஆண்டவர் நமக்கு நிச்சயம் கிருபை செய்வார். நம்முடைய பாவங்களுக்காக தான் இயேசு சிலுவையில் ரத்த சிந்தினார், அவர் மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார், இன்றைக்கு நம்மோடு கூட அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எனவே நாம் யாவரும் நீங்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதற்கு உள்ளத்தில் ஒரு ஏவுதல் தீர்மானம் இருந்துச்சுன்னா நேரத்தை நீங்கள் வீணாக்காமல் இன்றைக்கே நீங்கள் ஆண்டவருக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்க. ஆண்டவர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய தாயாரை நீங்கள், அவங்களும் வயது சென்று முதிர்ந்தவர்களானாலும் எங்களோடு கூட இருப்பது அது எங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம். அவங்களும் ஆண்டரை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டாங்க. அவங்க பேர் முத்துமாணிக்கம், ஆனால் இன்றைக்கி அவங்க பேர் ரூத் என்று சொல்லி வைக்கப்பட்டிருக்கிறது. அவங்க ரூத்துவை போல இன்னைக்கு சுகத்தோடு பலத்தோடு இருக்கிறாங்க. எங்கள் ஊழியத்தின் பேர் கிறிஸ்துவின் கரிசன ஊழியங்கள். ஒவ்வொருவருக்கும் கேர் கொடுக்கணும், ஒவ்வொருவரையும் பராமரிக்கணும், அதான் ஊழியத்தினுடைய தரிசனமாக இருக்கிறது. எங்கள் சாட்சி நீங்கள் இதுவரை கேட்டீங்க, ரொம்ப நன்றி. ஆண்டு உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டு நாம் மகிமைப்படுவதாக. ஆமென். காட் பிளஸ் யூ.

சிந்திப்போம், செயல்படுவோம். நல்லா யோசிச்சு பாருங்க, நாம தூங்கும் நேரத்தை தவிர மற்ற நேரங்கள்ல நாம அதிகமா பேசுறோம் இல்லையா? ஆனா நாம பேசுறத விட அமைதியா இருக்கிறதுக்கு தான் அதிக நேரத்தை ஒதுக்கணும். எந்த சூழ்நிலைகள்லாம் நாம அமைதியா இருக்கணும்? கோபத்துல நம்ம யார்கிட்டயும் பேசாம இருக்கிறது நல்லது. விஷயம் முழுமையா தெரியாதப்போ அடுத்தவங்க பேசும்போது நாம அமைதியா இருக்கணும். நாம பேசும் வார்த்தைகள் அடுத்தவங்களை புண்படுத்தும்னு நமக்கு தோணுச்சுதுன்னா, அந்த வார்த்தைகளுக்காக நாம பின்னாடி வெட்கப்படுவோம்னு நினைச்சோம்னா, நம்முடைய வார்த்தைகள் பிரச்சனைகளை உண்டு பண்ணும்னு நாம உறுதியா நம்புனா, அப்படிப்பட்ட நேரங்கள்ல நாம கண்டிப்பா மௌனத்தை கடைபிடிக்கணும். நமக்கு சம்பந்தமில்லாத ஒரு விஷயத்தை பற்றி மற்றவங்க பேசிக்கிட்டு இருந்தா ஒன்னும் சொல்லாம இருப்போம். நம்முடைய வார்த்தைகள் வேறொருவருடைய நற்பெயரை சேதப்படுத்தும்னா வாயை இறுக மூடிக்கிடுவோம். நட்பை முறிக்கும் வார்த்தைகள், பின்னால் நம் மனசாட்சியை உலுக்கும் வார்த்தைகள், முகஸ்துதி செய்ய பயன்படும் வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து வராம தடுப்போம். ரெண்டு பேர் மனஸ்தாபத்துல இருக்கும்போது, இரண்டு பக்கமும் தெளிவா தெரியாம இருக்கும்போது மௌனம் காப்போம். அதிக வேலை இருக்கும்போது எதையும் பேசாமல் அமைதியா வேலை செய்வோம். இப்படி நாம ஒவ்வொரு வார்த்தை பேசுறதுக்கு முன்னாலும் யோசிச்சு பார்த்து, நன்மையான வார்த்தைகளை மட்டுமே பேசி தீமையான வார்த்தைகளை பேசாம நம் வாயை காத்துக்கிட்டோம்னா கடவுள் நம்ம மேல பிரியமாயிருப்பாரு. தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான், தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கமடைவான் அப்படின்னு பரிசுத்த வேதாகமத்துல தெள்ள தெளிவா போடப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்ல, நாவை பற்றி வேதாகமும் என்ன சொல்றதுன்னு கேளுங்க. நாவானதும் சிறிய அவயமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்புத்தான். அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாயிருக்கிறது. ஜாக்கிரதையுள்ளவங்களா அமைதியா வாழுவோம்.

0: துருவ செய்தி, பிலியாமின் வஞ்சகம் வலி போதனை. செய்தி வழங்குபவர் சகோதரன் டிக்சன்.
1: ஜெபிக்கலாம். மகாபரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, நல்ல வேளைக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீருடைய சமூகத்திலே நாங்கள் வந்து